வேறுபாட்டையும் அல்லது கூற்றையும் பக்குவமாக கையாள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். ஜெர்மனியின் சிறு நடுத்தர நிறுவனங்களிடமிருந்து குறிப்பாக பசுமை தொழில்நுட்பம், புதுப்பிக்கத்தக்க ஆற்றல், நீர் மேலாண்மை, சுத்திகரிப்பு ஆகிய துறைகளில் அதிக முதலீடுகளை மலேசியா வரவேற்கிறது. இத்துறைகளில் முதலீடு செய்வது நாட்டின் நிலையான வளர்ச்சி திட்டத்திற்கு ஏற்ப உள்ளதாக துணை பிரதமர் டாக்டர் சிஃபடிலா யூசுப் கூறினார். வேளாண் துறை மற்றும் அந்நாட்டின் உணவு விநியோகத்தில் எல்னினோ நிகழ்வினால் ஏற்படக்கூடிய எந்தவொரு தாக்கத்தையும் எதிர்கொள்ள வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சு தயாராக உள்ளதாக அமைச்சர் டாக்டர் சுயம்புமட் சாபு தெரிவித்துள்ளார். திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு எல்என்ஜி உற்பத்தி இன்னும் சில வாரங்களில் வழக்கு நிலைக்கு திரும்பும் என எதிர்பார்க்கப்படுவதாக கத்தார் தெரிவித்துள்ளது. போர்க்கால கட்டத்தில் ஈரானிய தாக்குதல்களாலும் அண்மைய வெடி விபத்தாலும் சேதமடைந்த ராஸ்லாஃபான் எரிவாயு நிலையம் மட்டுமே இதற்கு விதிவிலக்கு என பிரதமர் ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல் தானி ஃபைனான்சியல் டைம்ஸ்க்கு வழங்கிய செய்தியில் கூறினார். பெல்ஜியத்தில் கடும் வெப்ப அலை நிலவுகிறது. அங்கு வெப்பநிலை 33.2 செல்சியஸாக பதிவானது. அதனைத் தொடர்ந்து நாடு தழுவிய நிலையில் வெப்ப எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக வானிலை ஆய்வுத்துறை தெரிவித்துள்ளது. தேசிய பேரிடர் மேலாண்மை மையம், சுகாதார அமைச்சு, வானிலை ஆய்வுத்துறை ஆகியவற்றிற்கு இடையேயான கூட்டத்தை தொடர்ந்து தேசிய வெப்ப திட்டத்தின் கீழ் அந்த எச்சரிக்கை செயல்படுத்தப்பட்டுள்ளது. விளையாட்டு 2026 உலகக்கிண்ண கட்பந்து. தற்போது சி குழுவில் மொரோக்கோ, ஹேத்தி, பிரேசில், ஸ்காட்லாந்து ஆகிய நாடுகள் இடம்பெற்றுள்ள வேளை மொரோக்கோ ஹேத்திக்குமான ஆட்டத்தில் மொரோக்கோ 4-2 என்ற கோல் எண்ணிக்கையில் முன்னிலை வகிக்கின்றது. இதனிடையே பிரேசில் ஸ்காட்லாந்துக்கு இடையிலான ஆட்டம் நடந்து கொண்டிருக்கும் நிலையில் பிற்பாதி ஆட்டத்தில் பிரேசில் 3 கோல்களை தன்வசமாக்கியுள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பு ஆசிரியர் பிரவீணா கதிர்வேலு. வணக்கம்.

0: அப்போ உள்ள விலைக்கு வாங்கி இருந்தா இன்னும் நம்ம கிட்ட அது கையில இருந்திருக்குமா?
1: அவர் மில்லியனரா இருந்திருப்பானே, அந்த மாதிரி
0: அப்பவே வாங்கிருக்கலாம். இப்ப நான் நினைச்சா கூட அதை வாங்க முடியலையே அப்படின்ற மாதிரி எதை நீங்க வாங்காம விட்டுட்டீங்க, இல்ல இன்னைக்கு நினைச்சு வருத்தப்படுறீங்க?
1: இப்பயும் நிறைய பேர் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனா முன்பு வந்து பாத்தீங்கன்னா அப்ப இருந்த ஒரு சூழலா இருக்கட்டும், அந்த விலை அப்படின்ற ஒரு விஷயமா இருக்கட்டும், வாங்கிருக்கலாமோ, வாங்காம தவிர்த்துட்டனே அப்படின்ற மாதிரி நீங்க வருத்தப்படுற அந்த விஷயத்தை கூட அழைத்து சொல்லலாம். 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8

0: இதனால நாங்க சொல்ல போறது என்னன்னா, பல வருடமாக நீங்க ஆவலோடு காத்திருந்த நிகழ்ச்சி தொடங்க போகுதுங்க.
1: ஜூலை 4 பிற்பகல் 3 மணிக்கு ஜோஹர் குலை தி கம்யூன் லைஃப்ஸ்டைல் பேரங்காடியின் மண்டபத்தில் உங்களுக்காக மீண்டும் கலப்படம். ஜோஹர் பாரு மன்மதா ஃபியூஷன் பேண்ட் பின்னணி இசையில் நம்ம ஊர் கலைஞர்கள் பாட போறாங்க. நகைச்சுவை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோடு நாங்களும் உங்களை சந்திக்கிறோம். தெய்வீகம் மோகன் கலப்படம்
2: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீர்களா? MyNabs e-tuition affiliate programல் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 1-1-9-7-2-1-1-9.
3: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் FM கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் FM உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மின்னல் FM.

0: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசி தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ-டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமை அல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ-டியூஷன். தொடர்புக்கு 01 09 07 219 19.
1: இன்றைய வணக்கம் இன்னும் நேர்கள்ட்ட ஒரு கேள்வி ஒண்ணு நம்ம கேட்டிருந்தோங்க. முன்னையே வாங்கிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் நம்ம யோசிக்கலாம். அது பொருளா இருக்கலாம், சொத்தா இருக்கலாம், நிலம், வீடு, இப்படி எது வேணா இருக்கலாம். முன்னே வாங்கிருக்கலாம், தவற விட்டுட்டேன்னு அப்படின்னு வருத்தப்படுறது என்னன்னு கேட்டிருந்தோம்.
2: ஆமா, அழைத்து சொல்லுங்கன்னு சொன்ன உடனே அழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம நேர்கள்.
1: அமுதேஸ்வரி சொல்லுங்க.
2: நினைச்சேன்
1: அப்படியா? அப்ப உண்மைக்குமே விலை ரொம்ப குறைவா தான் இருந்தது அந்த

0: இல்ல, ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி
1: சொல்லிருந்தாங்க.
2: ஒரு காட்டு பகுதியில் அந்த மாதிரி ஒரு வீடு இருந்திருக்கும், இங்க எப்படி வீடு வாங்குறதுனா இப்ப பார்த்தா அந்த இடமே வளர்ச்சி கண்டிருக்கும், விலையும் அதிகமா இருந்திருக்கும்.
0: இல்ல அந்த வளர்ச்சி கண்ட இடமாவே அப்ப இருந்திருக்கும். இப்ப வந்து ஒரு சாதாரணமா ஒரு 200,000 வெள்ளி தானே அப்படின்னு நினைச்சு விட்டுருப்போம். ஆனா இன்றைக்கு அதோட விலை ஒரு 700,000 வழியாவது மாறி இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு இடத்துக்கு ஏற்ற மாதிரி விலைகள் அதிகரித்து கொண்டே இருக்கின்றது. அன்னைக்கு சாதாரணமா பார்த்தோம், இன்னைக்கு ரொம்ப பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. வாங்காம விட்டுட்டுமே என்ன பண்றது?
2: அப்படி தவற விட்ட சில விஷயங்கள், சில கதைகள் பத்தி நீங்க அழைத்து எங்களோட தொடர்ந்து பகிர்ந்து கொள்ளலாம். 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8

0: வணக்கம், நல்ல பேசிக்கிட்டு இருக்கோம்.
1: ஆமா, என்றைக்காவது நீங்க உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கலாம், நகை வாங்குறதுக்கா, வீடு வாங்குறதுக்கா, நிலம் வாங்குறதுக்கா, இல்ல ஏதோ ஒரு பெரிய பொருள் இல்ல சொத்தோ வாங்குறதுக்கு. ஆனா அன்னைக்கு வாங்கலங்க, இன்னைக்கு வருத்தப்படுற அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஏதாவது சம்பவம் இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தோம்.
0: ரவீன் சொல்லுங்க.
2: நிலம் லாட் வாங்குறது, நிலம் வாங்குற விஷயங்கள் வந்துட்டு தவற விட்டுருக்கோம்.
1: வாய்ப்பு கிடைச்சா உங்களுக்கு வாங்குறதுக்கு?
2: வாய்ப்பு கிடைச்சது, வாய்ப்பு கிடைச்சது. 10 ஏக்கர் இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு ஒரு 20,000 கிட்ட தான் வந்தது அந்த டைம்ல. பட் ஜெனுவினா தான் இருந்துச்சு. பட் ஆனா நம்மளுக்கு கொஞ்சம் பைனான்சியல் இது இஷ்யூ இருந்ததுனால தென் ஆஃப்டர் தட் வந்துட்டு இன்னொன்னு என்னன்னா விலை குறவா இருக்குது, உண்மையாவே வருமா அப்படின்ற ஒரு யோசனையில இருந்ததுனால வேணால அதை தட்டி பறித்து விட்டார்கள். அந்த ரிகரெட் வந்து இப்ப வரைக்கும் இருக்கு. இப்ப வந்துட்டு லோட்டு ஒரு சாதாரண லோட்டு வாங்கி வீடு கட்டுறதுனாவே ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்குது.
1: எந்த இடம், எந்த இடத்துல அந்த நிலம் வாய்ப்பு கிடைச்சிச்சு உங்களுக்கு?
2: இப்போ ஏரியால, இப்போ ஏரியால, இப்போ செம்மூர் அந்த சைட்ல. பட் இப்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவா ஆச்சு அந்த இடத்துல.
0: இப்ப நிலம் வாங்கி என்ன வீடு கட்டுறதுக்கா இல்ல ஏதோ விவசாயமா இல்ல எப்படி?
2: அது விவசாய நிலம், அந்த காப்பாசா வீட்டுல இருந்துச்சுல அந்த டைம், அந்த மாதிரி லோட் வந்தது. அது வாங்க விட்டது ஒரு பெரிய
1: இழப்பு நினைக்கிறீங்க?
2: இழப்புன்னு நினைக்கிறேன்.
0: ரவீன் இப்படி சொல்லியிருந்தாருங்க, அந்த மாதிரி உங்களுக்கும் சில கதைகள் இருக்கலாம், இப்படி தவற விட்டுட்டேன்னு.
1: அந்த இடம் பார்க்க ரொம்ப சாதாரணமா இருந்திருக்கும்.
0: ஆமா,
1: இன்றைக்கு பாத்தீங்கன்னா அங்கதான் எல்லா மேம்பாடுகளும் நடந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரி அழைத்து சொல்லுங்க.
0: வீட்டுல அம்மா அப்பா கூட சில வருத்தப்படுவாங்களா, சார் அப்பவே இந்த வீட வாங்கி போட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க.
1: ஆமா,
0: சாதாரணமா சொல்லுவாங்க. ஆனா அப்ப செஞ்சிருந்தா பாருங்க.
1: ஆனாலும் நீங்க பாருங்க, நம்ம தாத்தா தாத்தாவோட அப்பானா இருக்கிறாங்களா, அப்ப உள்ள காலகட்டத்துல சில நிலங்கள் வாங்கி இருக்கிறாங்க, விவசாய நிலங்களா இருக்கட்டும், வீடா இருக்கட்டும். அன்றைக்கு அவங்க வாங்கினால இன்றைக்கு சில பலர் நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கலாம். அன்றைக்கு அவங்க செஞ்ச ஒரு நல்ல விஷயம்.
0: ஏன்னா
1: அப்போ அவங்க வாங்கும்போது ரொம்ப குறைவா இருந்திருக்கலாம். இப்ப உள்ள காலகட்டத்துல அந்த நிலத்தோட விலையெல்லாம் அவ்வளவு மதிப்பு.
0: அதே சமயத்துல இந்த சொத்து வாங்குறதும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமா நம்ம பாக்கணும். ஏன்னா சில முக்கியமான கூறுகள்லாம் வந்து நம்ம கருத்தில் கொள்ளணும். அதை பற்றி பிறகு நம்ம பேசலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நீங்களும் சொல்லலாம் இதெல்லாம் நீங்க தவற விட்டீங்க. அழைத்து சொல்லுங்க.

0: மடானி உங்களுக்காக.
1: சீனார் திட்டம் தொழில் முனைவோர் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சின் முயற்சியில் எஸ்எம்இ கார்ப் மலேசியா வழியாக வணிகத்துக்கு வலுவூட்டும் 205 மில்லியன் ரிங்கிட் திட்டம். வணிக வளர்ச்சி திறன் மேம்பாட்டு ஆதரவு MSME சான்றிதழ் விண்ணப்பங்களுக்கு 50 விழுக்காடு கழிவு. மேல் விவரங்களுக்கு smecorp.gov.my.
0: உங்களுக்காக
2: பார்வையிடுங்கள். உங்கள் சொத்து வரி தான் ஜோஹர் பாரு மாநகர் மன்றத்தின் முன்னேற்றம். இப்போதே
3: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல் இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீர்களா? MyNabs e-tuition affiliate programல் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 1909712919.
4: இதனால நாங்க சொல்ல போறது என்னன்னா, பலவரிடமாக நீங்க ஆவலோடு காத்திருந்த நிகழ்ச்சி தொடங்க போகுதுங்க.
5: ஜூலை 4 பிற்பகல் 3 மணிக்கு ஜோஹர் குலை தி கம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடியின் மண்டபத்தில் உங்களுக்காக மீண்டும் கலப்படம். ஜோஹர் பாரு மன்மதா ஃபியூஷன் பேண்ட் பின்னணி இசையில் நம்மூர் கலைஞர்கள் பாட போறாங்க. நகைச்சுவை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோடு நாங்களும் உங்களை சந்திக்கிறோம். தெய்வீகள் மோகன் கலப்படம், உங்களை அங்க சந்திக்கிறோம்.

0: வணக்கம். மின்னல நம்ம பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு நேர்கிட்ட நம்ம ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டிருந்தோம்.
1: அதாவது ஏதாவது ஒரு சொத்து உங்களுக்கு வாங்கக்கூடிய வாய்ப்பு அப்போ கிடைச்சிருக்கலாம், பல ஆண்டுகளுக்கு முன்பு. அந்த விலையும் குறைவா இருந்திருக்கலாம். அது நிலமா இருக்கலாம், வீடா இருக்கலாம், நகையா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அன்றைக்கு வாங்காம விட்டது இன்றைக்கு விலைகள்லாம் அதிகரிச்சோன்னே ஐயோ வாய்ப்பை நம்ம இழந்துட்டுமே அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு
0: கேட்டிருந்தோம். சொல்லுங்க.
2: பணமும் பொருளும் இல்ல, அதோட புரிதல் இல்லாத வாசியே நிறைய விஷயத்த மிஸ் பண்ணிட்டோம். கோல்டு, கோல்டு ஒரு டைம் பீரியட்ல பாத்தீங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் நிறைய போங்களேன், 180, 190
1: பாதிக்கப்பட்டிருக்கீங்களா
2: வெறும் பணத்துல மதிப்பு இல்ல, கொமோடிட்டி, அது பொருள் இருக்கிற மதிப்பு என்னன்றது புரியாம இருந்தது என்னோட ஒரு பலவீனமா கருதுறேன். இன்னைக்கு வரைக்கும் நான் வருந்துறேன், பணத்தை பத்தியா நம்ம ப்ராப்பரா ஸ்டடி பண்ணல. இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷனுக்கு இது கொஞ்சம் எப்படியாவது சொல்லி கொடுக்கறதுக்கு இது பண்ண முடிஞ்சுன்னா அங்கங்க சொல்லி கொடுக்க முடிஞ்ச வரைக்கும் நம்ம சொல்லி கொடுக்குறோம். பட் நம்ம எல்லாருக்கும் இந்த புரிதல் இருந்தா நம்ம ஜெனரேஷன், நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இன்னும் பெட்டரா இருப்பாங்க.
0: பிரேம்நாத் இப்படி நம்மோடு பகிர்ந்துகிட்டாரு. அதான் முன்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பணம் சேமிக்கணும், பணத்தை வந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சமா சிறுக சேமித்துவீங்க. அதே மாதிரிதான் பொருளுக்கும் அந்த ஒரு முக்கியத்துவம் இருக்கும் பட்சத்துல முன்னே வந்து தோணி இருக்கும்.
1: பாடலுக்கு
0: பிறகு பேசலாம். இணைந்திருங்கள்.

0: வணக்கம். இன்றைக்கு இந்த சொத்துடைமை இதை பத்தில நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா. சொத்து வாங்குறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. சரி, இப்போ இந்த வீடு வாங்குறது இதெல்லாமே ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறோம் இல்லையா. ஆனா அது தெரிந்து புரிந்து வாங்குறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று.
1: ஆமா, இன்னும் கொஞ்ச நேரத்துல அடுத்தது நம்ம யார் சந்திக்க போறோம், சொத்துடைமை ஆலோசகர் தான் சந்திக்க போறோம்.
0: ஜேபில இருந்து நம்முடைய பார்த்திபன் தான் இதை பற்றி விவரங்களை நம்மோட பகிர்ந்து கொள்ள காத்துட்டு இருக்காரு.
1: சொல்லுங்க பார்த்திபன், சொத்துக்கள் வாங்குறதெல்லாம் இப்ப எப்படி போய்கிட்டு இருக்கு?
2: ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்கு, ஆதரவு ரொம்ப அதிகமா இருக்கு. ஒவ்வொரு ஆண்டும் லைக் நிறைய பேர் வந்து வீடு வந்து வாங்குறதுக்கு ரெடியா இருக்காங்க. நிறைய ஆலோசனைகளை கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப இருக்கிற காலகட்டத்துல
0: பொருள் வாங்குறோம், அது நம்முடைய சொத்து அப்படின்னும் போது அது நல்ல தீர விசாரித்து வாங்குறது அப்படின்னு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்ப இந்த துறையில பல வருட காலமாக நீங்க செயல்பட்டு இருக்கீங்க இல்லையா. ஒரு வீடு வாங்குறோம் அப்படின்னா
1: அதெல்லாம் பார்த்து வீடு வாங்குங்க அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க.
2: இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா வீடு வாங்குறதுன்றது அந்த எண்ணம் வந்தானே முதல்ல அவங்களுக்கு வந்து அவங்களோட அந்த பர்பஸ் தெரியணும், எதுக்காக வீடு வாங்க போறாங்க அப்படின்னு. சில பேர் வந்து முன்னெல்லாம் நம்ம அம்மா அப்பா எல்லாம் எதுக்காக வீடு வாங்கினாக்கா, நம்ம சொந்தமா தங்கணும் அப்படின்றதுக்காக வாங்கிட்டு இருந்தாங்க இல்லையா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா சொந்தமா தங்கணும், அதே டைம்ல லைக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து நிறைய பேர் அதுக்கும் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. முதல்ல நீங்க எதுக்காக வீடு வாங்க போறீங்க, சொந்தமா தங்கறதுக்கு உங்க குடும்பத்தோட தங்கறதுக்காக வாங்க போறீங்களா, இல்ல நீங்க அது ஒரு முதலீடு பர்பஸ்க்காக நீங்க வாங்க போறீங்களா அப்படின்னு தெரிஞ்ச பிற்பாடுதான் அந்த சொத்து வந்து எந்த ஸ்ட்ராட்டஜிக்கான இடத்துல நீங்க வாங்கணும் அப்படின்னு வந்து அவங்க ரொம்ப கிரௌடடான இடமா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் லைக் கேல், ஜேபி அந்த மாதிரி ரொம்ப டவுன், நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கிற இடமா இருந்துச்சுனாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வாங்குறது நல்லா இருக்கும்.
1: சரி, இப்ப சொத்துடைமை ஆலோசகர்ன்ற மாதிரி ஒரே ஒரு விஷயம், அடுக்குமாடி வீடுகள் இருக்கு, தரை வீடுகள் இருக்கு இல்லையா. நீங்க வந்து ஒரு சொத்துடைமை ஆலோசகரா, அவங்க வசதி எல்லாம் தாண்டி எதை நீங்க வந்து இதை வாங்கினா சரியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க?
2: முதல்ல அவங்களோட வருமானம் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துதான் நம்ம அதுக்கு தகுந்த ஆலோசனை கொடுக்க முடியும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்தியர்கள் எல்லாத்துக்குமே வந்து நான் வாங்கினாக்கா தர வீடு லேண்டட் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். பட் அதையும் தாண்டி நம்ம போய் பேங்க்ல போய் லோன் பத்தி அந்த ப்ராசஸிங் செய்யறப்ப சப்மிட் பண்ணோம் இல்லையா, அப்ப அவங்களோட வருமானம் எந்த அளவுக்கு இருக்கு, அவங்களோட இப்ப இருக்கிற கமிட்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்கு, அது பொறுத்துதான் நம்ம ஒரு கன்சல்டன்ட்னா நம்ம வந்து அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்க முடியும். அவங்களோட வருமானம் வந்து இப்ப அவங்க வாங்குற வீடு வந்து ஒரு 6 லட்சம் வலிக்கு வாங்குறாங்க அப்படின்னாக்கா அதுக்கான வருமானம் இருந்துச்சுன்னா அவங்க அந்த மாதிரி வீடு வாங்கலாம். அப்படி இல்லைனாக்கா அவங்க வருமானத்துக்கு அடுக்குமாடி லைக் ஹைராஸ் அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி இருக்குல்ல, அந்த மாதிரிதான் நம்ம போக முடியும். ஏன்னா இங்க ஆசையும் தாண்டி பேங்க் என்ன எதிர்பார்க்கறாங்க, அவங்களோட ரிக்வயர்மெண்ட் பார்த்துதான் நம்ம வந்து அவங்களுக்கு சஜஷன் கொடுக்க முடியும்.
0: ஆமா, இப்போ இன்னைக்கு அதை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். என்னன்னா இப்போ இதை முன்னே வாங்கிருக்கலாமோ சொல்லி நம்ம அதிகமா கேட்டிருப்போம் இல்லையா. இப்ப இன்னும் வரக்கூடிய காலங்கள்ல இன்னும் இந்த விலையை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கா, எதை நிர்ணயம் பண்ணி அந்த விலை அதிகரிப்பும் ஏற்படுது பார்த்திபன்?
2: கண்டிப்பா விலை அதிகரிக்கும். ஏன்னா நீங்க ஒரு வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா அவரேஜா 3-6% வந்து பிரைஸ் வந்து ஏறிக்கிட்டே இருக்கு. ப்ராப்பர்ட்டி பிரைஸ் அதுவே வந்து லைக் இன்னும் கொஞ்சம் ஹாட் டிமாண்டான ஏரியால கேல் சிட்டி, ஜோஹோ, பின்னிங் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா 8-10% வந்து பிரைஸ் ஏறிக்கிட்டே போகுது. பிரைஸ் எதனால ஏறுதுனாக்கா அப்கோர்ஸ் லிமிடெட் ஆஃப் ரிசோர்சஸ் லைக் லேண்ட் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரனால டிமாண்ட் அதிகமா போயிட்டு இருக்கிறதுனாலதான் பிரைஸ் அதிகமா ஆகிக்கிட்டே இருக்கு.
0: இந்த அளவுக்கு நம்ம தெரிஞ்சு வாங்குறோம்ன்றத ஒரு முக்கியமான விழிப்புணர்வா இருந்திருக்கோம். ரொம்ப நன்றி பார்த்திபன்.
2: நன்றி.

0: வணக்கம். இன்னலில் தன்முனைப்பு வார்த்தைகளுடன் டாக்டர் சேகர் ஜெகநாத்.
1: கணினியில வந்து முக்கியமா மூணு பகுதி இருக்கு. ஒண்ணு வந்து ஸ்டோரேஜ், போடுற எல்லா விவரங்களும் அதுக்குள்ள அடங்கியிருக்கும். ரெண்டாவது வந்து ப்ரொசெசர், எப்படி பயன்படுத்த போறோம்னு ப்ரொசெசர். அந்த கணினியை தட்டும் போது ரேம்னு ஒரு மெமரி இருக்கு, அதாவது என்னெல்லாம் திறந்து வச்சிருக்கோமோ அதெல்லாம் அங்க அடங்கியிருக்கும். எப்போ அது கணினி அடைக்கிறோமோ அப்பதான் அது கிளியர் ஆகும். அதே போலதான் நம்மளோட மனநிலையோ நம்மளோட மூளையும் வேலை செய்யற விஷயங்கள். நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த முடிக்காத காரியங்கள், இப்படி முடிக்காத காரியங்கள் பல காரியங்கள் இருக்கு. அப்போ இது வந்து நம்மள வந்து அதை அடைக்க மாட்டோம். நம்ம மைண்ட வந்து இன்னைக்கு நம்ம மூளையோ நம்மளோட எண்ணங்களை வந்து ஷட் டவுன் பண்ண முடியாது. ஆனா அதுக்குள்ள இருக்கிற விஷயங்களை நம்ம ஷட் டவுன் பண்ணலாம். அதுக்கு முக்கியமா வந்து நம்மளுக்கு பலவிதமான முடியாத காரியங்கள் இருக்கு, முடிவு காணாத காரியங்கள். அந்த முடிவு காணாத காரியங்கள் என்ன ஆகுன்னா, நம்மளோட மைண்ட்ல இருக்கிற ரேம், அந்த அந்த மூளையில இருக்கிற ரேமோ இல்ல நம்மளோட எண்ணங்கள்ல இருக்கிற ரேமையோ அது சுத்திக்கிட்டே இருக்கும். இது நடக்கும் போது நம்மளோட மூளையோ நம்மளோட எண்ணங்களோ வந்து தெளிவான ஒரு விஷயங்களோ இல்ல ஒரு சரியான முடிவு எடுக்கிற காரியங்களுக்கோ சரியா செயல்படுறதுக்கோ பயன்படுத்தாது. இதுதான் ஜெகானிக் இஃபெக்ட்னு சொல்றது. அதாவது நம்ம மூளை வந்து எப்போதும் முடிக்காத காரியத்துலதான் குறிக்கோளாவே இருக்கும். அது வந்து இதுலயே பிக்சேட்டடா இருக்கிறதுனால வேற எதுக்கும் வந்து கூட எனர்ஜியை கொடுக்கவே கொடுக்காது. அதுக்கு மத்த எந்த விஷயத்துக்கு எனர்ஜி வரும், நம்ம இது புரியாத நிலையில இருப்போம். நம்ம மல்டி டாஸ்கர் அப்படின்னு சொல்லிப்போம். ஆனா மல்டி டாஸ்கர் வந்து மல்டி ஓபன் டாஸ்க் வச்சிருக்கப்படாது. புரியுதுங்களா?

0: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
1: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
0: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
1: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.
0: மலேசிய கலைஞர்கள் நம்ம சொத்துங்க, சொல்லும் போதே கெத்துங்க.

0: நினோ விளைவுகளை எதிர்கொள்ள வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சு தயார். ருக்குன் தத்தாங்கவுக்கான மானிய அதிகரிப்பு 8615 பகுதிகள் பயனடையும். வணக்கம், சலாம் மலேசிய மடானே. மலேசிய வானொலியின் காலை 9 மணி முதன்மை செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். நாட்டின் அரச கழகத்தை குறிப்பாக தேர்தல் காலகட்டத்தில் அரசியல் சர்ச்சைகளில் ஈடுபடுத்த வேண்டாம் என அனைத்து தரப்பினருக்கும் பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் நினைவூட்டியுள்ளார். அரசியல்வாதிகளிடையே எழும் எந்த ஒரு கருத்து வேறுபாட்டையும் அல்லது கூற்றையும் பக்குவமாக கையாள வேண்டுமென்று அவர் வலியுறுத்தினார். மேலும் தேர்தல் காலகட்டத்தில் சம்பந்தப்பட்ட தரப்பினர் மட்டுமே அரசியலில் ஈடுபடுமாறு டாக்டர் அன்வார் அறிவுறுத்தியுள்ளார். ஜெர்மனியின் சிறு நடுத்தர நிறுவனங்களிடமிருந்து குறிப்பாக பசுமை தொழில்நுட்பம், புதுப்பிக்கத்தக்க ஆற்றல், நீர் மேலாண்மை, சுத்திகரிப்பு ஆகிய துறைகளில் அதிக முதலீடுகளை மலேசியா வரவேற்கிறது. இத்துறைகளில் முதலீடு செய்வது நாட்டின் நிலையான வளர்ச்சி திட்டத்திற்கு ஏற்ப உள்ளதாக துணை பிரதமர் டாக்டர் ஃபடில் யூசுப் கூறினார். குறிப்பாக இயந்திர பொறியியல் மற்றும் உற்பத்தி தொழில்நுட்ப துறைகளில் ஜெர்மனி மலேசியாவின் முதன்மை வர்த்தக பங்காளிகளில் ஒன்றாகும் என அவர் தெரிவித்தார். தற்போது மலேசியாவில் 800க்கும் மேற்பட்ட ஜெர்மனி நிறுவனங்கள் பல்வேறு துறைகளில் செயல்பட்டு வருவதாக ஆற்றல் மாற்ற நீர் உருமாற்ற அமைச்சருமான டாக்டர் ஃபடிலா குறிப்பிட்டுள்ளார். இது இரு நாடுகளுக்கும் இடையிலான வலுவான பொருளாதார உறவுகளை புலப்படுத்துகிறது. வேளாண் துறை மற்றும் நாட்டின் உணவு விநியோகத்தில் அல்நினோ நிகழ்வினால் ஏற்படக்கூடிய எந்தவொரு தாக்கத்தையும் எதிர்கொள்ள வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சு தயாராக உள்ளதாக அமைச்சர் டாக்டர் முகமது சாபு தெரிவித்துள்ளார். இந்த நிகழ்வின் காரணமாக கடுமையான வெப்பம் நிலவும் பட்சத்தில் அமைச்சு மக்களுக்கு முன்கூட்டியே எச்சரிக்கை விடுப்பதுடன் வேளாண் உற்பத்தி குறிப்பாக காய்கறி உற்பத்தியில் அதன் தாக்கத்தையும் கண்காணிக்கும் என்று அவர் கூறினார். இதனைத் தொடர்ந்து வேளாண் உற்பத்தியில் திடீர் இடையூறுகள் ஏற்படும் நிலையில் உணவு விநியோகம் தொடர்ந்து போதுமானதாக இருப்பதை உறுதி செய்ய ஆசியான் நாடுகளுடன் இணைந்து பணியாற்ற மலேசியா தயாராக உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இவ்வேளை இந்த அல்நினோ நிகழ்வினால் வழக்கத்திற்கு மாறான வெப்பமும் வறட்சியும் நிலவும் என கணிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் உள்ள ருக்குன் தத்தாங்கு கேஆர்டி பகுதிக்கான ஆண்டு மானியம் 6000 ரிங்கெட்டிலிருந்து 10000 ரிங்கெட்டுக்கு உயர்த்தப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து 8615 கேஆர்டி பகுதிகளின் செயல்பாட்டு திறன் வலுப்படுத்தப்படும் என்று ஒற்றுமை அமைச்சர் டத்து ஏரன் அகோடகாங் தெரிவித்துள்ளார். இந்த மானிய அதிகரிப்பு கடந்த 50 ஆண்டுகளுக்கும் மேலாக மக்களின் ஒற்றுமை, நல்லிணக்கம், நல்வாழ்வுக்கு முக்கிய அடித்தளமாக விளங்கும் கேஆர்டியின் பங்கிற்கு கிடைத்த ஒரு முக்கிய அங்கீகாரமாகும் என்றார் அவர். மேலும் இந்த நிதி ஒதுக்கீடு அதிகரிக்கப்பட்டிருப்பது ஒன்றுபட்ட முற்போக்கான சமூகத்தை உருவாக்குவதில் மடானி அரசாங்கம் கொண்டுள்ள கடப்பாட்டை புலப்படுத்துவதாக அவர் கூறினார். 2026 தேசிய மறுசுழற்சி இயக்கத்தை செயல்படுத்துவதன் மூலம் 2035க்குள் குப்பை கிடங்குகளுக்கு அனுப்பப்படும் கழிவுகளை மாற்றி பயன்பாட்டுக்கு கொண்டுவரும் விகிதத்தை 53% அதிகரிக்க வீடமைப்பு ஊராட்சி அமைச்சு இலக்கு நிர்ணயித்துள்ளது. மேலும் நிலையான சூழல் முறை பொருளாதாரத்திற்கு மாறும் வகையில் அரசாங்கம் மேற்கொண்டு வரும் முயற்சிகளின் ஒரு பகுதியாக இந்த முனைப்பு அமைந்துள்ளதாக அமைச்சர் காங் கோர்மேங் தெரிவித்துள்ளார். கழிவு குப்பை கிடங்குகளை சார்ந்திருக்கும் நாட்டின் நிலையை குறைப்பதுடன் அத்துடன் பொருளாதார மதிப்புள்ள வளங்களை மீட்டெடுத்து அதை பதப்படுத்தி மீண்டும் பயன்படுத்துவதை உறுதி செய்வது இந்த முனைப்பின் நோக்கமாகும் என்றார் அவர். இவ்வாண்டின் முதல் காலாண்டில் உள்நாட்டு சுற்றுலா மூலம் பெறப்பட்ட வருமானம் 34 பில்லியன் ரிங்கெட்டை எட்டியுள்ளது. இது ஆண்டுக்கு ஆண்டு அடிப்படையில் 15.8 விழுக்காட்டு வளர்ச்சியை குறிப்பதாக மலேசிய புள்ளியியல் துறை டோசம் தெரிவித்துள்ளது. உள்நாட்டு சுற்றுப்பயணிகளின் எண்ணிக்கையும் 7.2 விழுக்காடு அதிகரித்து 74.7 மில்லியனாக பதிவானதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பாக சீன புத்தாண்டு, நோன்பு பெருநாள் போன்ற பண்டிகை காலகட்டம் திட்டங்கள் மற்றும் பொது விடுமுறை நாட்களில் மேற்கொள்ளப்பட்ட பயணங்களால் அந்த வளர்ச்சி பதிவு செய்யப்பட்டதாக டோசம் கூறியது. இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும்.
1: உலகத்தின் பார்வை ஒரே பந்தின் மீது 2026 உலகக்கிண்ண கார்பந்து போட்டி 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். அனைத்து ஆட்டங்களையும் கண்டுகளிக்க இப்பொழுதே RTM கிளிக்கை பதிவிறக்கம் செய்யுங்கள். ஹேஷ்டேக் சது போலா சது துனியா.
0: திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு LNG உற்பத்தி இன்னும் சில வாரங்களில் வழக்க நிலைக்கு திரும்பும் என எதிர்பார்க்கப்படுவதாக கத்தார் தெரிவித்துள்ளது. போர்க்காலகட்டத்தில் ஈரானிய தாக்குதல்களாலும் அண்மைய வெடி விபத்தாலும் சேதமடைந்த ராஸ்லாஃபான் எரிவாயு நிலையம் மட்டுமே இதற்கு விதிவிலக்கு என பிரதமர் ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல் தானி பைனான்சியல் டைம்ஸ்க்கு வழங்கிய செய்தியில் கூறினார். இதன் தொடர்பில் கண்காணிப்பை தீவிரப்படுத்த சிறப்பு குழுக்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. இவ்வேளை அரசாங்கத்திற்கு சொந்தமான எரிசக்தி நிறுவனமான கத்தார் எனர்ஜி ஹார்மோஸ் நீரிணையின் நிலைமை சீரடைந்தவுடன் இயல்பு நடவடிக்கைகளை மீண்டும் தொடங்க தயாராகி வருவதாக தெரிவித்துள்ளது. பெல்ஜியத்தில் கடும் வெப்ப அனல் நிலவுகிறது. அங்கு வெப்பநிலை 33.2 செல்சியஸாக பதிவானது. அதனைத் தொடர்ந்து நாடு தழுவிய நிலையில் வெப்ப எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக வானிலை ஆய்வுத்துறை தெரிவித்துள்ளது. தேசிய பேரிடர் மேலாண்மை மையம், சுகாதார அமைச்சு, வானிலை ஆய்வுத்துறை ஆகியவற்றிற்கு இடையேயான கூட்டத்தை தொடர்ந்து தேசிய வெப்ப திட்டத்தின் கீழ் அந்த எச்சரிக்கை செயல்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் அந்த வெப்பநிலை காரணமாக வெள்ளிக்கிழமை வரை தினமும் சுமார் 100 ரயில் சேவைகள் ரத்து செய்யப்படும் என்று தேசிய ரயில் நிறுவனம் SNCB தெரிவித்துள்ளது. ஜப்பான் இவாத்தே பகுதிக்கு அருகில் 6.9 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் முழுக்கியதாக அந்நாட்டின் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உள்ளூர் நேரப்படி காலை 7:30 இவாத்தேவின் கிழக்கு கடற்கரை தொலைவில் சுமார் 50 கிலோமீட்டர் ஆழத்தில் அந்த நிலநடுக்கம் மையமிட்டிருந்தது. இந்த நில அதிர்வு டோக்கியோவில் தெளிவாக உணரப்பட்டது. இருப்பினும் சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஈரான் போர் செலவுகளை ஈடுகட்டு ஏறக்குறைய $88 பில்லியன் கூடுதல் நிதியை கோரியுள்ளார். அரசியல் சிக்கல்கள் மோதல் காரணமாக அங்கு பதட்டம் அதிகரித்துள்ள வேளை டிரம்ப் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார். பென்டகனுக்கான 10,000+ $1 பில்லியன் அமெரிக்க விவசாயிகளுக்கான நிதியும் மத்திய ஆப்பிரிக்காவில் இபோலா தடுப்பு முயற்சிகளும் உள்நாட்டு உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கான நிதியும் அவற்றுள் அடங்கும். ஈரானுடனான அமெரிக்க போர் நடவடிக்கைகளை முடிவுக்கு கொண்டு வருமாறு டிரம்புடன் தீர்மானம் எட்டப்பட்ட ஒரு நாளுக்கு பின் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். விளையாட்டு 2026 உலகக்கிண்ண கட்பந்து இன்று BCA ஆகிய குழு நிலையிலான ஆட்டத்தில் 6 நாடுகள் களமிறங்கியுள்ள வேளை ஏ குழுவில் தற்போது தென்னாப்பிரிக்கா, தென்கொரியா, செக் குடியரசு, மெக்சிகோ ஆகிய அணிகளுக்கு இடையிலான ஆட்டங்கள் தொடங்கியுள்ளன. முன்னதாக சி குழுவில் மொரோக்கோ, ஹெய்தி, பிரேசில், ஸ்காட்லாந்து ஆகிய நாடுகள் இடம்பெற்ற வேளை மொரோக்கோ ஹெய்திக்கான ஆட்டத்தில் மொரோக்கோ 4-2 என வெற்றி பெற்றது. இதனிடையே பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் பிரேசில் ஸ்காட்லாந்துக்கு இடையிலான ஆட்டம் பிரேசிலுக்கு சாதகமாக முடிவுற்றது. அவ்வணி அபார ஆட்டத்தை வெளிப்படுத்தி 3 தன்வசமாக்கியது. இதனிடையே அதிகாலை நடைபெற்ற பி குழு நிலையிலான ஆட்டத்தில் சுவிட்சர்லாந்து 2-1 என கனடாவை வீழ்த்தியது. சுவிட்சர்லாந்துக்கான கோல்களை ரூபன் வர்கஸும் ஓஹன் மன்சாபியும் புகுத்தினர். மேலும் அப்போட்டியை ஏற்று நடத்தும் கனடா நக்அவுட் சுற்றுக்கு தகுதி பெற்று வரலாறு படைத்துள்ளது. இவ்வேளை அதே குழுவில் போஸ்னியா எசகோனாவும் கத்தாரும் களமிறங்கியதில் போஸ்னியா எசகோவினா 3-1 என்ற கோல் எண்ணிக்கையில் கத்தாரை வீழ்த்தியது. விளைவுகளை எதிர்கொள்ள வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சு தயார். ருக்குன் தத்தாங்கவுக்கான மானிய அதிகரிப்பு 8,615 பகுதிகள் பயனடையும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. வணக்கம்.

0: உங்கள் காலை பொழுது இன்னும் கூடுதல் உற்சாகப்படுத்திக்கிட்டு இருக்கோம். இந்த பக்கம் மோகன் புவன் அவங்களோட பேசிட்டு இருக்கோங்க.
1: ஆமா, காலை மணி 9:12 ஆயிருச்சுனால நீங்க வேலையில இருந்திருக்கணும், வேலையை ஆரம்பிச்சிருப்பீங்க. வேலை வேலைனா அலுவலகத்துக்கு போறவங்க மட்டும் இல்லங்க, இப்ப நீண்ட தூர பயணம், கனரக வாகன ஓட்டுநர்கள், வாடகை கார் ஓட்டுநர்கள்லாம் இருக்கீங்கல்ல, நீங்க கேட்கறது மட்டும் இல்ல, உங்க வரக்கூடிய பயணிகளுக்கும் இன்னால கொண்டு போய் சேர்க்கறீங்களா, உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க.
0: ஆமா, ரொம்ப நாள் நம்ம நேர்கள் எதிர்பார்த்து காத்திருந்த ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்ச்சி கலப்படம் மீண்டும் வந்து உதயமாக போகுது. அடுத்த வாரம் நடக்க போது, அதை பற்றி விவரங்கள் என்னென்ன நடக்க போது, எந்தெந்த கலைஞர்கள் வரப்போறாங்க அப்படி விவரத்தை உங்களோட தொடர்ந்து நாங்க உங்களோட பகிர்ந்து கொள்ள ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கோம். ஒரு பாடலுக்கு பிறகு பேசலாம், இணைந்திருங்கள்.

0: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீர்களா? MyNabs e-tuition affiliate programல் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 1-1-9-7-2-9-1-9.
1: வணக்கம். இன்னும் தொடர்ந்து உங்கள் பொழுதை நம் உற்சாகப்படுத்திக்கிட்டு இருக்கோம். எல்லாம் சொன்ன மாதிரி கலப்படம் மீண்டும் தொடங்க போகுதுங்க. அடுத்த வாரம் இது இந்த நிகழ்ச்சி முதல் கடப்பனமானது இந்த 2026 தொடங்க போகுது. எங்கன்னா நம்ம ஜோஹர் பக்கம் வரப்போறோம்.
2: ஆமா, கொம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்கடி இருக்குது இல்லையா, லெவல் 1 இந்த ஒரு மண்டபம் இருக்கு, அங்கதான் இந்த கலப்படம் நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பா நடைபெற போகுது. 3 கூலாய் ஜோஹர் இருக்கு இல்லையா, அங்க வந்துருங்க.
1: ஜூலை 4 உங்களுக்காக நம்ம காத்துட்டு இருப்போம். ஜோஹர் மாநில கலைஞர்கள் நிறைய பேர் வந்து கலந்துக்க போறாங்க. கார்த்திகன் வாசு வராரு, சுகன்யா வராங்க, ஸ்னேஷ், பொன் ரமேஷ், பிரியசகி போன்ற நிறைய கலைஞர்கள் வரப்போறாங்க. இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மன்மதா ஃபியூஷன் பேண்ட், இவங்களுடைய இசை மேற்பார்வையில நிறைய பாடல்களை பாடி உங்களை மகிழ்ச்சி படுத்த காத்துட்டு இருக்காங்க.
2: அங்க நிறைய பேருடைய எதிர்பார்ப்பா இருந்தது இந்த கலப்படம். ஆக இத ஜோஹர்ல இருந்து நாங்க தொடங்க போறோம் மீண்டும் உங்களுக்காக.
1: நன்றி ரமேஷ் வராரு, அப்புறம் ஷான் வராங்க. இவங்கெல்லாம் வந்து ஜோஹர்ல வந்து நகைச்சுவை வழங்க போறாங்க. முன்னெல்லாம் வந்து நம்ம இந்த ஏமா குழுவினர் எல்லாம் நம்ம முக்கியமா ஒவ்வொரு நிகழ்ச்சியில போகும்போது அவங்க சிரிக்க வச்சு மகிழ்ச்சி படுத்திருக்காங்க. அந்த மாதிரி இந்த ஒரு கூட்டணியும் அமைய போகுது. அதனால தொடர்ந்து எங்களோட இணைந்திருங்கள். இதை பற்றி விவரங்கள் நாங்க உடனுக்குடன் பகிர்ந்துகிட்டே இருப்போம்.
2: வார இறுதியா இருக்கிறதுனால சுற்று வட்டாரத்துல நீங்களும் தாராளமா வரலாம். ஏன்னா இது மேடை அப்படின்றது நமது அறிவிப்பாளர்கள் கலைஞர்களுக்கு மட்டும் இல்ல, நீங்களும் பங்கு பெற போறீங்க இதுல.
1: ஆமா, உங்களுடைய திறமையை நீங்க காட்டலாம். அதனால ஜூலை 4 உங்களுக்காக நாங்களுமே காத்துட்டு இருப்போம். மீண்டும் மலர்ந்தாச்சுங்க கலப்படம்.

0: பொன்னி. இதுதான் இவ்வார சிறுகதையின் தலைப்பு. கிளங் ஜெயந்தி ஆறுமுகம் இந்த சிறுகதையை எழுதியிருக்காங்க. அந்த மாலையில் ஏதோ வினோதம் இருந்தது. அப்பா மிகவும் அமைதியாக இருந்தார். என் தலையை மெதுவாக வருடினார். அவரது கைகள் நடுங்கியது. நீண்ட நேரத்திற்கு பிறகு அவர் தலையை குனிந்தபடி மன்னிச்சிரு என்று மெதுவாக சொன்னார். சிறுகதையின் நிறைவுல தான் இந்த பொன்னி யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. இவ்வாரம் சனிக்கிழமை 7:15 பொன்னியின் மனசு என்ன பேசுதுன்னு கேட்கலாம்.
1: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசி தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமை அல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 1909 7 2 9 1 9.
2: தொழில்நுட்ப துறையில் உங்கள் எதிர்காலத்தை உருவாக்க விரும்புகிறீங்களா? PSDC வழங்கும் Future Tech Academy-யில் இணையலாம். தகவல் தொழில்நுட்பம், ஆட்டோமேஷன், துல்லியமான இயந்திர வேலைப்பாடு, இன்ஜினியரிங் மற்றும் தொழில்துறை சார்ந்த செய்முறை பயிற்சிகள் வழங்கப்படும். Future Tech Academy இன்றே சேருங்கள். விவரங்களுக்கு www.futuretech.edu.my.
3: அன்பு உடலுக்கு ஆயுள் அதிகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs e-Tution AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100 709 7219 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். MyNabs e-Tution, சிறந்த கற்றல் முறை மற்றும் சிறந்த அடைவு நிலை.
1: வணக்கம். இன்னும் நம்ம பேசிட்டு இருக்கோம், எதிர்பாராத நேரத்தில் கிடைக்கக்கூடிய நம்ம செய்யக்கூடிய உதவி வந்து பெருமளவுல நிறைய பேரை வந்து ஒரு பெரிய உற்சாகப்படுத்தும் சொல்லுவாங்க. ஏற்கனவே நம்ம வணக்கம் இன்னல கூட ஹர்வின் அப்படின்ற ஒரு இளைஞர் வந்திருந்தாரு புவனா. அதாவது அவருடைய பக்கத்து பின்னாடி இருக்கக்கூடிய அவங்க அண்டை வீட்டுல வந்து தீ பற்றி எரியும் போது இவர் உயிரை பணையம் வச்சு போயிட்டு காப்பாத்திருந்தாரு. அவர் சொல்லும் போது அந்த கதையை கேட்கும் போது அந்த நேரத்தில் அவர் ஒண்ணுதான் சொன்னாரு, நான் அப்போ என்ன யோசிச்சேன்னு தெரியல, அவங்க உயிரை காப்பாத்தணும்ன்ற ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் நான் யோசிச்சேன், என் உயிரை பத்தி கூட நான் கவலைப்படல, நான் இறங்கி அவங்களை காப்பாத்தினேன் அப்படின்னு அவர் சொல்லும் போது அவ்வளவு நெகிழ்ச்சியா இருந்தது அந்த தருணம்.
2: திரைப்படங்கள்ல பாக்குற ஹீரோக்கள் வந்து திரைப்படங்கள்ல வேணா இருக்கலாம், ஆனா நிஜத்துல வாழக்கூடிய ஹீரோக்கள் இருக்கிறாங்க. அப்படி ஒருவர் தான் இருக்கிறாரு. அவர் யாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா வாங் தாக் மேங். இவரை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஜூன் 15 தேதி மினோரா டன்னல் பக்கத்துல பாத்தீங்கன்னா, மினோரா டன்னல்ல எப்போதும் வந்து இந்த ஒரு பேருந்து வந்து கிடால இருந்து தலைநகரை நோக்கி வரும்போது எப்போதும் அந்த மினோரா டன்னல் பாத்தீங்கன்னா மேல ஏறி அந்த டன்னல் முடிஞ்சோனையே அப்படி இறங்கும். அந்த இறங்குற நேரத்தை பாத்தீங்கன்னா அந்த பேருந்து கட்டுப்பாட்டை இழந்திருக்கு. அந்த கட்டுப்பாட்டை இழந்த நேரத்துல அந்த வேகம் வந்து ரொம்ப அதிகமா போகும்போது அந்த பேருந்துக்குள்ள 21 பேர் இருந்திருக்காங்க. பக்கத்துல கார்கள் வரும்போது ஒரே ஒரு லாரி ஓட்டுநர், அவர் தான் அந்த வாங் தக் மேங். இவர் என்ன பண்ணிருக்கா, அவர் லாரிய பஸ்ஸுக்கு முன்னாடி போய் நிறுத்தி, நிறுத்தல அவர் முயற்சி பண்றாரு அந்த பேருந்தை நிறுத்த வைக்கிறதுக்கு. அதாவது வேக கட்டுப்பாட்டுல இழந்துருச்சது, நிறுத்த வைக்கிறதுக்கு அந்த டிவைடர்ல அப்படி உரசிக்கிட்டே போகுது. இருந்தாலும் அவரு தான் லோரிக்கு இதாகுது நமக்கு ஏதாவது யோசிக்கல. அந்த பேருந்துல 21 பேர் இருக்கிறாங்க, பக்கத்துல அத்தனை கார்கள் போது எதுவும் நடக்க முடிய நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சு அவர் உயிரை பத்தியும் கவலைப்படாம எவ்வளவு முயற்சி பண்ணி அந்த பேருந்து நிறுத்த வச்சிருக்காரு.
1: அடுத்து நிறுத்திருக்காரு. அந்த காணொளி வைரலாவே போனது நம்ம பார்த்தோம் இல்லையா. ஏன்னா அந்த பேருந்து வரும்போது அவர் டக்குன்னு போயிட்டு அந்த வந்த அந்த காட்சி அந்த காணொளி வந்து சமூக வலைதளங்கள்ல, ஏன்னா பக்கத்துல நிறைய வாகனங்கள் போகிறதையும் நம்ம பார்க்க முடியும்.
2: புரிஞ்சுக்கிட்டாங்க, அவங்க எல்லாம் ஓரத்துல அப்படி ஒதுங்குறாங்க.
1: ஆமா,
2: ஆனா இவர் செஞ்ச ஒரு விஷயம் வந்து மிகப்பெரிய சாகச காட்சி மாதிரி இருந்துச்சு. உண்மையிலுமே நிஜ வாழ்க்கையில நம்ம பாக்குற ஹீரோக்கள்ல இவரும் ஒருத்தர் அப்படின்றது ஒரு எடுத்துக்காட்டு. அதனால போக்குவரத்து அமைச்சர் நம்ம ஆண்டனி லோக் அவர்கள் வந்து அவருக்கு வந்து 10,000 ரிங்கிட் விருது கொடுத்திருக்காங்க. விருது அப்படின்றதோட ஒரு அங்கீகாரம் கொடுத்திருக்காங்க அவருக்கு.
1: ஆமா, அவருடைய செயலை பாராட்டி நிறைய பேரும் வந்து தொடர்ந்து அவருக்கு பாராட்டுகளும் வந்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சில நொடிகள்ல செய்யக்கூடிய சில விஷயங்கள் வந்து அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில பேசக்கூடிய ஒன்றாவும் மாறிட்டு இருக்கு. ஏன்னா அதை நம்ம நினைச்சு கூட பாத்துருக்க மாட்டோம்.
2: அவர் கேட்டு இருக்காங்க, எப்படி என்ன தோணுச்சு உங்களுக்குன்னு. அவர் அந்த இடத்துல எனக்கு ஒன்னே ஒண்ணு தான் தோணுச்சு, அது பேருந்து நிறைய பயணிகள் இருக்கிறாங்க, எனக்கு நல்ல புரியுது அந்த பேருந்து கட்டுப்பாட்டை இழந்திருக்கு, என்ன எப்படியாவது அந்த பேருந்தை நிறுத்தணும்னு மட்டும்தான் நான் யோசனையில இருந்தேன்.
1: ஆமா,
2: இல்லைன்னா அது மத்தவங்களுக்கு பெரிய உயிரிழப்பு ஆயிருக்கும் அப்படின்றத மட்டும்தான் எனக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. இவருக்கு வந்து நாடு முழுவதும் மிகப்பெரிய அளவுக்கு பாராட்டுகள் வந்துகிட்டு இருக்குது. ஆக இந்த மாதிரியான சில பேர்களையும் சாலையில நம்ம பார்க்க முடியுது இல்லையா.
1: ஆமா, அந்த மாதிரி நேரத்தில் அவர்கள் போன்று நிறைய பேர் இருப்பீங்க. உங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம்.

0: இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல் நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.
1: இதனால நாங்க சொல்ல போறது என்னன்னா, பல வருடமாக நீங்க அவரோட காத்திருந்த நிகழ்ச்சி தொடங்க போகுதுங்க.
2: July 4, 3 PM, Johor Kulai, the Commune Lifestyle Perangadiyin Mandapathil, Ungalukkaga. Meendum Kalapadam. Johor Bahru, Manmatha Fusion Band Pinnani Isaiyil. Nammoor Kalaignargal Paadaporanga. Nagachuvai Aattam Paattam Kondaattathodu. Naangalum Ungala Sandhikkirom. Deivigal Mogal. Kalapadam. Ungala Anga Sandhikkirom.
3: Vayasu Pogudhu, Vayasu Yerudhunnu Kavalaiya. மனசை இளமையா வச்சுக்கோங்க, வாழ்க்கை அழகா இருக்கும். இது உங்கள் மின்னல் FM.

உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள். உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

0: உலகக்கிண கார்பந்து போட்டியின் அதிகாரப்பூர்வ ஒளியலையாக நம்ம ஆர்டிஎம் இருக்கு ஒளிபரப்பு சேவையை வழங்கிக்கிட்டு இருக்கோம். இதற்கிடையில இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா இரண்டு ஆட்டங்கள் வந்து ஒரே நேரத்தில் வந்து தொடங்கி இருக்கின்றது. சவுத் ஆப்பிரிக்கா சவுத் கொரியா உடன் ஆட்டம் 41வது நிமிடத்தை வந்து கடந்து போய்கிட்டு இருக்கு. இன்னும் ஒரு கோல்களை வந்து புகுத்தல சுழியத்திற்கு சுழியம் அப்படின்னு இருக்கு. அடுத்து செக் குடியரசு மற்றும் மெக்சிகோ உடனான ஆட்டமும் வந்து 42வது நிமிடத்தில் இந்த ஒரு கோல் மின்றி வந்து போய்கிட்டு இருக்கு.
1: ஆமா, இப்போ வந்து நாளைக்கு உள்ள ஆட்டங்கள் பார்ப்போம். நாளைக்கு வந்து 6 ஆட்டங்கள் இருக்குது. குராக்காவ் மற்றும் ஐவரி கோஸ் வந்து மோத போறாங்க. அதுக்கப்புறம் ஈக்வடோர் மற்றும் ஜெர்மனி மோத போறாங்க.
0: ஆமா, துனிசியா நெதர்லாண்ட்ஸ் உடனான ஆட்டம் இருக்கு. அப்புறம் ஜப்பான் ஸ்வீடன் வந்து களம் காண போறாங்க. அதுக்கப்புறம் துருக்கிய யுஎஸ்ஏ உடனான ஆட்டம், பராகுவே மற்றும் ஆஸ்திரேலியா உடனான ஆட்டம். நாளைக்கு மொத்தம் 6 ஆட்டங்கள் நடக்க போகுது. அது பற்றி விவரங்களுக்கும் தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: இதுல மோக இந்த ஆண்டு ஃபிஃபால வந்து ஒரு முக்கியமான ஒரு என்ன சொல்லுவாங்க ஆர்வத்தை ஒரு கவனத்தை ஈர்த்த விஷயம் என்னன்னா, கடந்த ஆண்டுகள்லாம் பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த மாதிரி இல்லையே ஆட்டங்கள், எதிர்பார்த்த மாதிரியே நம்ம நினைத்த ஆட்டக்காரர்கள் ஆடலையே அப்படின்னு. ஆனா இந்த மாதிரி எதிர்பார்த்ததை விட சிறப்பான ஆட்டங்களை கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில இந்த 2026 ஆண்டு ஃபிஃபா உலக கிண்ண கார்பந்தாட்ட போட்டியில எந்தெந்த ஆட்டக்காரர்கள் முதலிடத்து வந்த உடனே கோல் மேல கோல், ஹெட்ரிக் மேல ஹெட்ரிக் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில இந்த உலக கிண்ண கார்பந்தாட்ட போட்டியில முதல் இடத்துல யார் இருக்கா சொல்லுங்க?
0: முதல் லியோனல் மெஸ்ஸி
1: 5 கோல்களை போட்டு முதலிடத்துல இருக்கிறாரு. அவருக்கு அடுத்தது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரேசிலின் வினிசியஸ் ஜூனியர் வினி இருக்கிறாரு, 4 கோல்கள். அதுக்கப்புறம் எர்லிங் ஹாலன், இவர் வந்து நோவே ஆட்டக்காரர். அதுக்கப்புறம் கிளியான் எம்பாபே, இவர் வந்து 4 கோல்களை புகுத்திருக்காரு இதுவரைக்கும் வந்த ஆட்டங்கள்ல. ஆக இன்னும் சாதனைகள் முறியடிக்கப்படலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆக பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம்.
0: எனக்கு எதிர்பார்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கிற இந்த வேளையில வந்து நிச்சயமா நட்சத்திர ஆட்டக்காரர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுமே வந்து நல்லது ஒரு படைப்புகள் கொடுத்துட்டு இருக்காங்க. என்ன அப்படி நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி இந்த சூழல் இல்ல.
1: ஆனாலும் இந்த ஆண்டு உலக கிண்ண கார்பந்தாட்ட போட்டியை எந்த அளவுக்கு ரசிக்க முடியுமோ ரசிச்சுக்குவோம். ஏன் தெரியுங்களா, நம்ம ஒரு ஜாம்பவான்கள் சொல்லக்கூடிய சில ஆட்டக்காரர்கள் அடுத்த உலக கிண்ணத்துல இருக்க போறது கிடையாது. மெஸ்ஸி அடுத்த வருஷம் அடுத்த உலக கிண்ணத்துல இருக்க மாட்டாரு. அப்புறம் ரொனால்டோ இருக்க மாட்டாரு. நெய்மார் அறிவிச்சிட்டாரு, இதுதான் திஸ் இஸ் மை லாஸ்ட் டான்ஸ் அப்படின்றத மாத்தி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு. ஆக இதுதான் இந்த 2026 ஆண்டு உலக கிண்ணத்தை எவ்வளவு ரசிக்க முடியுமோ ரசிச்சுக்கும். அடுத்த உலக கிண்ணம் வேற மாதிரி தான் இருக்க போகுது.
0: ஆமா, லாஸ்ட் ஒன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால தொடர்ந்து விவரங்களுக்கு இணைந்திருங்கள். இன்னும் நிறைய கதைகள் நம்ம பேசலாம்.

0: அடுத்த பாடலோட இன்றைய வணக்கம் மின்னலுக்கு நாம ஒரு நிறைவை கொடுக்க போறோம்.
1: ஆமாங்க, எங்களோட தொடர்ந்து இணைந்திருந்த உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி.
0: நிறைய விஷயம் நம்ம பேசிருந்தோம். இவங்களை நம்பி நான் வாகனத்துல ஏற மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது பல கதைகள் நேர்கள் சொல்லியிருந்தாங்க.
1: ஆமா, அதே நேரத்துல வந்து வாங்க தவறிய சொத்துக்கள் அப்பயே வாங்கிருக்கணுங்க, நானு வாங்காம விட்டுட்டேங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து போய் பேசினாங்க.
0: சரி, அதனால இன்றைய வணக்கம் மின்னல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ற பெரிய நம்பிக்கையில, அடுத்த இளமை உல்லாசத்துல கிஷன் உங்களோட பேச ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்காரு. 24 மணி நேரமும் நாங்க உங்களோட வந்துகிட்டு இருக்கோம். இப்போதைக்கு விடைபெறுகின்றேன் மோகன்.
1: நான் புவனா வீரமோகன்.
0: மீண்டும் சந்திக்கலாம்.

0: தளம். இது நம் ஊர் கலைஞர்களின் தளம்.
1: சினிமா பாடல்கள் நம் கலைஞர்கள் பாட நீங்க கேட்க போறீங்க. தனித்திறமைகளை அடையாளம் காண போறோம். நீங்களும் கலந்துக்கலாம்.
0: ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 12:15 தொடக்கம். உங்களுக்காக தாளம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானே. மலேசிய வானொலியின் காலை 10 மணி செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். பெருநிறுவன புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் விநியோக திட்டம் கிரக் செயலாக்கம், உலகளாவிய எரிசக்தி நெருக்கடியின் தாக்கம் மற்றும் 5 அம்ச ஒருமித்த கருத்து 5PC மேம்பாட்டின் அடிப்படையில் மியான்மர் மீதான மலேசியாவின் வெளியுறவு கொள்கை ஆகியவை இன்றைய மக்களவைக் கூட்டத்தின் முக்கிய கவனம் செலுத்தப்படும் விவகாரங்களில் அடங்கும். ஒஹினி அகதிகள் நாட்டில் ஓட்டுநர் உரிமம் பெற தகுதியில்லை என கிளாந்தான் சாலை போக்குவரத்துத்துறை JPJ வலியுறுத்தியுள்ளது. அத்தரப்பினர் வைத்திருக்கும் ஐநா அகதிகள் உயர் ஆணையம் UNHCR அட்டை ஓட்டுநர் உரிமத்திற்கு விண்ணப்பிக்க அவர்களை தகுதிப்படுத்தும் ஓர் அதிகாரப்பூர்வ அடையாள ஆவணம் அல்ல என்று அதன் இயக்குநர் முகமது மிஸ்வாரி அப்துல்லா தெரிவித்தார். ஸ்லாங்கூர் பந்திங் தாமன் அல்லாங்கட் உத்தமா 2 நேற்றிரவு திடீர் வெள்ளம் ஏற்பட்டது. அக்குடியிருப்பு பகுதியிலிருந்து சுமார் 800 மீட்டர் தொலைவில் புக்கிச் சங்காங்கில் உள்ள வெள்ளத்தடுப்பு சுவர் உடைந்ததைத் தொடர்ந்து அங்குள்ள 32 வீடுகளில் வெள்ள நீர் புகுந்தது. இரவு 11 மணி அளவில் அந்த சம்பவம் நிகழ்ந்ததாக மாநில தீயணைப்பு மீட்புத்துறை JBPM கண்காணிப்பு பிரிவின் உதவி இயக்குநர் அஸ்ரூர் ரேசல் அஸ்பார் தெரிவித்தார். அச்சமயத்தில் பெரும்பாலான குடியிருப்பாளர்கள் அப்பகுதியை விட்டு வெளியேறியதாக அவர் தெரிவித்தார். இந்தியாவும் அமெரிக்காவும் இடைக்கால வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்வதற்கான வழிமுறைகள் குறித்து விவாதித்தன. இந்திய வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயலுக்கும் அமெரிக்க வர்த்தக நிகராளி ஜேமிசன் கேரருக்கும் இடையேயான கலந்துரையாடலை தொடர்ந்து அம்முடிவு எட்டப்பட்டுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவுகளை மேம்படுத்தும் நோக்கில் 2 பயணமாக கெரர் இந்தியா சென்றுள்ளார். குவைத்தில் உள்ள அமெரிக்க தூதரகம் மீண்டும் செயல்பட தொடங்கியது. ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல்களை தொடர்ந்து அமெரிக்க வெளியுறவுத்துறை குவைத் மற்றும் சவுதி அரேபியாவில் உள்ள தூதரகங்களின் செயல்பாடுகளை முடக்கியது. இவ்வேளை அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ குவைத்துக்கு பயணம் மேற்கொண்டிருந்த போது இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. விளையாட்டு 2026 உலகக்கிண்ண கட்பந்து. ஏ குழுவில் செக் குடியரசும் மெக்சிகோவும் களமிறங்கியுள்ளன. இரு அணிகளும் இதுவரை கோல் ஏதும் புகுத்தவில்லை. அதே குழுவில் தென் ஆப்பிரிக்காவுக்கும் தென்கொரியாவுக்கும் இடையிலான ஆட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் அனிபாஸ்டினால் ராயப்பன். வணக்கம்.

0: மின்னலின் இளமை உல்லாசம்.
1: இளமை உலாசம் நிகழ்ச்சிகள் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சிங்க. அந்த பக்கமா கிஷன் கூட பேசிட்டு இருக்கேன். புத்தம் புதிய நாள், புதிய வேலை, கடவுள் நமக்கு கொடுத்திருக்கும் புதிய வாய்ப்பு, அதை நல்ல முறையில பயன்படுத்திக்கலாம். இப்போ எங்க இருக்கீங்க? வேலைக்கு போய் சேர்ந்தாச்சா இல்ல இன்னும் நெரிசல்ல தான் சிக்கி தவிச்சிட்டு இருக்கோங்க? நீங்க வேற ஏன் கேக்குறீங்க அப்படின்னு கேக்குறீங்களா? எது எப்படி இருந்தாலும் பொறுமையா போங்க, ஒன்னும் அவசரம் கிடையாதுங்க. சாலையில நம்முடைய பாதுகாப்பு மட்டும் இல்ல, மற்றவர்களுக்கும் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் பயணம் செய்வது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. சரி, இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜூன் மாதத்தின் 25ஆம் நாள், உங்களுக்கு பிறந்த நாளா இருந்தா எங்களுடைய மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை இந்த வேளையில் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். சிரிச்ச முகத்தோடு இன்றைய நாளை தொடங்குங்க. இப்போ அடுத்த ஒரு மணி நேரத்திற்கு மலையாள பாடல்களை தொடர்ந்து கேட்கலாம் வாங்க.

0: இதனால நாங்க சொல்ல போறது என்னன்னா, பல வருடமாக நீங்க அவரோட காத்திருந்த நிகழ்ச்சி தொடங்க போகுதுங்க.
1: ஜூலை 4 பிற்பகல் 3 மணிக்கு ஜோஹர் குலை தி கம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடியின் மண்டபத்தில் உங்களுக்காக மீண்டும் கலப்படம். ஜோஹர் பாரு மன்மதா ஃபியூஷன் பேண்ட் பின்னணி இசையில் நம்மூர் கலைஞர்கள் பாட போறாங்க. நகைச்சுவை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோடு நாங்களும் உங்களை சந்திக்கிறோம். தெய்வீகள் மோகன் கலப்படம், உங்களை அங்க சந்திக்கிறோம்.
2: ரொம்ப கோவமா மௌனமா மட்டும் இருந்துருங்களேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல ஃபேன்.

மழையத்து துள்ளடா ஆர்போவில் இல்லையடா சரு சரு சரு சரு மழையோ.

ஹஃப்சல் கொண்டு வந்த பாடல் நம்ம நிகழ்ச்சியில கேட்டிருந்தோங்க. இடி இடிக்கும் போது தான் ஞாபகத்துக்கே வருது, நேற்று வந்து மழை, இன்றைக்கும் காலையில ஒரு சில இடங்கள்ல மழையா இருக்கு. அதனால பார்த்து பத்திரமா போங்க பயணத்துல இருக்கீங்க அப்படின்னா. சரி, இதற்கிடையில நம்ம நிகழ்ச்சியில 11 மணிக்கு பிறகு நீங்க அழைக்கலாங்க. பிடித்தவர்களுக்கு பிடித்த பாடல் கேட்கிற நேரம், நேற்று யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டீங்களோ, இன்றைக்கு நீங்க தாராளமா அழைக்கலாம். அழைத்து யாருக்காக என்ன பாடல் வேணும் அப்படின்றத நீங்க கேட்கலாங்க. 12 மணிக்கு பிறகு போட்டி அங்கமும் இருக்க போகுது. இன்றைக்கு வந்து பாடுங்க, கொஞ்சம் பாடுங்க அப்படின்ற மாதிரி நாங்க ஒளிபரப்பு செய்யற அந்த பாடலை நீங்க அப்படியே திரும்பவும் பாடி காண்பிக்க போறீங்க. அவ்வளவுதாங்க, ரொம்ப சுலபம் தான். அப்படி நீங்க பாடிட்டீங்கன்னா நீங்க இன்றைக்கு உங்க மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்காக ஒரு பாடலை அன்பு பரிசா வழங்குற வாய்ப்பை உங்களுக்காக நாங்க வழங்குறோம். அழைக்கணும் அப்படின்னா 11 மணிக்கு பிறகு அழைக்கலாங்க. சொல்லிய 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8.

உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள். உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

0: கயல் சுத்திகரிக்கப்பட்ட சூரியகாந்தி பூ எண்ணெய் இப்போது 1, 2 மற்றும் 5 லிட்டர் அளவுகளில் அனைத்து இந்திய கேஷ் அண்ட் கேரிகளிலும் கிடைக்கும். கயல் சூரியகாந்தி பூ எண்ணெய் விநியோகம் ஸ்ரீஜயா இம்பாக்ட்
1: மடானி உங்களுக்காக.
2: சினார் திட்டம் தொழில் முனைவோர் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சின் முயற்சியில் எஸ்எம்இ காப் மலேசியா வழியாக வணிகத்துக்கு வலுவூட்டும் 205 மில்லியன் ரிங்கிட் திட்டம். வணிக வளர்ச்சி திறன் மேம்பாட்டு ஆதரவு MSME சான்றிதழ் விண்ணப்பங்களுக்கு 50 விழுக்காடு கழிவு. மேல் விவரங்களுக்கு smecop.gov.my.
1: மடானி உங்களுக்காக

யாருடைய குரல் தானே யோசிக்கிறீங்க, மஞ்சரி தான் அந்த பாடலை வந்து பாடியிருந்தாங்க. சரி, மலையாள பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம். இதற்கிடையில மாலிவுட் பக்கமாக ஒரு தகவல் என்ன அப்படின்னா, நடிகர் பிருத்திவிராஜ் இருக்காரு இல்லையா, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவருடைய அடுத்த திரைப்படம் ஒடியான் அப்படின்ற திரைப்படத்தில் வந்து இவர் நடிச்சிட்டு இருக்காருங்க. இந்த திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹிந்தி தயாரிப்பாளர், பாலிவுட் தயாரிப்பாளர் இருக்கிறார் இல்லையா, கரண் ஜோஹர், அவருடைய தயாரிப்பில் உருவாகிட்டு இருக்கிற முதல் மலையாள திரைப்படம், அவங்களுடைய முதல் மலையாள திரைப்படமாக இது இருக்க போகுது. அப்போ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நிறைய பேருக்கு இப்போ வந்து நம்பிக்கை வந்திருக்கு மலையாள திரையுலகம் மீது, மற்ற மாநிலங்களில் இருந்தெல்லாம் வந்து தயாரிப்பாளர்களாக இங்கே வந்து கால் பதிக்கிறாங்க, அதில் மகிழ்ச்சி தான், நிறைய விஷயங்களை இங்கிருந்துமே வந்து கற்றுக்கொள்ள முடியுது அப்படின்ற விஷயத்தை வந்து பதிவிட்டிருக்காரு. இந்த ஒடியான் அப்படின்னு சொல்லும்போது அந்த திரைப்படத்தினுடைய போஸ்டர் வந்து இப்போது வெளியிட்டிருக்கிறாங்க. அதை பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு குழப்பமாக இருக்கும் கண்டிப்பாக, என்ன இது, இது என்ன தான் சொல்ல வராங்க அப்படின்ற மாதிரி. வழக்கமாக வந்து அந்த நடிகரோ நடிகையோ இருப்பாங்க, ஆனால் இதில் அப்படி இல்லைங்க. நீங்களே வாய்ப்பு இருந்தால் போய் பாருங்கள். மஞ்சு வாரியர் தான் வந்துட்டு கதாநாயகியாக நடிக்கிறாங்க. இந்த திரைப்படம் கூடிய விரைவில் வெளிவரும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க.

0: அஸ்வினி குடுத்த அந்த வேலையெல்லாம் இன்னைக்கே முடிச்சிடறேன்னு சொன்னீங்க போல, இப்ப பாடிட்டு வந்துட்டு இருக்கீங்க. அதுவா இன்னைக்கு கொஞ்சம் வேலை அதிகமா இருந்துச்சு. சரி நாளைக்குல இருந்து செய்யலாம்னு விட்டுட்டேன். அது சரி. அப்பா ராத்திரி பத்து மணிக்கு இந்த நாசிலமா சாப்பிடுற சுகம் இருக்கு. யாரோ இரவு ஏழு மணிக்கு மேலாம் சாப்பிட போறதில்லைன்னு சொன்னாங்க போல. அதெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம்னு இருக்கேன். சும்மா சாப்பிடறப்பலே கண்ணை வச்சுக்கிட்டு இருக்கிறது. நாளைக்கு பாத்துக்கிறேன்.
1: ஐயோ, என்னோட கைபேசி விழுந்து உடஞ்சிருச்சே. இது இல்லாம என்னால இருக்கவே முடியாது. நான் என்ன பண்ண போறேன்?
2: பரவாயில்ல, விடுங்க, நாளைக்கு பாத்துப்போம். இப்ப என்ன அவசரம்?
1: எது நாளைக்கா?
2: ஒன்றே செய், நன்றே செய், அதுவும் இன்றே செய் அப்படின்னு நம்ம பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க.
1: இப்படிக்கு முன்னால

பிரித்திவிராஜ் குரல் அந்த பாடல் நம்ப கேட்டிருந்தோங்க. மீண்டும் கலப்படம், ஆமா கலப்படம் வந்தாச்சுங்க. ஜோஹர் நேர்களை உங்களை சந்திக்க வரப்போறோம். ஜூலை 4ஆம் தேதி சனிக்கிழமை பிற்பகல் 3 மணி முதல் பார்த்தீங்கன்னா ஜோஹர் கூலாயில் இருக்கிற த கொமின் லைஃப் ஸ்டைல் பேரங்காடி இருக்கு இல்லையா, அங்கே லெவல் 1 மண்டபத்தில் கலப்படம் நிகழ்ச்சி வந்து நடக்க போகுது. அக மன்மதா ஃபியூஷன் பேண்டின் இசை, பிறகு நம் நாட்டு கலைஞர்களின் சிறப்பான கலை படைப்புகள் உங்களுக்காக கலப்படம் நிகழ்ச்சியில் வந்து கொண்டு வர போகிறோம். அது மட்டும் இல்லாமல் வெறும் இசை மட்டும் தானா, நகைச்சுவைக்கு அங்கே எதுவும் இடம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நகைச்சுவைக்கு இருக்குங்க. நம்ம நண்டு ரமேஷ் மற்றும் ஷான் வந்து ஜோஹர் நீர்களை சந்திக்க வரப்போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம் நாட்டின் உள்ளூர் கலைஞர்களான கார்த்திகன் வாசு, சுகன்யா ஜெகதி, நேஷ், பொன் ரமேஷ், பிரியசகி, இவங்க எல்லாருமே உங்களுடைய படைப்பு வழங்குறதுக்காக வரப்போறாங்க. வெறும் மேடை நிகழ்ச்சி மட்டும் கிடையாதுங்க, நீங்களும் கலந்து கொண்டு உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துற ஒரு வாய்ப்புமே அங்க இருக்க போகுது. திறமை இருக்கா நிகழ்ச்சிக்கு குடும்பத்தோட வாங்க, நம் நாட்டு கலைஞர்களின் படைப்புகளையும் திறமைகளையும் நீங்க ரசிக்கலாம். கலப்படம் உங்கள் மின்னலோடு இணைந்து கொண்டாட வாங்க.

வணக்கம். சலாம் மலேசிய மடானே. மலேசிய வானொலியின் காலை 11 மணி உலக செய்திகளுடன் குளரட்சகி குணசேகரன். ஸ்விட்சர்லாந்தில் வரும் 29 அல்லது 30 அமெரிக்காவும் ஈரானும் நுட்ப பேச்சுகளை நடத்தக்கூடும் என அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். குவைத்கான அதிகாரப்படை பயணத்தின் போது அவர் இவ்வாறு அறிவித்துள்ளார். எனினும் இந்த புதிய சுற்று சந்திப்பு குறித்த மேல் விவரங்களை அவர் வெளியிடவில்லை. ஈரான் அதன் அணு ஆலையை பார்வையிடுவதற்கான அனுமதியை வழங்க தயாராக இல்லை என அதன் வெளியுறவு துணை அமைச்சர் காசிம் கலாபாடி தெரிவித்துள்ளார். அமெரிக்கா இஸ்ரேல் வெடிகுண்டு தாக்குதலுக்கு இலக்கான அணுவாயுத வசதிகளை பன்னாட்டு அணுவாற்றல் நிறுவனம் IAEA அணுக வழிபடப்போவதில்லை என அவர் கூறினார். வாஷிங்டனுடனான இறுதி ஒப்பந்தத்திற்கு பின் அது குறித்த முடிவு ஆராயப்படும் என்றார் அவர். சுவிட்சர்லாந்தில் ஈரானிய நடுநிலை குழுவும் IAEA தலைமை இயக்குநர் ரஃபேல் க்ரோஸ் எவ்வித பேச்சையும் நடத்தவில்லை என அவர் கூறினார். வெனிசுவேலாவில் ரிக்டர் கருவியில் 7.2, 7.5 என ஒரே பகுதியில் இரு வெவ்வேறு நிலநடுக்கங்கள் ஏற்பட்டன. இதனை அமெரிக்க புவி அறிவியல் தரவு USGS உறுதிப்படுத்தியது. இதன் அதிர்வுகள் தலைநகர் கராகாசில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்திய வேளை மக்கள் பீதியில் சாலைகளில் குவிந்தனர். எனினும் இந்த நிலநடுக்கத்தால் உயிரிழப்பு ஏற்பட்டதா என்பது இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. சிலர் காயமடைந்ததாகவும் கட்டடங்கள் சரிந்ததாகவும் அந்நாட்டு உள்துறை அமைச்சர் டியோஸ் டாலோ கெபிலோ தெரிவித்தார். தலைநகரின் அல்தாமிரா பகுதியில் 22 மாடி கட்டிடம் ஒன்று முற்றாக சரிந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்கொரியாவில் ரகசியமாக இயங்கி வரும் சமய இயக்கத்தின் தலைவரை கைது செய்யுமாறு சோல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதன் 50,000 மேற்பட்ட ஆதரவாளர்களை குறிப்பிட்ட அரசியல் கட்சிக்குள் இணைய வற்புறுத்தியது தொடர்பில் இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சின்ஜோன்ஜி தேவாலயத்தின் தலைவர் லீ மின்ஹி 2021-2024 வரையிலான காலகட்டத்தில் இக்குற்றத்தை புரிந்ததாக குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. அந்த 94 வயது தலைவர் ஆதரவாளர்கள் பியூப்பல் பவர் பார்ட்டி PPP கட்சியில் இணைய வற்புறுத்தியது சட்டத்தின் கீழ் குற்றமாகும். பதவி வீழ்ந்த முன்னாள் அதிபர் யோன் சோக்யோலின் தலைமையில் PPP ஆளும் கட்சியாக இருந்தபோது இக்குற்றம் நிகழ்ந்துள்ளது. IS இயக்கத்துடன் தொடர்பிருப்பதாக நம்பப்படும் மத்திய கிழக்கு வட்டாரத்தில் சிக்கியிருந்த ஆக கடைசி ஆஸ்திரேலிய பெண் தாயகம் திரும்பினார். இதனை அந்நாட்டு உள்துறை அமைச்சர் டோனி பக் தெரிவித்தார். IS இயக்கத்தின் வீழ்ச்சிக்கு பிறகு சிரியாவின் தடுப்பு காவல் முகாம்களில் பல ஆண்டுகளாக தடுத்து வைக்கப்பட்டிருந்த ஏராளமான ஆஸ்திரேலிய பெண்களும் சிறாரும் தாயகம் திரும்பி வருகின்றனர். இவ்வாறு சிக்கியவர்கள் பலர் IS இயக்கத்தில் இணைந்த தங்கள் துணையை பின்பற்றி ஆஸ்திரேலியாவிலிருந்து வெளியேறியவர்களாவர். இவ்வேளை ஆக கடைசியாக தாயகம் திரும்பியுள்ள பெண் ஆஸ்திரேலிய அரசாங்கத்தின் கடுமையான நிபந்தனைகளுக்கு உட்படுத்தப்படுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கிண்ண காட்பந்து ஏ குழுவில் 4 அணிகள் களமிறங்கியுள்ளன. மெக்சிகோவுக்கும் செக் குடியரசுக்கும் இடையேயான ஆட்டத்தில் மெக்சிகோ 3-0 என்ற கோல் எண்ணிக்கையில் வெற்றி பெற்றது. ஆட்டத்தின் 55வது நிமிடத்தில் மத்தியோ சேவஸ் முதல் கோலை அடித்த வேளை 61வது நிமிடத்தில் ஜூலியன் கொனனேஸ் 2வது கோலை புகுத்தினார். அல்வாரோ ஃபெல்காலோ 3வது கோலை பெற்றுத்தந்தார். மற்றொரு நிலவரத்தில் தென்னாப்பிரிக்கா தென்கொரியாவை 1-0 என்ற கோல்களில் வீழ்த்தியது. இதனிடையே உலகின் சிறந்த விளையாட்டாளர்களுள் ஒருவர் வினிஷஸ் ஜூனியர் என பிரேசில் பயிற்றுநர் கார்லோ அன்செலோட்டி பாராட்டியுள்ளார். முன்னதாக ஸ்காட்லாந்துடனான ஆட்டத்தில் பிரேசில் சூழியத்திற்கு 3 கோல் எண்ணிக்கையில் வெற்றி பெற்றது. வினிஷஸ் 2 கோல்களும் மார்ச்சஸ் ஜுன்ஹா 1 கோலும் அடித்தனர். 25 வயது வினிஷஸ் இதுவரை விளையாடிய 3 உலகக்கிண ஆட்டங்களில் மொத்தம் 4 கோல்களை புகுத்தியுள்ளார். முன்னதாக பி குழுவில் நடைபெற்ற ஆட்டத்தில் போஸ்னியா எசகோவினா கத்தாரை 3-1 என்ற கோல்களில் வெற்றி கொண்டு முதல் முறையாக உலகக்கிண்ண நாக் அவுட் சுற்றுக்கு முன்னேறியது. இந்த ஆட்டத்தில் போஸ்னியா 4 புள்ளிகளை வென்றது. பி குழுவில் 3 நிலையில் வெற்றி பெற்ற போஸ்னியா கடைசி 32 அணிகளுள் ஒன்றாக முன்னேறுவதாக போட்டி நிறைவடைந்த சில மணி நேரங்களில் ஃபீஃபா அறிவித்தது.
இதனுடன் உலக செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகன அருட்ஜோதி. வணக்கம்.

0: மின்னலின் இளமை உல்லாசம்.
1: செய்திகளுக்கு பிறகு இளமை உல்லாசம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த பக்கமா கிஷனுங்களோட பேசிட்டு இருக்கீங்க. சரி, இன்றைக்கு ஒரு நிறைவான பொழுதா உங்களுக்கு இருக்க போகுது. இதற்கிடையில நீங்களும் அழைக்கலாங்க. உங்க மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாட்டை கேட்டா அவங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்போவே நீங்க அழைக்கலாம். சுழிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. யாருக்காக என்ன பாட்டு வேணும்னு கேளுங்க. அதை எப்படி வழங்குறோன்னு பாருங்க.

0: வணக்கம், நான் ரஷிதா கல்லங்கில இருந்து பேசுறேன்.
1: ரஷிதா எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நானும் ரொம்ப நல்லா இருக்கேங்க. எங்க இருக்கீங்க, வெளியில இருக்கீங்களா?
0: ஆமா வெளியில இருக்கேன்.
1: வேலைக்கு போலியா?
0: வேலைதான், ஆனா வீட்டுல இருந்தே பாக்குறேன்.
1: ஓ, வீட்ல இருந்து பீடியாரா? சரி, மகிழ்ச்சியா வேலை செய்யுங்க. என்ன பாட்டு யாருக்காக கேக்கணும்னு தோணுது?
0: என் கணவருக்காங்க, அமரன் படத்துல இருந்து ஒரு சாங்.
1: அமரன் படத்துல இருந்து? அப்பா, கணவருக்குன்னு சொல்லும் போது எவ்வளவு வெக்கம், எவ்வளவு புன்னகை. கணவர் எப்படி கூப்பிடுவீங்க வீட்டுல நீங்க?
0: அம்பின்னு கூப்பிடுவேன்.
1: அம்பினா? அவர் பேர் என்னது?
0: கையும்.
1: அவர் பேரு கையும், ஆனா நீங்க கூப்பிடுறது அம்பி.
0: அம்பி
1: ஏன்?
0: வீட்டுல எல்லாருக்கும் வீட்டுல தம்பின்னு கூப்பிடுவாங்க.
1: ஓ, தம்பின்னு கூப்பிடுவாங்க. நீங்க தம்பியுமே சுருக்கி அம்பின்னு கூப்பிடுறீங்க. குட்டி அண்ணியின் படத்தை நடத்திட்டு இருக்கீங்க நீங்க வீட்டுல போ. சரி சரிங்க, உங்க கணவருக்காகவே அந்த பாடல் வந்துட்டு இருக்கு, கேக்கலாம். நன்றி. தொடர்ந்து நீங்களும் இப்படிதாங்க உங்களுடைய அன்புக்குரியவருக்கு பாடல் கேட்கணும், அன்பு பரிசா பாடலை கொடுத்து வானொலி பக்கமா உங்க பெயரை சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்பவே நீங்க அழைக்கலாம். 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8

0: இதனால நாங்க சொல்ல போறது என்னன்னா, பல வருடமாக நீங்க ஆவலோடு காத்திருந்த நிகழ்ச்சி தொடங்க போகுதுங்க.
1: ஜூலை 4 பிற்பகல் 3 மணிக்கு ஜோஹர் குலாய் தி கம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடியின் மண்டபத்தில் உங்களுக்காக மீண்டும் கலப்படம். ஜோஹர் பாரு மன்மதா ஃபியூஷன் பேண்ட் பின்னணி இசையில் நம்மூர் கலைஞர்கள் பாட போறாங்க. நகைச்சுவை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோடு நாங்களும் உங்களை சந்திக்கிறோம். தெய்வீகள் போக கலப்படம்
2: பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
3: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
4: பொன்னி, இதுதான் இவ்வாறு சிறுகதையின் தலைப்பு. கிளங் ஜெயந்தி ஆறுமுகம் இந்த சிறுகதையை எழுதியிருக்காங்க. அந்த மாலையில் ஏதோ வினோதம் இருந்தது. அப்பா மிகவும் அமைதியாக இருந்தார். என் தலையை மெதுவாக வருடினார். அவரது கைகள் நடுங்கியது. நீண்ட நேரத்திற்கு பிறகு அவர் தலையை குனிந்தபடி, மன்னிச்சிரு என்று மெதுவாக சொன்னார்.
5: சிறுகதையின் நிறைவுல தான் இந்த பொன்னி யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. இவ்வாரம் சனிக்கிழமை 7:15 பொன்னியின் மனசு என்ன பேசுதுன்னு கேட்கலாம்.

0: என்ன பாட்டு அண்ணனுங்களுக்காக கேட்க போறீங்க?
1: முதல் அண்ணன் பேர் வந்து பிருத்திவிராஜா, ரெண்டாவது அண்ணன் பேர் வந்து பிரவீன்ராஜ், மூணாவது அண்ணன் பேரு பிரசாத், நாலாவது அண்ணன் பேரு பிரபு, என் பேரு திவ்யஸ்ரீ.
0: கடைக்குட்டி நீங்க தான். சரி, கடைக்குட்டிக்காக அண்ணனுங்களுக்காக அந்த பாட்டு வந்துட்டு இருக்கு, கேப்போம்.
1: நன்றி.
0: டிஷ்யூ பக்கத்துல வச்சுக்கோங்க.
1: கண்டிப்பா.

எனக்குள்ள ஆயிரம் வேலை இருக்கு, மனசெல்லாம் பரபரப்பா இருக்கு. அதெல்லாம் சரிதான், ஆனா எதிரில் வரும் முகம் பார்த்து கொஞ்சம் சிரிக்கலாம் போல. உம்முன்னு இருந்தா நல்லாவா இருக்கு. நீங்க இப்போ மின்னலா ஃபேம் கேக்குறீங்க.

0: வணக்கம், யார் பேசுறீங்க? இது திவ்யா ஸ்ரீ வாரமா? முதல்ல கூட ஒருத்தவங்க திவ்யா ஸ்ரீ தான் அழைச்சாங்க. இது வேறயா? ஓ, அது வேற, இது வேற. நீங்க எங்க இருந்து அழைக்கிறீங்க? என்ன பாட்டு? ஆமாவா, நண்பர்களுக்காக? நண்பேண்டியா இல்ல நண்பேண்டாவா? ரெண்டு பேருமே இருக்காங்க. என்ன பாட்டு?
1: ஓ மை கடவுள் படத்துல இருந்து அந்த பாட்டு எனக்கு.
0: நண்பர்கள் பாட்டா?
1: ஆமா.
0: சரி, அந்த பாட்டே நாங்க குடுக்கறோம், வந்துட்டே இருக்கு, கேக்கலாம்.
1: ஓகே, பை.

0: வணக்கம் மின்னலே.
1: இவங்களை நம்பி மட்டும் நான் போக மாட்டேன். ஐயோ, இவங்க வாகனத்தை ஓட்டுறாங்களா?
2: தேவதர்ஷினி ஜோஹர்ல இருந்து அடிக்கடி எனக்கு ஒரு தோழி இருக்காங்க. நாங்க வந்து நாங்க ஆசிரியர். அப்ப போஸ்டிங்க்கு முதல்ல இங்க வந்தோடனே நாங்க மேற்படிப்பு படிக்கிறதுக்கு 2 வருஷம் நான் அவங்க கூட தான் வாகனத்துல பயணம் செஞ்சேன். அந்த 2 வருஷமும் எனக்கு ரணகலமா இருந்துச்சு. அவங்க ஓட்டுறப்ப எதுவுமே பாக்க மாட்டாங்க. சிக்னல் அப்பதான் போடுவாங்க. நமக்கு சொல்லி கொடுத்தப்ப வந்து 3 வினாடி நம்ம நிக்கணும் பாக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அதெல்லாம் கிடையாது. போட்டோமா ஒரு லீப்பாட் எடுத்தோமா
1: லீப்பாட் எடுக்கிறாங்களா?
2: அந்த பயணம் வந்து 1 மணி நேரம் நாங்க வந்து கேம்பஸ்க்கு போனோம். நான் தூங்கவே மாட்டேன். கண்ணு ரெண்டும் முடிச்சுக்கிட்டு நான் உங்களுக்கு லைவ் கமெண்ட்ரி கொடுத்துட்டே வருவேன். பக்கத்துல லோரி வருது, காடி வளையுது, ரோட்ல குழி இருக்கு,
1: மரம் வருதா சாய்தா போதான்ற மாதிரி.
2: அப்புறம் நான் வேற சொல்லுவேன், மழை வேகமா இருந்துச்சுன்னா வைப்பர் வேகமாக்கு எல்லாத்தையும் நான் பண்ணுவேன்.
0: நீங்க பேசும்போது ஒரு மரண பயம் தெரியுதுங்க உங்ககிட்ட.
2: உண்மையானுமே மரண பயமா தான் இருக்கும். போற வரவெல்லாம் ஓனடி
0: பாக்கலாம். 6:30 தொடக்கம், 10 மணி வரை வணக்கம் இன்னலோடு இணைந்திருங்கள்.
3: அப்புறம் வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க, எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா?
4: இல்ல, போற செலவே சரியா இருந்துச்சு.
3: ஆமா, ஒண்ணு வாங்குறது கூட 1000 காட்டு சொல்றீங்க நீங்க.
4: அப்புறம் நல்லா திருப்தியா சாப்பிட்டாச்சு. அடுத்து காசு கட்டுறது தானே?
3: ஆமாமா, நீங்க கட்டிருங்க. நான் என்ன பண்றேன், கொஞ்ச நேரம் கழிவறைக்கு போயிட்டு வந்துடுறேன்.
4: இப்பனு பாத்தா?
3: ஆமா, இதுக்குள்ள என்ன நேரங்காலமா பாக்க முடியும்? நான் போயிட்டு வரேன், நீங்க சீக்கிரமா காசு கட்டிருங்க.
4: ஏய், எல்லாம் டீ குடிக்கலாம்னு சொல்றாங்க, போயிட்டு வந்துருவோமா?
3: ஆ, தாராளமா போலாமே. உங்க காடியிலே போயிருவோமா?
4: அவங்க அவங்களுக்கு அவங்க அவங்க செலவே சரியா இருக்குங்க.
3: இப்படி எல்லா செலவையும் ஒருத்தர் தலையிலே கட்டினா எப்படிங்க?
4: இப்படிக்கு
3: மின்னல் எஃப்எம்.

0: ஹலோ, என் பேர் பிரியா.
1: பிரியா, எங்கிருந்து அழைக்கிறீங்க பிரியா?
0: நான் பேர ஆயிட்டாவில இருந்து அழைக்கிறேன்.
1: பக்கத்துல குழந்தை அழுதே பிரியா?
0: ஆமா, என் பையன் தான்.
1: இத்தனை மாதம்?
0: மூன்று மாதம்.
1: குழந்தைக்காக பாட்டா இல்ல உங்களுக்காக பாட்டா? யாருக்காக பாட்டு?
0: என்ன
1: பேர் வச்சிருக்கீங்க?
0: ரேஷாந்த் ரவி.
1: ரேஷாந்த் ரவி?
0: ஆமா.
1: ரேஷான் எங்கெங்க தேடுறீங்க பேர்லாம்?
0: இது எல்லாமே நாத்தனா தேடி கொடுத்த பேரு தான், எல்லாம் அவங்க வச்ச பேரு தான்.
1: கணவனும் தேட வேண்டாம், மனைவியும் தேட வேண்டாம்.
0: ரவி வந்து ரொம்ப ஸ்பெஷல், அவங்களோட அப்பா பேரு, என் வீட்டுக்காரோட அப்பா பேரு.
1: ஓ, அதனால அதை பின்னாடி வச்சிட்டீங்களா?
0: ஆமா.
1: சரி, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. பாடல் வந்துகிட்டே இருக்குங்க. கணவருக்காக குழந்தை அழுது பசிக்குது போல.
0: ஆமா.
1: சரி, பாட்டு கேளுங்க. நன்றி
0: நன்றி.

0: யார் கூடவாவது பிரச்சனையா? ஆனா அவங்க கூட உங்களுக்கு அழகான தருணங்களும் இருந்திருக்கும்ல, அத மட்டும் நினைச்சு பாருங்களேன். நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் எஃப்எம்.
1: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
2: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
1: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
2: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.
1: மலேசிய கலைஞர்கள் நம்ம சொத்துங்க, சொல்லும் போதே கெத்துங்க.

0: காதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
1: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
2: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
1: இருமனம் கொண்ட திருமண வாழ்வில் இடையிலில் நீ ஏன் மயங்குகிறாய்?
2: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
0: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
2: நினைத்தாலே இனிக்கும்.
3: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும் உன் நினைவில் மயங்கி ஆடுகிறேன். நீ வர வேண்டும்.
2: கேளுங்க, ரசிங்க,
0: இசையோட நினைவுகளை சேர்க்க.

வணக்கம். சலாம் அலிஸ்தியா மடானி. மலேசியா வானொலியின் நண்பகல் 12 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். 2027 2031 தவணைக்கான ஐநா சிறார் உரிமைக்குழு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டத்து யாஸ்மீன் முகமது ஷாரீஃபுக்கு பிரதமர் டத்து ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்த சாதனை உலக அளவில் மலேசியாவின் பங்களிப்பு கடப்பாடு மீது பன்னாட்டு சமூகம் கொண்டுள்ள நம்பிக்கையை புலப்படுத்துவதாக பிரதமர் முகநூலில் இடுகையிட்டுள்ளார். இவ்வாண்டு ஏப்ரல் நிலவரப்படி நாட்டில் ஆள்பலம் 17.33 மில்லியனாக அதிகரித்துள்ளது. இம்மாதம் 22 நிலவரப்படி வேலையிழந்தோர் எண்ணிக்கை 6,197 குறைந்துள்ளதாக பொருளாதார அமைச்சர் அக்மல் நஸ்ருல்லா மொஹமட் நசீர் தெரிவித்தார். ஜப்பான் ஒன்ஷு கிழக்கு கரைக்கு அருகே 6.9 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஒலுக்கியது. எனினும் மலேசியாவுக்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்படவில்லை என மலேசிய வானிலை ஆய்வுத்துறை கூறியது. ஒஷினாகேவியிலிருந்து சுமார் 64 கிலோமீட்டர் தென்கிழக்கில் 79 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் மையமிட்டிருந்ததாக மெட் மலேசியா குறிப்பிட்டுள்ளது. பேராக்கில் 117 குடும்பங்களைச் சேர்ந்த 362 பேர் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாநில பேரிடர் நிர்வாக செயற்குழு தெரிவித்துள்ளது. கம்பார், லாரூட், மாத்தாங், ஸ்லாமா மாவட்டங்களில் உள்ள 5 தற்காலிக உதவி மையங்களில் அவர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அமெரிக்கா இஸ்ரேலால் குண்டு வீசி தாக்கப்பட்ட தனது அணுசக்தி நிலையங்களை பன்னாட்டு அணு ஆற்றல் நிறுவனம் IAEA அணுகுவதற்கு அனுமதி வழங்கும் திட்டம் ஈரானுக்கு இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு மூத்த ஈரானிய தூதரக அதிகாரி ஒருவர் கூறியுள்ளார். இதன் தொடர்பில் வாஷிங்டனுடன் ஓர் இறுதி முடிவு எட்டப்பட்டால் மட்டுமே இந்த சிக்கலுக்கு தீர்வு காணப்படும் என அவர் தெரிவித்தார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தோற்றுவித்த அமைதி வாரியம் சைப்ரஸில் சந்திப்பு கூட்டத்தை நடத்தும் என எதிர்பார்க்கப்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த கூட்டம் இம்மாதம் 30 தொடங்கி ஜூலை 1 வரை நடைபெறவுள்ளது என அரசாங்க செய்தி தொடர்பாளர் கான்ஸ்டான்டினோஸ் லெடிபைட்டிஸ் கூறினார். காசாவிற்கான அமைதி திட்டத்தை உருவாக்கும் நோக்கில் இந்த வாரியம் தொடங்கப்பட்டது. விளையாட்டு. பன்னாட்டு ஒலிம்பிக் செயற்குழு IOC அறிவித்த ஒரு புதிய திட்டத்தின் கீழ் ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்க விரும்பும் விளையாட்டு வீரர்கள் 10,000 அமெரிக்க டாலர் மானியத்தை பெற தகுதி பெறுவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மானியம் ஒலிம்பிக் விளையாட்டு வீரர்களின் வாழ்வாதாரத்திற்கு உந்து சக்தியாக இருப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. வணக்கம்.

0: மின்னலின் இளமை உல்லாசம்.
1: இளமை உல்லாசம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. தொடர்ந்து போட்டி அங்கம் தொடங்கியாச்சுங்க. முதல்ல யாரெல்லாம் வந்து எனக்கு பாடல் கேட்கிற வாய்ப்பு கிடைக்கலையே அப்படின்னு கவலைப்பட்டீங்களோ, இப்போ உங்களுக்கான நேரம் இருக்கு. தாராளமா நீங்க அழைக்கலாங்க. 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 போட்டி அங்கம் அப்படின்னு சொல்லும் போது, இன்றைக்கு வந்து ஹம்மிங் நாங்க வந்து ஒளிபரப்பு செய்வோம். ஒரு பாடலுடைய இசை வந்து ஒளிபரப்பு செய்வோம். அந்த இசையை நீங்க பின்பற்றி அதே மாதிரி நீங்க பாடினாலே போதுங்க, இல்ல ஓரளவுக்கு பாடினாலே போதும். எப்படி பாடுறீங்க அப்படின்றதா விஷயமே. அழைக்கலாம். அழைத்து நீங்க பேசும்போது தான் என்ன பின்னணி இசை அப்படின்றதே உங்களுக்கு தெரியும். அதை நீங்க பாடணும். பாடிட்டீங்க அப்படின்னா பிடிச்சவங்களுக்கு நீங்க பிடிச்ச பாடல தொடர்ந்து கேட்கிற வாய்ப்பு உங்களுக்காக நாங்க வழங்குறோம். இது நல்லா இருக்குல்ல. நீங்க யாருக்காவது பாடல் கேட்கணும் அப்படின்னா இந்த முயற்சியில நீங்க இறங்கினாலே போதுங்க. 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8

0: நான் கொஞ்சம் பேசணும், என்ன நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேட்கிற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மீன் நல்ல ஃபேம்
1: தொழுகை நேர அறிவிப்பு.
2: நேர்களே, குவாலலம்பூர், புத்ரா ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:19. குவாலலம்பூர், புத்ரா ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:19.
0: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மின்னல் எஃப்எம்.

பிடிச்சவங்களுக்காக இத கூட நான் செய்ய மாட்டேனா, எப்படி ஹம்மிங்க பாடுறேன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லி யஷ்வினா அழைச்சிருக்காங்க. அப்படிதானே யஷ்வினா? ஆமா ஆமா. சரி முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கு ஏ வேணுமா, பி வேணுமா, சி வேணுமா? உங்களை யாரால காப்பாத்த முடியும்? வாங்க கேப்போம்.

0: வாயை திறந்து பாட வேண்டியதே இல்ல, வெறும் ம் தான். சரியா அம்மிங் பண்ணீங்களா? இந்த கடைசி ஒத்துக்கலாம்.
1: ஓகே, மின்னுக்குல வெட்டிட்டேன்.
0: வெட்டிட்டீங்களா? சரி மறுபடியும் பாடுங்க பாப்போம். சிரிப்பு வரலையா உங்களுக்கு?
1: வந்துச்சு.
0: என்ன ஒரு குறிக்கோளுங்க, யாருக்காக இந்த முயற்சி எடுத்தீங்க? அதை நாங்க தெரிஞ்சே ஆகணும். இப்போ எல்லா நண்பர்களுக்காக தான் இந்த முயற்சியில இறங்கி இருக்கீங்க. நீங்க தாங்க உண்மையிலேயே நண்பேண்டா. சொல்லுங்க என்ன பாட்டு கேட்கலாம் நண்பர்களுக்காக? நல்லா முயற்சி பண்ணிருக்கீங்க, அதனால உங்களுக்கு பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்கலாம். நன்றி. இதே மாதிரி நீங்களும் முயற்சி செய்யலாங்க. ஹம்மிங் தானுங்க பாடலாம், ஒன்னும் பிரச்சனையே இல்ல. சுழியம் 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8

0: இதனால நாங்க சொல்ல போறது என்னன்னா, பல வருடமாக நீங்க ஆவலோட காத்திருந்த நிகழ்ச்சி தொடங்க போகுதுங்க.
1: ஜூலை 4 பிற்பகல் 3 மணிக்கு ஜோஹர் குலை தி கம்யூன் லைஃப்ஸ்டைல் பேரங்காடியின் மண்டபத்தில் உங்களுக்காக மீண்டும் கலப்படம். ஜோஹர் பாரு மன்மதா ஃபியூஷன் பேண்ட் பின்னணி இசையில் நம்ம ஊர் கலைஞர்கள் பாட போறாங்க. நகைச்சுவை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோடு நாங்களும் உங்களை சந்திக்கிறோம். தெய்வீகம் மோகன் கலப்படம்
2: அவங்களுக்கு அவங்கவுங்க செலவே சரியா இருக்குங்க.
3: இப்படி எல்லா செலவையும் ஒருத்தர் தலையிலே கட்டினா எப்படிங்க?
2: இப்படிக்கு
3: மின்னல் எஃப்எம்

0: ஒரு குட்டி கதை கேட்டா
1: மகிழ்ச்சி,
0: அதுவும் உங்களோட வெற்றி கதைகளை கேட்டா உங்க பள்ளிக்கூடத்துக்கே நாங்க வந்தா வரோம் வரோம். அப்போ இது எல்லாம் ஒரே நிகழ்ச்சியில வந்தா அதுதான் ஹலோ மின்னல். சனிக்கிழமைகளில் காலை மணி 9:15 நம்மை சுற்றி.
2: மொட்டு தமிழ் இணையதள அறிமுகம். 4 முதல் 18 வயது வரையிலான மழலையர் சிறார் இளையோர் தமிழ் கற்கும் இணையதளம் அறிமுகம் செய்யப்படுகிறது. June 29 திங்கட்கிழமை இயங்கலையில் நடைபெறவுள்ள இந்த அறிமுக விழா குறித்த விவரங்களை பெற 01232-5643 அல்லது 016-367-9638 என்ற எண்களில் தொடர்பு கொண்டு மேல் விவரங்களை பெறலாம்.
0: நம்மை சுற்றி

0: இது நம்ம நேரம், ஒரு மணி நேரம் முழுக்க முழுக்க நம்ம ஒரு பாட்டு தான். திங்கள் தொடங்கி வெள்ளி வரைக்கும் நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு
1: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
2: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
1: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
2: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு ஒரு மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.
1: மலேசிய கலைஞர்கள் நம்ம சொத்துங்க, சொல்லும் போதே கெத்துங்க.

0: சண்முக பிரியா வணக்கம்.
1: வணக்கம் கிஷன்.
0: முதல்ல அழைச்சவங்க வந்துட்டு பி ஏ தேர்ந்தெடுத்தாங்க, இப்போ மீதம் இருக்கிறது ஏவும் சியும் தான். உங்களுக்கு அதுல எது வேணும்? ஏ வேணுமா? உங்களுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்குங்க.
1: முயற்சி பண்றேன், போடுங்க பாப்போம்.

0: கடவுளை நல்லா வேண்டிக்கிட்டு நீங்க பாட ஆரம்பிக்கலாம். இப்போ
1: எனக்கு உண்மையில திருப்பு வந்துச்சேன்னா, எனக்கு ரெண்டு மூணு நாள் கொஞ்சம் தொண்டை சரியில்லை, நான் இப்படிதான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்.
0: அப்போ உங்களுக்கு பொருத்தமா தான் இருக்கு, நான் சொன்ன பாத்தீங்களா முதல்ல
1: என்னன்னு. சரி, முயற்சி பண்றேன்.
0: அந்த இருமல்லாம் மறந்துடக்கூடாது.
1: சரி சரி.
0: எனக்கு தெரிஞ்சு இருமல் ஜாஸ்தியா இருக்கு, நீங்க மருத்துவரை உடனடியா பாக்கணும்னு நினைக்கிறேன்.
1: நீங்க தான் இப்ப இருமல் வச்சீங்க, இப்ப நீங்க
0: போச்சா பாட வைக்கிறதாங்க என் நோக்கம். இரும்ப வச்சதுன்னு சொல்லிட்டீங்க பாத்தீங்களா. சரி பரவாயில்ல, நல்ல முயற்சி பண்ணிருக்கீங்க. ஆண்ட்ரியா பார்த்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க.
1: ஐயோ, என்னை அடிக்காம இருந்தா சரி.
0: சரி, என்ன பாட்டு வேணும் சொல்லுங்க.
1: எனக்கு வெடி படத்துல இருந்து இப்படி மழை அடித்தால்.
0: கண்டிப்பா அந்த பக்கம் மழையா இருக்கா என்ன?
1: இருட்டிக்கிட்டு இருக்கு வானம்.
0: மழை வர்றதுக்குள்ள அந்த பாட்டு கேட்டுருவோம் வாங்க.
1: ஓகே, ரொம்ப நன்றி கிஷன்.

0: அம்மா, ரொம்ப நாளா நானும் பாக்குறேன், எப்பவும் பாபாஸ் பொருட்களை மட்டும்தான் பயன்படுத்தி சமைக்கிறீங்க. ஏன் மத்த பொருட்களை முயற்சி பண்ணல?
1: குடும்பத்துக்கு சமைக்கிறப்ப நல்ல பொருட்களை தான் வாங்கணும்னு பாட்டி சொல்லி இருக்காங்க. பாபாஸ் பொருட்களை பாட்டி பயன்படுத்த தொடங்கியதுல இருந்து நம்ம குடும்பத்துல எல்லாரும் அதுக்கு மாறிட்டோம்.
0: அம்மா, எல்லாமே ஒண்ணுதானே, பேரு மட்டும் தானே வேற.
1: அது எப்படி? பாபாஸ் பேக்கெட் திறந்தாலே வாசம், சமைச்சா ருசி. அனுபவத்துல சொல்றேன்.
2: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம் இல் பாபாஸ் அண்ட் யூ.
3: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
2: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
3: facebook.com பாபாஸ் அண்ட் யூ. இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
2: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
4: தீராத இசையை மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க.
5: திங்கட்கிழமையில் காதல் பேசுது.
4: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-90 ஆண்டு நினைவுகளை ஏக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது.
5: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது.
4: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது.
5: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
4: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டோங்க.
6: வணக்கம், என் பேரு கிளாரா.
7: கிளாரா வந்து ஏதோ ஒரு தயக்கத்துல இருக்கிற மாதிரியே இருக்க. ஏன்
6: இருக்கு?
7: பயமா இருக்கா? சரி, உங்களுக்கு வேற வழியே கிடையாது. ஏன் தெரியுமா? ஏவும் பியும் தேர்ந்தெடுக்கப்பட்டுருச்சு, மீதம் இருக்கிறது இப்போ சி மட்டும் தான். நீங்க அதை எடுத்தேதான் ஆகணும். போலாமா? சியில் என்ன இருக்குன்னு பாத்துடலாமா?

0: இன்றைக்கு ஒளிபரப்புனதுலயே இதுதான் மிக சுலபம் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க எல்லாம் சொல்லுவீங்க, பாடுற எங்களுக்கு தானே தெரியும். அப்ப பாட முடியும் உங்களால? யாரும் சிரிக்கிறாங்க போல பயங்கரமா. பரவாயில்ல, எங்கேயோ ஓடிடுச்சானா? ஏதோ பண்றீங்க அதானே? சரி, பக்கத்துல யாரு சிரிச்சிட்டு இருக்கா? அவங்களுக்கு கேக்குறதுக்காக தான் இந்த முயற்சியில இறங்கி இருக்கீங்க. பாருங்க, அவங்களே சிரிக்கிறாங்க. அவங்கள அம்மிங் பண்ண சொல்லுங்க பாப்போம். ஓடிட்டாங்க பாருங்க, எடுத்தேன் பாரு ஓட்டம் அப்படின்னு எப்படி ஓடினாங்க பாத்தீங்களா? அந்த தோழி ஓடன, அந்த தோழிக்காக நீங்க பாட்டு கேளுங்க. பாடுத்து பாட்டு வந்துட்டு இருக்கு, கேக்கலாம். நன்றி.
1: நன்றி.

சரி, நம்ம மின்னல் எஃப்எம்ல கலப்படம்னு ஒரு நிகழ்ச்சி இருந்ததே ஞாபகம்? ஆமா, அதே தான் மறுபடியும் உங்களுக்காக கொண்டு வர போறோங்க. மீண்டும் கலப்படம் ஜோஹர் நேயர்களிப்பு நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களை சந்திக்க நாங்க வரப்போறோங்க. ஜூலை 4 சனிக்கிழமை பிற்பகல் 3 முதல் ஜோஹர் கூலாயில் இருக்கிற த கொம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடி இருக்கு இல்லையா, அங்க லெவல் 1 மண்டபத்துல கலப்படம் நிகழ்ச்சி நடக்க போகுதுங்க. கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன், மன்மதா பியூஷன் பேண்டின் இசை, நம் நாட்டு கலைஞர்களின் சிறப்பான கலை படைப்புகள், நிகழ்ச்சி கலை கட்ட போதுங்க. யாரெல்லாம் வராங்கன்னு கேக்குறீங்க? நம் நாட்டின் உள்ளூர் கலைஞர்களான கார்த்திகன் பாசு, சுகன்யா ஜெகதீசன், நேஷ், பொன் ரமேஷ் மற்றும் பிரியசகி, இவங்க மட்டும் இல்லங்க, ஆடல் பாடல் தானா நகைச்சுவை இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம நண்டு ரமேஷ் மற்றும் ஷான் ஜோஹர் நேர்களை சந்திக்க வரப்போறாங்க. நீங்களும் உங்களுடைய திறமையை வெளிக்காட்டணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, தாராளமா இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டு உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துற ஒரு வாய்ப்பையும் உங்களுக்காக நாங்க வழங்குறோம். குடும்பத்தோட வாங்க, நம் நாட்டு கலைஞர்களின் படைப்புகளையும் திறமைகளையும் ரசிக்கலாம். கலப்படம் நம்ம மின்னலப்போமோட சேர்ந்து கொண்டாடலாம் வாங்க. இந்த அளவில் நான் விடைபெறும் நேரம் வந்தாச்சுங்க. அடுத்து இசையும் இசையும் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுக்காக இன்றைக்கு பிரேமா கிருஷ்ணன் தயாரா காத்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய நிகழ்ச்சியில் தொடர்ந்து நீங்க அழைத்து பேசலாம். விடைபெறுகின்றேன், நான் உங்கள் கிஷன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கலாம். Hey, break this down. It goes like this.

0: நீடித்த தாங்கு திறனை கொண்டிருக்கிறது நாட்டின் ஆள்பல சந்தை. 2050க்குள் நாட்டின் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை 70% உயர்த்த அரசாங்கம் இலக்கு. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் பிற்பகல் 1 மணி முதன்மை செய்திகளுடன் பூங்குழலி வீரன். நாட்டின் ஆள்பல சந்தையும் வணிகமும் தொடர்ந்து நீடித்த தாங்கு திறனை கொண்டிருக்கிறது. 2026 முதல் 2 காலாண்டுகளில் அதன் நிலை கட்டுக்குள் இருப்பதாக பொருளாதார அமைச்சர் அக்மல் நசருல்லா மொஹமட் நசீர் தெரிவித்துள்ளார். அதேவேளை நாட்டில் வேலை இழந்தோர் எண்ணிக்கை ஜூன் 22 நாள் வரை 20% சரிவு கண்டு 6,197 குறைந்துள்ளதாக அவர் கூறினார். மே மாதம் இவ்வெண்ணிக்கை 7,766 இருந்ததை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இது உள்நாட்டு ஆள்பல சந்தை வரவேற்கத்தக்க அடைவு நிலையை எட்டியுள்ளதை காட்டுவதாக கூறிய அவர், ஏப்ரல் வரையில் நாட்டின் ஆள்பல எண்ணிக்கை 17.33 மில்லியனுக்கு அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டார். புதுப்பிக்கப்பட்ட ஆற்றல் பயன்பாடு TBBயை 2050 ஆண்டுக்குள் 70% உயர்த்த இலக்கிடப்பட்டுள்ளதாக இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைக்கு அதன் அடைவு நிலையில் நாடு 33% நெருங்கி வரும் நிலையில் 2040க்குள் 40% எட்ட வாய்ப்புள்ளதாக துணை பிரதமரும் ஆற்றல் மாற்ற நீர் உருமாற்ற அமைச்சருமான டத்தோஸ்ரீ ஃபடிலா யூசுப் தெரிவித்தார். பசுமை ஆற்றல் துறையை மேம்படுத்துவதன் மூலம் நாளுக்கு நாள் வளர்ந்து வரும் சூரிய கதிர் வளத்துறையில் கவனம் செலுத்த முடியும் என்றார் அவர். நாட்டில் 5% டீசல் பயனர்கள் மட்டுமே மாதத்திற்கு 300 லிட்டருக்கும் கூடுதலாக பயன்படுத்துகின்றனர். இதன் அடிப்படையிலேயே டீசலுக்கான பூடி மடானி உதவித்தொகை நிர்ணயம் வரையறுக்கப்படுவதாக 2 நிதியமைச்சர் டத்தோஸ்ரீ அமீர் ஹம்சா அசிசான் தெறிவித்தார். மலேசிய புள்ளியியல் துறை வெளியிட்டுள்ள தரவின்படி இத்தகவலை வெளியிடுவதாக அவர் கூறினார். அத்தரவு 80% டீசல் பயனர்கள் மாதம் ஒன்றுக்கு 200 லிட்டருக்கும் குறைவான பயன்பாட்டை பதிவு செய்துள்ளனர். அது சராசரியாக 140 லிட்டர் பயன்பாட்டை குறிப்பதாக அவர் கூறினார். எனினும் ஜீப், பிக்கா போன்றவை பொருள்களை ஏற்றவும் உட்புற பயணிகள் போக்குவரத்திற்கும் பொதுமக்கள் அதிகம் பயன்படுத்தும் டீசல் வாகனங்களாக இருப்பதை கருத்தில் கொண்டு பூடி மடானியின் கீழ் கூடுதல் 100 லிட்டர் சலுகைக்கு விண்ணப்பிக்க அரசாங்கம் வகை செய்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். ஜோஹர் சட்டமன்றத்தை கலைக்க அரண்மனை இஸ்தானா தரப்பு உத்தரவிட்டதாக அம்னோ உச்சமன்ற முன்னாள் உறுப்பினர் டத்து டாக்டர் மொஹமட் புவட் ஜர்காசி வெளியிட்டுள்ள கூற்றை அக்கட்சியின் மாநில தொடர்பு குழு தலைவர் டத்து அனாபீஸ் காசி முற்றாக மறுத்துள்ளார். மாறாக 1995 ஆண்டு மாநில அமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு ஜொஹோர் இடைக்கால சுல்தான் தங்கு மக்கோத்தா இஸ்மாயிலின் ஒப்புதலை பெற்ற பிறகே சட்டமன்றம் கலைக்கப்பட்டதாக அவர் தெளிவுபடுத்தினார். மாநில சட்டமன்றத்தை விருப்பத்திற்கிணங்க கலைக்கும் அதிகாரம் மந்திரி பசாருக்கு இல்லை. அந்நடைமுறை மாநில அமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு மேற்கொள்ளப்படுவது அவசியம் என அவர் விளக்கமளித்தார். எனவே இடைக்கால ஆட்சியாளரின் ஒப்புதலை பெற்ற பின்னரே சட்டமன்றத்தை கலை முடிவு பொதுவில் அறிவிக்கப்பட்டதாக அவர் மேலும் கூறினார். ஐநாவின் சிறார் உரிமைக்கான செயற்குழு உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டுள்ள டத்தோ யாஸ்மின் முகமது ஷரீஃபுக்கு பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அடுத்த ஆண்டு தொடங்கி 2031 வரை அவர் அதன் கீழ் சேவையாற்றுவார். உலக நிலையில் மலேசியாவின் பங்களிப்பு மீதான பன்னாட்டு சமூகத்தின் நம்பிக்கையை இந்த அடைவு நிலை உணர்த்துகிறது. பிரதமர் இதனோடே மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு அமைச்சுக்கும் வாழ்த்து தெரிவித்தார். இந்த வெற்றியை தொடர்ந்து பன்னாட்டு அரங்கில் மலேசியாவின் நிலை மேம்படுவதோடு மேலும் அதிகமான வெற்றிகளை அடைய வேண்டும் என அவர் தமது எதிர்பார்ப்பை வெளியிட்டுள்ளார். நியூயார்க்கில் நடைபெற்ற 21வது ஐநா சிறார் உரிமை உச்சநிலை கூட்டத்தில் இதற்கான வாக்கெடுப்பு நடைபெற்றது. 189 பிரதிநிதிகளுள் 136 பேர் டத்து யாஸ்மீனுக்கு ஆதரவளித்தனர். இந்நாட்டில் ரொஹிஞ்சா சமூகத்தினர் ஐநா அகதிகள் ஆணையம் UNHCRன் அட்டையை பயன்படுத்தி வாகன உரிமத்திற்கு விண்ணப்பிக்க இயலாது. இவ்வாறு கிளந்தான் சாலை போக்குவரத்து துறை இயக்குநர் முகமத் மிசுஹாரி அப்துல்லா தெரிவித்துள்ளார். அத்தரப்பினர் கொண்டிருக்கும் UNHCR அட்டை மலேசிய வாகன உரிம விண்ணப்பத்திற்கான அதிகாரப்படி ஆவணம் அல்ல என அவர் தெளிவுபடுத்தினார். எனினும் தமது தரப்பு இதுவரை மேற்கொண்ட செயலாக்க நடவடிக்கைகளின் போது ரோஹிஞ்சா அகதிகள் எவரும் முறையான வாகன உரிமம் கொண்டிருப்பதை கண்டதில்லை என அவர் கூறினார். இந்நாட்டில் ரோஹிஞ்சா அகதிகளுக்கு முறையான வாகன உரிமம் எடுத்துக் கொடுக்கும் கும்பல் இயங்குவதாக எழுந்துள்ள கூற்றை அவர் முற்றாக மறுத்தார். பேராக வெள்ள நிலவரம். இதுவரை 118 குடும்பங்களைச் சேர்ந்த 348 பேர் கம்பா, லாரூட், மாத்தாங், ஸ்லாமா, கம்பார் ஆகிய பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள வெள்ள உதவி மையங்களில் தஞ்சமடைந்துள்ளனர். இதில் மிக அதிகமாக லாரூட், மாத்தாங், ஸ்லாமா மாவட்டத்தில் 102 குடும்பங்களைச் சேர்ந்த 297 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இவ்வேளை ஸ்லீம் ரிவரில் உள்ள ஸ்லீமாற்றின் நீர்மட்டம் ஆபத்தான கட்டத்தை எட்டியுள்ளது. அஃது 26.38 மீட்டரை எட்டியுள்ளதாக வடிகால் நீர்ப்பாசனத்துறை தெரிவித்துள்ளது. இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும்.
1: இன்று கவனத்தை ஈர்த்த செய்திகள் யாவை? இவ்வாரத்தின் முக்கிய நடப்புகளை தெரிந்து கொள்ள வேண்டுமா? துல்லியமான நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு breetha.rtn.gov.my உடனே வலம் வாருங்கள்.
0: வெனிசுவேலா இடைக்கால அதிபர் டெல்சி ரோட்ரிகுவேஸ் அவசர நிலையை அறிவித்துள்ளார். முன்னதாக அங்கு 7.2-7.5 ரிக்டர் அளவிலான இரு நிலநடுக்கங்களின் விளைவாக முதன்மை விமான நிலையம் மூடப்பட்டுள்ளதோடு தலைநகரில் கட்டடங்கள் சரிந்து விழுந்தன. இந்நிலநடுக்கத்துக்கு பிந்திய 20 நில அதிர்வுகள் பதிவு செய்யப்பட்டதாக அமெரிக்க புவியியல் தரவு USGS தெரிவித்துள்ளது. 2014 ஆண்டு கிழக்கு யுக்ரைனில் மலேசிய ஏர்லைன்ஸின் MH17 பயண விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது தொடர்பான பன்னாட்டு பொது வான் போக்குவரத்து அமைப்பு ICAO-வின் முடிவுக்கு எதிராக ரஷ்யா மேல்முறையீடு செய்யும் என ரஷ்ய வெளியுறவு அமைச்சின் சட்டத்துறை இயக்குநர் மெக்சிம் மொஷிகின் தெரிவித்துள்ளார். இந்த முடிவு அரசியல் அடிப்படையில் மட்டுமே எட்டப்பட்டுள்ளது, சட்ட ரீதியில் இல்லை என அவர் சாடியுள்ளார். MH17 சுட்டு வீழ்த்தப்பட்ட அதற்கு ரஷ்யா பொறுப்பேற்க வேண்டும் என ICAO முடிவு செய்துள்ளதாக நெதர்லாந்து அரசாங்கம் அறிவித்திருந்தது. எனினும் பன்னாட்டு நீதிமன்றத்தில் ரஷ்யா அந்த வழக்கிற்கு எதிராக மேல்முறையீடு செய்தது. ஈரான் மீதான அமெரிக்கா இஸ்ரேல் போர் நடவடிக்கையில் நேட்டோ கூட்டு சதியில் ஈடுபட்டதாக தெஹ்ரான் சாடியுள்ளது. ஈரான் மீதான போரில் ஆதரவு அளிக்கவில்லை என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தமது பங்காளி நாடுகளை சாடினார். நூற்றுக்கணக்கான அமெரிக்க விமானங்கள் இத்தாலிய தளத்திலிருந்து புறப்பட்டதை நேட்டோ தலைவர் மாக்ரத் சுட்டிக்காட்டினார். இதனைத் தொடர்ந்து ஈரான் அதன் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளது. சட்டத்துக்கு எதிரான போர் நடவடிக்கையில் ஈடுபட்ட நேட்டோவின் செயலை ஈரானிய வெளியுறவு அமைச்சின் பேச்சாளர் இஸ்மாயில் லொபாகே கண்டித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் குடியேறிகளுக்கு எதிரான நடவடிக்கையை தீவிரப்படுத்தியுள்ளார். இதற்கு மத்தியில் அந்நாட்டின் குடிநுழைவு சுங்கத்துறை காவலில் மரணமடைந்தவர் எண்ணிக்கை கடந்த 10 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு உயர்ந்துள்ளது என மனித உரிமை அமைப்புகள் தெரிவித்துள்ளன. 2025 ஜனவரியில் டிரம்பின் 2வது பதவிக்காலம் தொடங்கியதிலிருந்து ICE தடுப்பு காவல் மையங்களில் 52 மரணங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இவ்வாறு மனித உரிமைக்கான மனித உரிமை கண்காணிப்பு தரவுகள் காட்டுகின்றன. மேலும் டிரம்ப் தமது 2வது பதவிக்காலத்தில் சட்டவிரோத குடியேற்றத்திற்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை அளித்துள்ளார். இதற்கு ஈடாக அதிகாரிகளும் ஆயிரக்கணக்கான மக்களை கைது செய்வதோடு தடுப்பு மையங்களை விரிவுபடுத்தி வருகின்றனர். நிறைவாக உலக கிண்ண கார்பந்து. தென்னாப்பிரிக்கா அதன் வரலாற்றிலேயே முதன்முறையாக நாக் அவுட் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. 2010 இந்த போட்டியை ஏற்று நடத்திய தென்னாப்பிரிக்கா அதன் பின் இப்போதுதான் களத்தில் இறங்கியது. குழு நிலையிலான தொடக்க ஆட்டத்தில் தோல்வியை தழுவியிருந்தாலும் இன்றைய ஆட்டத்தில் தென்கொரியாவை 1-0 சுழியமென வென்றது. அணியினரின் வெற்றியை வார்த்தைகளால் எடுத்துரைக்க இயலவில்லை என தென்னாப்பிரிக்க பயிற்றுநர் உகோ புரோஸ் கூறியுள்ளார். 28 நாள் லாஸ் ஏஞ்சல்ஸில் தென்னாப்பிரிக்கா கனடாவுடன் பொருதுகிறது. இவ்வேளை மெக்சிகோ 3 ஆட்டங்களிலும் வெற்றி பெற்று 9 புள்ளிகளுடன் ஏ குழுவில் முதல் நிலையில் உள்ளது. நீடித்த தாங்கு திறனை கொண்டிருக்கிறது நாட்டின் ஆல்பல சந்தை. 2050 நாட்டின் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை 70% உயர்த்த அரசாங்கம் இலக்கு. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகனா அருட்சோதி. வணக்கம்.

விறுவிறுப்பான இனிமையான பாடலை நாம் கேட்டு ரசித்தும் வியாழக்கிழமை பொழுதில் இசையும் இசையும் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். நல்ல எண்ணங்கள் நல்ல செயல்களாக மலரும் போது வாழ்க்கையை அழகாகிறது. ஆக நல்ல எண்ணங்கள் விதைக்கும் மனம் ஒரு நாள் மகிழ்ச்சி நிச்சயமாக அறுவடை செய்யும் என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளையும் நாம் கொண்டாடுவோம். சரி, வியாழக்கிழமைகளில் அப்படின்னு சொல்லும் போது கற்பனை கலந்த கேள்விதான் நாம் வந்து கேட்போம். இன்றைக்கான கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை வாய்ப்பு கிடைத்தால் ஒரு நாள் மட்டும் விலங்குகள் பிராணிகள்லாம் பேச ஆரம்பித்தால் எந்த விலங்கு கிட்ட நீங்க பேச ஆசைப்படுவீங்க, என்ன பேச ஆசைப்படுவீங்க? கற்பனை கலந்த விஷயம் தான் இது. நீங்களும் அழைத்து எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். சுழிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது சுழிய 3-2-2-8-2-4-7-6-8. மிருகங்கள் எல்லாம் பேச ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அந்த மிருகத்திடம், எந்த மிருகத்திடம் நீங்க வந்து தேர்வு செய்வீங்க, என்ன பேசுவீங்க அப்படின்றத அழைத்து எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். இப்ப வாங்க பாடலை கேட்கலாம். உங்களுக்காக ஷான் ரால்டன் தி குரலில் பாடல் இடம்பெற போகின்றது. இன்றைய இசையும் இசையும் தொகுப்பில் உங்களோடு நான் பிரேமா கிருஷ்ணன்.

0: கயல் சுத்திகரிக்கப்பட்ட சூரியகாந்தி பூ எண்ணெய் இப்போது 1, 2 மற்றும் 5 லிட்டர் அளவுகளில் அனைத்து இந்திய கேஷன் கேரிகளிலும் கிடைக்கும். கயல் சூரியகாந்தி பூ எண்ணெய் விநியோகம் ஸ்ரீஜயா இம்பாக்ட்ஸ்.
1: உங்களுக்கு எது பிடிக்கும் அது எங்களுக்கு தெரியாதா? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம் மின்னல் எஃப்எம்.

0: இசையும் இசையும் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். கற்பனை கலந்த கேள்விதான் இது. அதாவது விலங்குகள் பேச ஆரம்பித்தால் எந்த பிராணியிடம் நீங்கள் வந்து பேசுவீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். ஜோஹர்ல இருந்து நம்ம விசாலாச்சி அழைச்சிருக்காங்க. சொல்லுங்க, நீங்க எந்த விலங்கிடம் பேச ரொம்ப ஆசைப்படுவீங்க?
1: நான் என் வீட்டு நாய்க்குட்டி கூட பேசணும்னு ஆசைப்படுவேன்.
0: அப்படியா? அதோட மன உணர்வுகள் எல்லாம் தெரிந்து கொள்ள அவ்வளவு ஆர்வமா இருக்கீங்களா?
1: ஆமா, நான் கண்டிப்பா என்னோட நாய்க்குட்டி பேர் வந்து வீர். கண்டிப்பா நான் வந்து கேப்பேன், நீ நான் இல்லாதப்ப என்னை தேடுற, ஆனா நான் உன்கிட்ட சாயாக வந்து உன்னை தொட்டு தூக்கணும்னு ஆசையா வந்தப்ப எப்பவுமே என் வேட்டை சாகுவேன் கொடுக்கறேன்.
0: ரொம்ப அன்பா செல்லமா வளர்க்கக்கூடிய வீர்கிட்ட பேச ரொம்ப ஆசைப்படுவீங்க, அப்படிதானே விசாலாச்சி? சரி, நன்றி. ஒரு வாய்ப்பு கிடைச்சால் இது நடக்கும், சரியா? நன்றி. விசாலாச்சி வந்து தன்னுடைய செல்ல பிராணிகிட்ட பேச ஆசைப்படுவன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நீங்க எந்த பிராணிகள்கிட்ட வந்து பேச ஆசைப்படுவீங்க? ஒருவேளை அந்த பிராணிகளுக்கு பேசும் வாய்ப்பு கிடைத்தால் அதுகிட்ட என்னதான் பேசுவீங்க சொல்லுங்க பாக்கலாம்?

0: இதனால நாங்க சொல்ல போறது என்னன்னா, பல வருடமாக நீங்க ஆவலோட காத்திருந்த நிகழ்ச்சி தொடங்க போகுதுங்க.
1: ஜூலை 4 பிற்பகல் 3 மணிக்கு ஜோஹர் குலை தி கம்யூன் லைஃப்ஸ்டைல் பேரங்காடியின் மண்டபத்தில் உங்களுக்காக மீண்டும் கலப்படம்.
2: ஜோஹர் பாரு மன்மதா ஃபியூஷன் பேண்ட் பின்னணி இசையில் நம்ம ஊர் கலைஞர்கள் பாட போறாங்க. நகைச்சுவை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோடு
1: நாங்களும் உங்களை சந்திக்கிறோம். தெய்வீகம் மோகன்
2: கலப்படம், உங்களை அங்க சந்திக்கிறோம்.

பொன்னி. இதுதான் இவ்வாறு சிறுகதையின் தலைப்பு. கிளங் ஜெயந்தி ஆறுமுகம் இந்த சிறுகதையை எழுதியிருக்காங்க. அந்த மாலையில் ஏதோ வினோதம் இருந்தது. அப்பா மிகவும் அமைதியாக இருந்தார். என் தலையை மெதுவாக வருடினார். அவரது கைகள் நடுங்கியது. நீண்ட நேரத்திற்கு பிறகு அவர் தலையை குனிந்தபடி மன்னிச்சிரு என்று மெதுவாக சொன்னார். சிறுகதையின் நிறைவுலதா இந்த பொன்னி யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. இவ்வாரம் சனிக்கிழமை 7:15 பொன்னியின் மனசு என்ன பேசுதுன்னு கேட்கலாம்.

0: இசை மீசையும் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். வியாழக்கிழமையில பாத்தீங்கன்னா கற்பனை கலந்து ஒரு கேள்வி கேட்போம். அதாவது இன்றைக்கான கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, விலங்குகளுக்கு பேச ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அந்த விலங்கிடம் என்ன கேட்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டு இருந்தோம். அங்க தைப்பிங்ல இருந்து குமாரி அழைச்சிருக்காங்க. சொல்லுங்க குமாரி, நீங்க எந்த விலங்கிடம் பேச ரொம்ப ஆசைப்படுவீங்க?
1: நானும் ஒரு நாய்க்குட்டிதான் பேச ஆசைப்படுவேன். நாய்கிட்ட நாங்களும் ஒரு நாய் வளர்த்தோம், அது கூட இருந்துச்சு. எனக்கு என்ன ஒரு சோகமா இருந்தாலும் நான் அது கூட போய் ஷேர் பண்ணுவேன். அது நான் அழுந்தேனாக்கா அதுவும் அழுவும், அது கண்ணு தண்ணி வரும். அது கியூட்டா இருக்கும் பாக்குறதுக்கு. நான் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணோம் சாப்பிடுறதுக்கு. எல்லாத்துக்குமே சாப்பாடு ஊட்டி விடணும் அவங்களுக்கு. ஆனா என்னன்னா அவருக்கு பட்டாசுனா ரொம்ப பயம். அப்ப இப்ப வந்து அது என் கூட இல்ல, ஆனா அதை நான் ரொம்ப மிஸ் பண்றேன். இப்ப இருந்தா அது கூட நான் நிறைய பேசுவேன், இன்னும் பேச முடியல என்று ஒரு மிஸ் பண்ணுவேன்.
0: அது குமாரி ஏக்கத்தோடு தன்னுடைய செல்ல பிராணி நாய்க்குட்டியோட தான் பேச ஆசைப்படும் சொல்லியிருந்தாங்க. அக வாசியும் அழைச்சிருக்கிறாங்க. இன்றைக்கு பாத்தீங்கன்னா நாயை பற்றி தான் எல்லாரும் வந்து பேசிட்டு இருக்காங்க. நன்றி உள்ள ஜீவன் அப்படின்றனால என்னமோ தெரியல. சொல்லுங்க வாசிக்கு, நீங்க யார பத்தி பேச போறீங்க?
2: நான் வந்து என்னோட பாப்பி. நாங்க ஒரு நாய் வளர்த்தோம் பிரியமா, 5 வருஷம் சேர்ந்து. இப்பதான் 1.5 வருஷம் ஆகுது அவரு இறந்துட்டாரு. சோ இது சாத்தியம் இல்ல. வாய்ப்பு கிடைச்சா ஏன் எங்களை விட்டுட்டு போனேன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலான்னு ஆசை.
0: அப்படியா, ஒரு வாய்ப்பு கிடைச்சா அந்த கேள்விதான் கேப்பீங்க?
2: அதுதான், ஏன் எங்களை விட்டுட்டு போன? ஒரு ஆளா துயரத்துல எங்களை தள்ளிட்டு நம்மளை விட்டு ஒண்ணு போச்சு. அது ஒரு இது வருண்டிக்கிட்டே இருக்கு மனசுல.
0: குடும்ப உறுப்பினர் போல அதை நேசிச்சு இருக்கீங்க?
2: ஆமா. அப்ப வீட்டு கீழே வந்து ஒரு 6 நாய் இருக்காங்க. அவங்களுக்கு அன்னாரம் சமைச்சு போட்டுருவோம். மீன் வச்சிருக்கோம், மீன் தொட்டி. அதுல கூட திடீர்னு குதிப்பாங்க. குதிச்சு தண்ணி கீழே எல்லாம் ஒருத்த கிட்ட போய் கேப்ப, என்னாச்சு ஏன் குதிக்கிறீங்க அப்படி அப்படி, என்னத்தான் வேணும் உங்களுக்கு அப்படி அப்படி சண்டை போறீங்க கேப்ப. கம்யூனிகேட் பண்ணுவோம், அது நல்லா இருக்கும். ஒரு மாதிரியான உணர்வு. இந்த சொல்றதுக்கு வாய்ப்பு கொடுத்த மின்னலுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.
0: நன்றி நன்றி வாசுகி. அக வாசுகி வந்து நாய்க்குட்டி மீன்களோடு பேச ஆசை அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இந்த மாதிரி எந்த பிராணியிடம் பேச ஆசைப்படுவீங்க சொல்லுங்க. அழைக்கலாம் 0-3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 0-3-2-2-8-2-4-7-6-8.

0: மடானி உங்களுக்காக
1: சினார் திட்டம் தொழில் முனைவோர் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சின் முயற்சியில் எஸ்எம்இ காப் மலேசியா வழியாக வணிகத்துக்கு வலுவூட்டும் 205 மில்லியன் ரிங்கிட் திட்டம் வணிக வளர்ச்சி திறன் மேம்பாட்டு ஆதரவு எம்எஸ்எம்இ சான்றிதழ் விண்ணப்பங்களுக்கு 50 விழுக்காடு கழிவு மேல் விவரங்களுக்கு smecop.gov.my
0: மடானி உங்களுக்காக

அனிருத் மெர்வின் பாடிய பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். இசையும் இசையும் தொகுப்பில் நாம் இணைந்து இருக்கின்றோம். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா திரை தகவல். திருமண வயதில் இருக்கும் இரண்டு மகன்கள். 26 வயதிலே கணவனை இழந்த தாய்க்கு 42 வயதில் மறுமணம் செய்து வைக்க ஆசைப்படுகின்றார்கள். அதற்கு தாய் சம்மதித்தாரா? ஊரில் என்னென்ன பிரச்சனைகள் தடைகளை மீறி அந்த திருமணம் நடந்ததா? இதுதான் சசி இயக்கிய 100 சாமி திரைப்படத்தின் கருவாக இருக்கின்றது. உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வைத்து இந்த படத்தை இயக்கியிருக்கின்றார் சசி. அம்மாவாக சுவாசிகா, அவரின் மகன்களாக அஜய், திஷான், சக்தி நடித்திருக்கின்றார்கள். சுவாசிகாவை திருமணம் செய்ய வருகின்றார் விஜய் ஆண்டனி. ஆக மாறுபட்ட கதையாக இந்த திரைப்படம் 100 சாமி வந்திருக்கின்றது. ரசிகர்களிடையே நல்ல கருத்து வரவேற்பு பெற்று இருக்கின்றது. வாய்ப்பு கிடைத்தால் இந்த திரைப்படத்தை பார்க்கலாம். அடுத்து உங்களுக்காக சிட் ஸ்ரீராம் கொண்டு வரும் பாடல்.

நான் கொஞ்சம் பேசணும், என்ன நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேட்கிற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் பிற்பகல் 2 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். மியான்மரின் நெருக்கடிக்கு தீர்வை எட்டுவதில் 5 ஒருமித்த கருத்து. 5PC செயலாக்கத்தை வலுப்படுத்தும் புதிய அணுகுமுறையை ஆசியான் ஆராய்வதாக வெளியுறவு அமைச்சர் டத்தோஸ்ரீ மொஹமட் அசான் தெரிவித்துள்ளார். மியான்மரில் நிலைமை சற்று மாறியுள்ளது. இருப்பினும் 5PC மூலம் ஆசியான் தலைமைத்துவத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வளர்ச்சியை காண இயலவில்லை. வரும் ஜூலையில் நிறைவடையும் சண்டை நிறுத்த உடன்பாட்டை 2 கட்டமாக நீட்டிக்க மலேசியா பரிந்துரைத்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். இதனிடையே மே மாதம் மியான்மருக்கு மலேசிய பேராளர்கள் மேற்கொண்ட பயணம் அந்த தென்கிழக்காசிய நாட்டின் ராணுவ ஆட்சியை அங்கீகரிப்பதற்கான நோக்கம் கொண்டதல்ல என டத்தோஸ்ரீ மொஹமட் அசான் கூறினார். மாறாக அந்நாடு எதிர்கொண்டிருக்கும் நெருக்கடிக்கு தீர்வு காண்பது தொடர்பான இருவழி தொடர்பை நிலைநிறுத்த மலேசியா மேற்கொள்ளும் முயற்சியின் ஒரு பகுதி என அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். நாட்டின் விண்வெளித்துறையின் வருமானம் இவ்வாண்டு 15 முதல் 20% வரை வளர்ச்சியை பதிவு செய்ய இலக்கிடப்பட்டுள்ளதாக முதலீட்டு வர்த்தக தொழில்துறை துணை அமைச்சர் லியூ சின்தோங் தெரிவித்துள்ளார். உலக அளவில் விமானத்திற்கான தேவை அதிகரித்துள்ளதோடு அத்துறையின் விநியோகத் தொடர் விரிவடைந்துள்ளது. நாட்டில் 250 விண்வெளி நிறுவனங்கள் செயல்படுகின்றன. அவை கடந்த ஆண்டு 35.2 பில்லியன் ரிங்கிட் வருமானத்தை பதிவு செய்ததாக அவர் கூறியுள்ளார். வெனிசுவேலாவில் இன்று 2 வெவ்வேறு நிலநடுக்கங்கள் உலுக்கியுள்ள நிலையில் அந்நாட்டிற்கு உதவ தயாராக உள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். 2 நிலநடுக்கங்களும் வலுவானவை எனவும் ஏராளமானோர் உயிரிழந்துள்ளது குறித்தும் அந்த தென் அமெரிக்க நாட்டை உலுக்கிய பேரிடர் குறித்தும் டிரம்ப் தனது துருட் சோசியல் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். அந்நாட்டிற்கு எந்நேரத்திலும் உதவ அனைத்து நிறுவனங்களுக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். உலகக்கிண கார்பந்து. இன்று நடைபெறும் எஃப் குழுவின் இறுதியாட்டத்தில் ஸ்வீடனுக்கு எதிராக களமிறங்கும் ஜப்பான் அக்குழு நிலையிலான பட்டியலில் முன்னிலை வகிக்க உறுதி கொண்டுள்ளதாக தலைமை பயிற்றுநர் ஹஜிமே மோரியாசு கூறியுள்ளார். எஃப் குழுவில் இதுவரை 2 வழி ஜப்பானும் நெதர்லாந்தும் முறையே 4 பட்டியலில் முதல் 2 இடங்களில் உள்ளன. ஸ்வீடனுக்கு எதிராக இன்றைய ஆட்டத்தில் சமம் கண்டால் ஜப்பான் அதன் இருப்பை நிலைநிறுத்திக் கொள்ள இயலும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோபி. வணக்கம்.

இசையும் இசையும் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். ஆஹா, இது இப்பொழுது தொடங்கி பிற்பகல் 3 மணி வரை பழைய பாடல்களை நாம் ரசிக்க போகின்றோம். அதுவும் இன்று வந்து நீங்கள் அழைத்து கேட்க வேண்டிய பாடல்கள் வரிசையில் பார்த்தீங்கன்னா, ஒரு சில பாடல்கள் பார்த்தீங்கன்னா பிரபலமான பாடல்களாக இருக்கும். அதே பாடலை தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோமே, இல்லை அதே உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய பாடல்கள் நிறையவே இருக்கின்றன. அந்த மாதிரியான பாடல்களை நீங்கள் அழைத்து கேட்கலாம். உதாரணமாக நினைச்சிங்கன்னா, நினைக்க தெரிந்த மனமே எல்லோருக்கும் பிடித்த பாடலை, ஆனால் அதே சாயல் கொண்ட இன்னொரு பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்காத நினைவு திரைப்படத்தில் எங்கிருந்த போதும் உன்னை மறக்க முடியுமா, அந்த பாடல் இடம்பெற்று இருக்கு திரைப்படத்தில். இந்த மாதிரி ஒரு மாற்று பாடல், அதற்கு நிகரான பாடல் அப்படின்னு சொன்னா என்ன பாடலை நீங்க சொல்ல போறீங்க? அழைக்கலாம் சுழியம் 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது சுழியம் 3-2-2-8-2-4-7-6-8.

0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ
1: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
0: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
1: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
0: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
2: வெளியே போறோம் வெளியே போறோம்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க, இன்னும் போகலையா? நேரம் ஒதுக்கி போயிட்டு வாங்க. இது உங்கள் மின்னல் எஃப்எம்.

0: அவரோடு காத்திருந்த நிகழ்ச்சி தொடங்க போகுதுங்க. கலப்படம்
1: ஜூலை 4 பிற்பகல் 3 மணிக்கு ஜோஹர் குலாய் தி கம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடியின் மண்டபத்தில் உங்களுக்காக மீண்டும் கலப்படம். ஜோஹர் பாரு மன்மதா ஃபியூஷன் பேண்ட் பின்னணி இசையில் நம்மூர் கலைஞர்கள் பாட போறாங்க. நகைச்சுவை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோடு நாங்களும் உங்களை சந்திக்கிறோம். தெய்வீகள் மோகன்
0: கலப்படம்
1: உங்களை அங்க சந்திக்கிறோம்.

0: இசையும் இசையும் தொகுப்பில் நாம் இணைந்து இருக்கின்றோம். தலைநகரிலிருந்து நம்மள பார்த்திபன் அழைச்சிருக்கிறாரு. சொல்லுங்க சார், ஒரே உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய பாடல் அப்படின்னா எதை சொல்ல போறீங்க?
1: அந்த இப்போதும் அந்த பாடல் பார்த்தனாபுங்கமல் கேக்குறோம். இந்த பாடல் வந்து நம்ம கேட்கவே இல்ல, என்னை மறந்ததேன்.
0: அதாவது ஒரே உணர்வு கொண்ட பாடல், பார்த்த ஞாபகம் இல்லையோ அந்த பாடல் பிரபலமான பாடல், அதுக்கு நிகரான ஒரு பாடல்னா என்னை மறந்தது ஏன், அந்த பாடலா?
1: ஆமா ஆமா, அதே தான்.
0: பார்த்தவனுக்கு பிடித்த பாடல் அது.
1: ஆமா ஆமா.
0: சரி, உங்களுக்கான பாடல் ஐயா அடுத்து ஒலிபரப்பு செய்கின்றோம். நன்றி
1: நன்றி, வணக்கம்.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணாம், உங்க பாசம் மட்டும் போதுங்க.

0: பிணையில இருந்து மொஹமட் அனிஃபா அழைச்சிருக்கீங்க. இன்றைக்கு பாத்தீங்களா கொஞ்சம் வித்தியாசமா பிரபலமான பாடல்கள் அடிக்கடி நம்ம கேக்குறோம், ஆனா ரொம்ப நாள் கேட்காத பாடல், இந்த பாடலுக்கு ஒரு மாற்று பாடல, இந்த பாடலுக்கு நிகர இந்த பாடல் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய பாடலை கேட்க சொல்லியிருந்தோம். என்ன பாடல் வேண்டும் சொல்லுங்க.
1: எனக்கு வந்து அந்த பாஜால பைரவி என்ற படத்துல இருந்து கண்டசாலா பீலா பாடிய அமைதி இல்லாதென் மனமே, அந்த பாடல் அமைதியான நதியினிலே ஓடும் அந்த பாடல் ஒப்பிட்டு
0: ஒளிபரப்பு செய்கின்றோம். நன்றி,
1: ரொம்ப நன்றி, வணக்கம்.

உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள் கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள். உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

0: அவரோட காத்திருந்த நிகழ்ச்சி தொடங்க போகுதுங்க. கலப்படம்
1: ஜூலை 4 பிற்பகல் 3 மணிக்கு ஜோஹர் குலாய் தி கம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடியின் மண்டபத்தில் உங்களுக்காக மீண்டும் கலப்படம்.
2: ஜோஹர் பாரு மன்மதா ஃபியூஷன் பேண்ட் பின்னணி இசையில் நம்மூர் கலைஞர்கள் பாட போறாங்க. நகைச்சுவை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோடு நாங்களும் உங்களை சந்திக்கிறோம். தெய்வீகள் மோகன்
0: கலப்படம்
2: உங்களை அங்க சந்திக்கிறோம்.

0: இசை மிசையும் தொகுப்பில் நாம் இணைந்து இருக்கின்றோம். தைப்பிங்ல இருந்து கோகிலவாணி அழைச்சிருக்கிறாங்க. சொல்லுங்க கோகிலவாணிமா, என்ன பாடல், எந்த பாடலுக்கு நிகரான பாடலா விரும்பி கேட்க போறீங்க?
1: நினைக்க தெரிந்த மனமே அதுக்கு பதிலாக நிகராக சொல்லத்தான் நினைக்கிறேன் அந்த பாடல் கேக்குறமா.
0: சொல்லத்தான் நினைக்கிறேன் அந்த பாடல் ரொம்ப பிடித்த பாடலா உங்களுக்கு?
1: ரொம்ப கேப்பேன்.
0: அப்படியா, சரி, உங்களுக்கான விருப்ப பாடல் அடுத்து ஒளிபரப்பு செய்கின்றோம். நன்றி,
1: ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றி வாய்ப்பு கொடுத்ததுக்கு.

0: அப்புறம் வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க, எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா?
1: இல்ல, போற செலவே சரியா இருந்துச்சு.
0: ஆமா, ஒண்ணு வாங்குறது கூட 1000 காசு சொல்வீங்க நீங்க.
1: அப்புறம் நல்லா திருப்தியா சாப்பிட்டாச்சு, அடுத்து காசு கட்டுறது தானே?
0: ஆமாமா, நீங்க கட்டிருங்க. நான் என்ன பண்றேன், கொஞ்ச நேரம் கழிவறைக்கு போயிட்டு வந்துடுறேன்.
1: இப்பனு பார்த்தா
0: ஆமா, இதுக்கெல்லாம் என்ன நேரங்காலமா பாக்க முடியும்? நான் போயிட்டு வரேன், நீங்க சீக்கிரமா காசு கட்டிருங்க.
1: ஏய், எல்லாம் டீ குடிக்கலாம்னு சொல்றாங்க, போயிட்டு வந்துருவோமா?
0: ஆ, தாராளமா போலாமே, உங்க காடியிலே போயிருவோமா?
1: அவங்க அவங்களுக்கு அவங்க அவங்க செலவே சரியா இருக்குங்க.
0: இப்படி எல்லா செலவையும் ஒருத்தர் தலையிலே கட்டினா எப்படிங்க?
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

0: நாசிலமாவும் சாப்பிட்டாச்சு. அதற்கு பிறகு வந்து இப்ப பாடல் வந்து காதுக்கு இனிமையும் கொடுக்க போது,
1: மழையாவும் இருக்கு.
0: ஆக எல்லாம் சேர்ந்து உங்களுடைய இன்றைய பொழுது வந்து ரொம்ப இனிமையாக்க போது. உங்களுக்கான பாடல் அடுத்து நாங்க ஒளிபரப்பு செய்கின்றோம். நன்றி.

0: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
1: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
0: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
1: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.
0: மலேசிய கலைஞர்கள் நம்ம சொத்துங்க, சொல்லும் போதே கெத்துங்க.

0: இதனால நாங்க சொல்ல போறது என்னன்னா, பல வருடமாக நீங்க அவரோட காத்திருந்த நிகழ்ச்சி தொடங்க போகுதுங்க.
1: ஜூலை 4 பிற்பகல் 3 மணிக்கு ஜோஹர் குலை தி கம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடியின் மண்டபத்தில் உங்களுக்காக மீண்டும் கலப்படம்.
2: ஜோஹர் பாரு மன்மதா ஃபியூஷன் பேண்ட் பின்னணி இசையில் நம்ம ஒரு கலைஞர்கள் பாட போறாங்க. நகைச்சுவை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோடு
1: நாங்களும் உங்களை சந்திக்கிறோம். தெய்வீகள் மோகன்
2: கலப்படம், உங்களை அங்க சந்திக்கிறோம்.
3: ஆமா, உங்களை அங்க சந்திக்க போறோம். எங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஜோஹர் நேயர்களே உங்களை சந்திக்க தான் வருகின்றோம். மீண்டும் கலப்படம், ஒரு நல்ல செய்தி உங்களுக்காக நாங்கள் வந்து கொண்டு வந்திருக்கின்றோம். மீண்டும் கலப்படம் உங்களை நாடி வருகின்றது. ஜூலை 4 சனிக்கிழமை பிற்பகல் 3 மணி முதல் ஜோஹர் கோலாயில் அமைந்திருக்கக்கூடிய த கொம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடி லெவல் 1 அங்க இருக்கக்கூடிய மண்டபத்தில் தான் இந்த கலப்படம் நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது. யாரெல்லாம் வந்து ரொம்ப நாள் வந்து ஏக்கத்தோடு இருந்தீங்களோ, இந்த கலப்படம் நிகழ்ச்சியை பார்க்க ஜோஹருக்கு மறக்காம வந்துருங்க. மன்மதா ஃபியூஷன் பேண்ட் அவங்களோட இசை மேற்பார்வையில் நம் நாட்டு கலைஞர்களுடைய சிறப்பான ஒரு கலை நிகழ்ச்சியாக இடம்பெற இருக்கின்றது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, ஜோஹர் கலைஞர்களை கார்த்திகன், வாசு, சுகன்யா, ஜெகதீசன், நேஷ், பொன் ரமேஷ் மற்றும் பிரிய சகி இவர்கள்லாம் வந்து ஆடல் பாடல் அப்படின்னு நகைச்சுவையெல்லாம் வழங்குவதற்காக நம்ம நண்டு ரமேஷ் மற்றும் ஷான் இவங்கெல்லாம் வராங்க. ஆக ஜோஹர் நேயர்களை சந்திக்க ஆர்வத்தோடு நாங்கள் வரப்போறோம். மறந்துடாதீங்க, ஜூலை 4 சனிக்கிழமை பிற்பகல் 3 மணி முதல் உங்களை சந்திக்க வருகின்றோம். அதே நேரத்தில் நாங்களாம் கலந்து கொள்ள முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். உங்களில் ஒருவர் அங்கமும் இருக்கின்றது. அப்படி கொஞ்சம் நினைத்து பாருங்கள், கலப்படம் நிகழ்ச்சி அன்றைய காலகட்டம் வந்த அந்த நினைவுகள்லாம் அசை போட்டு பாருங்க. மறக்காம இங்க இந்த நிகழ்ச்சிக்கு வாங்க, அந்த நினைவுகள்லாம் உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ள போகின்றோம். சரி, இப்போ வாங்க, யார் நீ திரையில் இடம்பெற்ற பாடல் உங்களுக்காக.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் பிற்பகல் 3 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். தரவு மையங்களின் மேம்பாட்டிற்கு ஆதரவளிக்கும் வகையில் தேசிய நீர் பயன்பாட்டு கொள்கையின் கொள்கைகளையும் உள்கட்டமைப்புகளையும் அமைக்க அரசாங்கம் ஒரு விரிவான ஆய்வை மேற்கொண்டு வருகிறது. இந்த முன்னெடுப்பை மேற்கொள்ள அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாகவும் அது தொடர்பில் எதிர்காலத்தில் புதிய கொள்கைகளும் உத்திகளும் உருவாக்கப்படும் என துணை பிரதமர் டத்தோஸ்ரீ ஃபடிலா யூசுப் தெரிவித்தார். இவ்வாண்டுக்கான பன்னாட்டு அமைதி குறியீடு ஜிபிஐயில் மலேசியா 12வது இடத்தை பிடித்து அமைதியான நாடு என்ற நிலையை தொடர்ந்து வலுப்படுத்தியுள்ளது. கடந்த ஆண்டு 13வது இடத்தை பிடித்த நாடு தற்பொழுது ஒரு படி முன்னேறியுள்ளதாக உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் தெரிவித்தார். நோர்வேயின் காங்ஸ்பர்க் தற்காப்பு விண்வெளி நிறுவனம் தயாரிப்பிலான கடற்படை தாக்குதல் ஏவுகணை NSM அமைப்பை கொள்முதல் செய்வதற்கான ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டதை தொடர்ந்து இழப்பீடு கோரிக்கை தொடர்பான விவகாரங்களை தீர்க்க அரசாங்கம் அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருகிறது. மலேசியாவின் மேல் நடவடிக்கை உள்ளிட்ட நிலைப்பாடு தொடர்பில் நோர்வே அரசாங்கத்திற்கு அறிக்கை அனுப்பப்பட்டுள்ளதை தற்காப்பு அமைச்சர் டத்தோசி முகமத் காலித் நோர்டின் சுட்டிக்காட்டினார். வெனிசுவேலாவை உலுக்கிய வலுவான நிலநடுக்கத்தில் குறைந்தது 32 பேர் பலியாகினர். மேலும் 700க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக இடைக்கால அதிபர் டெல்சி ரோட்ரிகுவேஸ் கூறினார். தற்போதைக்கு பலியானோர் எண்ணிக்கை உறுதிப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அவசர சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலநடுக்கத்தால் அதிகம் பாதிக்கப்பட்ட மாநிலமாக லாகுவேரா உள்ளது. இதனிடையே அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் உத்தரவிற்கேற்ப வாஷிங்டனின் மீட்பு படையினர், மருத்துவர்கள், மனிதநேய உதவிகள் வெனிசுவேலாவுக்கு அனுப்பப்படுவர் என வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோ கூறினார். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அமெரிக்கா தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டது. இந்த இக்கட்டான சூழலில் கரகாசுக்கு துணையாக நிற்போம் என ரூபியோ எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். விளையாட்டு உலக கிண்ண கார்பந்து எஃப் குழு நிலையிலான இறுதி ஆட்டத்தில் ஜப்பான் ஸ்வீடனுடன் பொருத உள்ளது. அக்குழுவில் முதலிடத்தை பிடிக்க ஜப்பான் உறுதியாக உள்ளதாக அணியின் தலைமை பயிற்றுநர் ஹஜிமே மொரியாசு கூறினார். இவ்வேளையில் ஸ்வீடனுடன் சமம் கண்டால் ஜப்பான் நாக் அவுட் சுற்றுக்கு தகுதி பெறும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.

இசையும் இசையும் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். இன்றைய தொகுப்பில் உங்களோடு நான் பிரேமா கிருஷ்ணன். இதயம் நிறைந்த வார்த்தைகளோடு உங்கள் அன்பையும் வாழ்த்தையும் பகிரும் நேரம் இது. உங்கள் மனசுக்கு நெருக்கமானவர்களுக்கு பிறந்த நாள் திருமண நிறைவு நாள் வாழ்த்து வந்து நீங்கள் டிக்டாக் நேரலையில வந்து சொல்ல போறீங்க. ஆக இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா டிக்டாக் நேரலையில வரும். அங்க வந்து யாருக்கெல்லாம் பிறந்த நாள் திருமண வாழ்த்தெல்லாம் சொல்லணும்னு நினைச்சீங்களா அங்க வந்து பகிர்ந்து கொள்ளலாம். இப்பொழுது உங்களுக்காக மாற்றான் திரையில் இடம்பெற்ற பாடலோடு விஜய் பிரகாஷ் கார்த்திக்

0: பவானி, என்ன ஒரு யோசனையா இருக்க?
1: பாபாஸ் பொருட்களை பத்தி தான். எப்பவும் பயன்படுத்துற இறைச்சி மசாலையை வாங்குறதா இல்ல உரைப்பான ஹாட் அண்ட் ஸ்பைசி மசாலையை வாங்குறதான்னு
0: தான். இதுக்கா யோசனை? நான் ரெண்டையும் வாங்கி பயன்படுத்துறேன். ஹாட் அண்ட் ஸ்பைசினா உரப்பு மட்டும் இல்ல, இதுல சேர்த்திருக்கிற எல்லாம் வித்தியாசமான பொருளுங்க, சுவையும் வித்தியாசமா இருக்கும். அதோட பாபாஸ் அண்ட் யூ பேஸ்புக்ல செஞ்சு பார்க்க ஏராளமான சமையல் குறிப்புகள் இருக்கு. ரெண்டொரு பேக்கெட் வாங்கினா பத்தாது, நிறைய வாங்கணும்.
1: அப்ப ரெண்டையும் வாங்கிடுறேன்.
2: மருத்துவமனைகளில் ரத்த கையிருப்பு குறைவாக இருப்பதால் ரத்த தானம் செய்ய வாருங்கள். இன்னும் தகவல்கள் பெற www.pdn.gov.my.
3: நிறைவான தமிழ் உங்கள் மனம் நிறைத்துக் கொண்டிருக்கிறது. மின்னல் FM.
4: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் FM-இல் பாபாஸ் அண்ட் யூ
5: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
4: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
5: facebook.com/babasandyou. இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
4: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.

அர்ஜுன் மேனன் சின்மயி பாடிய யான் திரைப்பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். இசையும் இசையும் தொகுப்பில் இணைந்திருக்கின்றோம். சரி, வந்து வாழ்த்து நேரம், வாழ்த்தை வந்து நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். டிக்டாக் மின்னல் எஃப்எம் டிக்டாக் பக்கமாக வந்தீங்கன்னா அங்கே நேரலையில் உங்களுடைய அன்புக்குரியர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லலாம், அல்லது திருமண நிறைவு நாள் வாழ்த்து சொல்லணும்னா மின்னல் எஃப்எம் டிக்டாக் பக்கமாக வாங்க. சரி, அடுத்த பாடல் பார்த்தீங்கன்னா சாட்டை திரையில் இடம்பெற்ற பாடல் தான். அந்த பாடலை கேட்பதற்கு முன்பு ஒரு இன்பமான மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி சொல்ல போகின்றோம். ஆம், மீண்டும் கலப்படும் ஜோஹர் நேரிலே உங்களை சந்திக்க நாங்கள் அங்கு வருகின்றோம். ஜூலை 4 சனிக்கிழமை பிற்பகல் 3 முதல் ஜோஹர் கூலையில் அமைந்திருக்கக்கூடிய த கொம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடி லெவல் 1 மண்டபத்தில் கலப்படும் நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது. அந்த காலத்தில் அந்த கலப்படும் நிகழ்ச்சி மீண்டும் வருமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து ஏக்கத்தோடு இருந்த உங்கள் அனைவருக்கும் ஒரு நல்ல செய்தியாக இது அமையும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். ஜோஹர் கலைஞர்கள் பார்த்தீங்களா, கார்த்திகன் வாசு, சுகன்யா ஜெகதீசன், நேஷ், பொன் ரமேஷ் மற்றும் பிரிய சகி இவர்கள் எல்லாம் அட்டகாசமான படைப்புகளை வழங்குவதற்காக காத்திருக்கிறாங்க. ஆடல் பாடல் நகைச்சுவை விருந்து, இந்த நகைச்சுவை அப்படின்னு சொல்லும் போது அப்பொழுதுதான் பார்த்தீங்கன்னா ஏஎம்ஆர் முருகேசு இவங்கெல்லாம் ரொம்ப பிரபலம் அல்லவா, அதே போல் தான் நம்ம நண்டு ரமேஷ் மற்றும் ஷான் இவங்க இருவருமே அங்கே வரப்போறாங்க உங்களை எல்லாம் மகிழ்ச்சி படுத்துவதற்காக. இது வெறும் மேடை நிகழ்ச்சி மட்டுமல்ல, நீங்களும் கலந்து கொள்ளலாம், உங்களில் ஒருவர் உங்களுடைய திறமைகளை அங்கு வந்து வெளிக்காட்டலாம். ஆக மறந்துடாதீங்க, இப்பொழுதே உங்களுடைய நாள் காட்டியில் வந்து பதிவு செய்து வைத்துக் கொள்ளுங்கள். ஜூலை 4 சனிக்கிழமை பிற்பகல் 3 மறக்காம ஜோஹர் கூலாயில் இருக்கக்கூடிய த கொம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடி லெவல் 1 அங்கதான் நடைபெற போது. கலப்படமுங்க, கலப்படம் நீங்கள் எதிர்பார்த்த அந்த தருணம். மறக்காம வந்துருங்க ஜோஹர் நேயர்களே, அங்க உங்களை சந்திக்க நாங்க வரோம். இப்ப வாங்க சாட்டை திரைப்பாடல்.

0: அவங்களை நம்பி மட்டும் நான் போக மாட்டேன். ஐயோ இவங்க வாகனத்தை ஓட்டுறாங்களா?
1: தேவதர்ஷினி ஜோஹர்ல இருந்து எனக்கு ஒரு தோழி இருக்காங்க. நாங்க வந்து நாங்க ஆசிரியர். அப்ப போஸ்டிங்க்கு முத முதல்ல இங்க வந்தோடனே நாங்க மேற்படிப்பு படிக்கிறதுக்கு 2 வருஷம் நான் அவங்க கூட தான் வாகனத்துல பயணம் செஞ்சேன். அந்த 2 வருஷமும் எனக்கு ரணகலமா இருந்துச்சு. அவங்க ஓட்டுறப்ப எதுவுமே பாக்க மாட்டாங்க. சிக்னல் அப்பதான் போடுவாங்க. நமக்கு சொல்லி கொடுத்தப்ப வந்து 3 வினாடி நம்ம நிக்கணும் பாக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அதெல்லாம் கிடையாது. போட்டோமா ஒரு லீப்பா எடுத்தோமா
0: லீப்பா எடுக்கிறாங்களா?
1: அந்த அந்த பயணம் வந்து 1 மணி நேரம் நாங்க வந்து கேம்பஸ்க்கு போனோம். நான் தூங்கவே மாட்டேன். கண்ணு ரெண்டும் முடிச்சுக்கிட்டு நான் உங்களுக்கு லைவ் கமெண்ட்ரி குடுத்துட்டே வருவேன். பக்கத்துல லோரி வருது, காடி வளையுது, ரோட்ல குழி இருக்கு,
0: வர வருதான் சாய்தான் போதான்ற மாதிரி.
1: அப்புறம் அவர் சொல்ல மழை வேகமா இருந்துச்சுன்னா வைப்பர் வேகமாக்க எல்லாத்தையும் நான் பண்ணுவேன்.
2: நீங்க பேசும்போது ஒரு மரண பயம் தெரியுதுங்க உங்ககிட்ட.
1: உண்மையானுமே மரண பயமா தான் இருக்கும். போற வரவெல்லாம் ஓனடி பாக்க
3: 6:30 தொடக்கம் 10 மணி வரை வணக்கம் இன்னலோட இணைந்திருங்கள்.

இருந்து பிறந்த நாள் வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. அஜாத் கமாலுடின் சிங்கசிப்படி சேர்ந்த நேயர் அவரை தொடர்ந்து பாத்தீங்கன்னா நாளை அனுஸ்ரீ அவங்களுக்கு வந்து 7 வயது பூர்த்தி ஆகின்றது. அப்பா வினோத், அம்மா தேவி இவர்கள் வந்து வாழ்த்து சொல்றாங்க. அக்கா கீதிகா பேரை மறந்துடக்கூடாதுல்ல, அவங்களுமே வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. சாந்தி வந்து தன்னுடைய தோழி கஸ்தூரிக்காக வாழ்த்து தெரிவித்திருக்கிறாங்க. சரஸ்வதி அவங்க வந்து சின்னம்மா சாந்திக்கு வந்து பிறந்த நாள் வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. அண்ணன் மகள் சாருமதி, உமா, கவிதா இவங்க அனைவருமே சின்னம்மா சாந்திக்காக வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. எங்களுடைய மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்து. அதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இன்று 3வது திருமண நிறைவு நாள் வந்து சுரேன் திஷாலினி கொண்டாடுறாங்களாம். தேவி காளிமுத்து அம்மா வந்து வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. பாரு இன்று வந்து எனக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லுங்க அக்கா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்து. யுவராணி திருமண நிறைவு நாள் இன்று வந்து 26வது திருமண நிறைவு நாள். மின்னலஃபம் சார்பாக அவருக்கும் திருமண நிறைவு நாள் வாழ்த்தை வந்து பகிர்ந்து கொள்கின்றோம். உஷா பாத்தீங்கன்னா இன்று தங்கை மகள் ஸ்ரீ, அப்புறம் வந்து 27ஆம் தேதி வந்து தம்பி தாசன் கண்மணி அவங்களுக்கு வந்து திருமண நிறைவு நாளாம். ஆகிய இருவருக்குமே வாழ்த்து தெரிவித்திருக்கின்றார். 27ஆம் தேதி சிவமணி சின்னன் அவங்களுக்கு வந்து பிறந்த நாள். தன்னுடைய கணவருக்காக லோகேஷ் சந்திரன் ஜஞ்சாரம்ல இருந்து வாழ்த்து பகிர்ந்திருக்கின்றார். சட்டாங்கில இருந்து பானு அண்ணன் மகள் தரணிக்காக வாழ்த்து பகிர்ந்திருக்கின்றார். செல்விஷான் யார் இவர், கணவர் குணசேகரனுக்காக அவர் வாழ்த்தை வந்து பகிர்ந்திருக்கின்றாராக. கடகடகடன்னு எல்லாருடைய பெயர் பட்டியலும் வாசித்தாச்சு. இப்ப அவங்களுக்கெல்லாம் சேர்த்து இனிய பாடல் விஜய் பிரகாஷ் திவாகர் குரலில் கேட்கலாம்.

கிரிஷ்கே பாடிய பாடல் அது, கண்டு மயங்கி புட்டு அப்படின்னு சொல்லி ரொம்ப இனிமையான ஒரு நம் நாட்டு கலைஞருடைய பாடல். கிரிஷ்கே உங்களுக்கு நன்றி. இசையும் இசையும் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். இந்த பக்கமாக மின்னல் எஃப்எம் டிக்டாக் நேரலையில் பார்த்தீங்கன்னா நம்ம நேயர்கள்லாம் வந்து வாழ்த்தை வந்து பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் அஜாத் கமாலுடின் அவருடைய சக பணியாளர், அவரோட வேலை செய்யக்கூடிய ரீதா அவங்களுக்கு

இசை மியூசியம் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். வாழ்த்து நேரம். மின்னல் எஃப்எம் டிக்டாக் நேரலையில வந்து நம்ம நேயர்கள்லாம் பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஷர்வின் வந்து தன்னுடைய அத்தை வந்து கவிதா ஷர்வினுக்காக பிறந்தநாள் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து மலாக்காவை சேர்ந்தவர். கமல் வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய தன்னுடைய நண்பர் தமிழ் செல்வம் அவருக்காக வாழ்த்து பகிர்ந்து கொண்டு இருக்கின்றார். கமல் வந்து மற்றொரு நபர் குழுவாங்கில் இருக்கக்கூடிய ஸ்ரீதேவிக்கும் வாழ்த்து பகிர்ந்து கொண்டு இருக்கின்றார். லோகி சிவா 45வது திருமண நிறைவு நாள் வந்து இன்று கொண்டாடுறாங்களாம், வாழ்த்துகின்றார்கள். சந்திரா பக்ரிசாமி இவர்கள் பார்த்தீங்கன்னா கம்போங் சுங்கை செடு பந்தைங்கை சேர்ந்தவர்கள். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா 25வது பிறந்த நாள் நினைக்கிறேன் முகேஷ்க்கு வாழ்த்து சொல்லி இருக்கிறாங்க. அப்புறம் வேற யாரு, மைக்கேல் இன்று வந்து டெங்கில இருக்கக்கூடிய மைக்கேலுக்கு வந்து வாழ்த்து சொல்லி இருக்காங்க. நம்ம கோகிலா பவானி குழுவாங்கல இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து நேற்று பிறந்த நாள் கொண்டாட்டம், கமல் வாழ்த்து சொல்லி இருக்கிறாங்க. சுமிதா அவங்க சுமிதா விஸ்வநாதன் அவங்களுக்கும் வந்து பிறந்த நாள் இன்று. குவாந்தால இருந்து தேவி வந்து வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. ஆக இன்றைய பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய அனைத்து நேயர்களுக்கும், திருமண நிறைவு நாள் கொண்டாடக்கூடிய அனைத்து நேயர்களுக்கும் மின்னலின் வாழ்த்து வந்து நாங்கள் பகிர்ந்து கொள்கின்றோம். இப்பொழுது உங்களுக்காக ஜிவி பிரகாஷ் கொண்டு வரும் பாடல்

0: தமிழும் மனம் நிறைக்கும் இசையும் மின்னல் எஃப்எம்
1: இசையும் இசையும் தொகுப்பில் தொடர்ந்து இடம்பெறுவது இஸ்லாமிய நிகழ்ச்சி.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களே, இடம்பெறுவது இஸ்லாமிய வரலாறு. வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முஹம்மது அசன் அஸ்-ஸாதிகி.
3: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பானவர்களே, இஸ்லாமிய வரலாறு என்ற இந்த அழகிய நிகழ்ச்சியிலே நாம் சந்திக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், ஏக இறைவனுக்கே புகழ் அனைத்தும். அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா எம்பெருமான் ஆதம் நபி அவர்களை படைத்த சம்பவங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அவர்களுடைய உருவம் உருவாக்கப்பட்டது, பல வருடங்களாக அப்படியே வைக்கப்பட்டது, பிறகுதான் உயிர் கொடுக்கப்பட்டது என்ற செய்தியையும் நம் முன்னால் பார்த்தோம். அந்த ரூஹ் என்ற உயிர் அந்த உடலுக்குள்ளே புகக்கூடிய நேரத்திலே நடந்த சம்பவங்களை நாம் பார்ப்போம். ரூஹ் அவர்களுடைய தலையின் வழியாக மூக்கை அடையும் பொழுது அவர்கள் தும்மலிடுகிறார்கள். அந்த சம்பவத்தை பார்த்தோம். வானவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல சொன்னதையும் பார்த்தோம். அப்பொழுது அல்லாஹ் சொன்னானே, யர்ஹமுக ரப்புக, உன்னை படைத்த இரட்சகன் உன்மீது இரக்கப்படட்டும், உன்மீது அருள் பாலிக்கட்டும் என்பதாக அல்லாஹ் பதில் கூறுகிறான். அந்த கணமே நபி ஆதம் அவர்களுடைய ரூஹ் அவர்களுடைய இரு கைகளையும் கடக்கின்றது. உடனே இரு கைகளையும் எடுத்து தங்களுடைய தலைமேல் வைத்துக் கொள்கிறார்கள் நபி ஆதம் அவர்கள். அல்லாஹ் பேசுகிறான், ஏன் உங்களுடைய இரு கைகளையும் தலையிலே வைத்துக் கொண்டீர்கள் என்பதாக நபி அவர்கள் கூறுகிறார்கள். என்னுடைய வருத்தத்தை வெளிப்படுத்த இறைச்சகனே, ஏன் வருத்தப்படுகிறீர்கள் என்பதாக அல்லாஹ் கேட்டான். உன்னுடைய அருள் கிடைக்க வேண்டும் என்பதாக நீ கூறினாயே. இர்ஹமுக ரப்புக, தீயவர்களுக்குத்தானே உன் அருள் தேவை, தவறிழைப்பவர்களுக்குத்தானே உன் அருள் தேவை என்று நினைத்து நான் வருந்துகின்றேன். என்னிடத்திலே உனக்கு மாற்றமான காரியமும் ஏற்படும் என்று விளங்கி நான் வருந்துகின்றேன் என்பதாக ஆதம் நபி அவர்கள் கூறுகிறார்கள். அப்பொழுது அல்லாஹ் ஒரு வார்த்தையை சொல்கிறான், இன்ன ரஹ்மதி கலபத் அலா கலபி, என்னுடைய இரக்கம் என் சினத்தை விட என் கோபத்தை விட மேலோங்கியது என்பதாக அல்லாஹ் கூறுகிறான். அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா மனிதனை இரண்டு பண்புகளுடன் படைத்திருக்கின்றான். மனிதர்களுக்கும் ஜின்களுக்கும் இவர்கள் ரெண்டு பேர் அல்லாத மற்ற படைப்புகளுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? உலகத்திலே பல படைப்புகள் இருக்கின்றன, ஆனால் மனிதனுக்கும் ஜின்னுக்கும் தான் அல்லாஹ் அறிவையும் கொடுத்திருக்கின்றான். தன்னிச்சையாக எதையும் செய்யக்கூடிய முடிவு சொந்தமாக எடுக்கக்கூடிய திறனையும் கொடுத்திருக்கின்றான். ஒரு மனிதன் நினைத்ததை செய்ய முடியும், செய்யக்கூடாதென்று இறைவன் கூறியதை செய்யவும் முடியும், செய்யக்கூடாது என்று சொன்னதை விட்டுவிட்டு விலகி கொள்ளவும் முடியும். ஆனால் ஜின்கள் இந்த இரண்டு சக்திகளையும் தவறாக உபயோகித்தார்கள். அதனால் தான் நான்கு படைப்புகளாக படைக்கப்பட்டாலும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அறிவை வைத்து தங்களுடைய நஃப்ஸ் என்ற இச்சைகளை கட்டுப்படுத்த மறந்ததின் காரணத்தினால் அவர்கள் அனைவரையும் அழித்துவிட்டு அல்லாஹ் மனிதனை படைக்கின்றான், நபி ஆதம் அவர்களை படைக்கின்றான். ஏன் படைத்தான்? அல் குர்ஆனிலே அல்லாஹ் கூறும் பொழுது கூறுகிறான், கலீஃபத்தன் ஃபில் அர்த், இன்னி ஜாஇலு கலின்னாஸ், இந்த உலகத்திலே ஹலீஃபாவை படைக்கப் போகின்றேன். ஹலீஃபாவென்றால் என்ன? இறைவனுடைய வல்லமையை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு படைப்பு. சில படைப்புகளை பார்த்தால் இறைவனுடைய வல்லமை தெரியும். உதாரணமாக அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், அதனுடைய அமைப்புகளும் அதனுடைய செயல்பாடுகளையும் பார்த்து அல்லாஹுடைய வல்லமையை விளங்கிக் கொள்ளலாம். ஆனால் அந்த படைப்புகள் மாறு செய்ய முடியாது. என்னைக்கும் சூரியன் வந்து அல்லாஹ் சொன்ன டைமை விட லேட்டா வராது. சந்திரன் 28-29 நாள்ல பூமியை சுத்திட்டு வரணும்னு அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்க மாற்றமா லேட்டா ஒரு 35 நாள் கழிச்சு ஒரு சுத்த முடிக்காது. அல்லாஹ் படைத்த அனைத்து படைப்புகளும் அல்லாஹ் சொன்னதை தான் செய்யும். ஆனால் மனுஷனுக்கும் ஜின்களுக்கும் அல்லாஹ் மாற்றம் செய்யக்கூடிய சக்தியையும் கொடுத்திருக்கின்றான். அப்படி சக்தியை பெற்றும் கூட அல்லாஹுவை நினைத்து அவனுடைய வல்லமையை புரிந்து அல்லாஹுவினுடைய கட்டளையின்படி நடக்க வேண்டும் என்பதுதான் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மிக பெரிய ஒரு சவால். அப்ப அந்த சவாலை நிறைவேற்றும் பொழுது கண்டிப்பாக மனுஷன் சில நேரத்துல தவறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, சில நேரத்துல சாதிக்கவும் வாய்ப்பு இருக்கு, சில நேரத்துல இறைவன் விரும்பியது போல வாழ்வதற்கும் வாய்ப்பிருக்கிறது, சில நேரங்களிலே தன்னுடைய நஃப்ஸின் பேச்சை கேட்டு தவறுவதற்கும் வாய்ப்பிருக்கிறது. இதைத்தான் நபி ஆதம் அவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் சொன்ன பொழுது அல்லாஹ் அதற்கான பதிலாக இரஹமுக ரப்புக, உன்னுடைய இரட்சகன் உன் மேல இறக்கப்படட்டும், ரஹமத்து செய்யட்டும்னு அல்லாஹ் சொன்னதற்கான காரணம் என்னவென்றால், மனிதன் எங்கெல்லாம் தவறுவானோ அவனுடைய அறிவு சொல்கிறது செய்யாதே என்று, அவனுடைய உள்மனது சொல்கிறது செய்யாதே என்று, ஆனால் அவனுடைய நஃப்சு தவறான ஒரு விஷயத்தை செய்ய சொல்லி அவன் செய்து விடும் பொழுது இறைவனுடைய ரஹமத் அவனை நோக்கி வருகிறது. அதற்கு பெயர்தான் அந்த மனிதன் அவனுடைய உள்ளத்திலே ஏற்படக்கூடிய ஒரு குமுறல், நதாமத் என்று சொல்லப்படக்கூடிய செய்த பாவத்தை எண்ணி வருந்தக்கூடிய அந்த சிந்தனை, அந்த கவலை. அதைத்தான் அல்லாஹ் நபி அவர்களுக்கு தலையிலும் கையிலும் ரூஹ் வந்ததுடன் அல்லாஹ் கொடுத்த மிகச் சிறப்பான ஒரு பண்பு என்னவென்றால் நதாமத், செய்த தவறை நினைத்து கவலைப்படுவது. அந்த கவலைப்படுவதுதான் அல்லாஹுடைய ரஹமத், அல்லாஹுடைய இரக்கம். இதைத்தான் அல் குரானிலே அல்லாஹ் கூறும் பொழுது முஃமின்களுடைய பண்பாக கூறுகின்றான், அவர்கள் செய்த தவறுகளை கண்டும் காணாதது போல் அவர்கள் இருக்க மாட்டார்கள். மூமினா இருக்கிறவங்க தப்பு செஞ்சதோட அந்த தப்பு செய்யற வரைக்கும் அந்த இன்பத்துல இறைவனை மறக்கலாம், ஆனால் அந்த சிற்றின்பத்திலிருந்து வெளியே வந்ததோட தப்பு செஞ்சு முடிச்சு அங்கிட்டு ஒரு சில நிமிடங்களிலேயே அவன் உள்ளத்துல ஒரு பயம் வரும், பதட்டம் ஏற்படும். அதுதான் அல்லாஹுடைய ரஹ்மத்து. அந்த பதட்டத்தை மனிதன் உபயோகித்துக் கொள்கிறானா அல்லது அதை கண்டும் காணாமல் போகின்றானா என்பதுதான் ஒரு மூமினான மனிதனுக்கும் முனாஃபிக்கானவனுக்குமான வித்தியாசம். இதைத்தான் நபி அவர்களை படைச்ச ஆரம்ப கட்டத்திலேயே அல்லாஹ் தன்னுடைய ரஹ்மத்தாக வாக்கு கொடுத்துட்டான். நபி அவர்கள் அல்லாஹுவ புகழ்றாங்க, அல்லாஹ் மனிதனாகிய உன்னுடைய தவறுகள் ஏற்படும் பொழுதெல்லாம் என் இரக்கம் ஏற்படும் என்று அல்லாஹுவ கழிக்கின்றான். ஜின்னிட்ட அது இல்ல, மனிதன்ட்ட அது இருக்கு. ஜின்னிட்ட அது மிக குறைவாக இருந்துச்சு. அதனால தான் 25,000 வருடங்களுக்கு ஒரு படைப்பாக 4 படைப்புகளை ஜின்களை வேற மாதிரி அல்லாஹ் படைச்சுக்கிட்டே போறான். ஒவ்வொரு தடவையும் படைச்ச பிறகு அநியாயம் பண்ணி அவர்கள் அல்லாஹுடைய கோபத்திற்கு ஆளாகிறார்கள். ஆனால் மனிதன் அதே தப்ப செய்யறான், ஆனா எல்லாத்தையும் செஞ்சிட்டு அஸ்தஃகுல்லாஹல் அலீம் அப்படின்னு சொல்லி 5 வக்து தொழுகையிலேயோ அல்லது வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுதோ இறைவனிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்ட அடுத்த நிமிடமே அல்லாஹ்வுடைய ரஹ்மத் வந்துருது. எந்த அளவுக்குன்னு சொன்னா, எவ்வளவு பெரிய பஞ்சமா பாதகங்கள் செய்திருந்தாலும் பிற மனிதர்களை பாதிக்காத இறைவன் சம்பந்தப்பட்ட பாவங்களை பற்றி சொல்கிறேன், அந்த பாவங்கள் செய்த பிறகு என் இறைவா மன்னிச்சிருன்னு ஒரு வார்த்தை கேட்டதோட அல்லாஹ் உடனே மன்னிச்சிடறான். எந்த அளவுக்குன்னு சொன்னா, ஒரு சிறு தகவல், அதை கூறிவிட்டு அடுத்த விஷயங்களுக்கு செல்வோம். என்னவென்றால், மலாய்க்கத்துமார்கள் அல்லாஹ்ட்ட கேட்பாங்களாம், இந்த மனுஷன் இவ்வளோ அநியாயம் பண்றானே, ஏன் பொறுத்துக்கணும் என்பதா? அல்லாஹுனுடைய படைப்பான கடல் கேட்குமா, இறைவா நீ எவ்வளவு வல்லமை உள்ளவன், உனக்கு இவ்வளவு அநியாயம் பண்றாங்களே, உன்னுடைய கட்டளைகளை மீறுகிறார்களே என்று கடல் சொல்லி அல்லாட்ட அனுமதி கேட்குமா, எனக்கு ஒரு நிமிஷம் அனுமதி கொடு, நான் இவங்களையெல்லாம் அழிச்சிடுறேன் என்பதாக? மலைகள் சொல்லுமா, இறைவனை எனக்கு வாய்ப்பு கொடு, இவர்களெல்லாம் அழிச்சிடுறேன். அப்ப அல்லாஹ் சொல்வானா, என்னையும் நான் படைத்த இந்த மனித குலத்தையும் விட்டு விடுங்கள், இவர்களுடைய தவறுகளை நான் மன்னிப்பேன். இவர்கள்ட்ட எதிர்பார்க்கிற ஒரே விஷயம் அதுதான், இவன் எவ்வளவு தவறு வேணாலும் செய்யட்டும், ஒரு நிமிஷம் வரும் என்ற ரச்சகா நான் செஞ்சது தப்புன்னு வந்து என்கிட்ட நிற்பான், அந்த நொடியே அவனுடைய அனைத்து பாவங்களை மன்னித்து அவனை நான் பரிசுத்தப்படுத்தி விடுவேன் என்பதாக அல்லாஹ் கூறுகின்றான். ஆக நேயர் பெருமக்களே, இறைவன் மனிதனை படைத்த ஆரம்பத்திலேயே கொடுத்த ஒரு சிறந்த அன்பளிப்புத்தான் தவறு செய்த பிறகு ஏற்படக்கூடிய கவலை. அந்த கவலையை நாம் கண்டும் காணாமல் இருந்துவிடக்கூடாது. எப்பொழுதெல்லாம் நாம் செய்த தவறுக்கு வருந்தக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுகின்றதோ அந்த நேரத்துல அழுது அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்கணும். அந்த நேரத்துல நம்ம உள்ளத்திலே ஏற்படக்கூடிய அந்த இரக்கத்தை உபயோகிச்சு தௌபா என்ற, இஸ்திஃபார் என்ற சிறந்த ஒரு அமலை செய்துவிட வேண்டும். அதுதான் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அன்பளிப்பு. ஆக அன்பர்களே, பிறகு அந்த ரூஹ் அப்படியே உடலுக்குள் நுழையுது. அப்ப நபி அவர்கள் கண்ணை தொடர்ந்து பார்க்கிறாங்க, பார்த்தா அரிஷல எழுதப்பட்டு இருக்கின்றது, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதாக. ஆதம் நபி பார்க்கறாக அல்லாஹ்வுடைய பேர் எழுதப்பட்டிருக்கு, பக்கத்திலே இன்னொரு ஒரு பேர் எழுதப்பட்டிருக்கு. கேட்கறாக, இறைவனே உன்னுடைய பெயருடன் மற்றொருவரின் பெயரையும் நான் காண்கின்றேனே, அவர் யார்? எனக்கு முன் நீ அவரை படைத்துள்ளாயா என்று ஆச்சரியத்தோட கேட்கிறாங்க. அதற்கு அல்லாஹ் சொல்றான், இல்ல, அவரு உங்களுக்கு பிள்ளையாத்தான் பிறப்பார், அவர் இறுதி மாநபியாக உலகில் பிறப்பார், ஆனால் அவரினுடைய ரூஹை அண்டகோலங்களை படைப்பதற்கு 60,000 வருடங்களுக்கு முன்பதாகவே நான் படைத்து விட்டேன் என்பதாக அல்லாஹ் பதில் சொல்றான். இதைத்தான் கவிஞர்கள் கூறுவார்கள், மாதர் சூல் அகட்டுள் தோன்றா மனு நெறி ஆதமே, நின் காதலில் உதவுகின்ற கான்முலை அதிலோர் பிள்ளை வேதநாயகமா எங்கும் விளங்கும் தீன் விளக்காய் பின்னால் பூதல நபியாய் காண படைத்தனன் புகழக்கேன்மோ. என்ன அர்த்தம்? நபி அவர்களை படைப்பதற்கு முன்னாடியே, ஆதம் நபி அவர்களுடைய ரூஹு உருவாக்குவதற்கு முன்பதாகவே எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நூர் என்ற பிரகாசம் உருவாக்கப்பட்டுவிட்டது. அப்ப ஆதம் நபி சொல்றாங்க, யா அல்லாஹ், அப்பன்னா முஹம்மது அவர்களை என்னுடைய மகன் என்பதாக நீ லௌஹுல் மஹ்ஃபூல்ல எழுது என்பதாக கேட்கிறாங்க. உடனே அல்லாஹ் லௌஹுல் மஹ்ஃபூலிலே முஹம்மத் அவர்கள் ஆதமுடைய மகனார் என்பதாக அல்லாஹ் கூறுகின்றான். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரகாசம், அவர்களுடைய ஒளி நூரே முஹம்மது என்று சொல்லப்படும். இது சம்பந்தப்பட்ட நிறைய கருத்துகளும் செய்திகளும் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நேரங்களிலே நாம் பார்ப்போம். பெருமானாரை, அவர்களுடைய நூரை அல்லாஹ் ஆதம் நபி அவர்களை படைப்பதற்கு முன்பதாகவே படைத்து விட்டான். இது ஒரு செய்தி. அடுத்து ஆதம் நபி அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், ஆதமே நீர் ஒரு தவறு இழைப்பீர், அந்த தவற்றினை நான் இந்த முஹம்மது அவர்களுடைய பெயருக்காக உங்களுக்கு மன்னிப்பு கொடுப்பேன் என்பதாக கூறுகிறான். ஆதம் நபி அவர்களே, நீங்க ஒரு தப்பு செய்விய, அந்த தப்ப நான் மன்னிக்கிறப்ப இந்த முஹம்மது அவர்களினுடைய பொருட்டால் தான் உங்களை நான் மன்னிப்பேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அதை கேட்டதோட ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அவங்க இதுவென்ன புதுமையாக இருக்கிறது, தந்தை மகனுக்காக பரிந்துரைப்பதே முறை, இது அதற்கு மாற்றமாக இருக்கின்றதே என்று நினைக்கிறாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம். ஒரு பிள்ளைக்கு சிபாரிசு பண்ணு சொன்னா அவ அத்தா தான் வந்து சிபாரிசு பண்ணுவாங்க. ஆனா தந்தை செய்த ஒரு தவறுக்கு மன்னிப்பு கொடுக்கும் பொழுது மகனை கருத்தில் கொண்டு மன்னிப்பு கொடுக்கப்படும் என்ற இந்த ஒரு விஷயம் வித்தியாசமா இருக்குது அப்படின்ட்டு ஆதம் நபி அவர்கள் நினைக்கும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொல்றான், ஜிப்ரீலே ஆதத்தோட மனசுல ஏற்படக்கூடிய இந்த எண்ணத்தை வெளியில எடுத்துருங்க என்பதாக அல்லாஹ் சொல்றான். ஏன்னா அந்த நேரத்துல ஆதம் நபி அவர்களுக்கு என்ன ஏற்படுது, தன்னுடைய பிள்ளையின் பெயரால் தான் மன்னிக்கப்படுவோமா என்ற அந்த ஒரு எதிர்மறையான அந்த சிந்தனையை அல்லாஹ் சொல்றான், ஜிப்ரீலே அந்த சிந்தனை எடுத்து வெளியில தூக்கி வீசிருங்க என்பதாக. பிறகு ரூஹ் அவர்களுடைய உடம்புல இறங்குது. முழு உடம்பிலும் ஆதம் நபி அவர்களுடைய அந்த உருவம் தோலும் எலும்பும் சதை கொண்ட ஒரு மனித படைப்பாக மாறுது. தொப்புள் கிட்ட அந்த ரூஹு இறங்கி போகும் பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்து எந்திரிச்சு நிக்கிறதுக்கு முயற்சி செய்யறார். அந்த ரூஹ் அப்படியே தலையில இருந்து மேல இருந்து கீழே அப்படியே இறங்கி ஒவ்வொரு இடமாக ரூஹு அல்லாஹ் கொடுத்துக்கிட்டு வர்றான். அப்ப தொப்புளுக்கு கீழே இறங்கும் பொழுது ஆதம் நபி எந்திரிச்சு நிக்கிறதுக்கு முயற்சி செய்யறாங்க. அதுக்கு பிறகு காலுக்கு வந்த பிறகு எந்திரிச்சு குதிக்க முயற்சி செய்யறாங்க. ஆனா இடுப்புக்கு வரும்போது அவங்க எந்திரிக்க நினைச்சப்ப எந்திரிக்கவும் முடியல, எந்திரிச்சு குதிக்க முயற்சி செஞ்ச பொழுது குதிக்கவும் முடியல. அப்ப வானவர்கள் பார்த்து சொல்றாங்க, இது என்ன இந்த படைப்பு, ரொம்ப அவசரப்படுறாப்லையே என்பதாக. இதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல கூறும் பொழுது சொல்கின்றான், மனிதன் அவசரக்காரனாக படைக்கப்பட்டிருக்கான். அப்படி தனக்கு ஒரு சக்தி கிடைச்சதோட உடனே அதை பரீட்சிச்சு பார்க்கணும், உடனே அதை செஞ்சு பார்க்கணும். அதான் சொல்லுவாங்க, நினைச்சினதோட குதிரை ஏறணும் அப்படின்ட்டு. அது மாதிரி மனிதன் அவசரக்காரனாக படைக்கப்பட்டிருக்கின்றான். அதுதான் இந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ரூஹு கிடைக்க கிடைக்க நபி அவர்கள் ஆதம் அவர்கள் உடனே உடனே செய்ய நினைச்சதை உதாரணமாக வச்சுதான் மனுஷன்ட்ட அந்த அவசர குணம் இருக்கும். அதனாலதான் ஒரு மனிதன் அவனிடம் அவசர குணம் இருந்தாலும் அல்லாஹ் அவனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அறிவை வைத்து அந்த செயலை யோசிச்சு நல்லதா கெட்டதான்னு நிதானிச்சு அவன் செய்ய வேண்டும். அவனுடைய குணத்துல அவசரத்தை கொடுத்திருக்கான். அந்த அவசரத்தை கட்டுப்படுத்தக்கூடிய அறிவையும் அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். வல்ல ரப்புல் ஆலமீன் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அவசரத்துடன் செய்யக்கூடிய செயல்களிலும் அவசரத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகளிலும் ஏற்படக்கூடிய தீமைகளை விட்டு பாதுகாப்பானாக. அந்த அவசர நேரத்திலே நிதானத்துடன் இருந்து இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய அறிவை வைத்து சிறந்த முடிவுகளையும் சிறந்த திட்டங்களையும் யோசிக்கக்கூடிய மக்களாக, செயல்படுத்தக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கியருள்வானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.
2: நேர்களே, இதுவரை அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முஹம்மது அசன் அஸ்ஸதகி அவர்கள் வழங்கிய இஸ்லாமிய வரலாறு கேட்டீர்கள்.
4: தயாரிப்பு அப்துல் கனி. #பஞ்சாரன் ஜாக்கின்.

0: இசையும் இசையும் தொகுப்பு இந்த அளவில் நிறைவை பெறுகின்றது. அடுத்த மாலை 4 மணி முதல் 8 மணி வரை தீரா இசையில் உங்களை சந்திக்கின்றார் த்ரேசா லசாரோ. எதுவுமே நிரந்தரம் இல்லாத இவ்வுலகில் நம் கவலைகள் மட்டும் எப்படி நிரந்தரம் ஆகும்? ஆக கவலையை விடுவோம், முதலில் வாழ்க்கையை வாழ தொடங்குவோம். எதுவும் கடந்து போகும், வாழ்க்கையை ரசித்து வாழ்வோம். இசையும் இசையும் தொகுப்புக்கு விடை கொடுத்து விடைபெறுகிறேன் நான் பிரேமா கிருஷ்ணன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
1: நல்லிசையை வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் மின் நல்ல ஃபேம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடாணி. மலேசியா வானொலியின் மாலை 4 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். புடி மடானி ரோன் 95 திட்டத்தின் கீழ் பதிவு பெற்ற 14 மில்லியன் பேரில் 1 விழுக்காட்டிற்கும் குறைவானவர்களே மாத ஒதுக்கீடான 200 லிட்டரை முழுமையாக பயன்படுத்தியுள்ளதாக 2 நிதியமைச்சர் டத்துசிரி அமிராம்சா அசிசான் கூறினார். புடி 95 பயனர்கள் மத்தியில் சீரான பயன்பாட்டு பாணி இருப்பதை தரவுகள் காட்டுகின்றன. அதோடு மைகார்டு வாயிலாக தினசரி கண்காணிப்பதன் மூலம் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யப்படுவதாக அவர் கூறினார். சிகாமட் இன்லேண்ட் துறைமுகத்தை மீண்டும் முடுக்கிவிடும் திட்டம் ஜொஹோரின் வடக்கு வட்டாரத்தில் தொழில் சங்கிலியை வலுப்படுத்தும் வேளை பொருளாதார வளர்ச்சியை மேலும் துரிதப்படுத்தும் என போக்குவரத்து அமைச்சர் ஆண்டனிலோ கூறினார். கைவிடப்பட்ட துறைமுகத்தை மீட்டெடுக்க மேற்கொள்ளப்பட்ட இந்நடவடிக்கையால் சிகாமட், மூவார், தங்கா, பத்துபஹாட் மாவட்டங்கள் வணிக அளவில் பயன்பெறும். நெகிரிசம்பிலான் சினாவாங் சுகாதார கிளினிக்கின் செயல்பாட்டுக்கு புத்துயிர் அளிக்க சுகாதார அமைச்சு உடனடி ஒதுக்கீடாக 805,700 ரிங்கீட்டிற்கு ஒப்புதல் அளித்துள்ளது. அதில் 217,300 ரிங்கீட் பல் கிளினிக்கின் பழுதுபார்ப்பு மேம்பாட்டு நடவடிக்கைகளுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் ஜுல்கிப்லி அகமட் கூறினார். அனுமதியின்றி ஓர்மோஸ் நீரிணையை கடக்க வேண்டாம் என ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அதுமட்டுமின்றி விதிகளுக்கு இணங்காத கப்பல்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அது கூறியுள்ளது. அந்நீரிணையை கடக்கும் கப்பல்களுக்கு கடல்சார் சேவை கட்டணங்கள் விதிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தெஹரான் கூறியுள்ளது. வெனிசுவேலாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான உதவிகளை விரைந்து அனுப்ப இந்தியா தயாராக உள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்த பேரிழப்பு குறித்து ஆழ்ந்த அனுதாபத்தையும் அவர் வெளிப்படுத்தியுள்ளார். பாதிக்கப்பட்டவர்கள் விரைந்து குணமடைய பிரார்த்திக்கும் வேளை இக்கட்டான சூழலை எதிர்கொள்ள வெனிசுவேலாவிற்கு இந்தியா துணை நிற்கும் என மோடி குறிப்பிட்டுள்ளார். விளையாட்டு கொலகங்சார் மலாய் கல்லூரி ரக்பி போட்டி 14th முறையாக நடத்தப்படும். இப்போட்டியில் 24 பள்ளிகள் பங்கேற்க உள்ளன. ஜூலை 3 தொடங்கி 5 வரை பேரா கொலகங்சாரில் உள்ள அக்கல்லூரி அரங்கில் இப்போட்டி நடத்தப்படும் என அதன் இயக்குநர் முகமத் அஸ்ரி ரஃபாஹி தெரிவித்தார். உள்நாட்டைச் சேர்ந்த 22 பள்ளிகளும் வெளிநாட்டைச் சேர்ந்த 2 பள்ளிகளும் இப்போட்டியில் கலந்து கொள்ள உள்ளன. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சிவசங்கரி கணபதி. வணக்கம்.

வியாழக்கிழமை தீரா இசையில் நாம் இணைகின்றோம். இசைக்கு முடிவே இல்லைங்க, அதனாலதான் இதற்கு பெயரே தீரா இசை. தீரா கானங்களை உங்களுக்கு வழங்குவதற்காக மலர்ந்து விட்டது தீரா இசை. இணைகின்றேன் உங்கள் இதயமானவள் நான் த்ரேசா லசாரு. குறிப்பாக உலக கிண்ணம் கார்பந்தாட்ட போட்டிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இப்ப நாக் அவுட் சுற்றுக்கு 32 அணிகள் தேர்வாக வேண்டும். அதற்கான பல பரீட்சை தான் திடல்ல நடக்கிறத நாம பார்க்க முடிகின்றது. இன்று அதிகாலை காலை நடைபெற்ற போட்டியில் பிரேசில் அணியினர் களத்தில் இறங்கினாங்க. முதல் முறையாக நீண்ட இடைவெளிக்கு பிறகு நெய்மாரும் களத்தில் இறங்கினது பிரேசில் ஆதரவாளருக்கு அவ்வளோ ஆனந்தத்தை கொடுக்கும். அந்த மகிழ்ச்சியோட நிகழ்ச்சியில் நாம

0: மின்னல் FM இளமை புதுமை இனிமை மின்னல்
1: FM தொழுகை நேர அறிவிப்பு.
2: நேர்களே, கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:44. கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:44.
3: மனசு சரியில்லையா? இசை இருக்கு, கேளுங்க. இசைய விடவா பெரிய மருந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? கேளுங்க, இது மின்னல் FM.

பாருங்க, இந்த பாடலை கேட்கும் போது ஒரு குதூகலம், கொண்டாட்டம், மகிழ்ச்சி இதெல்லாம் இருக்கு. அதுவும் அன்பிற்குரியவர்கள் இது போன்ற பொருட்களை வாங்கி கொடுக்கும் போது, பெண்களுக்கு மல்லிகைப்பூவா இருக்கட்டும், பொட்டு, வளையல், சேலை இதெல்லாம் வாங்கி கொடுக்கும் போது இது வெறும் பொருளாக இருக்காது, அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய அர்த்தத்தை கொடுக்கும். அதனால ஒருவேளை இப்போ இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க வீட்டுல இல்ல, உங்க வீட்டுக்கார அம்மா அல்லது உங்க மனசுக்கு பிடித்தமான பெண்கள் ஏதோ கொஞ்சம் உங்க மேல கோபமா இருக்காங்க அப்படின்னா எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கான குறிப்பு, பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க. சரி, யார் யாராலும் நல்லா பாடுவீங்க நாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த பக்கமா இருக்கக்கூடாது, இந்த பக்கமா அழைக்கலாம். ஒரு பாடல்ல இடம்பெற்ற ஒரு பகுதியை உங்களுக்காக நாங்க ஒளிபரப்பு செய்வோம். பாடல் எந்த பகுதியில நிற்கின்றதோ அங்கிருந்து நீங்க தொடர்ந்து பாடணும் அவ்வளவுதாங்க. சுரிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 என்ற எண்களுக்கு அழைத்து நின்ற இடத்திலிருந்து சரியான வார்த்தைகளை வரிகளை பிடித்து பாடுங்க.

0: உங்களுக்கு உதவி செய்கிறது MyNabs e-tuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01709712919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
1: இன்றைய வணக்கம் மின்னலில்
2: இவங்களை நம்பி மட்டும் நான் போக மாட்டேன். ஐயோ, இவங்க வாகனத்தை ஓட்டுறாங்களா?
3: தேவதர்ஷினி ஜோஹர்ல இருந்து அழைக்கிறேன். எனக்கு ஒரு தோழி இருக்காங்க. நாங்க ஆசிரியர். அப்ப போஸ்டிங் முதல்ல இங்க வந்தோடனே நாங்க மேற்படிப்பு படிக்கிறதுக்கு 2 வருஷம் நான் அவங்க கூட தான் வாகனத்துல பயணம் செஞ்சேன். அந்த 2 வருஷமும் எனக்கு ரணகலமா இருந்துச்சு. அவங்க ஓட்டுறப்ப எதுவுமே பாக்க மாட்டாங்க. சிக்னல் அப்பதான் போடுவாங்க. நமக்கு சொல்லி கொடுத்தப்ப வந்து 3 வினாடி நம்ம நிக்கணும் பாக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அதெல்லாம் கிடையாது. போட்டோமா ஒரு லீப்பாட் எடுத்தோமா
2: லீப்பாட் எடுக்கிறாங்களா
3: எடுப்பாங்க. அந்த பயணம் வந்து 1 மணி நேரம் நாங்க வந்து கேம்பஸ்க்கு போனோம். நான் தூங்கவே மாட்டேன். கண்ணு ரெண்டும் முழிச்சுக்கிட்டு நான் உங்களுக்கு லைவ் கமெண்ட்ரி கொடுத்துட்டே வருவேன். பக்கத்துல லோரி வருது, தாடி வளையுது, ரோட்ல குழி இருக்கு,
2: மரம் வருதான், சாய்தான், போதான்ற மாதிரி.
3: அப்புறம் அவர் சொல்லுவ மழை வேகமா இருந்துச்சுன்னா வைப்பர் வேகமாக்கு எல்லாத்தையும் நான் பண்ணுவேன்.
1: நீங்க பேசும்போது ஒரு மரண பயம் தெரியுதுங்க உங்ககிட்ட.
3: உண்மையானுமே மரண பயமா தான் இருக்கும். போற வரவெல்லாம் ஓனடி
1: பாக்கு. 6:30 தொடக்கம் 10 மணி வரை வணக்கம் இன்னலோடு இணைந்திருங்கள்.
4: பொன்னி இதுதான் இவ்வாறு சிறுகதையின் தலைப்பு. கிளங் ஜெயந்தி ஆறுமுகம் இந்த சிறுகதையை எழுதியிருக்காங்க. அந்த மாலையில் ஏதோ வினோதம் இருந்தது. அப்பா மிகவும் அமைதியாக இருந்தார். என் தலையை மெதுவாக வருட்டினார். அவரது கைகள் நடுங்கியது. நீண்ட நேரத்திற்கு பிறகு அவர் தலையை குனிந்தபடி மன்னிச்சிரு என்று மெதுவாக சொன்னார். சிறுகதையின் நிறைவலதா இந்த பொன்னி யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. இவ்வாரம் சனிக்கிழமை 7:15 பொன்னியின் மனசு என்ன பேசுதுன்னு கேட்கலாம்.
5: பெற்றோர்களே, உங்க பிள்ளைங்க படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். MyNabs e-tutionல் அனுபவமிக்க ஆசிரியர்கள் குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு MyNabs e-tution. தொடர்புக்கு 0101709721919.

ஆனா ஒரு கேள்விக்குறி திரைக்காக ஒலித்த பாடல் தான் அது. திரை இசையில் நாம் இணைந்திருக்கின்றோம், ஆனா இது கொஞ்சம் கூட நியாயம் இல்லை. ஏன், என்ன ஆச்சு, என்ன நடந்ததுன்னு கேக்குறீங்களா? ஆமா, அழைத்தவர்கள் எல்லாம் பாடல் பிடித்திருக்கு, நீண்ட நாள் ஆயிட்டு கேட்டு இதை பற்றி தான் சொல்றீங்களே தவிர பாட சொன்னா பாட மாட்டேன்னு சொல்றீங்க, வெட்கப்படுறீங்க, இல்ல இல்ல வேணாங்கன்னு சிரிக்கிறீங்க. இப்படி எல்லாம் பண்ணலாமா? இப்படி பண்ணனீங்கன்னா எப்படிங்க நிகழ்ச்சியை நடத்துறது? உங்ககிட்ட இருந்து நாங்க நிறைய எதிர்பார்க்கிறோம், இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் நீங்க இந்த 2026 உலக கிண்ணத்தை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரீங்களா? உங்களோட அணி அடுத்தக்கடுத்துக்கு போயிருச்சா போகலையா, அதை பற்றி கூட நீங்க அழைத்து சொல்லலாம். குறிப்பாக பிரேசில் ரசிகர்கள் இருக்கீங்களா, வாங்க அழைத்து பேசுங்க, காத்திருக்கின்றோம். இது தீரா இசை, பிரேசில் அணிக்கான வெற்றியை கொண்டாடும் வகையில இந்த பாடல்.

2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள் கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள். உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

0: கையில் சுத்திகரிக்கப்பட்ட சூரியகாந்தி பூ எண்ணெய் இப்போது 1, 2 மற்றும் 5 லிட்டர் அளவுகளில் அனைத்து இந்திய கேஷ் அண்ட் கேரிகளிலும் கிடைக்கும். கையில் சூரியகாந்தி பூ எண்ணெய் விநியோகம் ஸ்ரீஜயா இம்பாக்ட்.
1: காதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
2: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
3: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
2: இருமனம் கொண்ட திருமண வாழ்வில் இடையினில் நீ ஏன் மயங்குகிறாய்?
3: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
1: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
3: நினைத்தாலே இனிக்கும்.
4: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும்.
3: கேளுங்க, ரசிங்க,
1: இசையோட நினைவுகளை சேகரிங்க.
5: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். AI தொழில்நுட்பத்தின் மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100972919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அறிவு நிலை.

0: தான் சொல்லுங்க, மழை வந்தா இருக்கிற ஒரு கொண்டாட்டம் இருக்குல்ல, அது ஒரு தனி ஒரு கொண்டாட்டம் தான். ஆனாலுமே கூடுதலாக நினைந்தலாம் கூடாது, நினைச்சுட்டா காய்ச்சல் வரும், உடம்பு சுகம் இல்லாமல் போயிடும். இதற்கு மத்தியில் இந்த மழையில் பயணம் செய்யறது, மழையோடு விளையாடுறது, மழையில் நினைகிறது, பழைய நினைவுகளை கொண்டு வருது, பசுமையான நாட்களை நினைச்சு பார்க்கறதெல்லாம் அது ஒரு வரம். அந்த வரத்துக்கு மத்தியில் இவங்க அழைச்சிருக்காங்க. மொழி எங்கயோ மழையா இருக்கிற மாதிரி இருக்கு. உங்க அன்பிற்கு நன்றி தெரியுங்களா. மழைக்கு மத்தியிலையும் அழைச்சிருக்கீங்க பாத்தீங்களா.
1: அதே அதேதான் போதா காடி.
0: சரி,
1: சொல்லி ப்ளூடூத்ல பேசிக்கிட்டு இருக்க.
0: அப்படியா, பாடுறதுக்கு தயாரா இருக்கீங்களா?

0: எல்லாருக்கும் மழைக்கு அதுவா தான் நினைவுகள் வரும்னு சொல்லுவாங்க. ஆனா மொழி எப்படி உங்களுக்கு மட்டும் வரலன்னு சொன்னீங்க? எவ்வளவு அழகான அந்த வரிகள் அங்க இருக்கும் தெரியுமா? உங்களுக்கு நான் வேணா குறிப்பு குடுக்கட்டா? தவறு செய்துட்டா என்ன அதிகரிக்கும்?
1: அப்புறம்
0: அதுதான் உங்களுக்கு குறிப்பு கொடுத்தேன். பாவம்.

0: அப்படியா? கரெக்டா?
1: உல்லாசமே மொழிக்காக, மொழிக்காக தீரா இசையில இருந்து
0: பரவாயில்ல.
1: மழைக்கு மத்தியில் அழைத்து முயற்சி செய்ததுக்கு நன்றி. பார்த்து பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ளுங்க, சரியா?
2: போகும் பாதையில் மனசு போகுதே மானே.

0: கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.

0: நீங்க மழைக்கால மேகம் ஒன்று பாடல் போட்டீங்கம்மா, கடுமையான மழை இங்க பங்சா ரோட்ல.
1: இந்த பாடல கேட்டு மழை வந்ததா, மழைக்கு மத்தியில பாடல கேட்டீங்களா?
0: கார்பந்தாட்டம்
1: பாக்குறீங்களா?
0: உலகக்கிண்ண கார்பந்தல எனக்கு ஆர்வம் இல்ல. அலட்சியமா இருக்கா? அலட்சியமா இருக்கா?
1: ஆமா,
0: எனக்கு வந்து பிடிச்சது வந்து மோட்டர் பைக் ரைஸ்.
1: ஓ, நீங்க ரைடரா?
0: ரைடர் தான். ஆனா நான் வந்து உலகக்கிண்ண கார்பந்த வந்து எப்ப பாப்பேனா, கடைசியில கப்பு தூக்குறாங்கல்ல.
1: ஓ, சரி சரி, அந்த இறுதி சுற்று
0: கடைசியா கப்பு யாருக்கு, அதை மட்டும் தான் பாப்பேன்.
1: சரி, அந்த வகையில இறுதி சுற்று தானே பாக்குறீங்க, எந்த அணிக்கு வழக்கமா நீங்க ஆதரவு கொடுப்பீங்க?
0: பிரேசிலுக்கு தான் சொல்லுவேன். ஏன்னா பிரேசில்னா அது கொஞ்சம் வறுமையான நாடு. அவங்க கொஞ்சம் எது எதை செஞ்சாலும் அவங்க கொஞ்சம் சிரமத்தோட தான் செய்வாங்க. பாருங்க, பந்து வாங்க காசு இருக்காது, சில பேருக்கு பூக்ஸ் வாங்க காசு இருக்காது, பயிற்சி எடுக்க காசு இருக்காது. அவங்க எல்லாம் இந்த வறுமை கோட்ல இருந்து வந்தவங்க, வர்றவங்க, அந்த பிரேசில் நாட்டுக்காரங்க. இப்ப அந்த நாட்டுல இருந்து வர்றவங்களுக்கு ஒரு வெற்றி கிடைச்சுனாக்கா அது மிகப்பெரிய விஷயம். அது
1: நன்றி, நன்றிங்க. அதாவது பிரேசிலுக்கு இப்படி ஒரு விளக்கத்தை நீங்க கொடுத்தமைக்கு மிக்க நன்றி.

0: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன. ஆனால் உங்கள் வருமானம் அதே போல் இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீர்களா? மைன்ஸ் இ-டியூஷன் அஃபிலியேட் ப்ரோக்ராமில் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 1-1-9-7-2-9-1-9.
1: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினலஃபம் கேட்கணுமா? புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினலஃபம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மின்னலஃபம்.
2: யார்கிட்டயாவது எதையாவது சொல்லணுமா? நேரம் இல்லைங்க, உடனே சொல்லிருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னலஃபம்.
3: இழந்த பழுத்திருக்கு, இழந்த பழுத்திருக்கு, ஏறிய உலுப்பட்டுமா எசப்பாட்டு படிக்கட்டுமா? எலுமிச்சாங்கண்ணுகளா, எஞ்சோட்டு பொண்ணுகளா?
4: கிண்டல வர கிண்டல, அதெல்லாம் ஒஞ்சோட்டு பொண்டோல. அது பேருதான் பெருசே.
5: டேய் போடா பொடிமட்டை.

பாட்டுக்கு எதிர பாட்டு பாடுறவ அடி மாங்குளத்து கர மேல மயிருணத்தும் சின்னவளே மயிருணத்தும் சின்னவளே.

0: சமையல் பேசும், அதுவே எங்கள் பெருமை. லிங்கம்ஸ்
1: தொழில்துறை பயன்பாட்டிற்காக தேசிய நீர் மறுபயனீட்டு கொள்கை. உலகின் அமைதியான நாடுகளின் வரிசையில் மலேசியா 12 நிலை. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் மாலை 5 முதன்மை செய்திகளுடன் பூங்குழலி வீரன். தேசிய நீர் மறு பயனீட்டு கொள்கையை வரைய அரசாங்கம் முழுமையான ஆய்வை மேற்கொள்வதாக துணை பிரதமர் டத்தோஸ்ரீ ஃபடிலா யூசுப் தெரிவித்துள்ளார். தரவு மையங்களின் மேம்பாட்டிற்கு ஆதரவாக இந்த முனைப்பு முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான புதிய கொள்கைகளை வரையவும் அணுகுமுறைகளை செயல்படுத்தவும் இந்த கொள்கை ஆய்வு அடித்தளமாக விளங்கும் என ஆற்றல் மாற்ற நீர் உருமாற்ற அமைச்சருமான அவர் கூறியுள்ளார். நாட்டில் தற்போது நாளொன்றுக்கு 48.5 மில்லியன் லிட்டர் மறுபயனீடு செய்யப்பட்ட நீர் விநியோகிக்கப்படுகிறது. தொழில்துறை பயன்பாட்டிற்கான இந்த நீர் அளவை 2030 நாளொன்றுக்கு 118 மில்லியன் லிட்டராக உயர்த்த இலக்கிடப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். உலகின் அமைதியான நாடுகளுள் ஒன்றாக மலேசியா அதன் நிலையை தொடர்ந்து வலுப்படுத்தி உள்ளது என உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மஹில் தெரிவித்துள்ளார். 2026 உலக அமைதி குறியீட்டில் 163 நாடுகளுள் மலேசியா 12 நிலைக்கு முன்னேறியுள்ளது. கடந்த ஆண்டு 13 நிலையில் இருந்ததாக அமைச்சர் கூறியுள்ளார். ஆசிய வட்டாரத்தில் அமைதியான நாடுகள் வரிசையில் சிங்கப்பூர், ஜப்பானுடன் மலேசியாவும் இணைந்துள்ளது. நாட்டில் அமைதியையும் பாதுகாப்பையும் நிலைத்தன்மையையும் உறுதிப்படுத்தும் மடானி அரசாங்கத்தின் தொடர் முயற்சியின் பலனை இந்த அங்கீகாரம் காட்டுகிறது. மியான்மர் நெருக்கடிக்கு தீர்வை எட்டுவதில் 5 ஒருமித்த கருத்து 5PC செயலாக்கத்தை வலுப்படுத்தும் புதிய அணுகுமுறையை ஆசியான் ஆராய்வதாக வெளியுறவு அமைச்சர் டத்தோஸ்ரீ முமல் அசான் தெரிவித்துள்ளார். மியான்மரில் நிலைமை சற்று மாறியுள்ளது. இருப்பினும் 5PC மூலம் ஆசியான் தலைமைத்துவத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வளர்ச்சியை காண இயலவில்லை. இவ்வேளை வரும் ஜூலையில் நிறைவடையும் சண்டை நிறுத்த உடன்பாட்டை 2 கட்டமாக நீட்டிக்க மலேசியா பரிந்துரைத்துள்ளது. மேலும் நீடித்த அமைதியை எட்டுவதற்கான இலக்கை வரையும்படி மியான்மருக்கு வலியுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். இன்றைய மக்களவை கூட்டத்தின் கேள்வி பதில் அங்கத்தில் அமைச்சர் இவ்வாறு கூறினார். நாடாளுமன்ற சிறப்பு நியமன செயற்குழு மூலம் அரசாங்க தலைமை வழக்கறிஞரை நியமிக்கும் முறையை மதிப்பிடுவதில் நாடாளுமன்றம் முக்கிய பங்கு வகிக்கும் என சட்ட நிறுவன உருமாற்ற விவகாரத்திற்கான பிரதமர் துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ அசாலினா ஒஸ்மான் சயித் தெரிவித்துள்ளார். நாட்டின் சட்ட நிறுவன சீர்திருத்த செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் மடானி அரசாங்கத்தின் உறுதியான கடப்பாட்டை இது பிரதிபலிப்பதாக அவர் கூறியுள்ளார். அரசியல் தாக்கத்தை தவிர்க்க அரசாங்க தலைமை வழக்கறிஞர் நியமனம் தொடர்பான எந்தவொரு முடிவிலும் பிரதமரும் அமைச்சரவை உறுப்பினர்களும் தலையிடமாட்டார்கள். நாடாளுமன்ற கழக புதுப்பிப்பு தொடர்பான சிறப்பு நியமன செயற்குழுவின் 7 கூட்டத்தில் அரசாங்கம் மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இந்த முடிவுக்கு இணக்கம் தெரிவித்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். செயற்கை நுண்ணறிவு AI திறன் கொண்ட நாடாக உருமாறும் இலக்கை மெய்ப்பிப்பதற்கான அணுகலையும் நிர்வகிப்பையும் மலேசியா கொண்டுள்ளதென இலக்கவியல் அமைச்சர் கோவிந்த் சிங்டியோ தெரிவித்துள்ளார். குறிப்பாக தரவு இறையாண்மை முக்கியமானதாக உள்ளதென அவர் கூறினார். தரவுகளை தற்காக்க போதுமான ஆற்றலை மலேசியா கொண்டுள்ளது. ஆயினும் பொருளாதார மதிப்பை உருவாக்கவும் உற்பத்தியை அதிகரிக்கவும் நாட்டின் போட்டியாற்றலை வலுப்படுத்தவும் நிலைத்தன்மை அவசியம் என்றார் அவர். நாட்டின் பாதுகாப்பையும் முக்கியத்துவத்தையும் தற்காக்க தரவு இறையாண்மை மீதான உத்தரவாதம் குறித்து இன்று மக்களவையில் கேள்வி எழுப்பப்பட்டது. அரசாங்க பல்கலைக்கழகங்களுக்கான மாணவர் நுழைவு அரசியல் நோக்கத்திலோ பின்வாசல் முறையிலோ செயல்படுத்தப்படவில்லை. மாறாக தேசிய கல்வி முறையில் நிர்ணயிக்கப்பட்டுள்ள மெரிட் தகுதிக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டே அது மேற்கொள்ளப்படுகிறது என உயர்கல்வி துணை அமைச்சர் அடம் அட்லி அப்துல் ஹலீம் தெரிவித்துள்ளார். ஒருங்கிணைந்த கல்விச் சான்றிதழ் UEC கொண்டவர்கள் உட்பட பொது பல்கலைக்கழகங்களில் மேற்படிப்பை தொடரும் மாணவருக்காக சிறப்பு வழி உள்ளதாகவும் நிபந்தனைகள் பணிகள் தளர்த்தப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுவதை அவர் நிராகரித்துள்ளார். யுஇசி தகுதியை மட்டும் அடிப்படையாக கொண்டு நேரடியாக பொது பல்கலைக்கழகங்களில் இணைய முடியும் என அரசாங்கம் ஒருபோதும் அறிவித்தது இல்லை என அவர் கூறினார். 2024 முதல் கடந்த ஆண்டு வரை 135.29 மெட்ரிக் டன் சிறிய வெங்காயங்களை வெற்றிகரமாக உற்பத்தி செய்ததாக வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சர் டத்துஸ்ரீ முமர் சாபு தெரிவித்துள்ளார். இறக்குமதி செய்யப்படும் விளைச்சலை சார்ந்திருப்பதை குறைக்கவும் உள்நாட்டு வெளியீட்டை அதிகரிக்கவும் இந்த முயற்சி எடுக்கப்பட்டுள்ளது. 2030 சிறிய வெங்காய வெளியீட்டை 30 விழுக்காடாக உயர்த்தும் முயற்சியில் நாடு முழுவதும் 159.29 ஹெக்டேர் நிலத்தில் அது பயிரிடப்பட்டதாக அமைச்சர் கூறினார். 2025 ஸ்லாங்கூர் மிக அதிகமாக 40 ஹெக்டேர் நிலத்தில் அதன் விளைச்சலை மேற்கொண்டது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
2: கடவுச்சொல்லை பல நாள்களாக மாற்றாமல் இருப்பவர்களில் நீங்களும் ஒருவரா? உங்களுக்கு அறிமுகமான எண்களையும் பெயரையும் கடவுச்சொல்லாக பயன்படுத்துகிறீர்களா? ஒரே கடவுச்சொல்லை மீண்டும் மீண்டும் பயன்படுத்துகிறீர்களா? அப்படியானால் நீங்கள் ஆபத்து வலையில் இருக்கிறீர்கள். இணைய மோசடிகளை தவிர்க்க 6 மாதங்களுக்கு ஒரு முறை கடவுச்சொல்லை மாற்ற முயல்வோம்.
1: வெனிசுவேலாவை உலுக்கிய 2 நிலநடுக்கங்களை தொடர்ந்து அந்நாட்டிற்கு தன்னால் இயன்ற அளவு உதவ தயாராக உள்ளதாக சீனா அறிவித்துள்ளது. அவ்விரு நிலநடுக்கங்களின் விளைவாக 32 உயிரிழப்புகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. 100,000+ காயமடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் அந்நாட்டின் தேவைக்கேற்ப உதவிகளை நல்க எந்நேரத்திலும் தயாராக உள்ளதாக சீன வெளியுறவு அமைச்சின் ஊடக தொடர்பாளர் கோ ஜியாகுன் தெரிவித்துள்ளார். இப்பேரிடரில் சீன குடிமக்கள் பாதிக்கப்பட்டதாக எந்தவொரு தகவலும் தற்போதைக்கு கிடைக்கப்பெறவில்லை என்றார் அவர். ஐரோப்பாவை தற்போது வாட்டும் வெப்ப அலையின் தாக்கத்தில் காலநிலை மாற்றத்தின் சுவடுகள் பதிந்துள்ளன. பூமியை வெப்பமயமாக்கும் புதைப்படிவ மாசுக்கு நாம் கொடுத்துள்ள விலை இதுவென ஐநா காலநிலை தலைவர் சைமன் ஸ்டீல் தெரிவித்துள்ளார். ஐரோப்பா இவ்வாரம் கடுமையான வெப்ப அலையை எதிர்நோக்கியது. இதன் விளைவாக பிரான்ஸ், பிரிட்டன், ஸ்பெயின் ஆகிய நாடுகளில் வரலாறு காணாத வெப்பநிலை பதிவு செய்யப்பட்டது. அதேவேளை ஐரோப்பிய மண்டலத்தின் இதர நாடுகளிலும் அதிக அளவு வெப்பநிலை எச்சரிக்கைகள் வெளியிடப்பட்டுள்ளன. நிலக்கரி, எண்ணெய், எரிவாயு உள்ளிட்ட புதைப்படிவ எரிப்பை மனுகுலம் தடுக்காதவரை வெப்பம் தீவிரமடையும் என சைமன் ஸ்டீல் எச்சரித்துள்ளார். விளையாட்டு. தேசிய கார்பந்து அணியின் இடைக்கால தலைமை பயிற்றுநராக தன் செங்ஹோ நியமிக்கப்பட்டுள்ளதாக மலேசிய கார்பந்து சங்கம் FAM அறிவித்துள்ளது. பீட்டர் கிளமோஸ்கிக்கு பதிலாக அவர் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். தேசிய கார்பந்து துறையில் அவரது ஆழ்ந்த புரிதலையும் நீண்டகால அனுபவத்தையும் அடைவு நிலையையும் அடிப்படையாக கொண்டு அவரது நியமனம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அரிமா மலாயா அணியின் படைப்பை வலுப்படுத்த அவை துணை புரியும் என எதிர்பார்க்கப்படுகிறது. செங்ஹோ கடந்த 2017 முதல் 2021 வரை அரிமா மலாயாவிற்கு தலைமை தாங்கினார். அதற்கு முன் 2009 முதல் 2013 வரை தேசிய துணை பயிற்றுநராக இருந்தார். உலகக்கிண்ண கார்பந்து வரலாற்றிலேயே முதன்முறையாக நோக் அவுட் சுற்றுக்கு தகுதி பெற்று சாதனை படைத்துள்ள தென்னாப்பிரிக்க அணி சிறந்த 32 அணிகளுக்கான போட்டியில் இணை உபசரணை நாடான கனடாவுடன் பொருதவுள்ளது. June 29 கடுமையான போட்டியாக விளங்கவிருக்கும் இவ்வாட்டம் 2 வெவ்வேறு கண்டங்களின் மாறுபட்ட கார்பந்தாட்ட திறனை வெளிக்கொணரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இவ்வேளை நாளை 6 போட்டிகள் அட்டவணையிடப்பட்டுள்ளன. ஈகுழு நிலையிலான போட்டியில் இகுவாடோ ஜெர்மனியுடன் பொருதும். குராசோ ஐவரி கோஸ்டுடன் களம் காணும். இப்போட்டிகள் அதிகாலை 3:00 நடைபெறவுள்ளன. அதேவேளை எஃப் குழுவில் ஜப்பான் ஸ்வீடனையும் துனிசியா நெதர்லாந்தையும் சந்திக்கும் போட்டி காலை 6:30 தொடங்கவுள்ளன. காலை 9:30 தொடங்கும் டி குழு நிலையிலான இறுதி ஆட்டத்தில் பரகுவே ஆஸ்திரேலியாவுடனும் துருக்கி அமெரிக்காவுடனும் மோதவுள்ளன. தொழில்துறை பயன்பாட்டிற்காக தேசிய நீர் மறு பயனீட்டு கொள்கை. உலகின் அமைதியான நாடுகளின் வரிசையில் மலேசியா 12 நிலை. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோபி. வணக்கம்.

இசையை கேளுங்க, மனம் மலரட்டுங்க. இதயம் துடிக்கும் ஒவ்வொரு நொடியிலும் ஒரு பாடல் ஒலிக்கிறது. நினைவுகளை மீட்டெடுக்கும் ஒரு இனிய கானம் தான் அது. உற்சாகத்தை ஊட்டும் ஒரு தாளம், காதலை பேசும் ஒரு வரி, வாழ்க்கையை மாற்றும் ஒரு இசை, அதுதான் தீரா இசை உங்களுக்காக கொடுத்து கொண்டிருக்கின்றது. அந்த இசை பயணத்தில் அடுத்து ஒரு பாடல்கள் உங்களுக்காக.

0: அழைப்புகள் வந்த வண்ணமா இருக்கின்றன. என்ன அப்படின்னு கேக்குறீங்களா? வேற என்னங்க, மழையா இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். சரி, மழைக்கு மத்தியில கண்டிப்பா நீங்க வேலை முடிந்து வீட்டுக்கு சென்றுட்டு இருப்பீங்க. போக்குவரத்து நெரிசலா இருக்கும், வாகனங்கள் மெதுவாக நகர்ந்து கொண்டிருக்கும். அதனால உங்களுடைய அந்த பயணத்தில் நாங்க தான் இன்றைக்கு முழுக்க துணைன்னு தெரியும். இணைந்தவர்கள் நல்ல நல்ல பாடல்கள் உங்க பயணத்தை மிக சுமூகமா இலகுவாக காத்திருக்கின்றன. இப்போ உங்களுக்காக வழக்கறிஞர் பிரேமா இருக்கிறாங்க. ஒருவேளை நீங்க புது வீடு வாங்க போறீங்க, புது வீட்டுக்கு போக போறீங்க அப்படின்னா சட்ட ரீதியா ஒரு சில விஷயங்களை தெரிந்து வைத்து அறிந்து கொள்வது நல்லது. என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். சொல்லுங்க பிரேமா.
1: வணக்கம். ஒரு டெவலப்பர் கிட்ட இருந்து நம்ம ஒரு புது வீடு வாங்கணும்னே சாவி எடுத்த பிற்பாடு என்ன நம்ம செய்யணும் அப்படின்றத பாப்போம். அந்த சாவி எடுத்த பிற்பாடு நம்ம வீட்டுக்கு சென்று நம்மளோட சேல்ஸ் அண்ட் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் சொல்லுவோம், எஸ்பிஏ, டெவலப்பரோட போட்டிருப்போம். அந்த அக்ரிமெண்ட்ல வந்து அவங்க ஒன்னொன்னு குறிப்பிட்டு சொல்லியிருப்பாங்க. வீடோட வடிவ அமைப்பு எப்படி இருக்கணும், எத்தனை ரூம்கள் இருக்க வேண்டும், கழிவறைகள் எங்க பொருந்திருக்க வேண்டும், தண்ணி எங்கிருந்து எப்படி போக வேண்டும், அந்த பிளான்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து பாக்கணும். வந்து கிராக்ஸ் இருக்கா, டைல்ஸ்ல கீழே பொருத்தி இருக்காங்களா, எலக்ட்ரிசிட்டி வந்து சரியான சப்ளை கிடைச்சிருக்கா.

ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்து 24 மாதத்துக்குள் உங்களுக்கு டைம் லிமிட் இருக்குது. நீங்கள் வந்து டிவலப்பருக்கு வந்து ரைட் பண்ணலாம், இல்லைன்னா டிஃபெக்ட் ரிப்போர்ட்னு சொல்லுவோம், அதை செய்து ஃபோட்டோஸ் வீடியோஸோடு அனுப்பிவிட வேண்டும். டிவலப்பர்ஸ் வந்து 30 நாட்களுக்குள் அவங்க கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவாங்க. ஒரு கால் ரிப்ளை பண்ணாமல் போயிட்டாங்க, எதுவுமே உங்களுக்கு செய்து கொடுக்க மறுத்து விட்டால், நீங்கள் வந்து ஒரு கான்ட்ராக்டரை வச்சு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க அப்படின்றத குறிப்பிட்டு நீங்கள் வந்து அப்படி அது 50,000 வெள்ளிக்குள்ளே கீழே இருந்துச்சுன்னா நீங்கள் ஹோம் ட்ரைபுனல்ஸ்னு சொல்லுவோம், அங்கே போய் நீங்கள் புகார் செய்யலாம் டெவலப்பர் மேலே. இல்லாவிட்டால் 50,000 வெள்ளிக்கும் மேற்கொண்டு போயிடுச்சு உங்களோட செலவுகள் அப்படின்னா ஒரு சிவில் சூட் கோர்ட்டில் எடுக்கலாம், அதுக்கும் டைம் லிமிட் இருக்குது. ஸோ என்ன நீங்கள் கிளைம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜெனரல் டேமேஜஸ் கிளைம் பண்ணலாம், ஸ்பெஷல் டேமேஜஸ் கிளைம் பண்ணலாம், எக்ஸாம்பிளரி டேமேஜஸ்னு சொல்லுவோம், இது மூணு கேட்கலாம். அதாவது நீங்கள் வந்து செலவுகள் செய்திருப்பீங்க, அந்த பழுது பார்க்கும் நேரத்தில் வந்து ஒரு ரெண்டு வீட்டில் இருந்திருப்பீங்க, அதுக்கான செலவுகள் செஞ்சிருப்பீங்க, இதனால மன உளைச்சல் அடைஞ்சிருப்பீங்க, அப்புறம் டெவலப்பர் வந்து செய்து கொடுக்க வேண்டிய வேலைகளை வந்து செய்ய மறுத்த அதுல ஏற்பட்ட நஷ்டங்கள், இதெல்லாம் நீங்க கேட்கலாம்.

0: இந்த பாடலெல்லாம் கேட்கும்போது, அதுவும் மழைக்கு மத்தியில் எவ்வளோ அழகான நினைவுகளை உங்கள் இதயத்துக்கு கொடுத்து கொண்டிருக்கும் என்பதை எங்களால் கற்பனையில் பார்க்க முடிகின்றது. சரி, பொதுவாகவே பெண்கள் இந்த காலகட்டத்தில் உலகத்தில் நிறைய சாதித்து வருகின்றனர். அதற்கு ஆண்களை நீங்கள் தான் பலமாக அவங்களுக்கு ஒரு பாலத்தை அமைச்சு கொடுக்குறீங்க, அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அதனால் ஆண்களுக்கு முதல்ல நன்றி சொல்லலாம். இவங்க பாருங்கள், திருமணத்துக்கு பிறகு அவங்களுடைய கனவுகளை வந்து எந்த வகையிலும் விட்டு கொடுக்காம ஏதாவது ஒன்று முயற்சி செய்து வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னு சொல்லி ஆரம்பித்த ஒரு வியாபாரம் தான் இன்று அவங்களுடைய வெற்றி பயணத்தை செதுக்கி கொண்டிருக்கின்றது. இப்போ நம்ம ஜோஹர் பக்கமாக தான் போக போகின்றோம். தேங்காய் வியாபாரம் செய்து வரும் வனிதா சுப்பிரமணியம், இவங்களுடைய பயணம் ஒரு அழகான பயணம், கேட்கலாம்.
1: தேங்காய் மற்றும் இளநீர் ஹோல்சேல்ல வியாபாரம் பண்றேன். நான் ஜோஹர் என்ற ஒரு சின்ன கிராமத்துல இருந்து வந்திருக்கேன். நான் படிச்சது தமிழ் பள்ளி, அதுக்கப்புறம் என்னோட டிப்ளமா நர்சிங் நான் வந்து இளநீர் இம்தான் அம்பாங்கல முடிச்சேன். ஒரு 10 வருஷமா பந்தாய் பத்துபஹாட்ல வந்து வேலை செஞ்சேன். அதுக்கு இடையில கல்யாணம், குழந்தைகள் ஆனவன வேலையை நான் நிக்க வேலையாச்சு. என பிள்ளைங்களை பாக்கணும்னு இந்த வேலை விட்டு நின்று நிறைய வேலை செஞ்சிருக்கேன். ஃபிஷ் பிரீடிங், குளோதிங், அக்ரிகல்ச்சர், பேக்கிங் நான் செய்ய ஏதாச்சும் ஒண்ணு ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். பட் எனக்கு எதுவும் செட் ஆகல. அதுக்கப்புறம் தான் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஒருத்தர் வந்து எனக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி உங்க இடத்துல தேங்காய் இருக்கு, இளநீர் இருக்கு, நீங்களே எனக்கு ஒரு கஸ்டமருக்கு அனுப்பணும், நீங்க அனுப்புறீங்களான்னு சொன்னாரு. அவர் பேரு மிஸ்டர் சத்யா சபாபன் நாம்லேருந்து. சரி, அண்ணன் கேக்குறாருன்னு சொல்லி நான் ட்ரை பண்ணேன். ஸோ முதல் வந்து ஜோஹருக்கு அனுப்பணும், அங்கேருந்து ஆரம்பிச்சது தான் என்னோட பயணம். இப்போ 5 லட்சத்துக்கு மேலே தேங்காயும் இளநியும் நான் வித்துட்டேன், ஹோல்சேலில் செஞ்சுட்டு ஆரம்பிச்சிட்டேன். எங்களோட இந்த தேங்காய் இளநி சிங்கப்பூர்லேருந்து கிளாந்தான், பர்லிஸ் மற்றும் பினாங் வரைக்கும் நாங்கள் விற்பனை செய்கிறோம். அது மட்டும் இல்லாமல் காப்ரா கூட இன்னும் ஒரு 1 வீக்கில் வந்து காப்ரா செய்யறதுக்கு ஆரம்பிக்க போகிறேன், கம்பெனிக்கு சப்ளை பண்ண போகிறேன். அது மட்டும் இன்று இந்த பிஸ்னஸில் வந்து சஸ்டெயின் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை. ஏன்னா இது முழுக்க முழுக்க ஆண்கள் இருக்கிற இண்டஸ்ட்ரி. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு பெண்ணா அவங்ககிட்ட மோதி ஒரு அடையாளத்தை கிரியேட் பண்ணுறது அவ்வளோ ஈஸியாக இல்லை. ஆனால் இதுக்கு முழுக்க முழுக்க சப்போர்ட் பண்ணது டெஃபினெட்லி என்னோட ஹஸ்பண்ட் மிஸ்டர் சரே. அவங்க இல்லைன்னா எனக்கு இவ்வளோ தூரம் நான் போயிருக்க மாட்டேன். அப்புறம் இந்த வியாபாரத்தை எனக்கு அடையாளம் கற்றுக் கொடுத்த மிஸ்டர் சத்யான்னு அவருக்கு, அப்புறம் எனக்கு மாடல் சப்போர்ட் பண்ணுற என்னோட மாமனார் மிஸ்டர் மாச்சா, என் குழந்தைகள், கண்டிப்பாக இந்த போராட்டம் அவங்களுக்காக தான். ஏன்னா இன்று என்னோட அடையாளம், நாளை அவங்களோட எதிர்காலம், மற்றும் நான் வணங்கும் முருகர் பெருமான், இவங்களுக்கெல்லாம் நான் என்னோட கோடான கோடி நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நீங்க தேங்காய் இல்லை இளநி எதிர்பார்க்குறீங்களா, என்னை கான்டாக்ட் பண்ணலாம். என்னோட ஃபோன் நம்பர் 0111772075. எனக்கு வாய்ப்பளித்த மின்னல் எஃப்எம்க்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.

0: உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள்.
1: உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலிபரப்பு மையம் RTN.

0: இதனால நாங்க சொல்ல போறது என்னன்னா, பல வருடமாக நீங்க ஆவலோடு காத்திருந்த நிகழ்ச்சி தொடங்க போகுதுங்க.
1: ஜூலை 4 பிற்பகல் 3 மணிக்கு ஜோஹர் குலாய் தி கம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடியின் மண்டபத்தில் உங்களுக்காக மீண்டும் கலப்படம்.
2: ஜோஹர் பாரு மன்மதா ஃபியூஷன் பேண்ட் பின்னணி இசையில் நம்மூர் கலைஞர்கள் பாட போறாங்க. நகைச்சுவை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோடு நாங்களும் உங்களை சந்திக்கிறோம். தெய்வீகள் மோகன் கலப்படம் உங்களை அங்க

0: உதவி செய்கிறது MyNabs e-tuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01709712919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
1: தீராயசியில் தொடர்கின்றது விளம்பர இடைவேளை நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை நமக்கு பெருமையுடன் வழங்குகின்றது MyNabs e-tuition நிறுவனம். இந்த நிறுவனத்தின் இயக்குநர்கள் கவ்யா மற்றும் தினேஷ் நம்மோடு இணைந்திருக்கின்றனர். வணக்கம்.
2: வணக்கம் திரேசா.
3: எப்படி இருக்கீங்க?
1: நலம் நலம் அறிய ஆவல். நீங்க இருவரும் எப்படி இருக்கீங்க?
2: சூப்பரா இருக்கும் திரேசா.
1: சரி, உலகம் கிண்ணாலாம் என்ன சொல்லுது?
2: அது ஒரு பயங்கரமா சுவாரஸ்யமா போயிட்டு தான் இருக்கு. அதுவும் லைட்டா அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான்
1: இருக்கு. நீங்க என்ன, நீ இருவரும்?
2: நாங்க ஜெயிக்கிறா நீ திரேசா.
3: இந்த வருஷம் வந்து ரெண்டு பிளேயர்ஸ் வந்து கடைசியா இந்த வருஷம் கடைசின்னு சொல்லிட்டு இருக்காங்களே, அவங்களுக்கு வந்து அந்த சான்ஸ் கிடைக்கிறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
1: அது வந்து யார் அந்த ரெண்டு பேர் சொல்லுங்க பாப்போம்.
2: அதாவது மெஸ்ஸி ரொனால்டோ.
1: அப்ப நெய்மார நீங்க பாக்கவே இல்ல இந்த பக்கம். சரி விடுங்க விடுங்க,
2: சரி அவரே சேர்த்துக்கோ வாங்க.
1: வேணா வேணா, நாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் வாங்க.
3: ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து இ-டியூஷன் பற்றி நம்ம வந்து ஒரு ஷேரிங் கொடுத்துருவோம். ஓகே. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஓகே எவ்ரி இயர் ஒரு 2 இயர்ஸாக வந்து பிஎம் வந்து ஃபெயில் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஓகே. ஸோ இந்த எக்ஸாமில் வந்து அவங்க வந்து சி எடுத்திருக்காங்க. ஸோ அப்போ நாங்கள் கேட்டோம், உண்மையாக சி எடுத்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து எக்ஸாம் பேப்பர் அப்படியே வந்து ஃபோட்டோ பிடிச்சி எங்களுக்கு அனுப்புனாங்க. சி எடுத்து அவங்க அம்மா வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், ரொம்ப தேங்க்ஸ், ஏன்னா என் பிள்ளை வந்து, ஏன்னா பிஎம் வந்து ரொம்ப முக்கியம் இல்லை, என் பிள்ளை வந்து பிஎம் ஃபெயில் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு, நான் கொஞ்சம் பயந்தேன், ஏன்னா இந்த வருஷம் அவங்க ஸ்டாண்டர்ட் 6 கொஞ்சம் பயந்தேன், ஆனால் இப்போ அவங்க பாஸ் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடன்ட் வந்துருச்சு, அந்த ஸ்டூடெண்ட்க்கு கான்ஃபிடன்ட் வந்து கண்டிப்பாக ஃபைனல் எக்ஸாம்ல நல்லா ஸ்கோர் பண்ணுறமான்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு
1: நற்செய்தி.
3: சரி, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஸ்டாண்டர்ட் 1 ஸ்டூடெண்ட் தமிழ் ஸ்கூலுக்கு புதுசாக போயிருக்காங்க. தமிழ் லாங்குவேஜ் வந்து அவங்களுக்கு புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஸ்கூலில் ஸ்பெல்லிங் கொடுக்க போது 1/10 தான் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த பிள்ளை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அம்மாட்ட போயிட்டு, அம்மா எனக்கு தமிழ் வராது போருக்குமா, எனக்கு
2: தமிழ் ரொம்ப கஷ்டமா
3: ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்கு தமிழ் வராது போருக்குமான்னு சொல்லியிருக்காங்க. அவங்க அம்மா என்ன செஞ்சிருக்காங்க, கொஞ்சம் கான்ஃபிடன்ட் கொடுத்து நம்ம கிளாஸ்ல உட்கார வச்சிருக்காங்க. தமிழ் கிளாஸ்ல ரீசெண்டா ஸ்பெல்லிங்ல 10/10 வாங்கியிருக்காங்க
1: பாருங்க.
3: ஆமா, எங்களுக்கு கொஞ்சம்
1: அழக தமிழ்.
3: அவங்களுக்கு இப்ப தமிழ் மேல ஒரு பற்று வந்துருச்சு, தமிழ் வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நைட்ல வந்து திருக்குறள் சொல்லிட்டு தூங்குறாங்களாம்.
2: அவங்களே ஸ்பெல்லிங் வந்து கேட்க சொல்லி பேரண்ட்ஸ் கிட்ட வந்து ஃபோர்ஸ் பண்றாங்களாம். சோ அப்ப ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல தமிழ் மேல அந்த ஆர்வம் வந்திருக்கு அவங்களுக்கு. இன்ஃபேக்ட் தமிழ்
1: சேர்ந்து வள்ளுவத்தை நீங்க விதைச்சிருக்கீங்களா, அதுதான் முக்கியமான விஷயம். மாணவர்களுக்கு வந்து இந்த திருவள்ளுவருடைய இந்த குரலே போதும் அவங்க வாழ்க்கையில வெற்றி பெறதுக்கு. அதை MyNabs e-tuition நிறுவனம் வந்து வழங்கி கொண்டிருக்கு அப்படின்னு நினைக்கும் பெருமையா இருக்கு. ஒருவேளை உங்க குழந்தைகளுமே இது போன்று நல்ல தேர்ச்சி பெறணும்னு நீங்க தாராளமாக 01709712919 என்ற எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்து பதிந்து கொள்ளலாங்க. சரி, தொடர்ந்து தினேஷ் நீங்க சொல்லுங்க, மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கான ஆலோசனை. ஏன்னா இந்த மிட்டம் இந்த தேர்வு என்றாலே ஒருவித தேர்வு காய்ச்சல் எல்லாருக்கும் இருக்கு, சகஜம்தான். ஆனா MyNabs e-tuition அந்த கல்வி திட்டத்தை அவங்க பின்பற்றி வந்தாலே அவங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் இல்லையா?
2: கண்டிப்பா.
1: என்ன ஆலோசனை சொல்ல போறீங்க?
2: ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா திரிசா, மிட்டம் எக்ஸாம் முடிஞ்சு இப்போ ரிசல்ட்ஸ் எல்லாம் இப்போ வந்துகிட்டு இருக்கு இப்போ. ஓகே. ஸோ என்ன நான் சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, மாணவர்கள் வந்து அஃப்கோர்ஸ் நல்ல மார்க்ஸ் எடுத்திருந்தாங்கன்னா வெரி குட். ஓகே. என்ன நல்ல மார்க்ஸ் எடுக்கல அப்படின்னாக்கா ரொம்ப முக்கியமாக இப்போ அவங்க என்ன செய்யணும்னா, எங்கே வந்து அவங்க மிஸ்டேக்ஸ் செஞ்சிருக்காங்க. ஓகே. அந்த மிஸ்டேக்ஸை வந்து இப்போ வந்து அவங்க வந்து அதை கரெக்ட் பண்ணணும். அந்த அந்த அதுதான் ரொம்ப முக்கியம் என்ன என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா நிறைய தடவை என்ன செய்வோம்னாக்கா ரிசல்ட்ஸை மட்டும் பார்த்துட்டு அப்படியே நம்ம விட்டுருவோம், புரியுதுங்களா? அப்போ கண்டிப்பாக அந்த எக்ஸாம் பேப்பரில் வந்து என்ன பண்ணனும்னா, பிள்ளைங்க வந்து எங்க மிஸ்டேக் பண்ணிருக்காங்க, எந்த டாபிக்ல வந்து அவங்க வீக்கா இருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சு அதை உடனே சரி பண்ணனும். அந்த அந்த ரிவிஷன் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகே. பிகாஸ் இப்ப அதை அவங்க சரி பண்ணாம விட்டுட்டாங்க அப்படின்னா இதே மிஸ்டேக்ஸ் மறுபடியும் திருப்பி தொடர போகுது, ரைட்டா? ஓகே. அண்ட் லாஸ்ட் மினிட்ல வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து செய்யக்கூடாது. பிகாஸ் இப்ப அடுத்து வந்து ஃபைனல் எக்ஸாம் வரப்போகுது இன்னொரு ஃபியூ மந்த்ஸ்ல. ஓகே. அப்ப ஏற்கனவே அவங்க எந்த டாபிக்ல வீக்கா இருக்காங்களோ அதை வந்து உடனே இப்ப அவங்க போயிட்டு அதை சரி பண்ணி ஆகணும் எனக்கு கேட்டீங்கன்னாக்கா. அதுக்கு இ-டியூஷன் எந்த விதத்துல உதவியா இருக்கும்னாக்கா, பிராக்டிஸ்ல இருந்து ரிவிஷன்ல இருந்து எல்லாமே ரெக்கார்டிங் கிளாஸஸ் வரைக்கும் இ-டியூஷன் தளத்துல எல்லாமே இருக்குது. அப்ப பிள்ளைங்களுக்கு அவங்க எங்க வீக்கா இருக்காங்கன்னு அவங்களுக்கு நீங்க கண்டுபிடிச்சு கொடுத்து அந்த வடிகால் அந்த ரிவிஷனை உடனே பண்ண வச்சிடணும். மிஸ்டேக் அமியல் பார்வை அந்த அந்த மிஸ்டேக்ஸ் சரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா சொன்னாக்கா அவங்க கான்பிடென்ட் ஆயிருவாங்க. எப்படி எப்படி வந்து அந்த ஃபுல் மார்க் எடுக்க வேண்டிய இடத்துல இப்போ ஒரு லெட்ஸ் சே ஒரு ஒரு 10 மார்க்ஸ் எடுக்க வேண்டிய இடத்துல அவங்க 5 மார்க் தான் எடுத்திருக்காங்கன்னா எதனால அந்த 5 மார்க் வந்து அவங்க மிஸ் பண்ணாங்க, அந்த மிஸ் பண்ணதை உடனே வந்து அவங்கள அதை சரி பண்ண வைக்கணும்.
1: அதுதான் வந்து மைண்ட் மேப்ஸ் ஈ டியூஷன் வந்து செய்து கொண்டு
2: கண்டிப்பாக கண்டிப்பாக.
1: ஒருவேளை உங்களுடைய குழந்தைகள் கூட இந்த ஒரு சூழல இந்த ஒரு கடினமான நிலையை வந்து எதிர்நோக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா தாராளமாக நீங்க கூட அழைக்கலாங்க. அவங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணலாம் 03 09 7 2 9 9 என்ற எண்ணுக்கு நீங்க தாராளமாக வாட்ஸ்அப் செய்யலாம். ஒரு பாடலை கேட்கலாம், பாடலுக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசலாம்.

0: மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன் நிறுவனம் வழங்கிக் கொண்டிருக்கும் விளம்பர இடைவெளி நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கின்றோம். சரி கவியா, சொல்லுங்க. அதாவது மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன் அப்படின்னு சொல்லும் போது இந்த லைவ் கிளாஸ் தான் அதனுடைய தனி சிறப்பு சொல்லலாம். கூடவே வந்து குரு ஏஐ வந்து 24 மணி நேரமும் இப்ப வந்து அவர் கொஞ்சம் அப்கிரேட் பண்ண ஒரு வெர்ஷன்ல இருக்கிறார் இல்லையா?
1: நம்மளால வந்து நம்ம ELC கிளாஸ் பத்தி பேசிடுறேன். நம்ம மேத்ஸ் சார் வந்து ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்காரு. அங்கே போயிட்டோடனே வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அவரை பார்த்துக்கிட்டே இருந்து அவரை அப்ரோச் பண்ணியிருக்காங்க. சார், நீங்கள் வந்து மேத்ஸ் தான் ELCல கற்றுக் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உங்கள் கிளாஸ் ரொம்ப பிடிக்கும் சார் சொல்லி அவர் பூவை கொடுத்துட்டாராம். ஓகே, மேத்ஸ் சார் வந்து எங்ககிட்ட வந்து சொல்ல போகுது ரொம்ப சந்தோஷமா இருந்தார். இது ஒரு பெரிய ப்ரூஃப் த்ரேசா, நம்ம கிளாஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எவ்வளவு பெரிய இம்பாக்ட் கொடுக்குது. அதுதான், ஆமா அதுதான் நம்ம கோல். நம்ம எல்லா குரு பாக்காரோ ஒரு மெயின் கோலே என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கிளாஸ புரிய வைக்கிறது. புரிய வைக்கிறது மட்டும் இல்ல, அந்த கிளாஸ்ல நம்ம ஒரு பெரிய இம்பாக்ட் கொடுக்கறது. அது இந்த இன்சிடென்ட் வந்து ஒரு பெரிய ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு சாட்சி மாதிரி இருக்கு. நம்ம அந்த இம்பாக்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம குரு ஏஐ பக்கம் வருவோம். குரு ஏஐல வந்து இப்ப நம்ம ஒரு புது வெர்ஷன் வந்து நம்ம வந்து இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கோம். என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து எஸ்ஏ குவஸ்டின்ஸ். அதாவது எப்படின்னா, ஒரு எஸ்ஏ குவஸ்டின்ஸ் வந்து மேலாக்கிட்டு அந்த ஸ்டூடெண்ட் வந்து அந்த எஸ்ஏ எழுதி நம்ம குரு ஏஐ வந்து அதை மார்க் பண்ற மாதிரி. ஏன்னா பாருங்க என்னன்னா, ரொம்ப பிள்ளைங்க வந்து எங்க மிஸ்டேக் பண்றாங்க பாத்தீங்கன்னா, அந்த எஸ்ஏ கரங்கன் இந்த ரெண்டு விஷயத்துலதான் வந்து அவங்க ரொம்ப வந்து அந்த மார்க்ஸ் வந்து குறைச்சி எடுக்கிறாங்க. ஓகே, ஸோ இது வந்து நம்ம ஒரு ஒரு ப்ராக்டிஸ் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா, அவங்க அந்த எஸ்ஏ எழுந்து எழுந்து அந்த கரங்கன் செய்ய செய்ய செய்ய வந்து அதுல வந்து நம்ம அவங்க இம்ப்ரூவ் பண்ணி நல்ல ஃபுல் மார்க்ஸ் எடுக்க வைக்கலாம். அதுதான் வந்து இப்ப இதோட நோக்கம். இதுதான் வந்து இப்ப நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம்.
0: ஆக குரு ஏஐ அப்படின்னு சொல்லும் போது நேரடியாக படித்துக் கொடுக்க ஆசிரியர்களை மாணவர்களுக்கு பிடிச்சிருக்கு. ஆசிரியர்களை மாணவர்களுக்கு பிடித்தாலே போதும், மாணவர்கள் நல்லா தேர்ச்சி பெறுவாங்க. இந்த ஆசிரியருக்காகவே நான் நல்லா படிக்கணும் வா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிச்சயமா அந்த ஆசிரியருக்கு நம்முடைய வாழ்த்தை தெரிவித்துக் கொள்ளலாம். இதை தாண்டி குரு ஏஐ அப்படின்னு சொல்லும் போது மாணவர்களுடைய மனதை மிக கவர்ந்த ஒரு அம்சமாக தான் இந்த குரு ஏஐ வந்து இப்போ இருக்கிறாங்க இல்லையா. ஒருவேளை குரு ஏஐ செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி உங்க குழந்தைகளுக்கு நீங்க இந்த கல்வி திட்டத்தை வழங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, 01 09 07 2 9 1 9 என்ற எண்களுக்கு உடனடியாக நீங்க தாராளமாக வாட்ஸ்அப் செய்யலாம். கல்வி திட்டத்தோடு சேர்ந்து வர்த்தக வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கின்றது மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன் நிறுவனம். சொல்லுங்க தினேஷ்.
2: ஓகே திரேஷா, அதாவது இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப ரீசெண்டா பரபரப்பா ஒரு விஷயம் என்ன போயிட்டு இருக்குன்னா, நம்ம ஹெச்ஆர் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, 7 லட்சம் வேலை வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னாக்கா த்ரெட்ல இருக்கு ஏஐனால அப்படின்னு சொல்லிட்டு.
0: ஆமா,
2: ஏஐ அண்ட் டிஜிட்டலைசேஷன்னால வரக்கூடிய இன்னொரு 3-5 வருடம் காலகட்டத்துல 7 லட்சம் வேலை வந்து த்ரெட்ல இருக்குது. ஓகே, அது இது வந்து மக்கள் வந்து உடனே அப்ஸ்கில் பண்ணி ஆகணும்னு சொல்லி அவங்க என்ன சொல்லுவாங்க,
0: வலியுறுத்துறாங்க.
2: ஓகே, ஆனா என்னதான் அப்ஸ்கில் பண்ணாலும் என்ன கேட்டீங்கன்னாக்கா, நம்ம எப்போதுமே வந்து நம்மளுக்கு ஒரு பேக்கப் பிளான் எப்போதுமே நம்மளுக்கு இருக்கணும். ஓகே, சோ என்னைக்குமே ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் மட்டும் நம்பி நம்ம இருந்தோம்னா அது ரொம்ப டேஞ்சர். ஓகே, சோ அடிஷனல் சோர்ஸ் ஆஃப் இன்கம், செகண்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த காலகட்டத்தில். ஓகே, சோ இப்ப மைண்ட் ஆப்ஸ்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, ஒரு வியாபார வாய்ப்பை வந்து நம்ம மக்களுக்கு இலவசமா நம்ம ஏற்படுத்தி கொடுக்கறோம். ஓகே, நம்மளுடைய குறிக்கோளே என்ன அது ஆரம்பிக்கும் போது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு குடும்பத்துல ஒரு வர்த்தகரை நம்ம உருவாக்கணும். One family, one entrepreneur. Okay? And வியாபார துறையில ஈடுபடணும்னா நிறைய பேருக்கு மைண்ட்ல என்ன ஒரு விஷயம் ஓடும்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு நிறைய முதலீடு தேவைப்படுமே. ஓகே, இதுக்கு நிறைய அனுபவங்கள் நம்ம கிட்ட இருக்கணுமே அப்படின்னு இது ஒரு பெரிய தடையாவே வச்சிருப்பாங்க. ஆனா மைண்ட் ஆப்ஸ்ல இது எதுவுமே தேவையில்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை இலவசமா ப்ரொவைட் பண்றோம். ட்ரைனிங் பயிற்சிகள் எல்லாத்தையுமே நம்ம அவங்களுக்கு இலவசமாவே ஏற்படுத்தி கொடுக்கறோம். ஓகே, நம்ம இப்ப இந்த மாசம் வந்து பாத்தீங்கன்னா மலேசியா முழுவதும் ஒரு ரோட் டூர் போயிட்டு இருக்கிறோம், பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரீவியூ. பினாங்ல வந்து போன சாட்டர்டே செஞ்சிருந்தோம், அப்புறம் சண்டே வந்து இப்போல, ரெண்டுமே ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. அண்ட் இப்ப இந்த வாரம் எங்க நடக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த சனிக்கிழமை ரெண்டு இடத்துல நடக்க போகுது. சுங்காயப்பட்டாணியில ஃபர்ஸ்ட் டைம், முதல் முறையா சுங்காயப்பட்டாணியில இதை ஏற்பாடு பண்ண போறோம். அண்ட் அதுக்கப்புறம் ஜோஹர்ல. ஓகே, சோ ஜோஹர் மக்கள், சுங்காயப்பட்டாணி மக்கள் நேரடியாவே வந்து நம்மளுடைய ஈவென்ட்ல கலந்துகிட்டு இந்த பிசினஸ் என்னது, இதுல எப்படி நீங்களும் பேசிவ் இன்கம் வருமானம் சம்பாதிக்கலாம்னு பாக்கலாம் நீங்க. அண்ட் கோலாலம்பூர்ல இருக்கிற மக்களுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை இந்த கமிங் சண்டே வந்து நம்ம வந்து ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரீவியூ ஒன் ஆர்கனைஸ் பண்ணிருக்கோம். சோ நம்மள காண்டாக்ட் பண்ணீங்க, நம்மளோட கன்சல்டன்ஸ் வந்துட்டு உங்களை கைட் பண்ணுவாங்க எப்படி நீங்களும் இன்னைக்கு வந்து மைனப்ஸ்ல பங்கெடுத்து உங்களுடைய வாழ்வாதாரத்தை அடுத்த லெவலுக்கு நீங்க கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு.
0: ஆமா, இந்நேரம் வாழ்க்கையில இந்த உலக பொருளாதாரத்தை பார்க்கும் போது நிறைய பேருக்கு வந்து கூடுதல் வருமானம் சம்பாதிக்கணும்ன்ற எண்ணம் இருக்கும், சூழலும் அப்படி இருக்கும். அதனால இப்பவே இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள நினைப்பவர்கள் தாராளமாக 01 09 07 2 9 1 9 என்ற எண்களுக்கு உடனடியாக நீங்க வாட்ஸ்அப் செய்யலாம். ஏறக்குறைய நம்முடைய இந்த விளம்பர நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்துட்டோம். கவ்யா சொல்லுங்க. நற்செய்தியோடு வந்தீங்க, இந்த செய்தியோடு கிளம்பலான்னு இருக்கீங்க, சொல்லுங்க.
1: ஓகே, ஸோ நிறைய பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் என்ன வந்து மைண்டில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால், கஷ்டப்பட்டு படித்தா வந்து கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்ஸ் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு, அது ஆக்சுவலாக உண்மை இல்லை. கரெக்டாக படித்து ஸ்மார்ட்டாக படித்து ஓகே இந்த ரைட் வேல படித்தா தான் வந்து கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அதுதான் இப்போ நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் அழகாக கைட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸை வந்து நல்லா ஸ்கோப் பண்ண வைக்கிறோம். அது சில ஷேரிங்கில் வந்து அது ப்ரூஃப் ஆகிருக்கு. ஓகே,
0: ஆமாம்.
1: ஸோ உங்களுக்கு உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து உங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து நீங்கள் நல்லா ஒரு எடுகேஷன் கொடுக்குறோம், நல்லா ஸ்கோப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எங்களை வந்து கான்டாக்ட் பண்ணுங்க.
2: ரைட்டான ஸ்டடி டூல் இருக்கணும்.
0: ஆமாம், நிச்சயமாக. ஆக நீங்கள் நாட வேண்டியது 0301 7921 9 என்ற எண்களில் மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷனுடைய கன்சல்டன்ட் அவர்களை தொடர்பு கொண்டீங்கன்னா மேல் விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.
2: நன்றி த்ரேஷா. நன்றி மக்கள்.

வணக்கம். சலா மலேசியா மடானி, மலேசிய வானொலியின் மாலை 6 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். உள்நாட்டு நிறுவனங்களுக்கும் பன்னாட்டு நிறுவனங்களுக்கும் இடையேயான ஒத்துழைப்பு, மலேசிய தயாரிப்பிலான பொருட்களின் நிலையை வலுப்படுத்துவதற்கான ஏற்புடைய அணுகுமுறையாக இருக்கும் என தொழில்முனைவோர் மேம்பாடு கூட்டுறவு அமைச்சர் ஸ்டீவன் சிம் தெரிவித்துள்ளார். உள்நாட்டு நிறுவனங்கள் சேவையையும் உற்பத்தியையும் தொழில்நுட்ப ஆற்றலையும் தனித்துவத்தையும் மேம்படுத்துவதில் முனைப்பு காட்ட வேண்டுமென அவர் வலியுறுத்தினார். போட்டித் தன்மையுடன் நிலைத்திருக்க இது வழிவகுக்கும். நாட்டின் பொருளாதாரம் குறுகிய காலத்தில் நம்பிக்கையூட்டும் வளர்ச்சியை பதிவு செய்துள்ளதாக தலைமை புள்ளியியலாளர் டாக்டர் முகமது உசீர் மஹிதீன் தெரிவித்துள்ளார். முதன்மை குறியீடு IP அடைவு நிலையில் நாட்டின் பொருளாதாரம் கடந்த ஏப்ரலில் 1.29 விழுக்காடு அதிகரித்து 115.0 பதிவு செய்யப்பட்டது. கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் அது 113.5 இருந்தது. சிங்கப்பூர் பொது போக்குவரத்து வாகனங்களுக்கான அனுமதி கட்டணத்தை அதிகரித்துள்ளது. அதன்படி அக்குடியரசுக்குள் நுழையும் மலேசிய பதிவு எண் கொண்ட வாடகை வாகனங்களுக்கு ஒவ்வொரு முறையும் $15 கட்டணமாக விதிக்கப்படும். இது அடுத்த ஆண்டு ஜனவரி 1 நடப்புக்கு வரும் என அந்நாட்டு தரை போக்குவரத்து செயலாக்க தரப்பு தெரிவித்துள்ளது. ஐரோப்பாவில் வெப்ப அலை சூழ்ந்துள்ள நிலையில் ஸ்பெயினில் மட்டும் ஞாயிற்றுக்கிழமைக்கும் புதன்கிழமைக்கும் இடைப்பட்ட காலகட்டத்தில் 212 உயிரிழப்புகள் பதிவு செய்யப்பட்டன. இவை அதிக வெப்பம் சார்ந்த தாக்கத்தால் ஏற்பட்டவை என பொது சுகாதார தரவுகள் காட்டுகின்றன. விளையாட்டு பூப்பந்து. தேசிய ஆடவர் ஒற்றையர் விளையாட்டாளர் எங் ஜியோங் இம்மாதம் 20 அதிகாரப்படியாக மலேசிய பூப்பந்து சங்கம் BAM விலகுகிறார். இருதரப்பும் இணைந்து இந்த முடிவை எட்டியுள்ளன. பூப்பந்து தொழில்முறை துறையில் ஜியோங்கின் அடுத்த கட்ட நகர்வுக்கு இது சரியான முடிவாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தேசிய சங்கத்துடனான காலகட்டத்தில் ஜியோங்கின் பங்களிப்பிற்கு BAM தலைவர் தங்கு டத்தோசிரிய ஜஃப்ருல் அப்துல் அசீஸ் நன்றி தெரிவித்துக் கொண்டார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.

வியாழக்கிழமைகளில் உங்களுக்காக இடம்பெற்று வருகின்றது அன்சாங் ஹீரோ. ஆமாங்க, நம்ம சமுதாயத்துக்கு நிறைய விஷயங்களை மௌனமாய் செய்து கொண்டிருக்கும் இவர்களுடைய குரலை, இவங்களுடைய மௌனத்தை உடைத்து ஒலித்துக் கொண்டிருக்கின்றது தீரா இசை. இன்றைய நிகழ்ச்சியை கேளுங்க, ஏதாவது ஒரு வகையில உங்க இதயத்துல அந்த நிகழ்ச்சியில் இடம்பெற்ற குரல் ஒரு சிறிய மாற்றத்தை உண்டு பண்ணும்.

பெற்றோர்களே, உங்க பிள்ளைங்க படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள் குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமை அல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01 9 7 2 9 1 9

0: மனிதர்கள் வாழ்கிறார்கள், சிலர் வெற்றியை அடைகிறார்கள். ஆனால் மிக சிலரே மற்றவர்களின் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சமாக மாறுறாங்க. அப்படி இருக்கும் ஒரு வெளிச்சத்தை இன்றைய தீரா இசை உங்களுக்காக கொண்டு வருகின்றது. போராட்டங்களை படிக்கட்டுகளாக மாற்றியவர், வெற்றியை தனக்காக மட்டுமல்ல பலரின் வாழ்க்கையை உயர்த்துவதற்கான கருவியாக மாற்றியவர். கல்வி மட்டுமே நம் சமுதாயத்தின் எதிர்காலத்தை மாற்றும் என்பதில் உறுதி கொள்பவர். அவரின் பயணம் வெறும் சாதனைகளின் கதையல்லங்க, நம்பிக்கை இழந்தவர்களுக்கு நம்பிக்கையை விதைக்கும் ஒரு வாழ்க்கை பாடம். இன்று அவர் பகிரப்போகும் அனுபவங்கள் சிலருக்கு ஒரு பதிலாகவும், சிலருக்கு ஒரு புதிய திசையாகவும், பலருக்கு வாழ்க்கையை மாற்றும் ஒரு தீப்பொறியாகவும் இருக்கலாம். இன்றைய தீரா இசை தினேஷ்குமார் எஸ் ஹரிதாஸ் இவருடைய மௌனத்தை கலைத்து ஒலிக்க போகின்றது.
1: வணக்கம் தெரசா. இந்த நேரத்துல வந்து நான் உங்களுக்கும் உங்களோட குழுவினருக்கும் வந்து ஒரு பெரிய நன்றியை வந்து பாராட்ட வந்து நான் கண்டிப்பா தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த அன்சாங் ஹீரோ என்ற இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க யாரு வேணாலும் வந்து பேசுறதுக்கு வந்து அழைக்கலாம். ஆனா உண்மையிலே தகுதி உள்ளவர்களை எஃபர்ட் எடுத்து, அதுதான் முக்கியம். இப்ப நீங்க அவ்வளவு எஃபர்ட் எடுக்கிறீங்க, போயிட்டு சோசியல் மீடியால பூந்து அவங்களுக்கு உண்மையிலே தகுதி இருக்கா இல்லையான்னு எஃபர்ட் எடுத்து ரீச் அவுட் பண்ணி, அது ஒரு பெரிய விஷயம். ஹெட்ஸ் ஆஃப் டு யூ, ஹெட்ஸ் ஆஃப் டு யுவர் டீம். நான் என்ன நினைக்கிறேன்னா அதுதான் இந்த நிகழ்ச்சியோட சிறப்பான அம்சம்னு வந்து இந்த வேலையில நான் கருதுறேன்.
0: சரி, முதல்ல சொல்லுங்க தினேஷ், எதிர்பார்த்தீங்களா
1: இந்த ஒரு தருணத்தை வந்து? நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஃப்ரங்கா சொல்லணும்னா. ஏன்னா ஆஃப்கோர்ஸ் நீங்க எனக்கு வந்து ரீச் அவுட் பண்ணும் போது நான் யோசிச்சேன் நம்ம வந்து இந்த இன்டர்வியூ கொடுக்கணுமா இல்லையான்னு. ஏன்னா எப்பவுமே நம்ம வந்து செய்யறத விஷயத்த ரொம்ப வந்து பப்ளிசிட்டி பண்றது இல்லை. இருந்தாலும் உங்க நிகழ்ச்சி வந்து நான் வந்து கேட்டிருக்கேன். நான் வந்து பின்னெங்கும் கேள்கும் ட்ரை பண்ணும் போது இந்த ஈவினிங் வந்து உங்க நிகழ்ச்சி வந்து கேட்கும் போது ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கும். ஏன்னா இந்த இன்ஸ்பிரேஷன் தான் தேடி நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். இப்ப நம்மளோட ஸ்டோரி கண்டிப்பா பல பேருக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கணும்னு அந்த ஒரு எண்ணத்துலதான் வந்து ஓகே இதை நம்ம செய்யலாம் வந்து டிசைட் பண்ண. அதுக்கு மேல இன்னும் ரொம்ப பெரிய விஷயம் என்னன்னா வந்து த வே யூ கைஸ் ரீச்சிங் அவுட். சீரியஸ்லி ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்ட் தட் இவ்வளவு ஹோம் ஒர்க் செஞ்சு நம்மள வந்து ரீச் அவுட் பண்ணுவாங்களான்னு உங்ககிட்ட கேட்கும் போது அது எனக்கு ரொம்ப வியப்பா இருக்கு. இட்ஸ் ரியலி ரியலி நைஸ், தேங்க் யூ.
0: சரி, இப்போ எந்த உலகத்துக்கு உங்களுடைய சிறுவயது காலகட்டத்திற்கு எங்க எல்லாரையும் அழைச்சிட்டு போக போறீங்க?
1: என்னோட சின்ன வயசு உலகம் மிக அதிசயமானது, அற்புதமானது, மற்றும் இறைவனால் ஆசீர்வாதிக்கப்பட்டது தான் நான் சொல்லுவேன். பிறந்தது வளர்ந்தது எல்லாமே சிபராங் ஜயா பிராய் பினாங் என்ற இடத்துல தான். என் கூட பிறந்தவங்க சிப்ளிங்ஸ் வந்து 4 பேர். நாங்க எங்க அண்ணன் மற்றும் 2 தம்பிகள். என்னோட முதல் தம்பி வந்து ஹி வாஸ் செரபல் பால்சி. செரபல் பால்சினா வந்து அவனால வந்து நடக்க முடியாது, அவனால பேச முடியாது. ஸோ நான் சின்ன வயசுல எனக்கு தெரிஞ்சு நாங்கள் பந்தலாடும் போதும் அவரு என் கூட தான் இருப்பாரு. அவரை கூட்டிட்டு பிரைம்ல பார்க் பண்ணிட்டு நான் பந்தலாடுறது, தென் குளிப்பாட்டுறது, என் கூட தான் தூங்குவாரு. ஸோ மோஸ்ட் ஆஃப் மை டைம் நான் வந்து சின்ன வயசுல வந்து இந்த தம்பி கூட தான் வந்து ரொம்ப நான் க்ளோஸா இருந்தேன். இது வந்து இப்ப நினைக்கும் போது இதெல்லாம் வந்து ஒரு வரம்னு தான் வந்து நான் கருதுறேன். ஏன்னா இதெல்லாம் ஒரு ஆசீர்வாதம். ஸோ மை லைஃப் வித் ஸ்பெஷலி சில்ட்ரன் ஸ்டார்டட் வென் ஐ வாஸ் வெரி யங். அவரை பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சத்தம் போடுவாரு, வீட்டிலலாம் வந்து ரொம்ப சத்தம் போட்டுட்டு இருப்பாரு, க்ரால் பண்ணி தான் மூவ் பண்ணுவாரு. ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து ஹவுஸ் வாஸ் நாட் அ கண்டூசிவ் ஏரியா ஃபார் மீ டு ஸ்டடி. ஸோ எஸ்பிஎம் முடிஞ்சு அடுத்த படி நம்ம வாழ்க்கையில் மூவ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்து யூனிவர்சிட்டிக்கு போகணும். அதுதான் வந்து ஒரு மாணவனோட கோல். நம்ம குடும்பத்தோட தலையெழுத்தே மாத்துறது அந்த காலகட்டத்தில் நம்மளுக்கு இருந்ததே ஒரே ஒரு டூல்ஸ் தான், விச் இஸ் எடுகேஷன். அப்ப எஸ்பிஎம் முடிஞ்சு எஸ்டிபிஎம் எடுக்கிற ஒரு சூழ்நிலை, 17 வயசு முடிஞ்சு.
0: உண்மையிலே உங்க வாழ்க்கையை மாற்றியதுதான் என்ன?
1: அந்த தருணம் தான் எஸ்டிபிஎம் என்ற அந்த தருணம் தான் என் வாழ்க்கையை வந்து மாத்தி போட்டுச்சு. நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் எஸ்டிபிஎம் இப்ப மாதிரி இல்ல, அந்த காலகட்டத்துல ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் எக்ஸாம். இட்ஸ் நாட் ஈஸி. 2 இயர்ஸ் வந்து இப்ப கூட நீங்க எஸ்டிபிஎம் பத்தி சொன்னீங்கன்னா எஸ்டிபிஎம் ஓட பேப்பர், எஸ்பெஷலி மேத்தமெட்டிக் பேப்பர் எல்லாம் என் கையில கட்டீங்கன்னா உடம்புலாம் நடுங்கும். அந்த மாதிரி ஒரு கஷ்டமான காலகட்டத்துல ஆனா ஒரே ஒரு வெறியோடு தான் இருந்தேன், இப்படியாவது படிச்சுட்டு யூனிவர்சிட்டி போனோன்னு. நான் வந்து ஒரு குட் ஸ்டூடெண்ட், நல்லா படிப்பேன். அட் த சேம் டைம் வந்து ஐம் வெரி ஆக்டிவ் இன் ஸ்போர்ட். ஸோ ஆல் ரவுண்டர்னு சொல்லுவாங்களே, ஐம் ஆல் ரவுண்டர் ஸ்டூடெண்ட். பட் எஸ்டிபிஎம் டைம்ல வந்து ஸ்போர்ட்ஸ் கொக்குரிக்கலம் எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டு குதிரைக்கு கடிவாளம் போட்டு ஓடுற மாதிரி என்னோட ஒரே ஒரு எண்ணம், ஒரே ஒரு நோக்கம் அந்த டைம்ல வந்து யூனிவர்சிட்டி தான். அப்ப அதுக்கு படிச்சேன். அப்பதான் வந்து படிப்போட அருமை என்னன்னு வந்து எனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு.
0: ஏவுகணை நாயகன் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம், இவரை பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னாலுமே இது ஒன்று எல்லாருடைய மனதிலும் இன்று வரைக்கும் இருக்கும். அதாவது என்னன்னா, அவர் இந்த அதிகாலையில எழுந்து நாளிதழ்கள்லாம் ஒவ்வொரு வீடு வீடா போய் போட்டுட்டு வருவாரு. அப்போ அந்த நாளிதழ்ல முதல் பக்கத்தை பார்க்கும் போது என்றைக்காவது ஒரு நாள் இந்த நாளிதழ்ல என்னுடைய படம், என்னுடைய என்னை பற்றி ஒரு செய்தி வரும்னு ஆசைப்பட்டாரு. ஆனா இன்று அவர் இல்ல. அந்த நாளிதழ்ல ஏதாவது ஒரு பக்கம்னு ஆசைப்பட்ட அவருடைய கனவு நாளிதழ்ல தலைப்பு செய்திகள்ல உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மாமீதியாக உருவாக்கி இருக்கு. அந்த அளவுக்கு காலை நேரத்துல அவர் மனதில விதைத்த அந்த நாளிதழ் கனவானது இன்று நனவாகி உலகம் அவரை இன்னமும் கொண்டாடி கொண்டுதான் இருக்கின்றது. அந்த மாதிரிதான் உங்களுடைய வாழ்க்கையும் இந்த நாளிதழ் மாற்றி இருக்கல தினேஷ்.
1: என்னோட டெய்லி ரொட்டீன் பாத்தீங்கன்னா, காலங்காத்தாலே ஒரு 6 மணிக்கு வந்து வெளியாயிருவேன், நியூஸ் பேப்பர் போடுவேன். So 18 years old, my first job was a newspaper boy. Newspaper ellam katta katta irukum adu ellathiyum motorbike la kattikite veedi veeda poi vande newspaper throw pannite oru 7 manike mudichittu appadi neram na school ku poiruven. என்னோட டெய்லி வேஜஸ் அப்ப வந்து 10 வெள்ளி. அந்த 10 வெள்ளி தான் வந்து என்னோட மோட்டர் பைக் எண்ணெய் மற்றும் என்னோட டியூஷன்ஸ்க்கு கொஞ்சம் ஃபீஸ்லாம் வந்து நான் வந்து பாத்துக்குவேன். ஸோ காலையில வந்து இப்படிதான் என்னோட எஸ்டிபிஎம் வாழ்க்கை வந்து ஆரம்பிக்கும். த்ரோ பேப்பர் அண்ட் தென் கோ டு ஸ்கூல்.
0: ஆதரவு தேவைப்படும் தம்பி, குடும்ப சூழல், படிக்கணும், வேலைக்கு போகணும், இதற்கிடையில உண்மையிலேயே நீங்க எப்படிதான் படிச்சீங்க? நேரம், இடம், இதெல்லாம் அமைந்ததா?
1: படிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா, எஸ் ஐ சே, வீடு வந்து ஒரு கொண்டுசிஃபான இடம் இல்லை எங்களுக்கு படிக்கிறதுக்கு. அப்போ எங்கெங்கெல்லாம் படிக்க முடியுமோ அங்கெங்கெல்லாம் தேடி போய் படிப்பேன். சாட்டர்டே சண்டேஸ்லாம் வந்து லைப்ரரி தான் என்னோட வீடு. எங்கள் வீட்டுக்கிட்டே ஒரு லைப்ரரி இருக்குது, சிபராஞ்ச லைப்ரரி. அங்கே காலையில் போந்தேன்னா ஈவினிங் தான் வருவேன். நாங்கள் உட்காந்து தான் வந்து எல்லாம் படிப்போம். அதே மாதிரி ரெண்டாவது இடம், என் ஃப்ரெண்டோட ஃபாதர் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுருந்தாரு. அந்த ஃப்ளாட் மேலே வந்து அவங்க ஒர்க்கர்ஸ்லாம் தங்குவாங்க. அங்கே ஒரு மேசை போட்டு அந்த ஹாலில் நானே ரெண்டு மூணு நண்பர்கள் நாங்கள் படிப்போம். மூணாவது இடம் வந்து பிஎம்ல, எஸ்எம்கே பிஎம்னு, அங்க ஒரு ஆசிரியர் இருந்தாரு, சிவராவ் சார்னு. அவரு கத்து கொடுத்தா மேத்தமெட்டிக் புரியும். ஸ்கூல்ல நாங்க படிக்கும் போதெல்லாம் எனக்கு வந்து அது ஏறாது. அப்ப என்ன செய்வேன்னா, காலையில மோட்டர் பைக் எடுத்துட்டு என் ஸ்கூலுக்கு போவாம நேரம் அவரு ஸ்கூலுக்கு போவோம். அவரு ஸ்கூல்ல நம்ம ஸ்கூல் வந்து ஒரு 15 மினிட்ஸ். அவரு ஸ்கூல்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் 2 மத்தாப்ளாஜரான் 2 ஹவர்ஸ் வந்து அவரு கிளாஸ்ல உட்காந்துருப்போம். 7:30 9:30 இருக்கும், அவரு கிளாஸ்ல உட்காந்துருப்பேன். பின்னாடி ஒரு மேசம் இருக்கும், அங்கே நாக்களி போட்டு எங்களோட யூனிஃபார்ம் வேற, அவங்க யூனிஃபார்ம் வேற. இருந்தாலும் அப்படியே போய் மோட்டோ பார்க் பண்ணிட்டு அவரு கிளாஸ்ல போய் உட்காந்துக்குவேன். ஸோ அவரு கத்துக் கொடுக்கறத கத்துக்கிட்டு ரேஹார்ட் முடிகிற டைம்ல நேராக மோட்டோ பைக் எடுத்து என் ஸ்கூலுக்கு வந்துடுவேன் நான். ஸோ செகண்ட் ஹாஃப் வந்து என் ஸ்கூல்ல படிப்பேன். இந்த மாதிரிலாம் வந்து கல்விக்கு நான் செஞ்சிருக்கேன்.

0: இவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சு போட்ட எஃபர்ட்னால சிபிஎம்ல ஒரு நல்ல ரிசல்ட் எடுத்து எனக்கு யூனிசி டெக்னாலஜி மலேசியா யூடிஎம் ஸ்கூடாயில வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் வித் எடுக்கேஷன் நானே வந்து கேட்ட ஒரு கோர்ஸ். எதுக்காக டீச்சர் ஆகணும்னு அப்ப முடிவு பண்ணனா, ஏன்னா ஒரு இந்திய ஆசிரியர் கத்துக் கொடுக்கும் போது ஒரு இந்தியன் மாணவனா வந்து எனக்கு வந்து ரொம்ப சுலபமா வந்து அணுக முடிஞ்சிச்சு அந்த எடுகேஷனை. அப்ப இதுல வந்து ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, நம்மளோட மொழியா இல்லாடி நம்மளோட அந்த அவுராவா அல்லது அந்த எனர்ஜி அந்த வேஃப் இதெல்லாமே வந்து எஸ்டிபிஎம் காலகட்டத்தில் நான் ரொம்பவே வந்து என்னை பாதிச்சிச்சு. ஏன்னா என் வாழ்க்கையை திருப்பி போட்டது எல்லாமே இந்திய ஆசிரியர்கள் தான். அவங்க கற்றுக் கொடுக்கும் போது நம்மளுக்கு நல்லா புரியுத. அப்போ நம்மளும் வந்து ஒரு ஆசிரியர் ஆகி அப்போ இன்னும் பல மாணவர்களுக்கு உதவி பண்ணோம். இந்த ஒரே நோக்கத்துக்காக தான் வந்து ஆசிரியர் தொழிலை வந்து அப்போ நான் தேர்ந்தெடுத்தேன். எனக்கு கிடைச்சதும் வந்து யூடிஎம்ல டு பி டீச்சர் இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். ஒரு பஸ் டிக்கெட் எடுக்கிறதே நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய விஷயம். பேக் வாங்கணும், அதுக்கு காசு தேவை. லேப்டாப் வாங்கணும், அதுக்கு காசு தேவை. 80 வெள்ளி 100 வெள்ளிலாம் பெரிய விஷயம். அந்த காலகட்டத்தில் எல்லா பேரும் சொல்லுவாங்க சொந்தக்காரனை நம்ப முடியாதுன்னு. ஆனால் எனக்கு உறுதுணையாக இருந்தது வந்து சொந்தங்கள் தான். எஸ்டிபிஎம்ல கஷ்டப்பட்டு படிச்ச நான் வந்து யூனிவர்சிட்டியில போயிட்டு ஒரு தீர்மானம் பண்ணேன், இதுக்கு மேல கஷ்டப்பட்டு படிக்க கூடாதுன்னு. நீங்க எல்லாம் யோசிப்பீங்க ஏன் இப்படி சொல்றாருன்னு. ஏன்னா வந்து பல்கலைக்கழகம் பல கலைகளை வந்து கத்துக்கக்கூடிய இடம் அது. ஸோ அந்த பிளாட்ஃபார்ம்ல எஜுகேஷன் மட்டுமே வந்து நான் வந்து கையாளக்கூடாது. ஆஃப்கோர்ஸ் வி நீட் டு ஹேவ் 3 அபவ் எஸ் அவர் பெஞ்ச் மார்க் எஸ் அ குட் ஸ்டூடெண்ட். அட் த சேம் டைம் வந்து என்னென்ன விஷயத்தை வந்து இந்த 4 வருடத்தில் நான் கற்றுக்கலாம் அந்த மாதிரி வந்து மைண்டை வச்சு ஐ வாஸ் வெரி ஆக்டிவ். யூனிவர்சிட்டியில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் இருந்தாலும் சரி, இந்தியன் கல்ச்சரஸ் தென் யூடிஎம்மோட எம்பிபி இந்த மாதிரி பல விஷயத்தில் வந்து நான் ஆக்டிவாக இருந்தேன். அதில் ஒரு நிகழ்ச்சி யூனிவர்சிட்டியில் நடந்த ஒரு நிகழ்ச்சி தான் வந்து என்ன பாதிக்கப்பட்ட நிகழ்ச்சி என்னன்னா அவார்ட்ஸ் நைட். எவ்ரி இயர் யூனிவர்சிட்டியில் வந்து யூனிவர்சிட்டியில் படிக்கிற மாணவர்களுக்கு அவார்ட்ஸ் கொடுப்பாங்க. டீன்லி சேர்த்த மாணவர்களுக்கும் சரி கோக்ரிகுலமில் ஆக்டிஃபால மாணவர்களுக்கும் சரி அவார்ட்ஸ் கொடுப்பாங்க. நான் ஃபர்ஸ்ட் இயர் இருக்கும் போது ஐ வாஸ் அ ஹாக்கி பிளேயர் ஃபார் யூனிவர்சிட்டி. அப்போ எனக்கு அவார்ட்ஸ் கிடச்சிச்சு. அந்த நிகழ்ச்சி வந்து எனக்கு ரொம்ப பாதிச்சிச்சு. என்னென்னா இந்த நிகழ்ச்சியை வந்து நம்ம இடத்துக்கு கொண்டு போனால் எப்படி இருக்கும் அந்த ஒரு எண்ணம் வந்து அங்கே உட்காரும் போது எனக்கு வந்து உதிர்த்தது.
1: வறுமை கற்றுக் கொடுக்கிற பாடம் மாதிரி வேற யாராலையும் நம்ம வாழ்க்கையில நமக்கு கற்றுக் கொடுக்க முடியாது. அது கொடுக்கிற அந்த பாடம் நம்ம வாழ்க்கையில ஒரு வெறிய உருவாக்கும், ஒரு தீர்மானத்தை எடுக்க வைக்கும். இந்த சூழல்ல படித்து வந்து மிக நல்ல தேர்ச்சி பெற்று பல்கலைக்கழக நுழைவாயில நுழைந்து உங்க கனவுகளுக்காக நீங்க அங்க நுழைச்சிட்ட பிறகு உங்க மனசு என்ன சொன்னுச்சு, என்ன தீர்மானம் தான் எடுத்தீங்க?
0: இந்த கேள்வி எனக்கு எப்பவுமே வந்து வந்துகிட்டே இருக்கும். இவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சு பல்கலைக்கழகத்துக்கு போனவ ஏன் யாருமே அங்கீகாரம் பண்ணல, இந்த ஒரு கேள்வி வந்து எனக்கு எப்பவுமே வந்துகிட்டே இருந்துச்சு. அந்த காலகட்டத்தில் யாருமே வந்து எங்கள் இடத்துல வந்து இந்த படித்த மாணவர்களுக்கெல்லாம் ஒரு அங்கீகாரம் வந்து நடந்ததா எனக்கு தெரியல. அப்போ யூடிஎம்ல நடந்த இந்த நிகழ்ச்சி வந்து எனக்கு வந்து ஒரு ஐ ஓப்பனர் டு டூ அப்ரிசியேஷன் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் இன் அவர் பிளேஸ். ஏன்னா நம்ம வந்து தனி மரம் அல்ல, ஒவ்வொரு இந்தியன் மாணவனும் ஒவ்வொரு இந்திய சமுதாயத்தின் ஒரு பிரதிநிதி. இதுதான் நான் நினைப்பேன். ஒரு மாணவன் அல்லது ஒரு இளைஞன் வந்து சமுதாயத்திலேருந்து மேலே போகிறானா சமுதாயம் வந்து ஒத்துமொத்த சமுதாயமும் அவனுக்கு வந்து கை கொடுத்து மேலே ஏற்றணும். செமஸ்டர் பிரேக் அப்போ நான் மீண்டும் பிணைங்கு வந்து நம்ம இடத்துல என்னோட நண்பர்கள்லாம் சேர்த்து ஒரு டீமை உருவாக்கினேன். அந்த டீம் பேர் தான் அகாடமிக் ஃபோர்ஸ் நேம். அகாடமிக் ஃபோர்ஸ் டீமில் இன் 2005 நம்ம முதல் நிகழ்ச்சி ஆரம்பித்தோம். என்னென்னா அகாடமிக் ஃபோர்ஸ் அவார்ட்ஸ் ப்ரெசன்டேஷன். கருப்பொருள் என்னென்னா நம்ம வட்டாரத்தில் நல்லா படித்து தேர்ச்சி பெற்ற யூபிஎஸ்ஆர் பிஎம்ஆர் எஸ்பிஎம் எஸ்டிபிஎம் மாணவர்களுக்கு வந்து ஒரு அங்கீகாரத்தை கொடுப்போம் அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் நடந்தது தான் இந்த நிகழ்ச்சி. எல்லா பேரும் சொல்லுவாங்க யாரும் பெற்ற இன்பம் பெருகும் இவ்வையகமே. நான் வந்து சொல்லுவேன் யாம் பெறாத இன்பத்தை பெருகட்டும் இவ்வையகம்னு. எது எதுலாம் எனக்கு கிடைக்கலையோ அடுத்த சந்ததிகளுக்கு வந்து கிடைக்கணும்னு சொல்லி இந்த நிகழ்ச்சி வந்து 2005 நான் ஆரம்பித்தேன். கல்விக்காக ஒரு நிகழ்ச்சி வந்து நாங்கள் செஞ்சோம். சும்மா நாங்கள் கொடுக்கல, மேலும் நீனும் வந்து சமுதாயத்துக்கு திருப்பி வந்து உதவி பண்ண சொல்லிட்டு ஒரு செயின் கிரியேட் பண்ணோம். தோஸ் ஸ்டூடெண்ட் ஹூ கெட் அப்ரிசியேஷன் ஃப்ரம் அஸ் கம் பேக் அண்ட் சர்வ் த சொசைட்டி. அகாடமிக் ஃபோர்ஸோட ஸ்ட்ராங்கான குறிக்கோள் என்னன்னா படித்த சமுதாயம் மீண்டும் இந்த சமுதாயத்துக்கு வந்து உதவி பண்ணோன்னு.
1: தான் என்ற சொல்லை மறந்து நாம் என்ற சொல்லை உருவாக்கி இந்த சமுதாயத்துக்கு மீண்டும் கொடுக்கணும் நினைக்கிற அந்த இலக்கு
0: கிவிங் பேக் டு சொசைட்டி. இதுதான் எங்களோட ஆணித்தரமான ஒரு கருப்பொருள், கிவ் பேக் டு சொசைட்டி. இந்த ஒரு விஷயம் வந்து நடந்துக்கிட்டு 2005-2006 எவ்ரி இயர் நிகழ்ச்சி வந்து பெருசாகிக்கிட்டே இருந்துச்சு. நல்ல குவாலிட்டியாக செய்வோம். நிகழ்ச்சியில் பல மாணவர்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்து ஒரு 5 இயர்ஸ் இந்த நிகழ்ச்சியை வந்து நடத்திக்கிட்டு இருக்கும்போது ஒரு புது

மகிழ்ச்சியை கொண்டு வரணும், இன்க்ளூசிவ்னஸ் இன்க்ளூஷன் இதெல்லாம் வந்து என்னோட டுவெண்ட்டிஸ்லே வந்து இந்த ஒரு உணர்வு எனக்கு வந்துச்சு. அப்போ எங்கள் நிகழ்ச்சியில் எப்பவுமே இவங்களை வந்து நான் வந்து சேர்த்துக்குவோம். அந்த நிகழ்ச்சி வந்து இன்னமும் நல்லா பெருசாகிட்டு இருந்துச்சு. அதன் தவிர்த்து அவுட்ஸ்டாண்டிங் யூத், தோஸ் யூத் தட் அவுட்ஸ்டாண்டிங், நம்ம வட்டாரத்தில் உள்ள அவுட்ஸ்டாண்டிங் யூத் எல்லாத்தையும் வந்து கூப்பிட்டு வருஷத்துக்கு ஒரு ரெண்டு யூஸ்க்கு வந்து அவங்க ஸ்டோரியை வந்து ஷோகேஸ் பண்ணுற மாதிரிலாம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம் நிகழ்ச்சி. வருடங்கள் கடந்து போக போக அஃப்கோர்ஸ் யூனிவர்சிட்டிக்கு போகிற நம்ம கிராஜுவேட் பண்ணி வெளியாகணும்ல. ஸோ 2008 வந்து ஒரு வாத்தியாரை கிராஜுவேட் பண்ணேன். அநதர் ட்விஸ் அந்த இயர் வந்து நடந்துச்சு. என்னன்னா, ஒரு ஆசிரியரை தான் இருக்க போகிறோமா அல்லது வேற ஒரு உருமாற்றம் எடுக்குமான்னு வந்து என் வாழ்க்கையில் அப்போ இன்னொரு ஒரு ட்விஸ் சிச்சுவேஷன். ஸோ அந்த டைமில் என் மைண்டில் வந்து இன்னொரு விஷயம் ஓடிஞ்சு, இந்த சிஎஸ்ஆர்னு சொல்கிறது, இந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, இதை நான் வந்து காலம் பூரா செய்யணுன்னா அப்போ எனக்கு வந்து பண பலம் தேவை. ஸோ ஒரு ஆசிரியராக நான் இருந்தேன்னா எனக்கு வந்து ஒரு ஆசிரியர் தொழில், அது இதில் கிடைக்கிற சன்மானம், என்னோடய குடும்பம், என்னோடய வாழ்க்கை மற்றும் ஒரு சிறிய அளவு தான் வந்து சமுதாயத்துக்கு என்னால் கொடுக்க முடியும். ஆனால் சமுதாயத்துக்கு நான் பெருசாக ஏதோ கொடுக்கணும்னா நான் வந்து தொழில் மட்டும்தான் செய்ய முடியும்னு என்று அந்த டைமில் வந்து எனக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு. ஸோ 2008 அப்போ நான் கிராஜுவேட் மீண்டும் பேக் டு நார்மல் கிரவுண்டில் இறங்கணும், என்னென்ன வேலை செய்ய முடியுமோ செஞ்சு பல பேரை பார்த்து எப்படி தான் தொழில் பண்ணோம், தொழில் பண்ணால் தான் வாழ்க்கையில முடியும்னு சொல்லிட்டு பல வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ 2008 நவம்பர் நல்ல ஞாபகமாக இருக்கு எனக்கு வந்து. நவம்பர் 13 எனக்கு போஸ்டிங் கிடச்சிச்சு வாத்தியாரா பாலியப்பலோ டெக்னிக் ஸ்கூலில். ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்து நான் ஸ்கூலுக்கு போயிருந்தேன் ஒரு ஆசிரியராக. செகண்ட் டே வந்து நான் ஸ்கூலுக்கு போகல. மூணாவது நாள் வந்து ஐ ரிசைன்னு சொல்லி ஃபோனில் கால் பண்ணி நான் ஃபோனை வச்சேன். ஸோ ஐ ரிசைன் ஆஸ் எ டீச்சர் இன் 2008. எல்லா பேரும் நான் சொல்லுவேன், எல்லா பேரும் ஸ்கூல் ட்ராப் அவுட்டாக இருப்பாங்க, நானும் ஒரு ஸ்கூல் ட்ராப் அவுட் தான், பட் நாட் ஆஸ் எ ஸ்டூடெண்ட் பட் ஆஸ் எ டீச்சர்.

0: அதுக்கு மேலே அஃப்கோர்ஸ் பல தடைகள், ஸ்ட்ரகிள்ஸ் டு ஸ்டார்ட் பிஸ்னஸ் அண்ட் தென் டுடே வி ஆர் வேர் வி ஆர், தொழிலில் வந்து ஒரு நல்ல இடத்துல இருக்கோம். இது என்ன சொல்ல வரேன்னா, சொசைட்டிக்கு வந்து கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு கொடுப்பாங்க, ஆனால் நான் வந்து ஆரம்பித்ததே சோஷியல். இந்த டீம் யார்னா, ஆல் ஆஃப் தெம் ஆர் பாஸ் அவார்டீஸ் ஆஃப் அகாடமிக் ஃபோர்ஸ் அண்ட் ஆல்சோ ஸ்டூடெண்ட் அண்ட் யூத்ஸ் இன் சிபாங் ஜயா ஏரியாவில் ஹூ ஆர் வெரி மச் வித் மைண்ட் செட் டு கிவ் பேக் டு சொசைட்டி. நம்ம டீமில் வந்து ஒரு 20 பேர் இருக்காங்க, எல்லாமே இப்போதைக்கு ப்ரொஃபஷனல். ஆல் ஆஃப் தெம் ஆர் ஹெச்ஆர் மேனேஜர்ஸ், டாக்டர்ஸ், ஃபார்மசிஸ்ட், டீச்சர்ஸ், பிஸ்னஸ் பீப்புள் அண்ட் எல்லா துறையிலையும் இருக்காங்க. சம் ஆஃப் தெம் ஆர் ஸ்டில் ஸ்டூடெண்ட்ஸ். இவங்க எல்லாமே வந்து அகாடமி ஃபோர்ஸோட இந்த இயக்கத்தில் அல்லது இந்த டீமில் வந்து அவங்களோட ஒரே ஒரு எண்ணம் தான் மைண்டில், டு கிவ் பேக் டு சொசைட்டி. ஸோ அந்த அடிப்படையில் வந்து ஆக்டிவ்லி வி ஹவ் பீன் டூயிங் 2-3 ப்ரொஜெக்ட்ஸ் பர் இயர்.
1: இளைஞர்களுக்கு நீங்க சொல்ல நினைக்கிறது?
0: நான் எப்பவுமே என் டீம் கிட்ட சொல்றதுதான் ஒரே ஒரு விஷயம் தான், வி நீட் டு கீப் இவால்விங்னு சொல்வேன். அடுத்த கட்டம் என்ன, அடுத்தபடியாக நம்ம என்ன செய்ய போறோம், ஒரே ஒரு விஷயத்த வந்து காலம்பூரா நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்க கூடாது, ஏன்னா விஷயம் மாறிக்கிட்டே போகுது. இது வந்து அகாடமிக் ஃபோர்ஸ் இருந்தாலும் சரி, தொழில் பிஸ்னஸ் இருந்தாலும் சரி, அல்லது நண்பர்கள் பிள்ளைங்கிட்ட கூட நான் அதுதான் சொல்லிக்கிட்டு இருப்பேன், அடுத்தபடியாக என்ன செய்ய போறோம். ஸோ அகாடமிக் ஃபோர்ஸ் ஓட ஐடியா எப்பவுமே வந்து டு டேப் இன் டு த ப்ராப்ளம்ஸ் ஆர் இஷ்யூஸ் தட் நாட் மெனி ஆர் டாக்கிங் அபவுட். ஸோ இந்த ஏரியாவில் தான் பார்ப்போம் நாங்கள் எப்பவுமே, ஏன்னா 20-30 பேர் செய்கிற விஷயத்த நம்மளும் வந்து செய்கிறோன்னா வி ஆர் பேசிக்லி வேஸ்டிங் த ரிசோர்சஸ். கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு வந்து ஒரு முயற்சி எடுத்தோம் அகாடமி ஃபோர்ஸ் கீழே, அது பேர் தான் வந்து ப்ராஜெக்ட் தர்மா. ப்ராஜெக்ட் தர்மா பேசிக்கலி வந்து ஒரு இனிஷியேட்டிவ் டு சப்போர்ட் children and also parents with special needs. So Project Dharma oda curriculum vende the special need parents and children ku vende oru support team irukonone. Project Dharma kile engalukku vende ipo oru 40 special need children and also parents inga team la irukanga, basically from ADHD, autism, slow learner, Down syndrome. So இது வந்து ஐடியா என்னன்னா வந்து just to create a community.
1: சமுதாயத்தில் இந்த சிறப்பு குழந்தைகளை பற்றிய விழிப்புணர்வு எந்த அளவுக்கு இருக்கு இன்றைய சூழல்ல? முன் வந்து பெற்றோர்கள் இவங்களை அடுத்த கட்டம் கொண்டு போகிறதுக்கு கைப்பிடிக்கிறாங்களா?
0: சமுதாயத்தில் ரொம்ப பேருக்கு வந்து இந்த மாதிரி பிள்ளைகள், இந்த மாதிரி பேரண்ட்ஸ் படுற பிரச்சனைகள் பத்தி ரொம்ப பேருக்கு தெரியல. அப்ப பேசிக்கலி வி ஆர் கிரியேட்டிங் அவேர்னஸ் அண்ட் கிரியேட்டிங் அ சொசைட்டி ஹூ கேன் அக்கோமோடேட் தெம். ஸோ ஒரு பையன் வந்து ஓடிக்கிட்டு இருந்தானா, நம்ம வந்து அவன் வாழ்ன்னு சொல்லுவோம், ஆனால் அவங்ககிட்ட என்ன பிரச்சனை இருக்குன்னு நமக்கு தெரியாது. மேபி அவன் வந்து ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி எப்போ சமுதாயம் வந்து ஓப்பனாக இருக்காங்களோ டு ரிசீவ் தெம், அப்போ இவங்க எல்லாம் வெளியே வருவாங்க. ஏன்னா எங்களுக்கே தெரிஞ்சு ரொம்ப பெற்றோர்கள் வந்து இதை மறைச்சி, ஏன்னா இதெல்லாம் வந்து சம்திங் டு பி ஷாய் நினைக்கிறாங்க. பட் நோ, இட்ஸ் அவர் கிட், இட்ஸ் அவர் சொசைட்டி.
1: தீரா இசையில் இன்று ஒரு விஷயத்தை உறுதியாக சொல்ல முடியும், கேட்டுக்கொண்டிருக்கும் பலருக்கு நீங்க ஒரு அன்சாங் ஹீரோவா இந்நேரம் மாறிக்கொண்டு தான் இருப்பீங்க. அப்படிப்பட்ட உங்க வாழ்க்கையில தினேஷ், நீங்க உருவாக்குன அன்சாங் ஹீரோக்கள் தான் யார்?
0: நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க திரேசா. உங்களால உருவாக்கப்பட்டவங்க பத்தி சொல்லுங்கன்னு, டு பி வெரி ஃப்ரங்க், என்னால வந்து யாருமே நான் உருவாக்கப்படல. இது வந்து நான் இல்லை, நான் எப்பவுமே சொல்றது தான், அவங்களே அவங்களால தான் உருவாக்கிக்கிறாங்க. அந்த மாதிரி பல பேர் இருக்காங்க. ஸோ அந்த கிரெடிட்டை வந்து கண்டிப்பாக என்னால் எடுக்க முடியாது. பிகாஸ் நான் ரொம்ப ஃபர்மாக பிலீவ் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம செய்கிற ஒவ்வொரு நல்ல விஷயங்கள், நல்ல நடவடிக்கைகள், இது எல்லாமே வந்து நம்ம நான் செய்யலை, இது எல்லாமே வந்து இறை அருளால் அல்லது எங்கள் பெற்றோர்களோட ஆசீர்வாதத்தால் ஏதோ ஒரு தேர்ட் ஃபோர்ஸ் இஸ் பேசிக்கலி ஹெல்பிங் மீ டு டூ திஸ். இன்ஃபேக்ட் இப்போ நான் உங்ககிட்ட பேசுகிற விஷயங்கள் இது நான் அந்த மாதிரி நான் அந்த வார்த்தையினால் பாய்க்கவே முடியல. அவை மரியாதைக்காகவோ இதை பற்றி நான் பேசலை, இது உண்மையிலே எனக்கு வந்து அந்த விஷயத்தை வந்து இது நானே என்னால் ஏற்றிக்க முடியல. இது எல்லாமே ஒரு சிஸ்டம், ஒரு டிவைன் எனர்ஜி, அதுதான் இங்கே பேசுது. அதனால என்னால் உருவாக்கப்பட்டவங்கன்னா நான் வந்து இல்லைன்னு தான் சொல்வேன். இறை அருளால உருவாக்கப்பட்டவங்க ரொம்ப பேர் இருக்காங்க, யாருன்னு குறிப்பா கூட என்னால இப்போதைக்கு யோசிக்க முடியல.
2: அனைவருக்கும் வணக்கம், என் பேர் ஜனார்த்தனா பிள்ளை கோபாலகிருஷ்ணன். நான் பினாங்கில ஒரு FNB என்டர்பிரனரா இருக்கேன். தினேஷ்குமார் அண்ணனால பல நடந்த பல இளைஞர்கள்ல நானும் ஒருவன். எனக்கு தினேஷ்குமார் அண்ணன் ஒரு ஆசான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு மனிதனா வேல்யூவோட எப்படி வாழ்க்கையை நடத்தணும், எப்படி டிசிப்ளினோட வாழணும் அப்படின்றத வாழ்ந்து காமிச்சு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது இனிஷ்குமார் அண்ணன். அண்ட் மோர் தென் தட் இஸ் அ வெரி சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்பிரினர். ஒரு ஆண்டர்பிரினராக எப்படி பிஸ்னஸை உருவாக்கணும், அதில் எப்படி இன்டெகிரிட்டியோட ப்ராஃபிட் செய்யணும், அந்த பிஸ்னஸில் இருக்கிற மக்கள் பீப்பிளை முன்னிலைப்படுத்தி அந்த பிஸ்னஸ் எப்படி வழி நடத்தணுன்றதை எப்போதும் எம்ஃபசைஸ் பண்ணுவார். அண்ட் இதையெல்லாம் தாண்டி ஒரு மனிதனாக எப்படி இருக்கணும், பிஸ்னஸில் நல்லா வர்றது ஒன்று, அந்த வெற்றியை வச்சு மக்களுக்கு திருப்பி எப்படி செய்யணும், அந்த மைண்ட் செட்டை விதைச்சவர் தினேஷ்குமார் அண்ணன். அண்ணா இதை நீங்கள் கேட்டுக்கிட்டு இருப்பீங்கன்னு தெரியும். உங்களுக்கு வந்து உங்களால் நாங்கள் உங்களுடைய தயாரிப்பு நாங்கள்னு சொன்னால் அது உங்களுக்கு பிடிக்காது, ஆனால் நன்றி சொல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கு. அண்ட் ஐ கன்சிடர் மை செல்ஃப் த லக்கியஸ்ட். ஏன்னா எல்லாருக்கும் ரோல் மாடல் வந்து ஃப்ரேமில் இருப்பாங்க, வால்ல பேப்பரில் இருப்பாங்க, ஃபோன் ஸ்க்ரீனில் இருப்பாங்க. ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா என் பக்கத்தில் தோல் மேலே போட்டு என்னை வழிநடத்தி கொண்டு போயிட்டுருக்கார். அந்த வாய்ப்பை கொடுத்த அண்ணனுக்கு நான் எப்போதும் வந்து நன்றி கடன் பட்டே ஆகணும், நான் நன்றி சொல்லியே ஆகணும்.
3: வணக்கம், நான் ஆசு மலையரசன். காப்புறுதி தொழிலில் தலைமை நிர்வாகியாக என்னுடைய குடும்பத்திற்கு செயல்பட்டு வருகிறேன். நம்ம வருமானத்துக்கு பிறகு நமக்கு என்ன வந்து கூடுதலாக இருக்குதோ அதுதான் சமுதாய சேவைக்கு நம்ம பயன்படுத்துவோம். நிறைய பேர் இந்த மாதிரி தொழில்துறைக்கு வர்றவங்களாம் வந்துட்டு அந்த தொழிலிருந்து கிடைக்கக்கூடிய வருமானத்திலிருந்து ஒரு பகுதியை சமூக சேவைக்காக பயன்படுத்துவாங்க. ஆனால் ஒரு இளைஞர் தினேஷ்குமார் ஹரிதாஸ் என்பவர், அந்த இளைஞர் என்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை என்னையே வந்து பிரமிக்க வச்சிச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, சார் நான் பிஸ்னஸ்க்கு வர்றதுக்கு காரணமே இந்த சமுதாயத்துக்கு நான் வந்து உதவி செய்கிறதுக்கு, இந்த சமுதாயத்துக்கு உதவி செய்கிறதுக்காக தான் வந்துட்டு நான் பிஸ்னஸே செய்கிறேன். அந்த பிஸ்னஸ்லேருந்து எனக்கு நல்ல வருமானம் கிடைச்சிச்சுன்னா என்னோட சமுதாயத்துக்கு நான் இன்னும் அதிகமாக செய்ய முடியும். அதன் பிறகு என்னோட வந்து சேர்ந்தார். எனக்கு முடிந்த அளவுக்கு அவருக்கு சில நல்ல யுக்திகளையும் வாழ்க்கையில் முன்னுக்கு வரக்கூடிய சில வழிகளையும் நான் காமிச்சேன். ஆனால் இன்று குருவை மிஞ்சிய சிஷ்யனாக தினேஷ்குமார் செயல்பட்டு வருகிறார். தினேஷ்குமார், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இன்னும் மென்மேலும் உயர வேண்டும். நீங்கள் உயர்ந்தால் இந்த சமுதாயமும் உயரும். நீர் உயர தாமரை உயரும் என்பதற்கொப்ப நீங்கள் சிறப்பாக வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும். நன்றி.

0: இன்றைய தீரா இசையில் நம்மோடு தினேஷ் இணைந்திருக்கின்றார்.
1: அவருக்கு என்ன பிடிக்கும் நம்ம, அவருக்கு வந்து சாம்பார் தவக்கம் சம்பால் அந்த மாதிரினா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அவருக்கு வந்து எனக்கு வார்த்தை இல்லைம்மா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்பனாச்சும் வந்தாருனா வீட்டுக்கு எவ்வளோ பிரச்சனை என்ன இருந்தாலும் அந்த அப்படிமா இருக்கீங்க எல்லாம் ஓகேயாம்மா அப்படி கேட்பார். அந்த கேட்டதில் எனக்கு பெண் குழந்தை இல்லை, நானும் ஆண் குழந்தைகள், அதனால் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவர் வந்து வந்து எப்படி இருந்தாலும் சோகமாக இருந்து என்னாச்சும் இருந்தாலும் எப்படிமா இருக்கு எல்லாம் ஓகேயாம்மா சாப்பிட்டியாம்மா ஒரு அந்த ஃபேமிலியில் சாவுக இந்த மாதிரி கேட்குறது அவர் ஒண்டி தான். அது இப்போன்னு அவர் முன்னன்னு இல்லைம்மா, ஆரம்பத்துலேருந்து இப்போ அவர் கல்யாணம் செஞ்சு 15 வருஷம் ஆச்சு, அதே மாதிரி தான்மா இருக்குவார். அவர் மாறவே இல்லைம்மா, அந்த பாசம் அந்த அந்த கேர் பண்ணுறது கேட்குறது எல்லாம் அப்படியே தான்மா இருக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கும் இப்போ எனக்கும் கொஞ்சம் உடம்பு சுகலாமல் இருக்கிறதுனால அவரும் ரொம்ப எனக்கு ஸ்பெண்ட் பண்ணி நல்லா பார்க்குறாரு என்னை, ரொம்ப சந்தோஷம்மா எனக்கு. அவருக்கு வந்து அவங்க தம்பியை வந்து படிக்கிறதுக்குள்ள யூனிவர்சிட்டிலாம் போயிட்டு லீவுக்கு வரவங்க லீவுக்கு வந்தோன்னே என்னை தொட விட மாட்டானுங்க. அவங்களும் அவங்க அண்ணனும் அப்படி பார்த்து அவங்க குளிப்பாட்டுலேருந்து எல்லாம் அவரும் 25-30 வயசு இருக்கும் அப்போ எல்லாம் நல்லா செஞ்சு தகவலுக்குன்னு மேலேம்மா அவர் நினச்சும் போய் சாமிச்சு இது வேலைக்கு போயிட்டு அப்படி வருவார் எங்கள் வீட்டுக்காரு அவங்க அப்பா. அதுக்குள்ளே அவர் பார்த்துக்கிட்டு இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம்னா எக்ஸாம் டைம் வரக்குள்ள இவர் ரொம்ப சத்தம் போடுவார், ஆக எனக்கு சத்தம் போடுவார். அவனை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாக சத்தப்படுவார். நைட்டில் படிக்கிறதுக்குள்ளே கொஞ்சம் வெளியே போய் காதில் சம்டைம்ஸ் பஞ்சு வச்சுக்கிட்டு அப்படியே இருந்து படிப்பாருமா. அதுக்கு அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப அந்த மாதிரி இருக்கக்குள்ள எனக்கு ரொம்ப எனக்கு வார்த்தை இல்லைம்மா. எல்லாரும் கேட்குறது சொல்லுவாங்க, ஐயோ நீங்கள் கொடுத்து வச்சுருங்க ஒரு பிள்ளை இப்படி இருந்தாலும் இந்த பிள்ளை கடவுள் கொடுத்தவங்களுக்கு வரப்பிரசாதம் ஒரு வகையில் எனக்கு அந்த பெண் குழந்தை இல்லாட்டி கூட இன்னொரு மகன் இந்த மாதிரி இருந்து கூட அதெல்லாம் ஈடுகட்டுற மாதிரி ஒரு நல்ல குழந்தைய எனக்கு பிள்ளைய எனக்கு கடவுள் கொடுத்துறதுக்கு அவருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன்.

0: மறைந்தும் இன்னும் நினைவில் வாழ்ந்து கொண்டிருக்கும் தம்பியை பற்றி உங்க மனசு சொல்ல நினைக்கிறது தான் என்ன?
1: குளிப்பாட்டும் போது கூட வந்து நம்ம தூக்கிட்டு போயிட்டு தான் அவளை குளிப்பாட்டணும். ஸோ இது எல்லாமே வந்து அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு பெரிய அனுபவம்னு எனக்கு தெரியல. ஆனால் இதுதான் வந்து என்னை வந்து ஒரு நல்ல மனிதனாக செதுக்கியிருக்கேன்னு இப்போ நான் நம்புகிறேன். பொதுவாக ஒரு அக்கா ஒரு தம்பி அல்லது இதே மாதிரி ஒரு தங்கைமார்களை பார்க்கும்போது ஒரு தாய்மை உணர்ச்சியோடு தான் பார்ப்பாங்க. அதே மாதிரி தான் ஒரு அண்ணன்மார்கள் அவங்களும் இந்த மாதிரியான ஒரு பெரிய பொறுப்பை சுமையை சுமந்து இருப்பாங்க. ஆனால் பெருசாக வந்து வெளிப்படுத்துறது இல்லை. கஷ்டத்தை துக்கத்தை துயரத்தை வந்து மனசில் தான் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி நானும் என் தம்பி கூட இருந்த அந்த காலகட்டங்கள் வந்து ரொம்ப பிரச்சனையான காலகட்டமாக நான் நினைக்கவே இல்லை. அது ஒரு அருமையான காலகட்டம், அருமையான ஒரு நாட்கள். என் தம்பி பேர் சுரேஷ்குமார், பழனின்னு அழைப்போம். இப்போ அவர் எங்கள் கூட இல்லை, எங்களை விட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அவர் எங்களை விட்டு பிரிந்த அந்த நாள் வந்து என் வாழ்க்கையில் நானே என்னை இழந்த மாதிரி வந்து எனக்கு தோணுச்சு. அந்த மாதிரி துயரம் என் வாழ்க்கையில் வந்து நான் கண்டதே இல்லை. என்னன்னு தெரில, அந்த ஒரு ஆன்ம உறவு அது தம்பியா இல்லாட்டி ஒரு ஜென்மம் தொடர்பு என்னன்னு தெரியல. இப்போ வரைக்கும் அவர் என் கூட தான் வாழ்கிறாரு, என் கூட தான் இருக்காரு. என்ன சொல்கிறதுன்னு தெரில. இன்றைக்கி நான் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியிலையும் ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஒவ்வொரு காரியத்துலேயும் மற்றும் என்னோட ஒவ்வொரு வெற்றிலையும் வந்து கண்டிப்பாக என் தம்பியோட ஆசீர்வாதம் இருக்குன்னு வந்து நான் நம்புகிறேன். அவன் என் கூட தான் இருக்கான், என்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டான். என் தம்பியை நினச்சி பார்த்துருக்க மாட்டான். அவன் பேரை இன்றைக்கி மலேசியா முழுவதும் மின்னல் எஃப்எம் நேயர்கள் கேட்டு அவனை பற்றி அவன் கதையை தெரிஞ்சுக்குவாங்கன்னு ஒரு அண்ணன்னா இந்த விஷயத்தை நான் உனக்கு செஞ்சதில் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி திரேசா, இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. மின்னல் எஃப்எம் தலைவர் திரு குமரன்.

0: நதி. உங்களுடைய எதிர்கால திட்டம் என்ன?
1: Future plans, yes. We started with just a small idea. We are traveling with small idea. எங்க ஐடியா ரொம்ப சிம்பிள் தான். தர்மத்தின் வழியில வந்து நம்ம கடந்து போவோம். கர்மத்தை தீக்கிற ஒரே ஒரு ஆயுதம் வந்து தர்மம் தான். ஸோ இது வந்து நான் வந்து ரொம்ப ஃபர்மா பிலீவ் பண்ணுவேன். வாழ்ற வாழ்க்கை இறைவன் அழைத்த இந்த வரம், நாலு பேருக்கு நல்லது செஞ்சுட்டு சொசைட்டிக்கு வந்து உண்மையா இருந்து, பிகாஸ் இப்போ உள்ள காலகட்டத்தில் ஜென்யூனிட்டி ரொம்ப குறையுது, சின்சியரிட்டி ரொம்ப குறையுது. மக்களுங்க சமுதாயம் வந்து ஏமாந்து ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க. ஸோ சமுதாயத்து விஷயத்தில் நம்ம கையை வைக்கிறோன்னா லெட்ஸ் பி ஜெனுவின் அண்ட் டூ இட் சின்சியர்லி ஃபார் த சொசைட்டி. அந்த அடிப்படையில் அஃப்கோர்ஸ் ஸ்பெஷலி சில்ட்ரனுக்கே நாங்கள் ஒரு முயற்சி எடுத்திருக்கோம். அஃப்கோர்ஸ் மாணவர்களுக்கு செய்கிற விஷயத்தை நம்ம செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம். அண்ட் வி ஜஸ்ட் வாண்ட் மோர் சில்ட்ரன், மோர் யூத்ஸ் டு பி ஒரு சோஷியல் சேஞ்ச். வாழ்க்கையில் நம்ம முன்னேறணும்னா நம்ம கூட இருக்கிறவங்களும் முன்னேறணும். அதுதான் வந்து வாழ்க்கைக்கே ஒரு அழகு. ஸோ அதுதான் வந்து எங்களோட ஃபியூச்சர் பிளான்ஸ். ஆன் ஜஸ்ட் டு கண்டினியூ டூவிங் வாட் வி ஆர் டூவிங் அண்ட் லெட் சி வேர் தி லைஃப் பிரிங்கிங் அஸ் ஃபார்வர்ட்.
0: உங்களுக்கு இருக்கும் ஆன்சர்.
1: இந்த கேள்விக்கு ஒரே ஒரு பதில் தான் சொல்லணும்னா, எல்லா குருமார்களும் மனசில் வச்சு அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை திருவருட் பிரகாச வள்ளலார இந்த வேலையில வந்து இங்க சொல்ல நான் கடமைப்பட்டேன். என் வாழ்க்கையில அன்சாங் ஹீரோன்னு கேட்டீங்கன்னா வந்து ரொம்ப பேர் இருக்காங்க. அதுல வந்து ஒருத்தர் பத்தி நான் இங்க சொல்றேன். அவர் பேர் தான் வந்து மிஸ்டர் ஆசு மலையரசன். அவர் வந்து நம்ம ஏரியால தான் இருக்காரு, சுப்ரஞ்சயால. இப்போ வரைக்கும் ஒரு குரு சிஷ்யன் ஸ்தானத்துல ஒரு பெரிய குரு எனக்கு. என்னை செதுக்கி நான் வந்து சமுதாயத்தில் வந்து ஒரு ஒரு பேரோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்னா, கண்டிப்பாக என்னோடய தாயும் தந்தையும் திரு ஹரிதாஸ் மற்றும் சரஸ்வதி, எங்கள் அம்மா சரஸ்வதி. ஸோ எந்த ஒரு மகனுக்கும் நல்ல தாய் தந்தை அமைவது வந்து ஒரு வரம்னு சொல்லுவாங்களே, அந்த வகையில் நாங்கள் அண்ணன் தம்பிங்க வந்து ரொம்ப கொடுத்து வச்சுருக்கோம். அவங்களுக்கு மேல அன்சாங் ஹீரோ யாரா இருக்க முடியும்?
0: ஒரு வார்த்தையில் உங்களை விவரிக்கணும்னா,
1: ஒரு சாதாரண மனிதன்.
0: உங்களுடைய மிகப்பெரிய பலம்?
1: தைரியம்.
0: ஒரு பலவீனம்?
1: ரொம்ப ஈஸியா எல்லா பேரையும் நம்பிடுறேன்.
0: உங்களை அதிக ஊக்கப்படுத்துற ஒரு தத்துவம்?
1: Dream, guts and passion.
0: வெற்றியா மனநிறைவா?
1: மனநிறைவு.
0: பணமா மதிப்பா?
1: மதிப்பு.
0: உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு தருணம்?
1: ஃபேமிலியோட டைம் பாஸ் பண்ணுவேன்.
0: உலகம் உங்களை எப்படி மனதில் நினைச்சு, இந்த உலகம் உங்களை எப்படி நினைச்சு பார்க்கணும்னு நினைக்கிறீங்க?
1: நல்ல மனிதன், அன்சாங் ஹீரோ. இந்த சமுதாயத்துக்கு அடுத்த படி கொண்டு போறதுக்கு வந்து பல இயக்கங்கள் தனி மனிதர்கள் உழைச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. இதோ என்னோட பங்கும் எடுத்துங்கன்னு சொல்ற ஒரு நிகழ்ச்சி தான் வந்து அன்சாங் ஹீரோன்னு நான் கருதுறேன். ஏன்னா சமுதாயத்துக்கு நல்ல ஒரு இன்ஸ்பிரேஷன் மற்றும் புத்துணர்ச்சி கொடுக்குற இந்த நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பான நிகழ்ச்சி. எங்கள் பாட்டி ஜெனரேஷன்லேருந்து இப்போது என்னோடய பிள்ளை ஜெனரேஷனுக்கும் கேட்குற ஒரே வானொலினா மின்னல் எஃப்எம் தான். தரமான நிகழ்ச்சி மற்றும் நேயர்களுக்கு தேவையான விஷயத்தை ஊட்டுவதில் மின்னல் எஃப்எம் வல்லவன். அன்சாங் ஹீரோ கரெக்டான நேரத்தில் கரெக்டாக வர ஹீரோ மாதிரி இப்போதைக்கு நம்ம சமுதாயத்துக்கு தேவைப்படுற விஷயங்கள் இதுதான். ரோல் மாடல், சக்சஸ் ஸ்டோரி அண்ட் ஆல்சோ ஹீரோ. அடுத்த படிக்கு வந்து நம்மளை உயர்த்தி போகிறதுக்கு இதுதான் டானிக், இதுதான் மருந்து. அந்த வகையில் மின்னல் எஃப்எம் எடுத்திருக்கிற இந்த ஒரு எஃபர்ட், இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப சூப்பர். அண்ட் வாழ்த்துக்கள் மின்னல் எஃப்எம், வாழ்த்துக்கள் அன்சாங் ஹீரோ. மேலும் மேலும் உங்களோட இந்த ஒரு நல்ல விஷயம் தொடரட்டும்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 7 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். ஜூன் 1st தொடங்கி செயல்படுத்தப்படும் பிர்கேசோவின் 24 மணி நேர பாதுகாப்பு லிண்டோங் திட்டத்தின் கீழ் 136 கோரிக்கைகள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. வேலை நேரத்திற்கு பின் பாதிக்கப்பட்ட சந்தாதாரர்களுக்கு 627,743 ரிங்கிட் வழங்கப்பட்டுள்ளதை மனிதவள அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஆர் ரமணன் சுட்டிக்காட்டினார். உள்நாட்டு குறு சிறு நடுத்தர தொழில் முனைவோரை பாதுகாப்பதற்கும் மின் வர்த்தக தளங்களின் பொறுப்புணர்வை அதிகரிப்பதற்கும் அரசாங்கம் விரிவான அனைத்தையும் உள்ளடக்கிய புதிய சட்டத்தை வரைந்து வருகிறது. 2024 ஏப்ரல் மாதம் அதன் ஆய்வு தொடங்கப்பட்ட வேளை அதன் இறுதி அறிக்கை நிறைவடைந்துள்ளது. உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின அமைச்சின் அகப்பக்கத்தில் தற்பொழுது மக்கள் அதனை பெற்றுக் கொள்ளலாம் என அமைச்சர் டாக்டர் அர்மிசான் முகமது அலி குறிப்பிட்டுள்ளார். இரவு 8 மணி வரை கோலாலம்பூர் உட்பட நாட்டின் 9 மாநிலங்களில் இடியுடன் கூடிய கனத்த மழையும் பலத்த காற்றும் வீசும் என மலேசிய வானிலை ஆய்வுத்துறை மெட் மலேசியா எச்சரிக்கை விடுத்துள்ளது. பெர்லிஸ், கடா, பேரா, திரங்கானு, பஹாங், ஸ்லாங்கூர், ஜோஹோர், சபா, சரவாக்கை அது உட்படுத்தியுள்ளது. யுக்ரைன் மோஸ்கோவுடன் இணைக்கப்பட்ட கிராமியா தீபகற்பம் மீது நடத்திய திருகுருதி தாக்குதலில் சிறார் 2 உட்பட 5 கொல்லப்பட்டனர். மேலும் இத்தாக்குதலால் அந்நாட்டின் தென்பகுதியில் உள்ள முதன்மை எண்ணெய் கிடங்கிலும் தீ ஏற்பட்டது. மோஸ்கோவின் 5 கால படையெடுப்பு எதிர்கொள்ளும் வகையில் யுக்ரைன் அண்மைய மாதங்களாக அதன் பதில் தாக்குதல்களை இரட்டிப்பாக்கியுள்ளது. ஏப்பிள் நிறுவனம் ரஷ்யாவின் VK சமூக ஊடகத்தால் இயக்கப்பட்ட சில செயலிகளை ஆப் ஸ்டோரிலிருந்து நீக்கியுள்ளது. VK வீடியோ, VK மியூசிக், VK மெசஞ்சர், டீசன் செயலிகள் அவை என அந்த ரஷ்ய தொழில்நுட்ப நிறுவனம் அறிக்கை வாயிலாக உறுதிப்படுத்தியது. 20 மில்லியனுக்கும் மேற்பட்ட ரஷ்ய பயனர்கள் மீதான ஏப்பிளின் இந்நடவடிக்கை நியாயமற்ற, ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று என VK மேலும் கூறியது. விளையாட்டு ஆசியான் கார்பந்து போட்டி அடுத்த மாதம் தொடங்கும் இப்போட்டிக்கான தயார் நிலையை மேற்கொள்வதில் சவாலை எதிர்கொண்டுள்ளதாக ஹரிமோ மலாயாவின் இடைக்கால தலைமை பயிற்றுனர் தன்செங்ஹோ தெரிவித்துள்ளார். தற்போதைக்கு 50+ தேசிய அணி விளையாட்டாளர்கள் ஓய்வில் உள்ளனர். எனவே அவர்களின் செயல்திறனை தக்க வைத்துக் கொள்ள நேர்த்தியான அணுகுமுறை தேவைப்படுவதாக அவர் கூறினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனக துர்கா ஆறுமுகம். வணக்கம்.

அவ்வளவுதாங்க. பாட்டு கடையிலையும் பாடல்களை அள்ளி அள்ளி கொடுக்க போறோம். அன்பிற்காக, உங்க அன்பிற்காக, இதயத்திற்காக நீங்க அழைச்சி பாட்டு கடையில பாடலை கேட்கலாம். 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 என்று எங்களுக்கு அழைத்து கேளுங்க உங்களுக்கு விருப்பமான பாடலை.

0: பெற்றோர்களே, உங்க பிள்ளைங்க படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமை அல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01 9 7 2 9 1 9. நீங்கள் FM இளமை, புதுமை, இனிமை.
1: தொழுகை நேர அறிவிப்பு.
2: நேர்களே, கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் 7:28. கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் 7:28.

அது என்னமோ உண்மைதாங்க. இந்த பூமியில ஒரு சில கதைகள், ஒரு சில நிகழ்ச்சிகள், ஒரு சில தலைப்புகள் நம்ம மனசை விட்டு போகவே போகாது. அவ்வளவு பசுமையான நினைவுகளை கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி வானொலி 6 RTM இன்னலஃபம் அப்படின்னா கலப்படம் அப்படின்ற பெயரை மட்டும் உங்க இதயம் மறந்திருக்காது இல்லையா? ஆமா, மறந்திருக்காது, மறக்கல. அது ஒரு காலகட்டம், மீண்டும் வராதா திரேசா? நீங்க அந்த பக்கமா ஏங்குறது, இங்க எங்களுக்கு ஓலிக்குதுங்க. மீண்டும் கலப்படம் ஜோஹோர் நேர்களே, உங்களை சந்திக்கிறதுக்காக நாங்க வரப்போறோம். வருகின்ற July 4 சனிக்கிழமை பிற்பகல் 3 மணி முதல் ஜோஹோர் குழாயில் அமைந்துள்ள த கம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடி Level 1 மண்டபத்தில் கலப்படம் நிகழ்ச்சி நடைபெறவிருக்கின்றது. மன்மதா ஃபியூஷன் பேண்ட் இசை மேற்பார்வையில் நம்ம நாட்டு கலைஞர்களோட மிக சிறப்பான கலை நிகழ்ச்சியாக இந்த கலப்படம் உங்களை கவரவிருக்கின்றது. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் வந்து பார்க்கணும். ஆமாங்க, நம்ம நாட்டின் உள்ளூர் கலைஞர்களான கார்த்திகேசன், வாசு, சுகன்யா, ஜெகதீசன், நேஷ், பொன் ரமேஷ் மற்றும் பிரியா சகி ஆகியோரின் படைப்புகளை நீங்க பார்க்க வேணாமா? அப்படின்னா கட்டாயம் வரணுங்க. ஆடல் பாடல்களோடு நகைச்சுவை விருந்து வழங்க நண்டு ரமேஷ் மற்றும் ஷான் ஜோஹோர் நேயர்களை சந்திக்க இந்த முறை வராங்க. இது வெறும் மேடை நிகழ்ச்சி மட்டும் கிடையாது, நீங்களுமே கலந்து கொள்ளலாம், பங்கெடுக்கலாம், உங்க திறமைகளை வெளிப்படுத்த உங்களுக்கான அற்புதமான ஒரு வாய்ப்பு. வாய்ப்புக்காக இவ்வளவு நாள் காத்திருந்தீங்க தானே, இப்ப நாங்களே களத்துல இறங்குறோம். நீங்க வர வேண்டியது ஒண்டிதாங்க. குடும்பத்தோடு வாங்க, நம்ம நாட்டு கலைஞர்களின் படைப்புகளையும் திறமைகளையும் ரசிக்கலாம். கலப்படம் நம்ம மின்னலோடு இணைந்து கொண்டாட வாங்க. ரேகா,

0: இதனால நாங்க சொல்ல போறது என்னன்னா, பல வருடமாக நீங்க ஆவலோடு காத்திருந்த நிகழ்ச்சி தொடங்க போகுதுங்க.
1: ஜூலை 4 பிற்பகல் 3 மணிக்கு ஜோஹர் குலை தி கம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடியின் மண்டபத்தில் உங்களுக்காக மீண்டும் கலப்படம். ஜோஹர் பாரு மன்மதா ஃபியூஷன் பேண்ட் பின்னணி இசையில் நம்ம ஒரு கலைஞர்கள் பாட போறாங்க. நகைச்சுவை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோடு நாங்களும் உங்களை சந்திக்கிறோம். தெய்வீகம் மோகன் கலப்படம்
2: அது மட்டும் இல்ல, 31 அக்டோபர் 2026 முன்னாடி MBJP சொத்து வரியை முழுமையா கட்டணும். மேலும் அந்த பில் உங்க பேர்ல இருந்துச்சுன்னா லக்கி ட்ரோல கிராண்ட் பிரைஸ் ஜெயிக்கலாம். மேலும் தகவல்களுக்கு www.mbjp.gov.my பார்வையிடுங்கள். உங்கள் சொத்து வரி தான் ஜோஹர் பாரு மாநகர் மன்றத்தின் முன்னேற்றம். இப்போதே செலுத்துங்கள்.
3: பெற்றோர்களே, உங்க பிள்ளைங்க படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு

0: குரல்ல ஒரு உற்சாகம் தெரியுது.
1: என்ன வேலை முடிஞ்சு சீக்கிரம் வீட்டுக்கு போற அந்த என்ஜாய்மெண்ட்.
0: ஓ அப்படியா, சரி. என்ன பாடல் யாருக்காக கேட்க போறீங்க?
1: இந்த பாட்டு வந்து எங்க மாமாக்கு நீ கல்யாணம் ஆளு, சோ அவருக்காக நான் கேக்குறேன். எங்க அக்காவுக்கு எங்க மாமா கல்யாணம் ஆளு, சோ இந்த பாட்டு வந்து ஒரு திருமண தம்பதியருக்குள்ள பாட்டு தான் இது. சோ அதனால இந்த பாட்டு ரிக்வெஸ்ட் பண்றேன்.
0: சரி, ஒட்டு மொத்தமா இருக்கிற தம்பதிகளுக்காக இந்த பாடலை கேட்கலாம்.
1: அப்படியே கேட்கலாம், கல்யாணம் பண்ண போறவங்களும் கேட்கலாம், கல்யாணம் பண்ணி வாழ்றவங்களும் கேட்கலாம், பிரிஞ்சிருக்கிறவங்களும் கேட்கலாம்.
0: மொத்தமா எல்லாருமே கேட்டுட்டு போவோமே.
1: சரி, எல்லாரும் கேட்க, உலகத்துல எல்லா தமிழ் மக்களும் கேட்கட்டும் இந்த பாட்டு.
0: நன்றி நன்றி.

0: ரேகா
1: சொல்லுங்க
0: என்ன பின்னணியில
1: வேலை செய்யறவங்க எதிர்பார்க்காத ஒரு பாட்டு
0: எதிர்பார்க்காததை எதிர்பாருங்கன்னு சொல்லுவோம். பரவாயில்ல கேளுங்க கேளுங்க என்ன கேளுங்க.
1: இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்.
0: என்ன பாட்டுன்னு சொல்லவே இல்ல. போகும் பாதை தூரமே இருக்கும்ல, வாழ்க்கைய பத்தி ரொம்ப அழகா சொல்லிருப்பாங்கல்ல.
1: அழகாக பாடியிருப்பாரு.
0: என்னோட வாழ்க்கை நீங்க எப்படி இருக்கு பாத்தீங்களா?
1: பாத்து பாத்து பாத்தேன்.
0: ரேகா கிட்ட மாட்டிக்கிட்டேன் நானு. யாருகிட்டயும் சொல்லு, யாருகிட்டயும் சொல்லிடக்கூடாது சரியா? இது பாட்டு கடையில ரேகாக்கும் திரேசாக்கும் உள்ள ஒப்பந்தம் அப்படியே வச்சிருக்கணும்.
1: கண்டிப்பா
0: அப்பதான் நீங்க கேட்ட பாட்டு கிடைக்க முடியுமா?
1: முடியும் முடியும் கண்டிப்பா. யார்ட்டி சொல்ல மாட்டேன்.
0: அடிச்சு கூட கேப்பாங்க, சொல்ல கூடாது. புரியுதா?
1: சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன்.
0: வரக்கூடாது, சொல்லவும் கூடாது. வேலையில உங்ககிட்ட கேப்பாங்க திரேசா என்ன சொன்னாங்கன்னு, சொல்லிடக்கூடாது. புரியுதா?
1: கண்டிப்பா சொல்ல மாட்டேன்.
0: அதுதான் சமத்து பொண்ணு காலுக்கு சரியா.

0: நாங்க சொல்ல போறது என்னன்னா, பல வருடமாக நீங்க அவரோடு காத்திருந்த நிகழ்ச்சி தொடங்க போகுதுங்க.
1: ஜூலை 4 பிற்பகல் 3 மணிக்கு ஜோஹர் குலாய் தி கம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடியின் மண்டபத்தில் உங்களுக்காக மீண்டும் கலப்படம். ஜோஹர் பாரு மன்மதா ஃபியூஷன் பேண்ட் பின்னணி இசையில் நம்மூர் கலைஞர்கள் பாட போறாங்க. நகைச்சுவை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோடு நாங்களும் உங்களை சந்திக்கிறோம். தெய்வீகள் மோகன் கலப்படம்
2: உங்களை எதிர்காலத்தை உருவாக்க விரும்புகிறீங்களா? தகவல் தொழில்நுட்பம், ஆட்டோமேஷன், துல்லியமான இயந்திர வேலைப்பாடு, இன்ஜினியரிங் மற்றும் தொழில்துறை சார்ந்த செய்முறை பயிற்சிகள் வழங்கப்படும் ஃபியூச்சர்டெக் அகாடமியில் இன்றே சேருங்கள். விவரங்களுக்கு www.futuretech.edu.my.
3: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைண்ட் ஆப்ஸ் இ-டியூஷன். AI தொழில்நுட்பத்தின் மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 9072119 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைண்ட் ஆப்ஸ் இ-டியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை. சொல்லுங்க மேகலா, என்ன பாடல்?
4: எனக்கு வந்து அன்பின்ற மழையிலே அகிலங்கள் நினைவே அதிரூபன் தோன்றினானே அந்த பாடல் வேணும். இன்னைக்கு வந்து எங்களோட ஸ்டூடண்ட் பாஸ்டர், அவர் பேர் வந்து ஜான். 4 வருஷமா எனக்கு அவர் தெரியும். அவர் வந்து என்னோட அண்ணா அங்கல், ரொம்ப நல்ல பையன். அவருக்காக நான் இந்த பாட்டை டெடிகேட் பண்றேன், கேட்பாருன்னு நினைக்கிறேன். எனக்கு நேரா போய் விஷ் பண்ண முடியல. சோ அவருக்காக இந்த பாடலை நான் விரும்பி கேக்குறேன். இந்த வருஷத்தோட ஒரு படிப்பு முடியுது. சோ என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள்.
5: December 25 கேட்க வேண்டியதை இங்க இன்றைக்கு கேக்குறீங்களேன்னு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டேன். போங்க.
4: பிரீஸ்க்கு வேற பாட்டு கேட்க முடியாது திரீசா, அதனாலதான்.
5: ஓ, அப்படின்றீங்களா? ஆமா ஆமா, ஆனா பரவாயில்ல. அந்த 25க்கு இந்த 25 கேட்டுட்டீங்க, எதுவும் பரவாயில்ல. அனுப்பி வைக்கிறோம், எடுத்துக்கோங்க பாட்டு கடையில. சரியா?
4: நன்றி திரீசா.
5: நன்றி.

0: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மினல் எஃப்எம்.
1: உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026, 48 நாடுகள், 104 ஆட்டங்கள். உலகமே கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள். உலக கிண்ண கார்பந்து போட்டி 2026, இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

0: பொன்னி, இதுதான் இவ்வாறு சிறுகதையின் தலைப்பு. கிளங் ஜெயந்தி ஆறுமுகம் இந்த சிறுகதையை எழுதியிருக்காங்க. அந்த மாலையில் ஏதோ வினோதம் இருந்தது. அப்பா மிகவும் அமைதியாக இருந்தார். என் தலையை மெதுவாக வருட்டினார். அவரது கைகள் நடுங்கியது. நீண்ட நேரத்திற்கு பிறகு அவர் தலையை குனிந்தபடி மன்னிச்சிரு என்று மெதுவாக சொன்னார். சிறுகதையின் நிறைவில் தான் இந்த பொன்னி யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. இவ்வாரம் சனிக்கிழமை 7:15 பொன்னியின் மனசு என்ன பேசுதுன்னு கேட்கலாம்.
1: காதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும்.
0: நினைத்தாலே இனிக்கும்.
2: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
3: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
2: இருமனம் கொண்ட திருமண வாழ்வில் இடையில் நீ ஏன் மயங்குகிறாய்?
3: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 தொடங்கி 3 வரை
1: 70 மட்டும் பேச போகுதுங்க.
3: நினைத்தாலே இனிக்கும்.
4: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும்.
3: கேளுங்க, ரசிங்க,
1: இசையோட நினைவுகளை சேகரிங்க.
5: கேசவன், என்ன பாடல்?
6: கார்த்திக் படம், அது படம் தெரியல. பாட்டு பேர் வந்து கோயிலுக்கு ஒரு நேரம் இருக்கு. பாட்டு வரும்
5: பரவாயில்லையே, இந்த குயில் இப்படி கூவுது. சிறப்பு வேற. பாத்துக்கங்க, அந்த பக்கமா இத்தனை மணிக்கு குயில் கூவிட்டு இருக்குன்னு யாரும் அந்த பக்கமா வந்துட போறாங்க. சரி, உலகக்கு என்ன பாக்குறீங்களா?
6: ஆமா கண்டிப்பா.
5: எந்த அணிக்கு உங்களுடைய ஆதரவு?
6: நட்சத்திர
5: விளையாட்டாளர்கள் அந்த கடைசி அவங்களுடைய இறுதி உலக கிண்ணம் சொல்றதுனால அவங்க ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
6: அதுல எனக்கு நம்பிக்கை இல்ல. என்னதான் பெரிய பெரிய ஸ்டார் இருந்தா கூட என்ன சொல்லுவாங்க, யானைக்கும் அடிசருக்கும் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி எனக்கு வந்து எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனா ஜெர்மனி வந்து அவங்க விளையாட்டு தரம் வந்து கொஞ்சம் மேம்பாடு அடைஞ்சிருக்குது. அதாவது கடந்த தவணையை விட இந்த தவணை வந்து கொஞ்சம் நல்லா விளையாடுறாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதனால நாங்க நம்பிக்கையா சொல்றேன், இந்த மாதிரி ஜெர்மனி தூக்குவாங்க.
2: கோயிலுக்கு ஒரு நேரம் இருக்கு,

மலேசிய வாசுதேவன் குரலில் ஒலித்த பாடல் தான் அது. இந்த பாடலை கேட்கும் போது கூ கூ கூ அப்படின்னு குயில் கோவினால் எப்படி இருக்கும் அப்படிதான் அழைத்து அந்த நேயருமே கேட்டிருந்தாரு. சரி, பாட்டு கடை நாங்க சாத்திட்டு கிளம்புற நேரமும் வந்தாச்சு. ஆமாங்க, இன்றைய பாடல்கள் அனைத்தும் உங்கள் இதயத்தை மகிழ்ச்சி படுத்திருக்கும் என்ற நம்பிக்கையில் விடை பெறுகின்றேன். உங்கள் இதயமானவள் நான் த்ரேசாலாசாரு. அடுத்த காற்றின் மொழியில் பிரவீன் உங்களை சந்திக்கிறாரு. மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. வேர்ல்ட் கப் உலகம் கிண்ணம் பாக்குறீங்களா? தொடர்ந்து பாருங்க. அக்க கடைசி நிலவரங்களை உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்கின்றோம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 8 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். சிக்கலாகி வரும் இணைய குற்றச்செயல் அச்சுறுத்தல் எதிர்கொள்ள மலேசியாவிற்கு வலுவான சட்ட கட்டமைப்பு தேவைப்படுவதாக துணை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ டாக்டர் அஹமத் சயீத் ஹமீடி கூறியுள்ளார். இணைய குற்றங்கள் தற்பொழுது கணினி முறை கையாடலை மட்டும் உட்படுத்தியிருக்கவில்லை, மாறாக இணைய மோசடி, தரவுகள் திருட்டு, அகப்பக்க முடக்கம் உட்பட செயற்கை நுண்ணறிவை தவறாக பயன்படுத்துதல் ஆகியவையும் இதில் அடங்கும் என்றார் அவர். அடையாளம் காணப்பட்டுள்ள 40,000 மேற்பட்ட சிறு திட்டங்களில் கவனம் செலுத்தும்படி அனைத்து அமைச்சுகளின் தலைமைச் செயலாளர்களையும் அரசாங்க தலைமைச் செயலாளர் தான்ஸ்ரீ சம்சுல் அஸ்ரி அபுபக்கர் பணித்துள்ளார். களத்தில் இறங்கி அங்கு எழும் சிக்கல்களுக்கு தீர்வு காணும்படி முகநூல் பதிவின் வாயிலாக அவர் உத்தரவிட்டுள்ளார். தற்போது செயல்படுத்தப்பட்டு வரும் செலவின குறைப்புகள் அதிகாரப்படியான பயணங்கள் அல்லது அரசாங்க செலவுகள் நிறுத்துவதை நோக்கமாக கொண்டவை அல்ல, மாறாக மேற்காசிய மோதலினால் அதிகரித்துள்ள உதவித்தொகை செலவுகளை சமாளிக்கும் நிதி நிர்வாக அணுகுமுறை என நிதியமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இரு வலுவான நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ள வெனிசுவலாவுக்கு உடனடியாக 85 பிரான்ஸ் மீட்பு படையினர் அனுப்பப்படுவர் என அதிபர் எமானுவேல் மேக்ரான் கூறினார். பிரான்ஸ் அதன் ஐரோப்பிய பங்காளிகளுடன் வெனிசுவலா அதிகாரிகளின் தேவைகளுக்கேற்ப பாதிக்கப்பட்டோருக்கு தேவையான உதவிகளை வழங்க தயாராக உள்ளது என்று அவர் எக்ஸ் தளத்தில் இடுகையிட்டுள்ளார். ஐரோப்பிய ஒன்றியம் சோமாலியா நாட்டினருக்கான விசா விதிகளை கட்டுப்படுத்த முடிவெடுத்துள்ளது. தமது குடிமக்களை சோமாலியா மீண்டும் தாயகத்திற்கு அழைத்துக் கொள்வதில் முறையான ஒத்துழைப்பு வழங்காததை அடுத்து ஒன்றியம் இத்தகவலை அறிக்கை வாயிலாக வெளியிட்டுள்ளது. இதனால் சோமாலியா நாட்டினருக்கு பலமுறை நுழைவு விசா வழங்கப்படாது. விளையாட்டு சைக்கிளோட்டம். தேசிய சைக்கிளோட்ட அணையின் நுட்ப இயக்குநர் ஜான் பீஸ்லி தமது பதவியிலிருந்து விலகும் எண்ணத்தை வெளிப்படுத்தியுள்ளதை இளைஞர் விளையாட்டு அமைச்சர் டாக்டர் முகமது தௌஃபிக் ஜோஹாரி உறுதிப்படுத்தியுள்ளார். சில முதன்மை விளையாட்டுகளின் ஏற்பாடுகளை பிஸ்லி நிர்வகிக்கிறார். ஆகையால் இவ்வாண்டு இறுதி வரை அப்பொறுப்பினை வகிக்க அவர் ஒப்புக்கொண்டுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.

உலகம் அப்பெல்லாம் ரொம்ப மாறிடுச்சுல. எங்கேயோ ஏதோ ஒரு நிகழ்வு நடந்தா சமூக ஊடகங்கள்ல வந்த உடனே எல்லாரும் ஒரு நாளுக்கு அதை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. இப்படிதான் பாருங்க, நேற்று பிரேசில் ஜெயிச்சிருச்சு அவங்களுடைய ஆட்டத்துல, அதனால எல்லாம் பரபரப்பாயிட்டாங்க. எங்கேயோ யாரோ பிறந்த நாள் கொண்டாடுனா, எங்கேயோ யாரோன்னு சொல்லிட்டேன், யாரையும் குறிப்பிட்டு சொல்லல, பிறந்த நாள் கொண்டாடுனா அதை பத்தியும் எல்லாரும் ஒரு நாள் முழுக்க பேசிட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் ஒரு நாள் தாங்க, அந்த பரபரப்பு கொஞ்ச நேரத்திற்குதான். எது நிரந்தரம் தெரியுமா? உங்களுக்கும் எங்களுக்கும் பிடித்த அந்த இசைதான். அந்த இசையை தினமும் உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கும் இந்த காற்றின் மொழியில் உங்களோடு பேச நள்ளிரவு 12 வரைக்கும் பாடல்களை ஒளிபரப்ப நான் பிரவீன்குமார் வந்துட்டேன். தொடக்க ஒரு மணி நேரத்திற்கு தெலுங்கு திரை இசை பாடல்களை கேட்டு ரசிக்கப் போகின்றோம். தொடக்க பாடலை ஹரிச்சரண் மற்றும் பிரணவி கொண்டு வராங்க. இதோ

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்களே, கோலாலம்பூர், புத்திர ஜயா மற்றும் அதன் சுற்றுவட்டாரங்களில் இன்றைக்கு என்ன இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:43. கோலாலம்பூர், புத்திர ஜயா மற்றும் அதன் சுற்றுவட்டாரங்களில் இன்றைக்கு என்ன இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:43.
2: மஞ்சுளா, பாபாஸ் மஞ்சத்தூள், மீன் மசாலா, இறைச்சி மசாலா, மிளகா தூள், இப்படி எல்லாத்துலயும் ஒவ்வொரு கிலோ வாங்கி வந்துடு.
3: பாபாஸ் இப்ப ஹாட் அண்ட் ஸ்பைசி மீன் மசாலா, இறைச்சி மசாலா இதுங்களையும் விக்கிறாங்க. தெரியல,
2: நல்லா தெரியும். வித்தியாசமான சுவை வேணும்னு நினைச்சா ஹாட் அண்ட் ஸ்பைசி தூள் போட்டா நல்லா இருக்கும்.
3: பாபாஸ் பிரியாணி மசாலையும் இருக்கு. வேகமா சுலபமா பிரியாணியை தயாரிச்சிடலாம்.
4: பாபாஸ் பொருட்கள் மக்களால் மிகவும் விரும்பி பயன்படுத்தப்படுகின்றன. எக்ஸ்பைரி டேட் என்று வரை பாதுகாப்பாக பயன்படுத்தலாம் என்பதை பார்த்து வாங்குங்கள்.
5: பாபாஸ் அண்ட் யூ, வாழ்வியல் சுவைகள்.

கார்த்திக் கொண்டு வந்த பாடல் தாங்க அது. சரி, ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தோம், நேற்று ரொம்ப பரபரப்பா எல்லாராலையும் பேசப்பட்ட ஒரு விஷயம் இன்று அதாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பிரேசில் அணி 3-0 அப்படின்ற கோல் எண்ணிக்கையில் ஸ்காட்லாண்டை வென்று இந்த 32 குழு சுற்றுக்கு முன்னேறி இருக்காங்க. அதுவும் அவங்க குழுவில் முதலிடம் பிடித்து 7 புள்ளிகளுடன். நேற்று வந்து இந்த ஒரு ஆட்டத்தில், ஸ்காட்லாந்துக்கு எதிரான ஒரு ஆட்டத்தில், ரொம்ப முக்கியமான ஒரு அம்சமா என்ன பார்க்கப்பட்டது தெரியுமா? ஒரு விளையாட்டு வீரர் மீண்டும், அதாவது 3 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் பிரேசில் நாட்டை பிரதிநிதித்து விளையாண்டது தான் அவர் தான் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த நிறைய பேர் மத்தியில் ரொம்ப முக்கியமாக வந்து இவருக்கு நிறைய பெண் ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம், விளையாட்டு வீரர் நெய்மார். இவர் மீண்டும் வந்து அந்த புகழ்பெற்ற 10 அப்படின்ற எண் ஜெர்சியை அணிந்து விளையாண்டார். 981 நாட்களுக்கு பிறகு மீண்டும் வந்து பிரேசிலுக்காக இவர் விளையாடுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. 75வது நிமிடத்தில் அவர் வந்து நுழைந்தப்ப அப்படியே அந்த ஒட்டுமொத்த அரங்கமும் மிகப்பெரிய ஒரு அந்த கைத்தட்டல் சத்தம் அப்படியே நிறைந்திருந்தது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா எப்பவுமே பார்த்தோம்னா இந்த உலக கிண்ணம் வரும்போதெல்லாம் இந்த கார்ப்பந்து அடிக்கடி பார்க்கறவங்களும் சரி, இல்லை அப்பப்ப பார்க்கறவங்களும் சரி, எல்லாருமே வந்து அதிகமான எண்ணிக்கையில் ஆதரவு தெரிவிக்கும் ஒரு அணியாக பிரேசில் அணி தொடர்ந்து இடம்பெற்று கொண்டே வருகின்றது. பார்ப்போம், இந்த உலக கிண்ணமும் அந்த சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆயிருச்சு. ஏன்னா அடுத்த சுற்று ரொம்ப நாள் இல்லை, அதனால அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது எல்லாரும் ரொம்ப ஆவலா தான் இருக்காங்க. நாளை என்னென்ன ஆட்டங்கள் இடம்பெற உள்ளது அப்படின்றத காற்றின் மொழியில் நம்ம தொடர்ந்து பேச போகின்றோம். ஒரே உணர்வு, 1 மில்லியன் கரவொலி. அடுத்த பாடல் யுவா அப்படின்ற திரையிலிருந்து அட்னாத் சாமி மற்றும் சுஜாதா கொண்டு வராங்க இதோ.

0: அப்புறம் வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க, எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா?
1: இல்ல, போற செலவே சரியா இருந்துச்சு.
0: ஆமா, ஒண்ணு வாங்குறதுக்கு கூட 1000 காசு சொல்வீங்க நீங்க.
1: அப்புறம் நல்லா திருப்தியா சாப்பிட்டாச்சு, அடுத்து காசு கட்டுறது தானே?
0: ஆமாமா, நீங்க கட்டிருங்க. நான் என்ன பண்றேன், கொஞ்ச நேரம் கழிவறைக்கு போயிட்டு வந்துடுறேன்.
1: இப்பனு பார்த்தா
0: ஆமா, இதுக்கெல்லாம் என்ன நேரங்காலமா பாக்க முடியும்? நான் போயிட்டு வரேன், நீங்க சீக்கிரமா காசு கட்டிருங்க.
1: ஏய், எல்லாம் டீ குடிக்கலாம்னு சொல்றாங்க, போயிட்டு வந்துருவோமா?
0: ஆ, தாராளமா போலாமே, உங்க காடியிலே போயிருவோமா?
1: அவங்க அவங்களுக்கு அவங்க அவங்க செலவே சரியா இருக்குங்க.
0: இப்படி எல்லா செலவையும் ஒருத்தர் தலையிலே கட்டினா எப்படிங்க?
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

ஹரிச்சரண், சக்தி ஸ்ரீ மற்றும் கார்கி கொண்டு வந்த பாடல் தான் தி ஸ்பைடர். திரையிலிருந்து கேட்டோம். சரிங்க, தெலுங்கு சினிமா தகவல் ஒன்றை எப்போதும் உங்களுக்கு வழங்குவோம் இல்லையா, அந்த மாதிரி 2026 சரி 2027லையும் வந்து இவருடைய திரைப்படங்கள், இரண்டு திரைப்படங்கள், மிகப்பெரிய திரைப்படங்கள் வெளியாக போவதா இப்பவே வந்து ரசிகர்கள்லாம் ஆர்வமா இருக்காங்க. அது எந்த நடிகர் அப்படின்னு பார்த்தோம்னா பாலையா அப்படின்னு சொல்லி தெலுங்கு சினிமா ரசிகர்களால் ரொம்பவே அன்பாக அழைக்கப்படும் நண்டமுரி பாலகிருஷ்ணா. இவருக்கு வந்து வயது 66 ஆயிருச்சுங்க. ஆனா அவரோட உற்சாகமும் உத்வேகமும் ஒரு 66 வயது மாதிரியே தெரியாது. ஏன்னா வந்து இந்த திரைப்படத்தோட விளம்பர நிகழ்வுகள், அதோட அந்த இசை வெளியீட்டு விழா, இதெல்லாம் ரொம்ப துரு துருன்னு நடந்துகிட்டு அவருடைய அந்த பேச்சாற்றல் இருக்கு இல்லையா, அதை பார்க்கும் போதே தெரியும் ரொம்ப உற்சாகமாகவே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இவருடைய 111வது திரைப்படம், அதனுடைய படப்பிடிப்பு இப்ப நடந்து கொண்டு இருக்கின்றது. இயக்குனர் கோபிசாந்த் மலினேனி இவர் தான் வந்து இயக்கி வராரு. அவருடைய அடுத்த திரைப்படத்திற்கே வந்து இப்ப

வந்து ஒப்பந்தம் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப பிரபலமான ஒரு இயக்குனர், இந்த பொழுதுபோக்கு திரைப்படங்களுக்கு ரொம்ப பிரபலமான கொரத்தாலா சிவா அவர் தான் வந்து இந்த திரைப்படத்தை இயக்குறாரு. இரண்டு திரைப்படங்களுமே வந்து ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு பொருட்செலவில் உருவாக போகதாகவும், அடுத்த வருடம் இந்த கோடை விடுமுறையெல்லாம் வரும் இல்லையா அங்க இந்திய நாட்டில், அந்த நாட்டில் அந்த விடுமுறை வரும்போது இந்த இரண்டு திரைப்படங்களும் வெளியாக உள்ளதாக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. எல்லாரும் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. அவரு கடைசியாக சில திரைப்படங்கள் நடித்தார்ல, அதுல ரொம்ப முக்கியமான திரைப்படமாக பார்க்கப்பட்ட டாக்கு மகாராஜ் அந்த திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல் தமன் குமரா மற்றும் கசார்லா ஷாம் எல்லாம் இணைந்து கொண்டு வராங்க. இதோ

உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள். உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

0: அக்கா இது இலவசமா தான் குடுக்கறோம், உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி வந்து வாங்கி சொல்றீங்களா?
1: இது எதுக்குப்பா தெரிஞ்சவங்க, எல்லாத்தையும் அப்படியே குடுங்க, நானே வாங்கிக்கிறேன்.
0: ஏங்க இந்த நிகழ்ச்சியில பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இருக்காங்களா?
1: இந்த நிகழ்ச்சியிலயா? தெரிஞ்சவங்க எதுக்கு, நானே நல்லா பேசுவேன், நீங்க எப்படி பேசணும்னு மட்டும் சொல்லுங்க, நான் அப்படியே பேசிடுறேன்.
0: அஸ்வினி விடுமுறைக்கு போறேன், இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா வாங்கிட்டேன், யார்கிட்டயாவது கொடுத்து பயன்படுத்திக்க சொல்லுங்க.
1: கண்ணா லட்டு தின்ன ஆசையா?
0: அப்படியே அந்த பாக்கிங்கும் சும்மா தான் இருக்கும், யாரையாவது பயன்படுத்திக்க சொல்லுங்க.
1: கண்ணா ரெண்டு லட்டு தின்ன ஆசையா? எல்லாம் நமக்கே வந்து அமையுது.
0: நமக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லங்க, நமக்கு மட்டுமே கிடைக்கணும்னு நினைக்கிறது தான் தப்பு.
1: மற்றவர்களுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுப்போம்.
0: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

சத்யபிரகாஷ் மற்றும் வீபா கொண்டு வந்த பாடல் தாங்க அது. இந்த சினிமா துறையில சில சாதனைகள், தனித்துவமான விஷயங்கள், இதெல்லாம் வந்து மேல் நாடுகள்ல தான் நடக்கும், அமெரிக்காவில தான் ஆரம்பிக்கும், அதன் பிறகுதான் வந்து இந்திய சினிமாவுக்கு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு தனித்துவமான விஷயம் இருக்குங்க, ஒரே திரைப்படத்தில் மூன்று தலைமுறை நடிகர்கள், அதாவது ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூன்று தலைமுறை நடிகர்கள், அதாவது தாத்தா, அப்பா, அப்புறம் மகன், எல்லாரும் இணைந்து நடிப்பது இந்திய சினிமாவில் தான் முதல் முதல்ல ஆரம்பத்துல ரொம்ப பிரபலமா நடந்திருக்கு. கல் ஆஜ் ஆர் கல் அப்படின்ற இந்த திரைப்படம் 71 வெளியான திரைப்படம். இதுல நடிகர் பிருத்திவிராஜ் கபூர், ராஜ்கபூர், ரந்தீர் கபூர், அதாவது தாத்தா, அவருடைய மகன், அப்பா, அப்புறம் மகன், எல்லாரும் வந்து இணைந்தே நடிச்சிருந்தாங்க. அதன் பிறகு வந்து ஆங்கிலத்திலே நடந்துச்சு, இட் ரன்ஸ் இன் த ஃபேமிலி அப்படின்ற ஒரு திரைப்படம். இதுல டவுக்லஸ் குடும்பம், நடிகர்கள் கிக் டவுக்லஸ், மைக்கேல் டவுக்லஸ் மற்றும் கேமரன் டவுக்லஸ் எல்லாரும் வந்து இணைந்தே நடித்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஒரே குடும்பத்துல உள்ள மூன்று நடிகர்கள், வேறு வேறு தலைமுறை நடிகர்கள் இணைந்து நடிப்பது. ஆனா தெலுங்கு சினிமால இது ஒரு முறை நடந்திருக்கு, நிறைய பேருக்கு தெரியும், சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். அதுதாங்க மனம் அப்படின்ற இந்த திரைப்படம். நடிகர் பழம்பெரும் நடிகர் அக்கினி நாகேஸ்வர ராவ், அவருடைய மகன் நடிகர் நாகார்ஜுனா, அவருடைய மகன் நடிகர் நாக சைதன்யா, இவங்க மூவரும் இணைந்து நடித்து இந்த ஒரு தனித்துவமான விஷயம் தெலுங்கு சினிமாவில் நடைபெற்றது. நல்ல ஒரு படமும் கூட, இந்த குடும்ப சூழலை வைத்து ஒரு நல்ல ஒரு கதைக்களம். யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கணும், ஏன்னா அந்த அளவிற்கு ஒரு குடும்ப பாங்கான நல்ல கதை அம்சம் கொண்ட ஒரு திரைப்படம் இல்லையா? அதிலிருந்து தான் அடுத்த பாடலை கேட்க உள்ளோம். ஹரிச்சரன் கொண்டு வராரு இதோ.

0: இணைய குற்றச்செயல் அச்சுறுத்தல், வலுவான சட்ட கட்டமைப்பு தேவை. மின் வர்த்தக தளங்களின் பொறுப்புணர்வை அதிகரிக்க புதிய சட்டம் வரையப்படுகிறது. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 9 மணி முதன்மை செய்திகளுடன் எஸ் கோகுலன். சிக்கலாகி வரும் இணைய குற்றச்செயல் அச்சுறுத்தலை எதிர்கொள்ள மலேசியாவிற்கு வலுவான சட்ட கட்டமைப்பு தேவைப்படுவதாக துணை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ டாக்டர் அஹமத் ஜைன் ஹமீடி கூறியுள்ளார். இணைய குற்றங்கள் தற்பொழுது கணினி முறை கையாடலை மட்டும் உட்படுத்தியிருக்கவில்லை, மாறாக இணைய மோசடி, தரவுகள் திருட்டு, அகப்பக்க முடக்கம் உட்பட செயற்கை நுண்ணறிவை சட்டவிரோதமான முறையில் பயன்படுத்துதல் ஆகியவை இதில் அடங்கும். 2025 மட்டும் 66,204 இணைய மோசடி சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. இது 3 பில்லியன் ரிங்கிட் இழப்பினை ஏற்படுத்தியுள்ளதை டாக்டர் ஸ்ரீ டாக்டர் அஹமத் ஜைத் சுட்டிக்காட்டினார். ஆகையால் நடப்பு தேவையை கருத்தில் கொண்டு சட்டங்கள் மதிப்பீடு செய்யப்பட வேண்டுமென அவர் வலியுறுத்தினார். குறு சிறு நடுத்தர தொழில் முனைவோரை பாதுகாப்பதற்கும் மின் வர்த்தக தளங்களின் பொறுப்புணர்வை அதிகரிப்பதற்கும் அரசாங்கம் விரிவான அனைத்தையும் உள்ளடக்கிய புதிய சட்டத்தை வரைந்து வருகிறது. 2024 ஏப்ரல் மாதம் அதன் ஆய்வு தொடங்கப்பட்ட வேளை அதன் இறுதி அறிக்கை நிறைவடைந்துள்ளது. உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின அமைச்சின் அகப்பக்கத்தில் அது இடம்பெற்றுள்ளதாக அமைச்சர் டாக்டர் அர்மிசன் முகமது அலி குறிப்பிட்டார். ஜூலை முதல் வாரத்தில் அமைச்சரவை கூட்டத்தில் அந்த சட்டவரவு சமர்ப்பிக்கப்படும் என அவர் கூறினார். ஜூன் முதலாம் நாள் தொடங்கி செயல்படுத்தப்பட்ட பிரிக்கிசோவின் லிண்டோங் 24 ஜாம் திட்டத்தின் கீழ் 136 கோரிக்கைகள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. வேலை நேரத்திற்கு பின் பாதிக்கப்பட்ட சந்தாதாரர்களுக்கு 627,743 ரிங்கிட் வழங்கப்பட்டுள்ளதை மனிதவள அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஆர் ரமணன் சுட்டிக்காட்டினார். இந்த புதிய முனைப்பின் கீழ் பெறப்பட்ட மொத்த கோரிக்கையில் இது 62.9 விழுக்காட்டினை உட்படுத்தியுள்ளது என்றார் அவர். இந்நிலையில் விரும்பத்தகாத சம்பவங்கள் எந்நேரத்திலும் நிகழும் சாத்தியம் உள்ளதால் இந்த விரிவான பாதுகாப்பு மிக முக்கியமானது என்றும் டாக்டர் ஸ்ரீ ஆர் ரமணன் கூறினார். நாட்டில் செயல்பாட்டில் உள்ள சேமிப்பு நடவடிக்கைகள் அனைத்தும் அலுவல் பயணங்களையும் அரசாங்கத்தின் செலவுகளையும் நிறுத்துவதை நோக்கமாக கொண்டவை அல்ல என்று நிதியமைச்சு கூறியது. மாறாக அவை உதவித்தொகை செலவுகளை ஈடுகட்டுவதற்கான இலக்கிடப்பட்ட நிதி நிர்வாக அணுகுமுறையாக உள்ளன. பன்னாட்டு கச்சா எண்ணெய் விலை ஏற்றம் நாட்டின் உதவித்தொகைக்கான செலவினம் கணிசமாக அதிகரிக்க வித்திட்டுள்ளது. இந்நிலையில் மக்களின் சுமையை குறைக்க உதவித்தொகைக்கான செலவை ஏற்றுக்கொண்டாலும் கூடுதல் செலவுகளை ஈடுகட்ட அரசாங்கம் செலவினங்களை குறைப்பதற்கான வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ளது என்று அமைச்சு அறிக்கை வாயிலாக விளக்கியது. உள்துறை அமைச்சு திருத்தம் செய்யப்பட்ட 2026 சிறைச்சாலை சட்டவரைவின் தாக்கலை நாடாளுமன்ற சிறப்பு செயற்குழு நிலையிலான துள்ளி ஆய்வுக்காக ஒத்திவைக்க முடிவெடுத்துள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கருத்துக்கள் மீதான அரசாங்கத்தின் அக்கறையாக இம்முடிவு 62 கூட்ட விதிகளுக்கேற்ப எடுக்கப்பட்டுள்ளதாக உள்துறை துணை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ டாக்டர் சம்சுல் அன்வா நசாரா கூறினார். தேசிய சிறைச்சாலை கழக நிர்வாகத்தின் நலன் கருதி சட்ட செயலாக்கத்தின் அனைத்து கூறுகளையும் சீர்படுத்துவதை இது நோக்கமாக கொண்டுள்ளது என அவர் கூறினார். அடையாளம் காணப்பட்டுள்ள 40,000 மேற்பட்ட சிறு திட்டங்களில் கவனம் செலுத்தும்படி அனைத்து அமைச்சுகளின் தலைமைச் செயலாளர்களையும் அரசாங்க தலைமைச் செயலாளர் தான் ஸ்ரீ சம்சுல் அஸ்ரி அபுபக்கர் பணித்துள்ளார். களத்தில் இறங்கி அங்கெழும் சிக்கல்களுக்கு தீர்வு காணும்படி முகநூல் பதிவின் வாயிலாக அவர் உத்தரவிட்டுள்ளார். எளிதில் நிறைவேற்றக்கூடிய செயல் திட்டங்களை விரைவுபடுத்த இன்று பிற்பகல் நடைபெற்ற தேசிய மேம்பாட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார். 3 முதல் 6 மாதத்திற்குள் நிறைவடையும் சாலைகள், கால்வாய்களை சீரமைப்பது, வகுப்பறைகள், சுகாதார மையங்களை தரம் உயர்த்துவது போன்றவை அதில் அடங்கும் என்றார் அவர். ஹங்துவாஜயா நகர்மன்ற நிர்வாக வட்டாரத்தில் உள்ள வீடமைப்பு மேம்பாட்டாளர்கள் மலாக்கா மாநில நில வடிவமைப்பு வழிகாட்டுதலுக்கு ஏற்ப கட்டாயமாக உள்ளூர் மரக்கன்று வகைகளை நட வேண்டும். இதனை செய்ய தரும் மேம்பாட்டாளர்களுக்கு பணி நிறைவு தகுதி சான்றிதழ் சிசிசி வழங்கப்படாது என அம்மன்ற தலைவர் டத்தோ சாஃபியா ஹரோன் கூறினார். உள்ளூர் மரங்கள் நாட்டின் வானிலைக்கு ஏற்றதாகவும் மீள்திறன் அதிகம் கொண்டவையாகவும் உள்ள வேளை அதற்கான பராமரிப்பு செலவுகளும் உகந்த நிலையில் உள்ளன. அதோடு கிரீன் சாம்பியன் ஸ்டேட் எனும் மலாக்காவின் இலக்கிற்கிருப்ப பல்லுயிரை பாதுகாக்க இந்நடவடிக்கை எடுக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: உலகத்தின் பார்வை ஒரே பந்தின் மீது 2026 உலகக்கிண்ண கார்பந்து போட்டி 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். அனைத்து ஆட்டங்களையும் கண்டுகளிக்க இப்பொழுதே RTM கிளிக்கை பதிவிறக்கம் செய்யுங்கள். ஹேஷ்டேக் சது போலா சது துனியா.
0: வெனிசுவேலாவை உலுக்கிய நிலநடுக்கத்தில் பலியானோர் எண்ணிக்கை 164 அதிகரித்துள்ளது. குறைந்தது 970 பேர் காயமடைந்துள்ளதாக இடைக்கால அதிபர் டெய்சி ரோட்ரிகோஸ் தெரிவித்துள்ளார். புதன்கிழமை அந்நாட்டில் ரிக்கர் கருவியில் 7.2 மற்றும் 7.5 பதிவான வலுவான நிலநடுக்கம் ஏற்பட்டது. தலைநகர் கராக்காசிலிருந்து 170 தொலைவில் அது மையமிட்டிருந்தது. 1900 பின் அந்த தென் அமெரிக்க நாட்டில் ஏற்பட்டுள்ள மோசமான நிலநடுக்கமாக இது வகைப்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் பலியானவர் எண்ணிக்கை 1000 கடக்கும் என அமெரிக்க புவியியல் மையம் தகவல் வெளியிட்டுள்ளது. இதனிடையே வெனிசுவேலாவுக்கு உடனடியாக 85 பிரான்ஸ் மீட்பு படையினர் அனுப்பப்படுவர் என அதிபர் எமானுவேல் மேக்ரான் கூறினார். பிரான்ஸ் அதன் ஐரோப்பிய பங்காளிகளுடன் வெனிசுவேலா அதிகாரிகள் கேட்டுக்கொள்வதற்கேற்ப பாதிக்கப்பட்டோருக்கு தேவையான உதவிகளை வழங்க தயாராக உள்ளது என அவர் எக்ஸ் தளத்தில் இடுகையிட்டுள்ளார். அந்த மீட்பு படையினர் தேடி மீட்பதிலும் இடிபாடுகளை அகற்றுவதிலும் நிபுணத்துவம் பெற்றவர்கள். யுக்ரைன் மோஸ்கோவுடன் இணைக்கப்பட்ட கிராமியா தீபகற்பம் மீது நடத்திய திருகுருதி தாக்குதலில் சிறார் 2 உட்பட 5 கொல்லப்பட்டனர். மேலும் இத்தாக்குதலால் அந்நாட்டின் தென்பகுதியில் உள்ள முதன்மை எண்ணெய் கிடங்கிலும் தீ ஏற்பட்டது. மோஸ்கோவின் 5 கால படையெடுப்பை எதிர்கொள்ளும் வகையில் யுக்ரைன் அண்மைய மாதங்களாக அதன் பதில் தாக்குதல்களை இரட்டிப்பாக்கியுள்ளது. இவ்வேளை இரவு முழுவதும் யுக்ரைனின் 269 திருக்குருதிகளை சுட்டு வீழ்த்தியதாக ரஷ்ய தற்காப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. ஐரோப்பிய ஒன்றியம் சோமாலிய நாட்டினருக்கான விசா விதிகளை கட்டுப்படுத்த முடிவெடுத்துள்ளது. இதனுடன் சோமாலிய நாட்டினருக்கு பலமுறை நுழைவு விசா வழங்கப்படாது. அதோடு விசா விண்ணப்பத்திற்கான காலக்கெடு 15 45 நீட்டிக்கப்பட்டுள்ளது. மேலும் விசா விண்ணப்பங்களுக்கான ஆதார தேவைகளுக்கான விலக்களிப்பு முடக்கப்பட்டுள்ள வேளை தூதரக கடப்பிதழை வைத்திருப்பவர்களுக்கு விசா கட்டணத்தை மீண்டும் செயல்படுத்தவும் ஒன்றியம் முடிவெடுத்துள்ளது. முன்னதாக ஒன்றியம் சோமாலியா அதன் குடிமக்களை மீண்டும் தாயகத்திற்கு கொண்டு வர தேவையான அளவில் ஒத்துழைக்காதது குறித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டது. விளையாட்டு. தேசிய சைக்கிளோட் அணியின் நுட்ப இயக்குனர் ஜான் பீஸ்லி தமது பதிலிருந்து விளங்கும் எண்ணத்தை வெளிப்படுத்தியுள்ளதை இளைஞர் விளையாட்டு அமைச்சர் டாக்டர் முகமது தௌஃபிக் ஜொஹாரி உறுதிப்படுத்தியுள்ளார். அதேவேளை காமன்வெல்த் ஆசிய போட்டிகள் உள்ளிட்ட சில முதன்மை விளையாட்டுகளின் ஏற்பாடுகளை பீஸ்லி நிர்வகிக்கிறார். அந்த ஏற்பாடுகள் சீராக நடைபெற அந்த பொறுப்பை இவ்வாண்டு இறுதி வரை இருக்க அவர் ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். நிறைவாக உலக கிண்ண கார்பந்து. DEF குழுவினரான 6 ஆட்டங்கள் நடைபெற உள்ளன. அதிகாலை 4 கிரசாவ் ஐவரி கோஸ்டையும் யுகாடோர் ஜெர்மனியும் சந்திக்கும். காலை 7 துனிசியா நெதர்லாந்துடனும் ஜப்பான் ஸ்வீடனுடனும் களம் காண உள்ளன. இணைய குற்றச்செயல் அச்சுறுத்தல் வலுவான சட்ட கட்டமைப்பு தேவை. மின் வர்த்தக தளங்களின் பொறுப்புணர்வை அதிகரிக்க புதிய சட்டம் வரையப்படுகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சிவசங்கரி கணபதி. வணக்கம்.
2: வரலாற்று வரலாற்றில் இன்று
3: 2004 ஆண்டு இன்றைய நாளில் தலைநகரில் துவான்கு ஃபவுசியா அறக்கட்டளை YTFI பேரரசியார் துவான்கு ஃபவுசியா தங்கு அப்துல் ரஷீத் அதிகாரப்படியாக தொடக்கி வைத்தார். இளம் பெண்கள் உயர்கல்வியை தொடரவும் வகுப்பறைக்கு வெளியேயான செயல்பாடுகளிலும் சமூக பணிகளிலும் சிறந்து விளங்கவும் உதவ இந்த அறக்கட்டளை நிறுவப்பட்டது. வாய்ஸ் வுமன் இன் சர்ச் ஆஃப் எக்ஸலன்ஸ் இந்த அறக்கட்டளையின் கருப்பொருளாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. இந்த தொடக்க விழாவில் அறக்கட்டளைக்காக 80 லட்சம் ரிங்கெட்டுக்கும் அதிகமாக திரட்டப்பட்டது. YTFக்கான பொதுமக்களின் பரந்த ஆதரவை நம்பிக்கையையும் இது வெளிப்படுத்தியது.
2: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: நேரம் இரவு மணி 9:00.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களே, இடம்பெறுவது இஸ்லாமிய வரலாறு. வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முஹம்மது அசன் அஸ்-சதகி.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பானவர்களே, இஸ்லாமிய வரலாறு என்ற இந்த அழகிய நிகழ்ச்சியிலே நாம் சந்திக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், ஏக இறைவனுக்கே புகழ் அனைத்தும். அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா எம்பெருமான் ஆதம் நபி அவர்களை படைத்த சம்பவங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அவர்களுடைய உருவம் உருவாக்கப்பட்டது, பல வருடங்களாக அப்படியே வைக்கப்பட்டது, பிறகுதான் உயிர் கொடுக்கப்பட்டது என்ற செய்தியையும் நாம் முன்னால் பார்த்தோம். அந்த ரூஹ் என்ற உயிர் அந்த உடலுக்குள்ளே புகக்கூடிய நேரத்திலே நடந்த சம்பவங்களை நாம் பார்ப்போம். ரூஹ் அவர்களுடைய தலையின் வழியாக மூக்கை அடையும் பொழுது அவர்கள் தும்மலிடுகிறார்கள். அந்த சம்பவத்தை பார்த்தோம். வானவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல சொன்னதையும் பார்த்தோம். அப்பொழுது அல்லாஹ் சொன்னானே, யர்ஹமுக ரப்புக, உன்னை படைத்த இரட்சகன் உன்மீது இரக்கப்படட்டும், உன்மீது அருள் பாலிக்கட்டும் என்பதாக அல்லாஹ் பதில் கூறுகிறான். அந்த கணமே நபி ஆதம் அவர்களுடைய ரூஹ் அவர்களுடைய இரு கைகளையும் கடக்கின்றது. உடனே இரு கைகளையும் எடுத்து தங்களுடைய தலை மேல் வைத்துக் கொள்கிறார்கள் நபி ஆதம் அவர்கள். அல்லாஹ் பேசுகிறான், ஏன் உங்களுடைய இரு கைகளையும் தலையிலே வைத்துக் கொண்டீர்கள் என்பதாக நபி அவர்கள் கூறுகிறார்கள். என்னுடைய வருத்தத்தை வெளிப்படுத்த இறைச்சகனே, ஏன் வருத்தப்படுகிறீர்கள் என்பதாக அல்லாஹ் கேட்டான். உன்னுடைய அருள் கிடைக்க வேண்டும் என்பதாக நீ கூறினாயே. இர்ஹமுக ரப்புக, தீயவர்களுக்குத்தானே உன் அருள் தேவை, தவறிழைப்பவர்களுக்குத்தானே உன் அருள் தேவை என்று நினைத்து நான் வருந்துகின்றேன். என்னிடத்திலே உனக்கு மாற்றமான காரியமும் ஏற்படும் என்று விளங்கி நான் வருந்துகின்றேன் என்பதாக ஆதம் நபி அவர்கள் கூறுகிறார்கள். அப்பொழுது அல்லாஹ் ஒரு வார்த்தையை சொல்கிறான், இன்ன ரஹ்மதி கலபத் அலா கலபி, என்னுடைய இரக்கம் என் சினத்தை விட என் கோபத்தை விட மேலோங்கியது என்பதாக அல்லாஹ் கூறுகிறான். அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா மனிதனை இரண்டு பண்புகளுடன் படைத்திருக்கின்றான். மனிதர்களுக்கும் ஜின்களுக்கும் இவர்கள் ரெண்டு பேர் அல்லாத மற்ற படைப்புகளுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? உலகத்திலே பல படைப்புகள் இருக்கின்றன, ஆனால் மனிதனுக்கும் ஜின்னுக்கும் தான் அல்லாஹ் அறிவையும் கொடுத்திருக்கின்றான். தன்னிச்சையாக எதையும் செய்யக்கூடிய முடிவு சொந்தமாக எடுக்கக்கூடிய திறனையும் கொடுத்திருக்கின்றான். ஒரு மனிதன் நினைத்ததை செய்ய முடியும், செய்யக்கூடாதென்று இறைவன் கூறியதை செய்யவும் முடியும், செய்யக்கூடாது என்று சொன்னதை விட்டுவிட்டு விலகிக்கொள்ளவும் முடியும். ஆனால் ஜின்கள் இந்த இரண்டு சக்திகளையும் தவறாக உபயோகித்தார்கள். அதனால்தான் நான்கு படைப்புகளாக படைக்கப்பட்டாலும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அறிவை வைத்து தங்களுடைய நஃப்ஸ் என்ற இச்சைகளை கட்டுப்படுத்த மறந்ததின் காரணத்தினால் அவர்கள் அனைவரையும் அழித்துவிட்டு அல்லாஹ் மனிதனை படைக்கின்றான், நபி ஆதம் அவர்களை படைக்கின்றான். ஏன் படைத்தான்? அல் குர்ஆனிலே அல்லாஹ் கூறும் பொழுது கூறுகிறான், கலீஃபத்தன் ஃபில் அர்த், இன்னி ஜாஇலு கலின்னாஸ், இந்த உலகத்திலே ஹலீஃபாவை படைக்கப் போகின்றேன். ஹலீஃபாவென்றால் என்ன? இறைவனுடைய வல்லமையை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு படைப்பு. சில படைப்புகளை பார்த்தால் இறைவனுடைய வல்லமை தெரியும். உதாரணமாக அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், அதனுடைய அமைப்புகளும் அதனுடைய செயல்பாடுகளையும் பார்த்து அல்லாஹுடைய வல்லமையை விளங்கிக் கொள்ளலாம். ஆனால் அந்த படைப்புகள் மாறு செய்ய முடியாது. என்னைக்கும் சூரியன் வந்து அல்லாஹ் சொன்ன டைமை விட லேட்டா வராது. சந்திரன் 28-29 நாள்ல பூமியை சுத்திட்டு வரணும்னு அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்க மாற்றமா லேட்டா ஒரு 35 கழிச்சு ஒரு சுத்த முடிக்காது. அல்லாஹ் படைத்த அனைத்து படைப்புகளும் அல்லாஹ் சொன்னதை தான் செய்யும். ஆனால் மனுஷனுக்கும் ஜின்களுக்கும் அல்லாஹ் மாற்றம் செய்யக்கூடிய சக்தியையும் கொடுத்திருக்கின்றான். அப்படி சக்தியை பெற்றும் கூட அல்லாஹுவை நினைத்து அவனுடைய வல்லமையை புரிந்து அல்லாஹுவினுடைய கட்டளையின்படி நடக்க வேண்டும் என்பதுதான் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மிக பெரிய ஒரு சவால். அப்ப அந்த சவாலை நிறைவேற்றும் பொழுது கண்டிப்பாக மனுஷன் சில நேரத்துல தவறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, சில நேரத்துல சாதிக்கவும் வாய்ப்பு இருக்கு, சில நேரத்துல இறைவன் விரும்பியது போல வாழ்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது, சில நேரங்களிலே தன்னுடைய நஃப்ஸின் பேச்சை கேட்டு தவறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இதைத்தான் நபி ஆதம் அவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் சொன்ன பொழுது அல்லாஹ் அதற்கான பதிலாக, இர்ஹமுக ரப்புக, உன்னுடைய இரட்சகன் உன் மேல இறக்கப்படட்டும், ரஹமத்து செய்யட்டும்னு அல்லாஹ் சொன்னதற்கான காரணம் என்னவென்றால், மனிதன் எங்கெல்லாம் தவறுவானோ, அவனுடைய அறிவு சொல்கிறது செய்யாதே என்று, அவனுடைய உள்மனது சொல்கிறது செய்யாதே என்று, ஆனால் அவனுடைய நஃப்சு தவறான ஒரு விஷயத்தை செய்ய சொல்லி அவன் செய்து விடும் பொழுது இறைவனுடைய ரஹ்மத் அவனை நோக்கி வருகிறது. அதற்கு பெயர்தான் அந்த மனிதன் அவனுடைய உள்ளத்திலே ஏற்படக்கூடிய ஒரு குமுறல், நதாமத் என்று சொல்லப்படக்கூடிய செய்த பாவத்தை எண்ணி வருந்தக்கூடிய அந்த சிந்தனை, அந்த கவலை. அதைத்தான் அல்லாஹ் நபி அவர்களுக்கு தலையிலும் கையிலும் ரூஹ் வந்ததுடன் அல்லாஹ் கொடுத்த மிகச் சிறப்பான ஒரு பண்பு என்னவென்றால் நதாமத். செய்த தவறை நினைத்து கவலைப்படுவது, அந்த கவலைப்படுவதுதான் அல்லாஹுடைய ரஹ்மத், அல்லாஹுடைய இரக்கம். இதைத்தான் அல் குரானிலே அல்லாஹ் கூறும் பொழுது முஃமின்களுடைய பண்பாக கூறுகின்றான். அவர்கள் செய்த தவறுகளை கண்டும் காணாதது போல் அவர்கள் இருக்க மாட்டார்கள். முமினா இருக்கிறவங்க தப்பு செஞ்சதோட அந்த தப்பு செய்யற வரைக்கும் அந்த இன்பத்துல இறைவனை மறக்கலாம். ஆனால் அந்த சிற்றின்பத்திலிருந்து வெளியே வந்ததோட தப்பு செஞ்சு முடிச்சு அங்கிட்டு ஒரு சில நிமிடங்களிலேயே அவன் உள்ளத்துல ஒரு பயம் வரும், பதட்டம் ஏற்படும். அதுதான் அல்லாஹுடைய ரஹ்மத்து. அந்த பதட்டத்தை மனிதன் உபயோகித்துக் கொள்கிறானா அல்லது அதை கண்டும் காணாமல் போகின்றானா என்பதுதான் ஒரு மூமினான மனிதனுக்கும் முனாஃபிக்கானவனுக்குமான வித்தியாசம். இதைத்தான் நபி அவர்களை படைச்ச ஆரம்ப கட்டத்திலே அல்லாஹ் தன்னுடைய ரஹ்மத்தாக வாக்கு கொடுத்துட்டான். நபி அவர்கள் அல்லாஹுவ புகழ்றாங்க. அல்லாஹ் மனிதனாகிய உன்னுடைய தவறுகள் ஏற்படும் பொழுதெல்லாம் என் இரக்கம் ஏற்படும் என்று அல்லாஹுவ கழிக்கின்றான். ஜின்னிட்ட அது இல்ல, மனிதன்ட்டு அது இருக்கு. ஜின்னிட்ட அது மிக குறைவாக இருந்துச்சு. அதனால தான் 25,000 வருடங்களுக்கு ஒரு படைப்பாக 4 படைப்புகளை ஜின்களை வேற மாதிரி வேற மாதிரி அல்லாஹ் படைச்சுக்கிட்டே போறான். ஒவ்வொரு தடவையும் படைச்ச பிறகு அநியாயம் பண்ணி அவர்கள் அல்லாஹுடைய கோபத்திற்கு ஆளாகிறார்கள். ஆனால் மனிதன் அதே தப்ப செய்யறான். ஆனா எல்லாத்தையும் செஞ்சுட்டு அஸ்தஃகுஃபிருல்லாஹல்அஸீம் அப்படின்னு சொல்லி 5 வக்த தொழுகையிலேயோ அல்லது வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுதோ இறைவனிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்ட அடுத்த நிமிடமே அல்லாஹ்வுடைய ரஹ்மத் வந்துருது. எந்த அளவுக்குன்னு சொன்னா, எவ்வளவு பெரிய பஞ்சமா பாதகங்கள் செய்திருந்தாலும் பிற மனிதர்களை பாதிக்காத இறைவன் சம்பந்தப்பட்ட பாவங்களை பற்றி சொல்கிறேன், அந்த பாவங்கள் செய்த பிறகு என் இறைவா மன்னிச்சிருன்னு ஒரு வார்த்தை கேட்டதோட அல்லாஹ் உடனே மன்னிச்சிடறான். எந்த அளவுக்குன்னு சொன்னா, ஒரு சிறு தகவல், அதை கூறிவிட்டு அடுத்த விஷயங்களுக்கு செல்வோம். என்னவென்றால் மலாய்க்குத்துமார்கள் அல்லாட்ட கேட்பாங்களாம், இந்த மனுஷன் இவ்வளவு அநியாயம் பண்றானே, ஏன் பொறுத்துக்கணும் என்பதா? அல்லாஹுனுடைய படைப்பான கடல் கேக்குமா, இறைவா நீ எவ்வளவு வல்லம உள்ளவன், உனக்கு இவ்வளவு அநியாயம் பண்றாங்களே, உன்னுடைய கட்டளைகளை மீறுகிறார்களே என்று கடல் சொல்லி அல்லாட்ட அனுமதி கேட்குமா, எனக்கு ஒரு நிமிஷம் அனுமதி கொடு, நான் இவங்களையெல்லாம் அழிச்சிடுறேன் என்பதாக. மலைகள் சொல்லுமா, இறைவனை எனக்கு வாய்ப்பு கொடு, இவர்களெல்லாம் அழிச்சிடுறேன். அப்ப அல்லாஹ் சொல்வானா, என்னையும் நான் படைத்த இந்த மனித குலத்தையும் விட்டுவிடுங்கள், இவர்களுடைய தவறுகளை நான் மன்னிப்பேன். இவர்கள்ட்ட எதிர்பார்க்கிற ஒரே விஷயம் அதுதான், இவன் எவ்வளவு தவறு வேணாலும் செய்யட்டும், ஒரு நிமிஷம் வரும் என்றச்சகா நான் செஞ்சது தப்புன்னு வந்து என்கிட்ட நிப்பான். அந்த நொடியே அவனுடைய அனைத்து பாவங்களை மன்னித்து அவனை நான் பரிசுத்தப்படுத்தி விடுவேன் என்பதாக அல்லாஹ் கூறுகின்றான். ஆக நேயர் பெருமக்களே, இறைவன் மனிதனை படைத்த ஆரம்பத்திலேயே கொடுத்த ஒரு சிறந்த அன்பளிப்புத்தான் தவறு செய்த பிறகு ஏற்படக்கூடிய கவலை. அந்த கவலையை நாம் கண்டும் காணாமல் இருந்துவிடக்கூடாது. எப்பொழுதெல்லாம் நாம் செய்த தவறுக்கு வருந்தக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுகின்றதோ அந்த நேரத்துல அழுது அல்லாஹ்ட மன்னிப்பு கேட்கணும். அந்த நேரத்துல நம்ம உள்ளத்திலே ஏற்படக்கூடிய அந்த இரக்கத்தை உபயோகிச்சு தௌபா என்ற, இஸ்திஃபார் என்ற சிறந்த ஒரு அமலை செய்துவிட வேண்டும். அதுதான் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அன்பளிப்பு. ஆக அன்பர்களே, பிறகு அந்த ரூஹ் அப்படியே உடலுக்குள் நுழையுது. அப்ப நபி அவர்கள் கண்ணை தொடர்ந்து பார்க்கறாங்க. பார்த்தா அரிஷல எழுதப்பட்டு இருக்கின்றது, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்பதாக. ஆதம் நபி பார்க்கறாக அல்லாஹ்வுடைய பேர் எழுதப்பட்டிருக்கு, பக்கத்திலே இன்னொரு ஒரு பேரும் எழுதப்பட்டிருக்கு. கேட்கறாக, இறைவனே உன்னுடைய பெயருடன் மற்றொருவரின் பெயரையும் நான் காண்கின்றேனே, அவர் யார், எனக்கு முன் நீ அவரை படைத்துள்ளாயா என்று ஆச்சரியத்தோட கேட்கிறாங்க. அதற்கு அல்லாஹ் சொல்றான், இல்ல, அவரு உங்களுக்கு புள்ளையாதான் பிறப்பாரு, அவர் இறுதி மாநபியாக உலகில் பிறப்பார். ஆனால் அவரினுடைய ரூஹை அண்டகோலங்களை படைப்பதற்கு 60,000 வருடங்களுக்கு முன்பதாகவே நான் படைத்து விட்டேன் என்பதாக அல்லாஹ் பதில் சொல்றான். இதைத்தான் கவிஞர்கள் கூறுவார்கள், மாதர் சூல் அகட்டுள் தோன்றா மனு நெறி ஆதமே, நின் காதலில் உதவுகின்ற கான் முலை அதிலோர் பிள்ளை, வேத நாயகமா எங்கும் விளங்கும் தீன் விளக்காய் பின்னால் பூதல நபியாய் காண படைத்தனன் புகழக்கேன்மோ. என்ன அர்த்தம்? நபி அவர்களை படைப்பதற்கு முன்னாடியே ஆதம் நபி அவர்களுடைய ரூஹு உருவாக்குவதற்கு முன்பதாகவே எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நூர் என்ற பிரகாசம் உருவாக்கப்பட்டு விட்டது. அப்ப ஆதம் நபி சொல்றாங்க, யா அல்லாஹ், அப்பன்னா முஹம்மது அவர்களை என்னுடைய மகன் என்பதாக நீ லௌஹுல் மஹ்ஃபூல்ல எழுது என்பதாக கேட்கிறாங்க. உடனே அல்லாஹ் லௌஹுல் மஹ்ஃபூதிலே முஹம்மத் அவர்கள் ஆதமுடைய மகனார் என்பதாக அல்லாஹ் கூறுகின்றான். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரகாசம், அவர்களுடைய ஒளி நூரே முஹம்மது என்று சொல்லப்படும். இது சம்பந்தப்பட்ட நிறைய கருத்துகளும் செய்திகளும் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நேரங்களிலே நாம் பார்ப்போம். பெருமானாரை அவர்களுடைய நூரை அல்லாஹ் ஆதம் நபி அவர்களை படைப்பதற்கு முன்பதாகவே படைத்து விட்டான். இது ஒரு செய்தி. அடுத்து ஆதம் நபி அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், ஆதமே நீர் ஒரு தவறு இழைப்பீர், அந்த தவற்றினை நான் இந்த முஹம்மது அவர்களுடைய பெயருக்காக உங்களுக்கு மன்னிப்பு கொடுப்பேன் என்பதாக கூறுகிறான். ஆதம் நபி அவர்களே, நீங்க ஒரு தப்பு செய்விய, அந்த தப்ப நான் மன்னிக்கிறப்ப இந்த முஹம்மது அவர்களினுடைய பொருட்டால் தான் உங்களை நான் மன்னிப்பேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அதை கேட்டதோட ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அவங்க இது என்ன புதுமையாக இருக்கிறது, தந்தை மகனுக்காக பரிந்துரைப்பதே முறை, இது அதற்கு மாற்றமாக இருக்கின்றதே என்று நினைக்கிறாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம். ஒரு பிள்ளைக்கு சிபாரிசு பண்ணு சொன்னா அத்தா தான் வந்து சிபாரிசு பண்ணுவாங்க. ஆனா தந்தை செய்த ஒரு தவறுக்கு மன்னிப்பு கொடுக்கும் பொழுது மகனை கருத்தில் கொண்டு மன்னிப்பு கொடுக்கப்படும் என்ற இந்த ஒரு விஷயம் வித்தியாசமா இருக்குது அப்படின்ட்டு ஆதம் நபி அவர்கள் நினைக்கும் போது அல்லாஹ் சுபஹானஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொல்றான், ஜிப்ரீலே ஆதத்தோட மனசுல ஏற்படக்கூடிய இந்த எண்ணத்தை வெளியில எடுத்துருங்க என்பதாக அல்லாஹ் சொல்றான். ஏன்னா அந்த நேரத்துல ஆதம் நபி அவர்களுக்கு என்ன ஏற்படுது, தன்னுடைய பிள்ளையின் பெயரால் தான் மன்னிக்கப்படுவோமா என்ற அந்த ஒரு எதிர்மறையான அந்த சிந்தனையை அல்லாஹ் சொல்றான், ஜிப்ரீலே அந்த சிந்தனையை எடுத்து வெளியில தூக்கி வீசிருங்க என்பதாக. பிறகு ரூஹ் அவர்களுடைய உடம்புல இறங்குது. முழு உடம்பிலும் ஆதம் நபி அவர்களுடைய அந்த உருவம் தோலும் எலும்பும் சதை கொண்ட ஒரு மனித படைப்பாக மாறுது. தொப்புள் கிட்ட அந்த ரூஹு இறங்கி போகும் பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்து எந்திரிச்சு நிக்கிறதுக்கு முயற்சி செய்யறார். அந்த ரூஹ் அப்படியே தலையில இருந்து மேல இருந்து கீழே அப்படியே இறங்கி ஒவ்வொரு இடமாக ரூஹு அல்லாஹ் கொடுத்துக்கிட்டு வர்றான். அப்ப தொப்புளுக்கு கீழே இறங்கும் பொழுது ஆதம் நபி எந்திரிச்சு நிக்கிறதுக்கு முயற்சி செய்யறாங்க. அதுக்கு பிறகு காலுக்கு வந்த பிறகு எந்திரிச்சு குதிக்க முயற்சி செய்யறாங்க. ஆனா இடுப்புக்கு வரும்போது அவங்க எந்திரிக்க நினைச்சப்ப எந்திரிக்கவும் முடியல, எந்திரிச்சு குதிக்க முயற்சி செஞ்ச பொழுது குதிக்கவும் முடியல. அப்ப வானவர்கள் பார்த்து சொல்றாங்க, இது என்ன இந்த படைப்பு, ரொம்ப அவசரப்படுறாப்லையே என்பதாக. இதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல கூறும் பொழுது சொல்கின்றான், மனிதன் அவசரக்காரனாக படைக்கப்பட்டிருக்கான். அப்படி தனக்கு ஒரு சக்தி கிடைச்சதோட உடனே அதை பரீட்சிச்சு பார்க்கணும், உடனே அதை செஞ்சு பார்க்கணும். அதான் சொல்லுவாங்க, நினைச்சதோட குதிரை ஏறணும் அப்படின்ட்டு. அது மாதிரி மனிதன் அவசரக்காரனாக படைக்கப்பட்டிருக்கின்றான். அதுதான் இந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ரூஹு கிடைக்க கிடைக்க நபி அவர்கள் ஆதம் அவர்கள் உடனே உடனே செய்ய நினைச்சதை உதாரணமாக வச்சுதான் மனுஷன்ட்ட அந்த அவசர குணம் இருக்கும். அதனாலதான் ஒரு மனிதன் அவனிடம் அவசர குணம் இருந்தாலும் அல்லாஹ் அவனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அறிவை வைத்து அந்த செயலை யோசிச்சு நல்லதா கெட்டதான்னு நிதானிச்சு அவன் செய்ய வேண்டும். அவனுடைய குணத்துல அவசரத்தை கொடுத்திருக்கான். அந்த அவசரத்தை கட்டுப்படுத்தக்கூடிய அறிவையும் அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். வல்ல ரப்புல் ஆலமீன் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அவசரத்துடன் செய்யக்கூடிய செயல்களிலும் அவசரத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகளிலும் ஏற்படக்கூடிய தீமைகளை விட்டு பாதுகாப்பானாக. அந்த அவசர நேரத்திலே நிதானத்துடன் இருந்து இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய அறிவை வைத்து சிறந்த முடிவுகளையும் சிறந்த திட்டங்களையும் யோசிக்கக்கூடிய மக்களாக செயல்படுத்தக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கியருள்வானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته.
1: நேர்களே, இதுவரை அல் அஃபீஸ் உஸ்தாஸ் முகமது அசன் அஸ்ஸதக்கி அவர்கள் வழங்கிய இஸ்லாமிய வரலாறு கேட்டீர்கள்.
3: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெருஞ்ஞாரன்.

0: இதனால நாங்க சொல்ல போறது என்னன்னா, பல வருடமாக நீங்க அவரோட காத்திருந்த நிகழ்ச்சி தொடங்க போகுதுங்க.
1: ஜூலை 4 பிற்பகல் 3 மணிக்கு ஜோஹர் குலை தி கம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடியின் மண்டபத்தில் உங்களுக்காக மீண்டும் கலப்படம். ஜோஹர் பாரு மன்மதா ஃபியூஷன் பேண்ட் பின்னணி இசையில் நம்மூர் கலைஞர்கள் பாட போறாங்க. நகைச்சுவை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோடு நாங்களும் உங்களை சந்திக்கிறோம். தெய்வீகம் மோகன் கலப்படம்
2: உங்களை
3: ஞாயிற்றுக்கிழமைகளில்
2: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
3: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
2: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.

காற்றின் மொழியில் உலகக்கிண்ண போட்டிகளை பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து ஆர்டிஎம்மின் அனைத்து வானொலி நிலையங்களையும் நீங்க செவிமடுக்கலாம். சரிங்க, நாளைய ஆட்டங்கள், நாளைக்கு முக்கியமா 6 ஆட்டங்கள் இடம்பெற உள்ளது உலகக்கிண்ணத்துல. அதுல எல்லாருமே எதிர்பார்த்து காத்திருப்பது என்னமோ அந்த ஒரு 2 ஆட்டங்களுக்கு தான். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, நாளை காலை 7 மணிக்கு துனிசியா நெதர்லாந்தை எதிர்கொள்றாங்க, ஜப்பான் ஸ்வீடனை எதிர்கொள்றாங்க. இந்த ஒரு 2 ஆட்டங்களும் பார்த்தோம்னா குழு எஃப், இந்த 4 அணிகளும் குழு எஃப்ல சேர்ந்தவங்க தான். என்ன ஒண்ணு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஒரு குழுவில், எஃப் குழுவில் நெதர்லாந்தும் ஜப்பானும் வந்து 4 புள்ளிகள் பெற்று முதல் 2 இடங்களில் உள்ளாங்க. ஸ்வீடன் 3 புள்ளிகளை பெற்று 3வது இடத்தில் உள்ளாங்க. துனிசியா புள்ளிகளே இல்லாம கடைசி இடத்துல அவங்க வந்து உலக கிண்ணத்தை விற்று வெளியேற்றப்பட்டு விட்டார்கள். ஆனா என்னன்னா, இந்த 2 ஆட்டங்களின் முடிவை வைத்துதான் யார் அடுத்த சுற்றுக்கு முன்னேற போகின்றார்கள் அப்படின்றதே தெரிய போகுது. ஆமாங்க, யார் வேணாலும் போகலாம், யார் வெற்றி பெறாங்க. இன்னொன்று வந்து, கோல் எண்ணிக்கையும் வந்து ரொம்ப முக்கியமா இந்த ஒரு 2 ஆட்டங்கள்லயும் பார்க்கப்படுகின்றது. அதனால யார் வேணாலும் ஜெயிக்கலாம் அப்படின்றதுனால இந்த 2 ஆட்டங்களுக்கும் எதிர்பார்ப்பு வந்து அதிகமாகவே எகிர்கின்றது அப்படின்னு சொல்லலாம். நீங்க இந்த எல்லா ஆட்டங்களையும் ஆர்டிஎம் கிளிக் செயலி வாயிலாக இலவசமாகவே கண்டு களிக்கலாம். ஒரே உணர்வு, 1 மில்லியன் கரவொலி. பார்ப்போம் நாளைக்கு யார் ஜெயிக்கிறாங்கன்னு.

0: வணக்கம் மின்னலே.
1: இவங்களை நம்பி மட்டும் நான் போக மாட்டேன். ஐயோ, இவங்க வாகனத்தை ஓட்டுறாங்களா?
2: தேவதர்ஷினி ஜோஹர்ல இருந்து அடிக்கடி எனக்கு ஒரு தோழி இருக்காங்க. நாங்க வந்து நாங்க ஆசிரியர். அப்ப போஸ்டிங்க்கு முதல்ல இங்க வந்தோடனே நாங்க மேற்படிப்பு படிக்கிறதுக்கு 2 வருஷம் நான் அவங்க கூட தான் வாகனத்துல பயணம் செஞ்சேன். அந்த 2 வருஷமும் எனக்கு ரணகலமா இருந்துச்சு. அவங்க ஓட்டுறப்ப எதுவுமே பாக்க மாட்டாங்க. சிக்னல் அப்பதான் போடுவாங்க. நமக்கு சொல்லி கொடுத்தப்ப வந்து 3 வினாடி நம்ம நிக்கணும் பாக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அதெல்லாம் கிடையாது. போட்டோமா ஒரு லீப்பாட் எடுத்தோமா
1: லீப்பாட் எடுக்கிறாங்களா?
2: அந்த பயணம் வந்து 1 மணி நேரம் நாங்க வந்து கேம்பஸ்க்கு போனோம். நான் தூங்கவே மாட்டேன். கண்ணு ரெண்டும் முடிச்சுக்கிட்டு நான் உங்களுக்கு லைவ் கமெண்ட்ரி கொடுத்துட்டே வருவேன். பக்கத்துல லோரி வருது, காடி வளையுது, ரோட்ல குழி இருக்கு,
1: மரம் வருதா சாய்தா போதான்ற மாதிரி.
2: அப்புறம் நான் வேற சொல்லுவேன், மழை வேகமா இருந்துச்சுன்னா வைப்பர் வேகமாக்கு எல்லாத்தையும் நான் பண்ணுவேன்.
0: நீங்க பேசும்போது ஒரு மரண பயம் தெரியுதுங்க உங்ககிட்ட.
2: உண்மையானுமே மரண பயமா தான் இருக்கும். போற வரவெல்லாம் ஓனடி பக்கம்
0: 6:30 தொடக்கம் 10 மணி வரை வணக்கம் மின்னலோட இணைந்திருங்கள்.

அரிஜித் சிங் கொண்டு வந்த பாடல் தாங்க அது. காற்றின் மொழியில் தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். சரிங்க, அடுத்து ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான தகவல் கண்டிப்பா காலையிலிருந்து நம்ம அறிவிப்பாளர்கள் எல்லாரும் உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க. ஆனா மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நினைவிருத்த காற்றின் மொழியில் நான் வந்துள்ளேன். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது வரைக்கும் எத்தனை அழைப்புகள், எத்தனை உரையாடல்கள், இந்த ஒரு பெயரை மீண்டும் மீண்டும் சொல்லிட்டே இருந்திருப்பாங்க. அந்த ஒரு நாள்ல பிரவீன்குமார் எப்படிலாம் நடந்தது தெரியுமா, இங்க என்ன நடந்தது தெருமா, எப்படி இருந்தது தெரியுமா தெரியுமான்னு அப்படியே கேட்டுட்டே இருப்பாங்க. அப்ப எனக்கே யாருங்க அவரு, என்னங்க அதை நான் பார்த்துருக்கணுமே, பார்க்காம விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முறை வருந்தி இருக்கேன். அதற்கெல்லாம் ஒரு விடை கிடைத்து விட்டது. வருமா வருமானு கேட்டுட்டு இருந்தீங்க, வந்து விட்டது. மீண்டும் கலப்படம் உங்களுக்காக கூடிய விரைவில். எப்ப அப்படின்னு பார்த்தோம்னா, முக்கியமா நம்ம ஜோர் நேயர்களுக்கு தாங்க. ஜூலை 4ஆம் தேதி பார்த்தோம்னா சனிக்கிழமை பிற்பகல் 3 மணி முதல் ஜோஹோர் கூலாயில் அமைந்துள்ள த கொம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடி Level 1 மண்டபத்தில் கலப்படம் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. உங்களுக்காக நிறைய ஏற்பாடுகள். நம்ம மண்ணின் மைந்தர்களின் படைப்புகள், முக்கியமா மன்மதா ஃபியூஷன் பேண்ட், இவங்களுடைய மேற்பார்வையில் நம் நாட்டு கலைஞர்களின் சிறப்பான நிகழ்ச்சிகள், கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற உள்ளன. முக்கியமா பார்த்தோம்னா கார்த்திகன், வாசு, சுகன்யா, ஜெகதீசன், நேஷ், பொன் ரமேஷ், பிரியசகி, இவங்க எல்லாம் அவங்களோட படைப்புகள் இடம்பெற உள்ளது. நிறைய ஆடல் பாடல் நகைச்சுவை. நம்ம நண்டு ரமேஷ் மற்றும் ஷான் இவங்கெல்லாம் வராங்க ஜோர் நேயர்களை நேரில் சந்தி. வாங்க, குடும்பத்தோடு வாங்க, நண்பர்களோடு வாங்க, கலப்படம் உங்கள் மின்னலோடு இணைந்து மீண்டும் கொண்டாட வாங்க. சரிங்க, மண்ணின் மைந்தர்களை பத்தி நிறைய பேசிட்டோம். அடுத்து ஒரு மலேசிய பாடலை கேட்கலாம். சதீஷ் மற்றும் பிரியா வதனி கொண்டு வராங்க இதோ.

0: முடிஞ்சா பாட்டு அப்ப பேக்கா
1: தாளம். இது நம்ம ஊர் கலைஞர்களின் தளம்.
2: சினிமா பாடல்கள் நம் கலைஞர்கள் பாட நீங்க கேட்க போறீங்க. தனித்திறமைகளை அடையாளம் காண போறோம். நீங்களும் கலந்துக்கலாம்.
1: ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 12:15 தொடக்கம். உங்களுக்காக தாளம்.
3: புகை பூஞ்சொருளும் பொருளும் எரித்திடத்தே வயலை ஒரு

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 10 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். அரசாங்கத்தின் தொழிலாளர் சந்தை முனைப்பின் வாயிலாக சுமார் 31 விழுக்காட்டினர் அல்லது 13,309 பேர் மீண்டும் பணிக்கு திரும்பியுள்ளனர் என மனிதவள அமைச்சு கூறியது. வேலை இழந்த விவகாரத்தை நிர்வகிப்பதிலும் கண்காணிப்பதிலும் மட்டும் அரசாங்கம் கவனம் செலுத்தவில்லை, மாறாக பாதிக்கப்பட்டவர்கள் மீண்டும் வேலை சந்தைக்குள் நுழைய தேவையான நடவடிக்கைகளுக்கு முக்கியத்துவம் வழங்கப்படுவதாக அமைச்சு அறிக்கை வாயிலாக விளக்கியது. பேரா அரசாங்கம் நுட்ப திறன் கல்வி டிவேட்டை தொடர்ந்து வலுப்படுத்தும் என மந்திரி பசார் டத்தோசிரி சரானி முகமாட் கூறினார். சில முதன்மை பொருளாதார மேம்பாட்டு மண்டலங்களின் வாயிலாக உருவாக்கப்பட்ட வேலை தொழில் முனைவு வாய்ப்புகளை பெற உள்ளூர் இளையோர் தயாராக இருப்பதை இது உறுதி செய்யும். மேலும் டிவேட்டை இளையோர் தங்களின் எதிர்காலத்திற்கான அடித்தளமாக கொள்ள வேண்டும் என அவர் தமது அவாவை வெளிப்படுத்தினார். ஜோஹர் பத்துபஹாட்டில் ஏரார் 25 STPM தேர்வில் சிறப்பு தேர்ச்சி பெற்ற 214 மாணவர்கள் பிரதமர் அலுவலகத்திடமிருந்து சிறப்பு பரிசினை பெற்றனர். அவ்வட்டாரத்தின் 16 பள்ளிகளைச் சேர்ந்த முன்னாள் மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட இந்த அங்கீகாரம் மேற்கல்வியை அவர்கள் தொடர ஊக்கமளிக்கும் என பிரதமரின் அரசியல் செயலாளர் டாக்டர் அஸ்மான் அபிடின் கூறினார். வெனிசுவலாவிற்கு மீட்பு படையினரும் டன் கணக்கான மனிதநேய பொருட்களும் அனுப்பப்படும் என சுவிட்சர்லாந்து வெளியுறவு அமைச்சு தெரிவித்துள்ளது. 6 மோப்ப நாய்கள் உள்ளிட்ட 18 டன் மீட்பு பொருட்கள் அதில் அடங்கும். இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் சுவிட்சர்லாந்து மீட்பு குழுவினர் ஈடுபடுவர். மோதலால் ஏற்படும் தொழில்துறை பாதிப்பினை கருத்தில் கொண்டு தனது எண்ணெய் உற்பத்தி ஒதுக்கீட்டை அதிகரிக்கும்படி ஒபெக்கை ஈராக் வலியுறுத்தியுள்ளது. இதர எண்ணெய் உற்பத்தியாளர்களைப் போலவே ஒபெக்கின் உறுப்பினரான ஈராக்கும் மேற்காசிய மோதலினால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் உறுப்பு நாடுகளின் நிலையான உற்பத்தி திறனை சீரமைக்க இந்நடவடிக்கை அவசியம் என அந்நாடு குறிப்பிட்டுள்ளது. விளையாட்டு. வரும் சனிக்கிழமை நடைபெறும் விளையாட்டு நிர்வாக அமைப்பின் ஆண்டு கூட்டத்தில் மன்ற உறுப்பினர்களின் வயது வரம்பினை 70 கீழ் நிர்ணயிக்க விவாதித்து முடிவெடுக்கப்பட வேண்டும் என மலேசிய தடகள சங்க தலைவர் டாக்டர் கரீம் இப்ராஹிம் வலியுறுத்தினார். பன்னாட்டு தடகள அமைப்பின் நோக்கத்தை தொடர்வதற்கு இந்நடவடிக்கை அவசியம் என்றார் அவர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சிவசங்கரி கணபதி. வணக்கம்.

செய்திகளுக்கு பிறகு மீண்டும் இணைகின்றோம் காற்றின் மொழியில். இது வியாழக்கிழமை இரவு மணி 10:05 ஆக போகின்றது. சரிங்க, இது நன்றி மன்னிப்பு அழைப்புகளுக்கான நேரம். யாருக்காவது நன்றி சொல்லணுமா இல்ல மன்னிப்பு கேட்கணுமா, எங்க கிட்ட அழைத்து நீங்க சொல்லலாம். கூடவே உங்களுக்கு விருப்பமான ஒரு பாடலையும் விரும்பி கேட்கலாம். அழைப்பு மட்டும் இல்லைங்க, இன்ஸ்டாகிராம் வாயிலாக நீங்க குரல் பதிவும் அனுப்பலாம். சரி, தொடக்க பாடல். ரொம்ப நாள் முன்னுக்கு தொலைந்து போன ஏதாவது பொருளை மீண்டும் நம்ம கண்டெடுத்தோம்னா, பார்த்தோம்னா ஒரு உணர்வு வரும் பாத்தீங்களா, அந்த உணர்வு இந்த பாடலை கேட்ட உடனே உங்களுக்கு வரலாம். வரலன்னா மன்னிச்சுக்கங்க, நல்ல பாட்டு தான். கார்த்திக் மற்றும் ரம்யா கொண்டு வராங்க இதோ.

0: நாங்க சொல்ல போறது என்னன்னா, பல வருடமாக நீங்க அவரோட காத்திருந்த நிகழ்ச்சி தொடங்க போகுதுங்க.
1: ஜூலை 4 பிற்பகல் 3 மணிக்கு ஜோஹர் குலை தி கம்யூன் லைஃப்ஸ்டைல் பேரங்காடியின் மண்டபத்தில் உங்களுக்காக மீண்டும் கலப்படம். ஜோஹர் பாரு மன்மதா ஃபியூஷன் பேண்ட் பின்னணி இசையில் நம்ம ஊர் கலைஞர்கள் பாட போறாங்க. நகைச்சுவை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோடு நாங்களும் உங்களை சந்திக்கிறோம். தெய்வீகள் மோகன் கலப்படம், உங்களை அங்க சந்திக்கிறோம்.

0: நன்றி மன்னிப்பு அழைப்புகள்ல அழைப்பு இல்லைங்க, ஒரு குரல் பதிவு தான் வந்திருக்கு. கிஷன் வந்திருக்காரு நம்ம கூட, அவரு நன்றியா மன்னிப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம்.
1: ஹலோ வணக்கம், என் பேரு கிஷன்குமார், நான் புக்கே கஹித்தாம் கைதாலேருந்து பேசுறேன். ஆக்சுவலி நான் ஒருத்தவங்ககிட்ட வந்து சாரி கேட்கணும், நான் அவங்கள என்ன அறியாம நான் ஹெல்ப் பண்ணிட்டேன். ஸோ அவங்க சொல்லாத வரைக்கும் எனக்கு அது நான் உணரவே இல்லை. ஸோ அவங்க என்கிட்ட சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. ஸோ அதுக்காக அப்பயும் நான் அவங்கள்ட்ட சாரி கேட்டேன், பட் இன்னொரு தடவை கேட்கணும்னு தோணுச்சு எனக்கு. ஸோ அதனால சாரி சங்கீதா. உங்க பேர் சங்கீதா?
0: சங்கீதா கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காரு. சென்ற வாரம் தான் சொல்லியிருந்தோம் போல, இந்த சில வருடங்கள் பல வருடங்களுக்கு முன்பே இந்த நன்றி மன்னிப்பு அழைப்பு அங்கம் நம்மளை கூட்டிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அப்படிலாம் தொலைக்காட்சிகளில் இந்த பாடல்கள் ஒளிபரப்பாகும் போது இந்த கீழே குறுஞ்செய்திகள்லாம் வரும், பார்த்துருக்கீங்களா? என்னை மன்னிச்சிருங்க, ரொம்ப நன்றி. அப்புறம் ஆங்கிலத்தில் எல்லாரும் சொல்லுவாங்க, நான் இவங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரியான குரல் பதிவுகள் நிறையவே வர ஆரம்பிச்சிருக்கு. சரி, இரண்டாவது முறை மன்னிப்பு கேட்டிருக்காரு கிஷன். கண்டிப்பாக அவங்களவங்க மன்னிச்சிருவாங்க, ஏன்னா மூன்றாவது நான்காவது முறை நீங்க மன்னிப்பு கேட்க கூடாது அப்படின்னு நாங்களும் ரொம்ப நம்புறோம். ஒரு பாடல் விரும்பிக்கிட்டு இருக்காரு கிஷன், என்ன பாடல்னு கேட்கலாமா?

0: கொஞ்சம் சின்ன வீடுதான், இடைஞ்சலா இருக்கு. அப்பா அம்மாவுக்கு நல்லா கொஞ்சம் பெரிய வீடாதான் பாத்து போயா. நல்லா வேலைக்கு போறீங்கல்ல,
1: கூடி சீக்கிரம் போலான்னு இருக்க, போயிட்டு கூப்பிடுறேன்.
0: அம்மாடியோ, ஏயா இவ்ளோ பெரிய வீடு யாருக்கு காட்டிக்கணும்னு வாங்குறீங்க? நல்லா சிக்கனமா வாழ கத்துக்கோங்க இந்த காலகட்டத்துல, புரியுதா?
1: சின்ன வீடுதான் பிரச்சனை நீங்க போல இருக்கு, இப்ப பெரிய வீடுமா?
0: ஐயா தம்பி
1: சொல்லுங்க,
0: இன்னும் இப்படி மெலிஞ்சு போயிருக்கீங்க, வீட்டுல சோறு போடாது மாதிரி. நல்லா சாப்பிட்டு உடம்ப தேத்துங்க. போயிட்டு வரேன்
1: சில மாதங்களுக்கு பிறகு.
0: என்ன இப்படி தொடிச்சு போயிட்டீங்க? சாப்பாடு நல்லா முழுக்க சாப்பிடுறீங்க போல இருக்கு. கொஞ்சம் அளவா சாப்பிடணும் யா, ஆரோக்கியம்லாம் ரொம்ப முக்கியம். இந்தா என் வீட்டுக்காரர பாரு, இந்த வயசுல எப்படி இருக்காருன்னு.
1: எல்லாம் என் நேரம் தான்.
0: என்னையா?
1: இல்ல சாப்பாடு குறைச்சிக்கிறேன்னு சொன்னேன். இப்படி எல்லாத்துக்குமே குறை சொல்லிட்டு இருந்தா எப்படிங்க?
0: அவங்க அவங்க வாழ்க்கைய அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிறப்பா வாழலாமே.
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

0: இன்னோ கெங்கா மற்றும் சின்மை கொண்டு வந்த பாடல் தாங்க அது, கண்ணம்மா. சரி, அடுத்ததா நன்றி மன்னிப்பு அழைப்பு. இதுல அந்த குரல் பதிவு தான் மீண்டும் வந்துள்ளது. இன்ஸ்டாகிராம் பக்கமா இந்த குரல் பதிவை யார் அனுப்பியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா சுசீலன், அதுதான் அவருடைய பயனர் பெயர். கேட்கலாம் என்ன சொல்றாருன்னு.
1: நான் இந்த தருணத்துல யாருக்கு நன்றி சொல்ல விருப்பப்படுறேன்னா வினேஷ் அண்ணனுக்கு. ஏன்னா போன வருஷம் ஹரிராய செலிப்ரேஷன் அப்ப எதிர்பார்க்காத ஒரு நட்பு எனக்கு கிடச்சிச்சு. எதிர்பார்க்காத ஒரு நட்பை தாண்டி ஒரு நல்ல அண்ணனாகவும், அதையும் தாண்டி ஒரு நல்ல ஒரு மென்டோராகவும் எனக்கு கிடச்சிருக்காரு. ஏன்னா ஒரு சுமாராக போயிட்டுருந்தேன் ஒரு வாழ்க்கையை, இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் வழி நடத்தி போகணும்னு சொல்லிட்டு ஒரு நல்ல அண்ணனாகவோ ஒரு நல்ல ஒரு குருவாகவோ எனக்கு அமைஞ்சிருக்காரு. ஸோ அவர் என் வாழ்க்கைக்கு வந்தது ஒரு பிளெஸிங்னு நான் சொல்லுவேன். ஸோ தேங்க்யூ ஃபார் சேஞ்சிங் மை லைஃப் அண்ட் தேங்க்யூ ஃபார் சேஞ்சிங் மீ இன்டு அ பெட்டர் பர்சன். ஐ வில் ஃபார் எவர் கிரேட்ஃபுல் டு யூ.
0: ஆஹா, சுசீலனோட வாழ்க்கை

0: தலையை குனிந்தபடி மன்னிச்சிரு என்று மெதுவாக சொன்னார்.
1: சிறுகதையின் நிறைவுலதா, இந்த பொண்ணு யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க இவ்வாறும் சனிக்கிழமை 7:15 பொன்னியின் மனசு என்ன பேசுதுன்னு கேட்கலாம்.

பொன்னி, இதுதான் இவ்வார சிறுகதையின் தலைப்பு. கிளங் ஜெயந்தி ஆறுமுகம் இந்த சிறுகதையை எழுதியிருக்காங்க. அந்த மாலையில் ஏதோ வினோதம் இருந்தது. அப்பா மிகவும் அமைதியாக இருந்தார். என் தலையை மெதுவாக வருடினார். அவரது கைகள் நடுங்கியது. நீண்ட நேரத்திற்கு பிறகு அவர்

வணக்கம், நான் மரியா கடாலேருந்து பேசுகிறேன். நான் வந்து என் வாழ்க்கையில் நன்றி சொன்னதான் முதல் எங்கள் அப்பா அம்மாவுக்கு தான் நான் நன்றி சொன்னோம். இந்த அளவுக்கு நான் வந்து வளர்ந்து வந்து ஆள் ஆயிருக்கேன்னா அது முக்கிய காரணம் எங்கள் அப்பா அம்மா தான். சின்ன பிள்ளையில் வந்து என்னடா ஏசுகிறாங்க, அடிக்கிறாங்க, ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். ஆனால் இந்த வயசில் நான் இப்படி இருக்கும்போது நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏ வயசுலாம் வந்துட்டு யார் யாரும் எப்படி எப்படி இருக்கலாம், ஆனால் எங்கள் அப்பா அம்மா வந்துட்டு அடித்து வளர்த்ததுனால தான் நான் இப்போ இப்படி இருக்கேன்ட்டு நான் ரொம்ப பெருமைப்பட்டிருக்கேன். அட் த சேம் டைம் சாரின்னு வந்துட்டு நான் எங்கள் அப்பா அம்மாட்ட தான் நான் கேட்கணும். ஏன்னா நான் நிறைய தடவை அவங்களை ஹர்ட் பண்ணியிருக்கேன். வார்த்தையாலும் சரி செயலாலும் சரி ஹர்ட் பண்ணியிருக்கேன். கோபப்பட்டிருக்கேன், முன்கோபம், வயசு கோளாறு சொல்லுவாங்களே முன்கோபம். ஆனால் வயசு ஏற ஏற அவங்க ரெண்டு பேருக்கும் வயசாகிறப்ப நான் ரொம்ப உணர்றேன். ஸோ எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் வந்துட்டு நன்றியும் கேட்கணும், அட் த சேம் டைம் நான் வந்துட்டு என்னை மன்னிச்சிருங்கன்னு நான் சொல்லணும். என்னை மன்னிச்சிருங்கப்பா, என்னை மன்னிச்சிருங்கம்மா. இந்த அளவுக்கு நான் நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் வந்துட்டு என்னோட உழைப்போட வந்துட்டு அது நீங்கள் ரெண்டு பேரும்னால தான். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூம்மா.

0: மடானி உங்களுக்காக.
1: சினார் திட்டம் தொழில் முனைவோர் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சின் முயற்சியில் எஸ்எம்இ காப் மலேசியா வழியாக வணிகத்துக்கு வலுவூட்டும் 205 மில்லியன் ரிங்கிட் திட்டம். வணிக வளர்ச்சி திறன் மேம்பாட்டு ஆதரவு எம்எஸ்எம்இ சான்றிதழ் விண்ணப்பங்களுக்கு 50 விழுக்காடு கழிவு. மேல் விவரங்களுக்கு smecop.gov.my.
0: மடானி உங்களுக்காக.

இவ்வளவு நேரம் உங்க கூட பேசும்போது இப்படி ஒழித்து கொண்டிருந்த அந்த பின்னணி இசை திடீரென இப்படி ஒழிக்க தொடங்கினா என்ன அர்த்தம்? மலரும் நினைவுகள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் மலரப்போகின்றது அப்படின்னு அர்த்தங்க. சரி, சென்ற வாரம் வியாழக்கிழமை தொடங்கி நம்ம ஒரு புதிய மாற்றம் எடுத்து வந்துருக்கோம் இல்லையா? இந்த வியாழக்கிழமை மலரும் நினைவுகள்ல என்ன மாற்றம் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க பாடல்களை விரும்பி கேட்காம நாங்களே சில பாடல்கள் உங்களுக்காக தொகுத்து வைத்துள்ளோம். அந்த பாடல்களுக்கு பின்னால் சில எண்கள் ஒளிந்திருக்கும். நீங்க டிக்டாக் நேரலையில் அந்த எண்களை விரும்பி கேட்பீங்க. அதற்கு ஏத்த மாதிரி பாடல்களை நாங்களும் ஒளிபரப்போம். இன்னொரு விஷயமும் புதுமையா சேர்த்திருக்கோம். அப்பப்ப உங்களுக்காக சில கேள்விகள் நாங்க கேட்போம். யாராவது நம்ம நேயர்கள் டிக்டாக் நேரலையில் சரியா பதில் சொன்னாங்கன்னா அவங்களுடைய விருப்ப பாடல்களையும் ஒளிபரப்போம். ஆனா என்ன கேள்வின்னு ஒளிபரப்புல சொல்ல மாட்டோங்க, டிக்டாக் நேரலையில் மட்டும்தான் சொல்லுவோம். ஆக உங்களுடைய விருப்ப பாடல் ஒளிபரப்பாக வேண்டும் என்றால் வாங்க டிக்டாக் நேரலைக்கு. 11:11 மேல் அடுத்த பாடல் அனிருத் கொண்டு வராரு, கேட்கலாம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 11 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் 52 விழுக்காடு வாக்குகள் பெற்று மக்கள் ஆதரவுடன் நாட்டின் மிகவும் விரும்பப்படும் அரசியல் தலைவராக விளங்குவதாக மிருடேக்கா மையம் வெளியிட்ட தரவுகள் காட்டுகின்றன. இவ்வாண்டு மார்ச் 12 தொடங்கி ஏப்ரல் 9 வரை இந்த கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட்டது. இந்நிலையில் பன்னாட்டு பொருளாதார சவால்களுக்கு மத்தியிலும் நாடு சரியான இலக்கினை நோக்கி முன்னேறி வருவதாக 42 விழுக்காட்டினர் கூறியுள்ளனர். பேராக்கில் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை குறைந்துள்ளது. 67 குடும்பங்களைச் சேர்ந்த 221 பேர் உதவி மையங்களில் அடைக்கலம் நாடியுள்ளதாக மாநில பேரிடர் நிர்வாக செயற்குழு தெரிவித்துள்ளது. பிற்பகல் 2 மணிக்கு லாரோட் மத்தாங் சிலாமாவில் செயல்பட்ட 2 உதவி மையங்கள் மூடப்பட்டன. நள்ளிரவு வரை நாட்டின் 5 மாநிலங்களில் இடியுடன் கூடிய கனத்த மழை பெய்யும் என மலேசிய வானிலை ஆய்வுத்துறை மலேசியா எச்சரிக்கை விடுத்துள்ளது. கிளந்தான், தரங்கானு, பஹாங், சரவா, சபா ஆகியவை அம்மாநிலங்களாகும். ஈராக் ஓபெக்கிலிருந்து விலகுவதாக அச்சுறுத்துவதாக கூறப்படுவதை அந்நாட்டு எண்ணெய் அமைச்சு மறுத்துள்ளது. அதன் உற்பத்தி உச்சவரம்பினை மறுமதிப்பீடு செய்யும்படி மட்டுமே வலியுறுத்தியதாக அமைச்சு அறிக்கை வாயிலாக தெளிவுபடுத்தியுள்ளது. முன்னதாக உற்பத்தி ஒதுக்கீடு உயர்த்தப்படவில்லை என்றால் ஓபெக்கில் அதன் உறுப்பியத்தை மறுபரிசீலனை செய்யும் என பக்தாத் கூறியதாக புளும்பர்க் தகவல் வெளியிட்டது. பிரான்சின் ஆற்றல் முதன்மை விநியோகிப்பு நிறுவனம் அதன் 2 அணு ஆலைகளை தற்காலிகமாக மூடியுள்ளது. இதுவரை பதிவாகாத கடுமையான வெப்ப அலையால் பாதிக்கப்பட்ட அந்நாட்டின் ஆறுகளிலிருந்து வெப்பமான நீர் வெளியேறுவதை தடுக்க இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. முன்னதாக கோல்ஃபெக் அணு ஆலை தற்காலிகமாக மூடப்பட்ட வேளை 57 அணு ஆலைகளின் உற்பத்தியும் அரசுசார் ஆற்றல் நிறுவனமான EDF குறைத்துள்ளது. விளையாட்டு உலக கிண்ண கார்பந்து. 2010 தொடங்கி பன்னாட்டு ஆட்டங்களில் தென்கொரியாவிற்காக களமிறங்கிய சன் ஹாங்மின் முதன் முறையாக மாற்று விளையாட்டாளராக செயல்பட்டார். இன்று தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான ஆட்டத்தில் அவர் களமிறக்கப்பட்டார். இருப்பினும் தமது அணியினர் கோல் புகுத்த தம்மால் உதவ முடியவில்லை என்பதை அவர் ஒப்புக்கொண்டார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.

மலரும் நினைவுகளுக்கான நேரம் இது. டிக்டாக் நேரலையில் நாங்கள் இணைஞ்சிட்டோம், நீங்கள் இணைஞ்சிட்டீங்களா? வாங்க டிக்டாக் நேரலை பக்கமா. ஏன்னா 10 பாடல்கள் உங்களுக்காக தொகுத்து எடுத்து வைத்துள்ளோம். பாடல்களுக்கு பின்னால் ஒரு எண் ஒளிந்துள்ளது. எந்த எண்ணை நீங்கள் அதிகமாக கேட்குறீங்களோ அந்த எண் உங்களுக்காக ஒளிபரப்புறோம். கூடவே ஓரிரு பாடல்களுக்கு நடுநடுவில் சில கேள்விகள் நாங்கள் கேட்போம். டிக்டாக் நேரலையில் மட்டும்தான் கேட்போம். அதற்கு சரியான பதில் நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுடைய விருப்ப பாடலையும் நீங்கள் விரும்பி கேட்கலாம். தொடக்க பாடல் சின்ன பெண் ஒருத்தி, டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசிலா கொண்டு வராங்க. இதன் பிறகு நம்ம நேயர்கள் விரும்பி கேட்ட எண்களில் உள்ள பாடல்களை கேட்கலாம். இந்த இதோ

0: la la la la la la la la la
1: நம்ம நேயர்கள் 1 மற்றும் 5 இந்த எண்களில் உள்ள பாடல்களை அதிகமாக கேட்டாங்க. 2 வந்து அந்த 2 எண்களில் வந்து 1 தான் வந்து அதிகமாக கேட்டிருக்காங்க. இந்த 2 பாடல்களை கேட்டுட்டு நம்ம டிக்டாக் நேரலையில் ஒரு கேள்வியும் கேட்டுட்டு யார் சரியாக பதில் சொல்கிறாங்களோ அந்த நேயரோட விருப்ப பாடலையும் அடுத்து கேட்கலாம். முதல்ல இந்த 2 பாடல்களை கேட்கலாம். தொடக்க பாடல் இதய கமலம் திரையிலிருந்து இதோ.

நான் கொஞ்சம் பேசணும் என நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின்னல் எஃப்எம்.

டிக்டாக் நேரலையில் நம்ம முதல் கேள்வியை கேட்டாச்சு. அதற்கு வந்து சரியான விடையை கொடுத்தது அவருடைய பயனர் பெயர் என்ன தருவாங்க, ஆப்கா நாம் கியாஹி, அதாவது ஹிந்தி மொழியில உங்கள் பெயர் என்ன, அதுதான் அவரோட பயனர் பெயர். அதாவது புரட்சி தலைவரின் ஒரு பாடல் வேண்டும் அப்படின்னு கேட்டிருந்தாரு. என்ன பாடல்னு கேட்டதுக்கு அவருடைய பாடல்கள்லேயே ஆக பிரபலமான ஒரு பாடலை விரும்பி கேட்டிருந்தாரு. அந்த பாடலுக்கு பிறகு நம்ம நேயர்கள் எல்லாரும் ஆறு அப்படின்ற எண்ணை விரும்பி கேட்டிருந்தாங்க. இரண்டு பாடல்களையும் அடுத்தடுத்து கேட்கலாம். டி எம் சவுந்தரராஜன் கொண்டு வரும் பாடல் இது.

ஏஎம் ராஜா மற்றும் ஜிக்கி கொண்டு வந்த பாடல் தாங்க அது. சரிங்க, நம்ம நேயர்களே தான் டிக்டாக் நேரலையில் இந்த வகையில கேள்வியை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதில் ஒரு நேயர் விடுகதை கேளுங்க அப்படின்னு நாங்க ஒரு விடுகதை கேட்டோம். சரியான பதிலை முதன் முதலா வாணி ஹரிஷ் அவங்க தான் சொன்னாங்க. அவங்களுடைய விருப்ப பாடல் தான் அடுத்து கேட்க போறோம். டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசிலா கொண்டு வராங்க. அதோடு சேர்த்து நான்கு அப்படின்ற எண்ணில் உள்ள பாடலையும் அடுத்தடுத்து கேட்க போகின்றோம். இதோ

ராஜராஜன் திரையிலிருந்து அந்த ஒரு பாடலை கேட்டோம். சரிங்க, அடுத்த கேள்விக்கு டிக்டாக் நேரலையில் பிரபா லோகநாதன் அவங்க தான் சரியான விடைய சொல்லியிருந்தாங்க. அதனால அவங்களுடைய விருப்ப பாடலை அடுத்து கேட்க உள்ளோம். அதன் பிறகு அதிகமா 7 அப்படின்ற எண்ணை விரும்பி கேட்டிருந்தாங்க நம்ம நேயர்கள் எல்லாம். அந்த 2 பாடல்களையும் அடுத்தடுத்து கேட்டுட்டு அடுத்த கேள்விக்கு யார் சரியா பதில் சொல்றீங்களோ உங்க பாடலை ஒளிபரப்புறோம். அடுத்த கேள்வியோடு டிக்டாக் நேரலைக்கு வந்துட்டு இருக்கோம். உங்களுடைய பாடலும் ஒளிபரப்பாக வேண்டுமென்றால் நீங்களும் டிக்டாக் நேரலைக்கு வாங்க. ரொம்ப நன்றி. AM ராஜா மற்றும் P. சுசிலா கொண்டு வரும் பாடல்.

அடுத்த கேள்விக்கு சரியான விடை மந்தாக்கா மணி சொல்லியிருந்தாரு. அவர் வந்து என்ன பாடல் வேணும்னு கேட்டிருந்ததுக்கு எங்க வீட்டு பிள்ளைன்னு மட்டும்தான் சொன்னாரு, பாடல சொல்லல. எந்த பாடல் வேணாலும் ஒளிபரப்புங்கன்னு சொல்லிட்டாரு. ஆனா ஆரம்பத்திலே நான் ஆணையிட்டால் ஒளிபரப்பிட்டுமே, இருந்தாலும் கேள்விக்கு சரியா பதில் சொல்லிட்டாருங்க. அதனால அந்த திரையிலிருந்து இரண்டாவது பாடலை கேட்க உள்ளோம். பி சுசிலா மற்றும் எல் ஆர் ஈஸ்வரி கொண்டு வராங்க. கூடவே 10 அப்படின்ற எண்ணை நம்ம நேயர்கள் விரும்பி கேட்டிருக்காங்க. இரண்டு பாடல்களையும் கேட்கலாம். இதோ

இன்றைய மலரும் நினைவுகள் தொகுப்பின் நிறைவு பாடலை வீணா விரும்பி கேட்டிருந்தாங்க. டி எம் சவுந்தரராஜன் தான் கொண்டு வராரு. சரிங்க, மீண்டும் அடுத்த மலரும் நினைவுகளில் சந்திப்போம்.

0: யார் கூடவாவது பிரச்சனையா? ஆனா அவங்க கூட உங்களுக்கு அழகான தருணங்களும் இருந்திருக்கும்ல, அதை மட்டும் நினைச்சு பாருங்களேன். நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் எஃப்எம்.
1: இடம் பெறுவது ஞான சுடர்.
2: ஞான சுடர் வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் டாக்டர் சையீத் இப்ராஹிம் அல் புகாரி.
3: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு கம்பெனியில சில தவறுகள்னால திடீர்னு ஒரு 50 மில்லியன் பணம் நஷ்டம் ஆயிடுது. அந்த கம்பெனியோட முதலாளி ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டார். பக்கத்துல இருந்த ஒரு பூங்காவுக்கு போய் சோகமா உட்கார்ந்திருந்தார். அப்போ ஒரு முதியவர் அங்க வந்து அவர் பக்கத்துல உட்கார்ந்தார். இவர் இவ்வளோ சோகமா இருக்கிறத பார்த்து கேட்டாரு, என்னாச்சு, ஏன் இவ்வளோ சோகமா இருக்கிறீங்க தம்பி அப்படின்னு கேட்டார். அதுக்கு இவர் சொன்னாரு, என்னோட கனவே இந்த கம்பெனி தான் ஐயா, நான் தோத்து போயிட்டேன் வாழ்க்கையில, இனி எப்படி இந்த கம்பெனியை நான் நடத்த போறேன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொன்னார். அப்படி என்ன பாச்சு? இல்ல 50 மில்லியன் நஷ்டம் ஆயிடுச்சு. அப்படியா, நான் யாருன்னு உனக்கு தெரியுதா அப்படின்னு அந்த பெரியவர் கேட்டார். இல்ல ஐயா. அப்ப அந்த பெரியவர் சொன்னாரு, நான் தான் இந்த ஊர்லயே பெரிய செல்வந்தர் அப்படின்னு சொல்லி அவருடைய பெயரை சொன்னார். இவர் அசந்து போயிட்டார். சரி, உனக்கு 50 மில்லியன் பணம் இருந்தா நீ சரியாயிடுவியா அப்படின்னு அந்த பெரியவர் கேட்டார். உடனே சந்தோஷத்துல ஆமா ஐயா அப்படின்னு அவர் சொன்னார். அப்ப அந்த செல்வந்தர் உடனே ஒரு செக் புத்தகத்தை எடுத்து அதுல ஒரு கையெழுத்து போட்டு அவர்கிட்ட கொடுத்தார். இந்த 500 மில்லியன் நீ கேட்டதை விட 10 மடங்கு அதிகமா உனக்கு கொடுத்துருக்கிறேன். இதை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் சமாளி. ஆனா ஒரு நிபந்தனை, அடுத்த வருஷம் இதே நாள்ல இதே இடத்துல நான் வருவேன், நீ அப்ப எனக்கு திரும்ப அந்த பணத்தை தந்துடணும் அப்படின்னார். சரி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டு இவர் நேரா தன்னுடைய அலுவலகத்துக்கு போனார். அங்க தன்னோட எல்லா ஊழியர்களையும் அழைத்து அங்க ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணார். நண்பர்களே, நம்ம கம்பெனியில 50 மில்லியன் நஷ்டம் ஏற்பட்டு விட்டது, வருத்தம் தான். ஆனா இப்போ என்னிடம் 500 மில்லியன் இருக்கிறது, ஆனால் இந்த பணத்தை நான் இப்ப தொட போறதில்லை அப்படின்னு சொல்லி லாக்கர் உள்ள வைத்து பூட்டு விடுகின்றார் அந்த செக்கை. இந்த நிமிடம் முதல் புத்துணர்ச்சியோடு நீங்க எல்லாரும் வேலை செய்யணும். நஷ்டத்துக்கு என்ன காரணம்னு முதல்ல கண்டுபிடிங்க, உடனே அதை சரி செய்யுங்க அப்படின்னு உத்தரவிட்டு ஒரு வீர உரை நிகழ்த்தினார். எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. பிறகு என்ன, வேலைகள் மின்னல் வேகத்தில் நடக்க ஆரம்பிச்சது. மிகச்சரியா 1 வருடம் கழிந்தது. கணக்குகள் பார்க்கப்பட்டது. 550 மில்லியன் பணம் லாபம் ஈட்டியது அந்த கம்பெனி. அடுத்த நாள் அந்த முதலாளி கையில செக்கை எடுத்துக்கிட்டு அந்த செல்வந்தரை தேடி அந்த பூங்காவுக்கு போனார். போன வருஷம் உட்கார்ந்து இருந்த அதே இருக்கையில போய் உட்கார்ந்தார். அதிகாலை என்பதனால அங்க பனிமூட்டம் அதிகமாக காணப்பட்டது. சற்று நேரம் கழித்து அந்த பெரியவர் தூரத்துல வர்றதை பார்த்ததும் இவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அந்த பெரியவர் கையை பிடிச்சுக்கிட்டு ஒரு பெண்ணும் வருகிறார். கொஞ்ச நேரத்துல அந்த பெண் மட்டும் தனியாக வந்தால் அந்த பெரியவரை காணல. இவர் ஓடி போய் அந்த பெண்ணிடத்துல சொன்னாரு, ஏமா உங்க கூட வந்தாரு அந்த பெரியவர் எங்க, ஏன் சார் கேக்குறீங்க அப்படின்னு பதட்டத்தோட அந்த பெண் கேட்டுச்சு. நான் அவரோட மகள் தான் சார், கொஞ்ச தூரத்துலதான் அவரை நான் உட்கார வச்சிருக்கிறேன். அவர் உங்களுக்கு ஏதாச்சும் தொந்தரவு கொடுத்தாரா? அவருக்கு ஒரு 10 வருஷமா மனநிலை சரியில்லை சார். போற வரவங்கள்ட்ட எல்லாம் நான் பணம் தர்றேன்னு சொல்லி ஒரு பழைய செக் புத்தகத்தை எடுத்து அதுல இருந்து கிழித்து கையெழுத்து போட்டு கொடுப்பாரு, மன்னிச்சிருங்க ஐயா அப்படின்னு சொல்லி அந்த பெண் சொல்லிச்சு. கொஞ்ச நேரம் அந்த முதலாளிக்கு பேச்சே வரல. அப்புறமா அவருக்கு புரிந்தது, தோல்வி வருகிற போது ஒரு மனிதன் தாங்கிக் கொள்ளாமல் துவண்டு போனால் அவனால் ஒன்றும் சாதித்து விட முடியாது. உண்மையான நம்பிக்கையும் விடாமுயற்சியும் இறைவனின் அருளும் இருந்தால் தோல்வி என்பது ஒரு தோல்வியே அல்ல என்பதை புரிந்து கொண்டார். இதுல இருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எந்த ஒரு விஷயமும் நம்மால் முடியும் என்று முதலில் நாம் நம்பணும், அப்போதுதான் நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியுங்க. நம்ம முயற்சிக்கு இந்த தோல்விகள் என்றைக்கும் ஒரு தடையாக இருக்கவே கூடாது. வாழ்க்கையில ஜெயித்தவங்க எல்லோருமே வாழ்க்கையில ஏதோ ஒரு இடத்துல தோற்றவர்கள் தான். தோல்விகள் இல்லாத வெற்றி யாருக்கும் சாத்தியம் இல்லாத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனா தோல்வியை தாங்கும் மனோபாவம் நமக்கு இருக்கணும். வெற்றியை எதிர்பார்க்கும் நமக்கு தோல்வியை தாங்கும் மனோநிலையே இருப்பதில்லைங்க. வெற்றியை விட தோல்விக்கு பலம் அதிகம். ஏன் தெரியுமா? வெற்றி நம்மை சிரித்து மகிழ வைக்கும், ஆனால் தோல்வி நம்மை சிந்தித்து வாழ வைக்கும். ஆகவே தோல்வியை கண்டு நாம் துவண்டுவிடக்கூடாது. தோல்வியை ஏற்கக்கூடிய மனோபாவம் நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். இக்கட்டான சூழ்நிலையிலே என்ன ஓத வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிவித்து தந்திருக்கின்றார்கள். யா ஹய்யூ யா கய்யூம் பி ரஹ்மத்திக அஸ்தகீஸ், என்றும் வாழ்பவனே, நித்தியமானவனே, உன்னுடைய கருணையை கொண்டு என் பிரச்சனைகளிலிருந்து என்னை மீள வைப்பாயாக. இன்றைய நாளை இனிமையாக்கிய எங்கள் இறைவா, நாளைய பொழுதை நன்மையாக்கி தருவாயாக.
2: நேர்களே, இதுவரை ஞான சுடர் கேட்டீர்கள். வழங்கியவர் அல் அஃபீஸ் உஸ்தாஸ் டாக்டர் சயீத் இப்ராஹிம் அல் புகாரி.
4: தயாரிப்பு அப்துல் கானி, ஹேஷ்டாக் பஞ்சாரன் ஜாக்கிம்.
0: மின்னல் எஃப்எம், இளமை, புதுமை, இனிமை.
1: ஆக இன்றைய காற்றின் மொழியும் ஒரு நிறைவை நாடுகின்றது. இன்றைய பாடல்கள், தகவல்கள், நம்ம பேசினது எல்லாமே உங்களை ரொம்ப கவர்ந்திருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. மீண்டும் வேறு ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். நான் பிரவீன்குமார் முனுசாமி. சலாம் மலேசியா மடானி.

உங்கள் ஊரை பற்றி யாராவது பெருமையா பேசினா நல்லா இருக்கும்ல? அதத்தான் பேச போகுது உங்கள் யாதும் ஊரே. சனி ஞாயிற்றுக்கிழமைகள்ல பிற்பகல் 3 மணிலிருந்து 4 மணி வரை யாதும் ஊரே.

0: எரிபொருள் பயன்பாடு சீராக்க அணுகுமுறை குறித்து விளக்குகின்றார் அல் சுல்தான் அப்துல்லா பஹாங் மலேசிய பல்கலைக்கழக தொழிலியல் தொழில்நுட்ப புல பேராசிரியர் முனைவர் காந்தி பிரகாஷ் மணியம்.
1: கச்சா எண்ணெய் விலை ஏற்றம் வந்து மற்ற பொருட்களின் விலையையும் பாதிக்கும். ஏன்னா கச்சா எண்ணெய் வந்து எரிபொருளுக்கு மட்டுமல்ல, மற்ற பொருட்களை தயாரிக்கவும் இந்த கச்சா எண்ணெய் தேவைப்படுகிறது. எந்த ஒரு பொருளையும் உற்பத்தி செய்ய தொழிற்சாலைகள் தேவைப்படும். தொழிற்சாலைகளில் எரிபொருள் பயன்படுத்தப்படும். அந்த பொருள் தொழிற்சாலையிலிருந்து கடைகளுக்கு வர்றதுக்கு மீண்டும் எரிபொருள் பயன்படுத்தப்படும். ஆக எல்லா பொருட்களையும் இந்த கச்சா எண்ணெய் தாக்கம் இருக்கும். அதனால் மக்கள் வந்து சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டிய ஒரு சூழலில் உள்ளோம். தேவையற்ற செலவுகளை குறைக்க வேண்டும். பொருட்கள் விரயம், மின்சார விரயம், இது எல்லாத்தையும் குறைக்க வேண்டும். மின்சாரமும் கச்சா எண்ணெயை சார்ந்துதான் இருக்கும். தேவைக்கு மேல் பொருட்களை வாங்குவதை குறைத்து செல்ல வேண்டும். பழைய பொருட்கள் பயன்பாட்டுக்கு சரியாக இருந்தால் தொடர்ந்து பயன்படுத்தலாம், புதுசா வாங்குவதை குறைத்துக் கொள்ளலாம்.
2: மடானி உங்களுக்காக.

நான் கொஞ்சம் பேசணும், என்ன நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேட்கிற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மீன் நல்ல ஃபேம்

0: களம். இது நம் ஊர் கலைஞர்களின் களம்.
1: சினிமா பாடல்கள் நம் கலைஞர்கள் பாட நீங்க கேட்க போறீங்க. தனித்திறமைகளை அடையாளம் காண போறோம். நீங்களும் கலந்துக்கலாம்.
0: ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 12:15 தொடக்கம். உங்களுக்காக தாளம்.

அதுதான் இங்க இருக்கிற பூவெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உஞ்ஞாபகமாவே இருக்கு. இந்த லெட்டர் உனக்கு ஒரு வித்தியாசமான லெட்டராகவே இருக்கும். பின்குறிப்பு, தம்பி ராமகிருஷ்ணா கோச்சப்படாம மற்றவர்களையும் படித்து காட்டவும். ஓ

0: அக்கா, இது இலவசமா தான் குடுக்கறோம். உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி வந்து வாங்கி சொல்றீங்களா?
1: எதுக்குப்பா தெரிஞ்சவங்க, எல்லாத்தையும் அப்படியே கொடுங்க, நானே வாங்கிக்கிறேன்.
0: ஏங்க, இந்த நிகழ்ச்சியில பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இருக்காங்களா?
1: இந்த நிகழ்ச்சியிலயா? தெரிஞ்சவங்க எதுக்கு, நானே நல்லா பேசுவேன். நீங்க எப்படி பேசணும்னு மட்டும் சொல்லுங்க, நான் அப்படியே பேசிடுறேன்.
0: அஸ்வினி, விடுமுறைக்கு போறேன், இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா வாங்கிட்டேன், யாருக்கிட்டயாவது கொடுத்து பயன்படுத்திக்க சொல்லுங்க.
1: கண்ணா லட்டு தின்ன ஆசையா?
0: அப்படியே இந்த பாக்கிங்கும் சும்மா தான் இருக்கும், யாரையாவது பயன்படுத்திக்க சொல்லுங்க.
1: கண்ணா ரெண்டு லட்டு தின்ன ஆசையா? எல்லாம் நமக்கே வந்து அமையுது.
0: நமக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லங்க, நமக்கு மட்டுமே கிடைக்கணும்னு நினைக்கிறது தான் தப்பு.
1: மற்றவர்களுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுப்போம்.
0: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

மின்னல் எஃப்எம் இளமை புதுமை இனிமை மங்கள இசை.

0: உலகத்திலேயே வீரகத்தி விநாயகர் எனும் நாமத்தில் வருகின்ற பக்தர்களுக்கு அருள் பாலிக்கின்றார் விநாயகர் பெருமான்.
1: மலேசியாவில் ரவாங்கில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு முன்னோர்கள் ஏறக்குறைய ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னால் இருக்கக்கூடிய பெரியவர்கள், அந்த வேதாரத்தை சார்ந்த அர்ச்சகர் பெருமக்கள் இந்த விநாயகருக்கு ஒரு காரண பெயராக வீரஹத்தி விநாயகர் என்ற திருநாமத்தை சூட்டினார்கள். இந்த வீரஹத்தி வந்து சம்ஸ்கிருத வடமொழி, இது தமிழாக்கம் செய்தோம் என்றால் ஹாவ் என்று காவாக மாறிவிட்டது. அதனால வீர கத்தி விநாயகர் என்று சுவாமிக்கு பெயர்.
0: 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ரவாங்கில் எழுந்திரல் இருக்கும் ஸ்ரீ வீரகத்தி விநாயகர் ஆலயம் 60 அடி உயர ராஜகோபுரத்துடன் அழகாய் காட்சியளிக்க,
1: ராமருக்கு ஏற்பட்ட அந்த வீரகத்தி தோஷத்தை போக்கியதால் சுவாமிக்கு வீரகத்தி விநாயகர் என்று வேதாரத்தில் இருக்கக்கூடிய சுவாமிக்கு திருப்பெயராகும்.
0: முழு முதற் கடவுளான விநாயக பெருமான் நமக்கு 32 வடிவங்களில் காட்சி தருகின்றார். இந்த 32 விநாயகரை முதல் 16 வடிவங்களை ஷோடச கணபதி என்று வேதங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளன. இந்த 16 வடிவங்களை இவ்வாலயத்தில் சிற்பங்களாக நீங்களும் தரிசிக்கலாம். ராஜகோபுரத்தில் காட்சி தருபவர் மகா கணபதி. திருப்பணி வேலைகள் நிறைவு பெற்றதும் இவ்வாலயத்தின் மகா கும்பாபிஷேகம் வரும் ஜூலை 5ஆம் நாள் நடைபெறவிருக்கின்றது. விநாயகரின் அருள் அனைவருக்கும் கிட்டட்டும்.

வணக்கம். சலமலேசிய மடானி மலேசிய வானொலியின் காலை 6 மணி செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். நாடு முழுவதும் உள்ள தேசிய பெட்ரோலிய நிறுவனம் பெட்ரோநாஸ் எரிபொருள் நிலையங்களின் எரிபொருள் விநியோகம் ஆகஸ்ட் மாதம் வரையிலும் சீராகவும் போதுமானதாகவும் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக சட்ட நிறுவன உருமாற்ற விவகாரங்களுக்கான பிரதமர் துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ அசலினா பன்சாய் தெரிவித்துள்ளார். பெட்ரோநாஸ் நிறுவனம் வழங்கிய அதிகாரப்படி தகவலின் அடிப்படையில் தேசிய பொருளாதார நடவடிக்கை குழு எம்டனின் வாராந்திர கூட்டத்தில் அவர் இத்தகவலை வெளியிட்டார். 2001 சிறார் சட்டம், 2026 பகடிவதை தடுப்புச் சட்டம் மற்றும் 2017 சிறாருக்கு எதிரான பாலியல் குற்றச்சட்டம் ஆகிய சட்டங்கள் குறித்த விழிப்புணர்வையும் பரப்புரை நடவடிக்கைகளும் ஒட்டுமொத்த கல்வி சமூகத்தையும் உள்ளடக்கிய வகையில் நாடு முழுவதும் செயல்படுத்தப்படும். இவ்வாறு கல்வி அமைச்சர் ஃபலினா சீடை தெரிவித்தார். நாட்டின் நீர்த்துறை மேம்பாட்டை ஒழுங்கமைக்கப்பட்ட நிலையான பயனுள்ள முறையில் செயல்படுத்துவதை உறுதி செய்வதில் நீர் சொத்துடைமை நிர்வாகம் PAAB நிறுவனம் முக்கிய தூணாக உருவெடுத்துள்ளதாக துணை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ ஃபரீலா யூசுப் தெரிவித்துள்ளார். கடந்த 20 ஆண்டுகளில் நாட்டின் நீர்வளம் உள்கட்டமைப்பை வலுப்படுத்துவதில் இந்நிறுவனம் முக்கிய பங்காற்றியுள்ளது என்றார் அவர். பிரிட்டன் மன்னர் 3 சார்ல்ஸ் 2022 செப்டம்பர் மாதம் அரியணையில் அமர்ந்ததிலிருந்து 30 மில்லியன் பவுண்ட்ஸுக்கும் அதிகமாக தனிப்பட்ட வரியை செலுத்தியுள்ளதாக பக்கிங்ஹாம் அரண்மனை அறிவித்துள்ளது. பிரிட்டன் மன்னர் ஒருவர் தமது பதவிக்காலத்தில் இவ்வாறு வரி விவரங்களை வெளியிட்டுள்ளது இதுவே முதல் முறை. ஐநா காலநிலை கூட்டம் COP31 ஏற்று நடத்தும் துருக்கியுடனான நீண்டகால சிக்கலை தொடர்ந்து அதில் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்படாது என சைப்ரஸ் கவலையை வெளிப்படுத்தியுள்ளது. துருக்கியின் தென்னகர் அல்தான்யாவில் வரும் நவம்பரில் அந்த கூட்டம் நடைபெறுகிறது. சைப்ரஸ் சுழற்சி முறையில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைமைத்துவ பொறுப்பை ஏற்றுள்ளது. உலகக்கிண்ண கார்பந்து இக்குழுவின் 4 அணிகள் இன்று களமிறங்கின. குராக்கோ ஐவரி கோஸ்டை சந்தித்த வேளை எக்வாடோர் ஜெர்மனியை எதிர்கொண்டது. ஐவரி கோஸ்ட் குராக்கோவை 2-0 என்ற கோல்களில் வெற்றி கொண்டது. இவ்வேளை எக்வாடோர் ஜெர்மனியை 2-1 என்ற கோல்களில் வீழ்த்தியது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. வணக்கம்.

0: நிறம் காலைமணி ஆறாகி 3 நிமிடம் தொடர்வது டீன்ஸ் வை கானங்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களே, இன்றைய தீன்ஸ்வை கானங்கள் நிகழ்ச்சியினை காரி அல் அஃபேஸ் அல் ஹாஜ் உஸ்தாஸ் அப்துல் கையூம் ஜமாலி ஃபையாசி அவர்கள் வழங்கும் சூரத்துல் ஜும்மா வசனம் 9 தொடங்குவோம்.

0: எடுத்தறியப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன்.
1: பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.
0: அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். ஏ

ஈமான் கொண்டவர்களே, ஜுமாவுடைய நாளில் தொழுகைக்காக நீங்கள் அழைக்கப்பட்டால் வியாபாரத்தை விட்டுவிட்டு அல்லாஹ்வை தியானிக்க பள்ளிக்கு விரைந்து செல்லுங்கள். நீங்கள் அறிபவர்களாக இருப்பின் இதுவே உங்களுக்கு மிக மேலான நன்மையுடையதாகும்.

0: நேர்களே, இன்று நமது தீன்ஸ்வை கானங்கள் எனும் நிகழ்ச்சியில் உஸ்தாஸ் முகமது சாலிம் அன்பேயி அவர்கள் வழங்கும் சிந்தனை துளிகள் சிலவற்றை செவிமடுப்போம்.
1: அன்பானவர்களே, வருடத்தில் சில மாதங்கள், சில நாட்கள், சில நேரங்கள் இப்படி பல்வேறு முறையில் சிறப்பு பெற்றவையாக அல்லாஹும் அவனின் தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு அறிமுகம் செய்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் முஹர்ரம் மாதம் சிறப்பான மாதமாகும். அதிலும் முஹர்ரம் மாதம் பிறை 9 மற்றும் 10 நாளும் மிக சிறந்த நாட்களாகும். இது நமது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் பின்பற்றி வந்தவை அல்ல. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் காலத்திலும், ஏன் அதற்கு முன் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் காலத்திலும் கண்ணியமாக கருதி நோன்பு நோற்று மகிழ்ந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. வரலாற்று நிகழ்வில் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் இவர்களை போன்று இன்னும் பல நபிமார்களின் வாழ்வில் நடந்தேறிய பற்பல சோதனைகளில் வெற்றி பெற்று மன நிறைவும் மன மகிழ்வும் பெற்ற காரணத்தால் நோன்பு நோற்று அல்லாஹு தந்த வெற்றிக்கும் நிம்மதிக்கும் அல்லாஹுக்கு நன்றியை உணர்வை வெளிப்படுத்தினார் என்பது மிக முக்கியமான செய்தியாகும்.

அன்பானவர்களே, நோன்பு ஏதோ சிலர் நினைப்பது போல் பட்டினி கிடப்பது மட்டுமல்ல. அதனால் என்ன என்பதெல்லாம் பேசுவது வேறு கருத்துக்கள். நோன்பு அதன் மூலம் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த அல்லது நாம் செய்த தவறுகளுக்கு குற்ற நிவர்த்தியாக நாம் பெற்ற மகிழ்வான நிம்மதியான வாழ்விற்கு தந்த இறைவனுக்கு புகழவும் அருளை பெறவும், இப்படி பல்வேறு முறையில் நோன்பு நோற்று அதன் மூலம் நம் உணர்வுகளை பலனை வெளிப்படுத்துகிறோம். அதனால்தான் மகிழ்ச்சி ஏற்படுகிற பொழுது நோன்பு நோற்கிறோம். ஒரு மாத காலங்கள் ரமலாலை நோன்பு நோற்றுவதற்கு பிறகு அம்மகிழ்ச்சியினை முழுமையாக வெளிப்படுத்துவதற்கு பெருநாளை கொண்டாடுகிறோம். அதுபோன்று ஒவ்வொரு நேரத்திலும் பாருங்கள், நோன்பிற்கு பிறகு அல்லது நோன்பு திறக்கின்ற நேரத்தில் பாருங்கள், மகிழ்ச்சி கிடைக்கும். அதனால் பட்டினி கிடப்பதால், தாகத்தோடு இருப்பதால், ஏதோ கஷ்டத்தை விலை கொடுத்து பெற்றுக்கொள்கிறார்கள் என்று சிலர் நினைப்பதைப் போல சிலர் சொல்லுவதைப் போன்று அல்ல. நோன்பு நோற்றவர்களிடத்திலே கேட்டு பாருங்கள், அதன் மூலமாக எத்தனை வகையான நிம்மதியும் மன மகிழ்வும் உடலுடைய பேர ஆற்றலும் கிடைக்க பெறுகிறது என்பதை அனுபவித்து பார்ப்பவர்கள் அழகாக சொல்வார்கள். அதுபோல் நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும், ஆஷூரா நாள் மிக சிறந்த நாளாகும், முன்னோர்கள் 10வது நாள் மட்டும் நோன்பு நோற்றார்கள், அதிலும் நம்மை பார்த்து அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் 10வது நாளும் 9வது நாளும் இயலாவிட்டால் 10வது நாளும் 11ஆம் நாளும் இப்படி 2 நாட்கள் நோன்பு நோற்று மன மகிழ்வினை வெளிப்படுத்த கற்றுக் கொடுத்தார்கள். அதிலும் யூதர்களுக்கு மாற்றம் செய்யவும் வகைப்படுத்தினார்கள்.

அன்பானவர்களே, இந்த ஆஷுரா தினம் என்பது முஹர்ரம் மாதம் இடம்பெறுகின்ற நாட்களில் ஒன்று. இந்த நாட்களில் பற்பல சோதனைகளும் சில பிரச்சனைகளும் ஏற்பட்டாலும் அதில் சாதனை படைத்தவர்கள் தான் முன்னோர்களாக இருந்திருக்கிறார்கள். அதில் தோற்றவர்களோ அல்லது பின்வாங்கி ஓடியவர்களோ வரலாற்றிலே இடம் பிடிக்கவில்லை, வெற்றி பெற்றவர்கள் தான். அதனால்தான் நாம் அன்றைய தினத்தை மிக மகிழ்ச்சியாக ஆஷுரா தினம் என்று கொண்டாடுகிறோம். அது மட்டுமல்ல, நம் மலேசிய நாட்டில் பார்த்தால் ஆஷுரா தினத்திற்காக வேண்டி ஒரு தனி உணவுப் பொருளை தயாரித்து மஸ்ஜிதுகளில் தொழுகைக்கு வரக்கூடியவர்களுக்கெல்லாம் கொடுத்து மகிழக்கூடிய காட்சியினை இன்றும் பார்க்கிறோம். மலேசியா முழுவதும் ஆங்காங்கே இருக்கின்ற மஸ்ஜிதுகளில் பார்க்கலாம் ஆஷுரா தினத்தில் மகிழ்ச்சியாக அதை கொண்டாடக்கூடிய நிகழ்வை இன்றும் இருக்கிறது. அன்பானவர்களே, இந்த ஆஷுரா தினத்தில் 9வது நாளும் 10வது நாளும் நோன்பு நோற்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத்தான நோன்பாக இருக்கிறது, வழிமுறையாக இருக்கிறது. சொன்னார்கள், அன்று நீங்கள் நோன்பு நோற்பதால் உங்களுடைய பாவங்கள் வருகின்ற ஆண்டுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று சொன்னார்கள். அதனால் வருடத்துடைய முதல் மாதமும் முஹர்ரம் மாதம், அதிலும் முதன்மையாகவே நோன்போடு துவக்கம் பெறுகிறது. அந்த நோன்பின் மூலமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு சிறந்தவர்களாக வாழ்வதற்கு கால் எடுத்து வைக்கிறோம். அந்த சிறந்தவர்கள் கூட்டத்தில் நம்ம எல்லோரையும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சேர்த்துக் கொள்வானாக.

0: நேயர்களே, நாம் அறிந்தவற்றை பிறருக்கு கற்றுக் கொடுப்போம். நாம் அறியாதவற்றை அறிந்தவரிடமிருந்து கற்றுக்கொள்வோம். நன்மையை ஏவி தீமையை தடுப்போம். நல்லது நேயர்களே, இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெருஞ்ஞாரன் ஜாக்கிம்.
2: இளமை, புதுமை, இனிமை,
3: நேரம் காலை மணி 6:30.

0: வணக்கம் நேர்களை, வணக்கம் மலேசியா, மலர்ந்தாச்சு, வணக்கம் மின்னல், வணக்கம் திரேசா,
1: வணக்கம் மோகன். எல்லாம் வணக்கத்தோடய ஆரம்பிச்சாச்சு. இன்றைய நாள் நல்லது ஒரு தொடக்கமாக, அந்த வெள்ளிக்கிழமை வந்தாலே ஒரு குதூகல மகிழ்ச்சி இருக்கும்.
0: குதூகலமா இருப்பீங்க அப்ப.
1: நம்மளுக்கு இருக்காது, அவங்களுக்கு இருக்கு. சனி ஞாயிற்றுக்கிழமை அவங்களுக்கு விடுமுறை.
0: ஓ, அப்படியா?
1: வேலை செய்யணும் இல்லையா?
0: சரி, கண்டிப்பா. வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய வரம் ஒண்ணு இருக்கு திரிசா. நம்மள சுத்தி நாலு பேர் இருப்பாங்க இல்லையா? சாப்பிட்டியா? எப்படி இருக்க? வாழ்க்கையில எப்படி போகுது? இன்னைக்கு வேலை என்ன நடந்தது? இந்த மாதிரி சில பேரு நம்மளை சுத்தி கண்டிப்பா கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்கும் போது அதெல்லாம் ஒரு பெரிய வரமா பாக்கப்படுது.
1: அந்த வரத்தை இன்னைக்கு அவங்க கிட்ட நம்ம கொடுத்துடலாமா? நாலு பேர்ல ரெண்டு பேர் இங்க இருக்கும். ரெண்டு பேரை மட்டும் அவங்க தேடிக்கிட்டா போதும்.
0: தேடிக்கிட்டுமா? சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்கீங்களா? இன்றைய பொழுது உங்களுக்கு ஏற்ற பொழுதா, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பொழுதா எல்லாருக்கும் அமையட்டும். 10 மணி வரைக்கும் நம்ம இந்த மாதிரி நிறைய கதைகள் பேச போறோம். சரி, பேசுறீங்களா?
1: பேசலாம்.
0: திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ ஆண்டு ஆணி திங்கள் 12 நாள், 2026 ஜூன் 26 வெள்ளிக்கிழமை பொழுது. இன்றைய நாளே இன்னும் மகிழ்ச்சியா தொடங்க போறோம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அதனால அம்மன் போற்றி பாடலோட நிகழ்ச்சி தொடங்கலாம்.

0: வணக்கம். இன்னலில் உங்கள் நாளை இன்னும் விறுவிறுப்பாக்க, சுறுசுறுப்பாக்க உடற்பயிற்சி பயிற்றுனர் ஜெய் பிரபாகர்.
1: இன்னைக்கு என்ன ஃபிட்னஸ் டிப்ஸ் வந்து கொடுக்க போறேன்னா, ஜம்பிங் ஜெக்ஸ் பண்றது. ஸோ ஜம்பிங் ஜெக்ஸ் வந்து எதுக்கு நல்லதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா, கேலரிஸ் பர்ன் பண்றதுக்கும் இது வந்து உங்களுக்கு உதவி புரியும். இது ஒரு சிறந்த கார்டியோ பயிற்சியும் கூட. இப்போ இது எப்படி பண்றதுன்னு நான் சொல்லித்தரேன். ஸோ நீங்க வந்து உங்க கைகளை வந்து மேலே தூக்கி கொண்டு, அதுக்கப்புறம் வந்து உங்கள் கால்களை வந்து அகலமாக குதித்தபடி வந்து நீங்க பண்ணணும் இந்த எக்ஸசைஸை. ஒரு நிமிஷம் வரைக்கும் நீங்க பண்ணலாம். அதையும் வந்து நீங்க ஒரு மூணு செட்டுக்கு வந்து நீங்க பண்ணலாம். ஸோ இது வந்து ஸ்போர்ட்ஸ் மேனா இருக்கிற நிறைய யங்ஸ்டர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லது. ஓகே, நன்றி. இதோட நம்ம இன்னொரு ஃபிட்னஸ் டிப்ஸோட சந்திப்போம்.

0: சரி, இந்த பக்கமா மக்கள் ஓசையில பிரதமர் சொன்ன மற்றும் ஒரு செய்தி தான், 2026 உதவித்தொகை திட்டங்கள் நிதி ஒதுக்கீடு அதிகரிக்கும் பிரதமர் தகவல் தெரிவிச்சிருக்கிறார். ஏன்னா வரவு செலவு திட்டம் தாக்கல் செய்யப்பட போகுது இல்லையா, இந்த உதவித்தொகை சமூக உதவி திட்டங்கள் ஆகியவற்றுக்காகவே மட்டும் இன்னும் நிறைய விஷயங்கள் எதிர்பார்க்கப்படுகின்றது. உலக செலவினங்கள் அழுத்தங்கள் காரணமாக இத்திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு அநேகமாக 30 பில்லியன் ரிங்கிட் வரை அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
1: சரி, மற்றொரு செய்தி, இவ்வாண்டு May 31 வரை 95 பெட்ரோல் சலுகை திட்டத்தின் கீழே 1,40,00,000 மலேசியர்கள் 1,110 கோடி லிட்டர் எண்ணெயை பெற்று பயனடைந்திருக்காங்க அப்படின்னு சொல்ற விவரத்தை நிதி அமைச்சு வந்து தெரிவிச்சிருக்காங்க.
0: சரி, இந்த பக்கமா இன்னொரு செய்தி மோகன், அது இப்போ வந்து வானிலை நமக்கே தெரியும் இல்லையா, பயங்கர மழையாக இருக்கு, மழை இல்லாம இருக்கு. 1 மணி நேரம் பெய்த மழை தலைநகர்ல திடீர் வெள்ளம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கு நேற்று. ஆக இன்று கூட மழை ஒரு சில இடங்கள்ல பெய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக கடைசி நிலவரங்களுக்கு மலேசிய வானிலை ஆய்வுத்துறை அவங்களுடைய செயலி இணையதளத்தை நம்ம சரிபார்த்துக் கொள்ளலாம்.
1: இதற்கிடையில உலக கிண்ண கார்பந்து போட்டி இன்றைய கதைக்கு நம்ம கொஞ்சம் வருவோம். இன்றைக்கு வந்து மொத்தம் 6 போட்டிகள், அதுல வந்து 2 போட்டிகள் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு இல்ல திரிசா. குரகாவ் மற்றும் ஐவரிகோஸ் உடனான ஆட்டம் சுழியத்திற்கு 2 அப்படின்னு இந்த முறை ஐவரிகோஸ் வந்து 2 கோல்கள் வந்து புகுத்திருக்காங்க.
0: அந்த பக்கம் ஆரம்பிச்சது வந்து இக்வாடோ ஜெர்மனி 2-1 என்ற கோல் இன்னைக்கு இக்வாடோ அணி ஜெர்மனி அணியை வீழ்த்தி இருக்கு. பலம் பொருந்திய ஒரு அணின்னு சொல்ல மோகன்.
1: ஆமா, சரி, அடுத்து 7 மணிக்கு வந்து மற்றும் 2 ஆட்டங்கள் காத்துட்டு இருக்கு. அதுவும் ஒரே நேரத்துல தான் அந்த ஆட்டங்கள் வந்து தொடங்குது. துனிசியா மற்றும் நெதர்லாண்ட்ஸ் உடனான ஆட்டம் இருக்கு.
0: இந்த பக்கம் நாம எல்லாம் இருக்கோம் இல்லையா, ஜப்பான் மற்றும் ஸ்வீடன் அணிக்கான ஆட்டமும் நடைபெற போகின்றது. அதுக்கு பிறகு காலை 10 மணிக்கு மற்றும் மேலும் 2 ஆட்டங்கள் துருக்கி மற்றும் யுனைடெட் ஸ்டேட், இந்த பக்கம் பராகுவே மற்றும் ஆஸ்திரேலியா அணியா களத்தில் சந்தித்து ஆடுகின்றன.
1: சரி, தொடர்ந்து இணைந்திருங்கள். இன்றைக்கு நம்ம ஒரு கேள்வியோடு வந்திருக்கோங்க. பொதுவாகவே திரிசா சின்ன வயசுல எல்லாம் பொழுதுபோக்கு என்ன, ஹாபிஸ்
0: இருக்கிறாங்க.
1: சில பேர்ல அந்த டைரி எல்லாம் சின்ன வயசுல எழுதிருப்பாங்களா, அந்த மாதிரி இப்போ தொடரக்கூடிய இருப்பாங்க சொல்லுங்க. 3-2-2-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8

0: வணக்க மின்னலில் இணைந்திருப்பதற்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. உங்கள் பொழுது இன்னும் கூடுதல் உற்சாகப்படுத்திக்கிட்டு இருக்கோம்.
1: சரி, தொடர்ந்து இன்றைய நாளிதழ்களில் இணைய பத்திரிகை அப்புறம் உலக கிணத்தை பத்தி பாக்கலாம்.
0: சரி, தொடக்கமா மலேசிய நண்பன்ல வந்திருக்கக்கூடிய செய்தி, நிகோட்டின் திரவங்கள் மற்றும் அதன் ஜெல்களை கொண்டு இருக்கின்ற வேப் கருவிகள் மீதான வரிகள் தீர்வுகள் குறித்து மேல்முறையீட்டு நீதிமன்ற முடிவுக்கு பிறகே முடிவு செய்யப்படும் அப்படின்னு பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் வந்து தெரிவிச்சிருக்காங்க.

வணக்கம். காலையிலே கதை பேசலாம். ஒரு ஆசிரியர் வகுப்பறைக்குள் நுழைந்து மேஜமேல் இருந்த கண்ணாடி டம்ளரை கையில் எடுத்து மாணவர்களுக்கு காட்டினார். இது எவ்வளவு எடை இருக்கும் என்று அவர் கேட்டார். 100 கிராம், 50 கிராம் என்று ஒவ்வொரு மாணவனும் ஒவ்வொரு பதில் சொன்னார்கள். ஆசிரியர் சிரித்து கொண்டே, சரி இந்த டம்ளரை நான் கொஞ்ச நேரம் கையிலே பிடிச்சுக்கிட்டு இருந்தா என்ன ஆகும் என்று கேட்டார். ஒன்னும் ஆகாது ஐயா என்று மாணவர்கள் சொன்னார்கள். ஆனால் 1 மணி நேரம் இப்படியே பிடிச்சுக்கிட்டு இருந்தா என்று கேட்டார். உங்கள் கை வலிக்க ஆரம்பிக்கும் ஐயா என்று சொன்னார்கள். அப்போ 1 நாள் முழுவதும் இப்படியே பிடிச்சுக்கிட்டு இருந்தா என்று மறுபடியும் கேட்டார். உங்கள் கை மறுத்து போயிடும் ஐயா என்று மாணவர்கள் சொன்னார்கள். அதற்கு ஆசிரியர் அமைதியாக கேட்டார். அப்போ கை வலிக்காமலும் மறுத்து போகாமலும் இருக்க நான் என்ன செய்யணும்? உடனே எல்லா மாணவர்களும் அந்த டம்ளரை கீழே வைத்து விட்டா போதும் ஐயா என்று சொன்னார்கள். அப்போது ஆசிரியர் சிரித்து கொண்டே சொன்னார், இந்த டம்ளர் தான் பிரச்சனை மாதிரி. ஒரு பிரச்சனை நம்ம மனசுக்குள்ள வந்த உடனே அதை பிடிச்சு கொண்டே இருந்தா கொஞ்ச நேரத்துல மனசு வலிக்க ஆரம்பிக்கும். அதே 1 நாள் முழுவதும் சுமந்து கொண்டே இருந்தா நம் சிந்தனையே சோர்ந்து விடும். அதனால வாழ்க்கையில் வரும் பிரச்சனைகளை எப்பொழுதும் மனசுக்குள்ள சுமந்து கொண்டே இருக்க. ஆசிரியர் சொல்வதும் சரிதானே, எல்லா பிரச்சனையும் நம்முடன் என்றென்றும் இருக்காது. அதை எப்படி கையாள்கிறோம் என்பதுதான் முக்கியம். மனசுக்கு அமைதி வேணும்னா சில சுமைகளை இறக்கி வைக்க கத்துக்கணும். விடுவதை கத்துக்கொண்ட மனசுதான் நிம்மதியாக வாழும். மீண்டும் அடுத்த கதையை சந்திப்போம். நான் குணஸ்ரீ.

0: வணக்கம். இன்னைக்கு நேர்கிட்ட நம்ம ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டிருந்தோம்ல.
1: ஆமா, சின்ன வயதுல உங்களுடைய பொழுதுபோக்கு இன்ன வரைக்கும் நீங்க பின்பற்றீங்களா, அது என்னன்னு கேட்டிருந்தோம்.
0: நேர் ஒருத்தங்க வந்திருக்காங்க, சொல்லுங்க.
2: நான் சர்மா பேசுறேன். சின்ன வயதுல இருந்தா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 21 ஆண்டுகளாக டீக்வாண்டோ, அது பழகி அது சின்ன வயசுல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் இப்ப வரைக்கும் அதை வந்துட்டு தொடர்ந்து கொண்டே இருக்கு. இப்போ கோச் அப்படி போயிருச்சு.
0: ஒரு பொழுதுபோக்க தொடங்கினது இப்ப பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அங்கமா ஆயிருச்சு இந்த டீக்வாண்டோ, அப்படியா?
2: ஆமா, ஒரு முக்கியமான அங்கமாகவும் இருக்கு. அதே சமயத்துல நம்மளுக்கு அது வந்துட்டு ஒரு
0: நன்றி.

0: உங்கள் காலை பொழுது இன்னும் கூடுதல் உற்சாகப்படுத்திட்டு இருக்கோம். இன்றைக்கு நேர்கள்ட்ட ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டிருந்தோம்.
1: சரி, ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையும்
0: என்ன பழமொழி எல்லாம் சொல்லிட்டு இருக்கு
1: இல்ல? ஏன் அப்படின்னா இன்னமும் நிறைய பேர் பின்பற்றாங்களே. நீங்க சின்ன வயதுல என்ன பொழுதுபோக்கு?
0: நமக்கு நிறைய இருக்கும் தெரியுசா.
1: அதான் நமக்கெல்லாம் என்ன தெரியுமா, பட்டியல் நிறைய இருக்கு.
0: தோட்டம் போடுறது இந்த மாதிரி நிறைய இருந்துச்சுதான்.
1: அஞ்சல் தலை சேகரிக்கிறது அந்த புத்தகம் எல்லாம் நினைவு இருக்கா?
0: ஆமா, அதுல மயில் ஒண்ணு, மயில் இறக ஒண்ணு வைக்கிறது,
1: குட்டி போடும் இல
0: குட்டி போட்டிருக்கே, குட்டி போட்டிருக்கு,
1: அதனாலதான் இங்க இருக்கும்ல.
0: நீங்க அந்த மாதிரி இருந்துச்சுன்னா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நேர் வந்து காத்துட்டு இருக்காரு.
2: நான் சிவதாஸ் மைனசன், காராக்கல இருந்து பேசுறேன். எனக்கு சிறு வயதுல இருந்து இந்த ஓவியம் வரையறது ரொம்ப பிடிக்கும். எனவே அந்த சிறு வயதுல இருந்தா வந்து அந்த ஓவிய வரையறது அந்த துறையில ஈடுபட்டு இப்ப வரைக்கும் வந்து இருக்கிறேன்னு சொல்லலாம். ஏன்னா இப்பொழுது வந்து என்கிட்ட ஒரு 20 மாணவர்கள் வந்து ஓவியம் படிச்சிட்டு
1: இருக்காங்க. ஓவியரா?
2: ஓவியர் தான், ஓவியர்னு சொல்லலாம். ஓய்வு காலங்கள்ல, இந்த கோவிட் காலங்கள்ல வந்து நிறைய ஓவியங்களை வரைந்து அது வந்து நான் விற்பனையும் செய்த. இதனால வந்து இன்னும் அந்த பொழுதுபோக்கா இருந்தது வந்து எனக்கு அது வந்து ஒரு பணத்தை ஈட்டு கொடுக்கும் ஒரு துறையாவே அது என்னை மாத்திருச்சு. கண்டிப்பா நல்ல ஒரு நிலையை நம்மள அதை கொண்டு போய் சேர்த்துரும்.
0: கண்டிப்பா. அவர் சொல்லும் போது முதல்ல சர்மா பேசும்போது அதான் சொல்லியிருந்தாங்க, சின்ன வயசுல தொடங்குது, சாதாரணமா தொடங்குது, ஆனா இப்போ வருமானம் ஈட்டக்கூடிய விஷயமா இருக்கிறதுனால நீங்க போகும்போது ஆமால்ல நமக்கு அப்படி ஒரு ஓய்வு நேரத்துல பொழுதுபோக்கா ஒண்ணு இருந்துச்சுல, வாய்ப்பு இருந்தா மீண்டும் தொடங்குங்க, உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும்.
1: ஆமா, இந்நேரம் எல்லாரும் என்ன யோசிச்சிருப்பாங்கன்னா 300 காலத்துல அப்படின்னு யோசிச்சிருப்பாங்க. அது நீங்க இன்னைக்கு வந்து தொடங்குறீங்க, அதுதான் எங்களுக்கு வேணுங்க.

0: கல்வித்துறையில் சிறார் பாதுகாப்பு தடுப்புச் சட்டம் மீதான விழிப்புணர்வு அதிகரிக்கப்படும். நாட்டில் ஆகஸ்ட் வரையிலும் எரிபொருள் விநியோகம் சீராக இருக்கும். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 7 மணி முதன்மை செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். நாட்டின் நீர்த்துறை மேம்பாட்டை ஒழுங்கமைக்கப்பட்ட நிலையான பயனுள்ள முறையில் செயல்படுத்துவதை உறுதி செய்வதில் நீர் சொத்துடைமை நிர்வாகம் PAAB நிறுவனம் முக்கிய தூணாக உருவெடுத்துள்ளதாக துணை பிரதமர் டதுஸ்ரீ ஃபடீலா யூசுப் தெரிவித்துள்ளார். கடந்த 20 ஆண்டுகளில் நாட்டின் நீர்வளம் உள்கட்டமைப்பை வலுப்படுத்துவதில் இந்நிறுவனம் முக்கிய பங்காற்றியுள்ளது என்றார் அவர். PAAB நிறுவனத்தின் 20வது ஆண்டு நிறைவை ஒட்டி தனது ஃபேஸ்புக் பக்கத்தில் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் டதுஸ்ரீ ஃபடீலா அதன் ஒட்டுமொத்த பணியாளர்களுக்கும் பாராட்டை தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் உள்ள தேசிய பெட்ரோலிய நிறுவனம் பெட்ரோநாஸ் எரிபொருள் நிலையங்களின் எரிபொருள் விநியோகம் ஆகஸ்ட் மாதம் வரையில் சீராகவும் போதுமானதாகவும் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக சட்ட நிறுவன உருமாற்ற விவகாரங்களுக்கான பிரதமர் துறை அமைச்சர் டதுஸ்ரீ அசலினா உத்மன்சை தெரிவித்துள்ளார். பெட்ரோநாஸ் நிறுவனம் வழங்கிய அதிகாரப்படி தகவலின் அடிப்படையில் தேசிய பொருளாதார நடவடிக்கை குழு எம்டெனின் வாராந்திர கூட்டத்தில் அவர் இத்தகவலை வெளியிட்டார். இதனிடையே நாட்டின் எரிபொருள் தேவை போதுமானதாக இருப்பதை உறுதி செய்வதற்கும் மேற்காசியாவில் நிலவும் மோதல்களால் ஏற்பட்டுள்ள உலகளாவிய எரிசக்தி நெருக்கடியை கையாளவும் M10 குழுவின் கீழ் நெருக்கடி நிர்வாக பணிக்குழு PPPK அமைக்கப்பட்டுள்ளது என்று அவர் கூறினார். 2001 சிறார் சட்டம், 2026 பகடிவதை தடுப்புச் சட்டம், 2017 சிறாருக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் சட்டம் ஆகிய சட்டங்கள் குறித்த விழிப்புணர்வையும் பரப்புரை நடவடிக்கைகளும் ஒட்டுமொத்த கல்வி சமூகத்தையும் உள்ளடக்கிய வகையில் நாடு முழுவதும் செயல்படுத்தப்படும். மனித உரிமை ஆணையம் சுஹாகாமின் சிறாருக்கான தலைமை ஆணையர் டாக்டர் ஃபரா நீனி டுசுகி, டாக்டர் முகமது அல் அடீப் சமூரி தலைமையிலான குழுவினர் நேற்று தம்மை நேரில் சந்தித்தபோது இந்த விவகாரம் ஒருமனதாக ஒப்புக்கொள்ளப்பட்டதாக கல்வி அமைச்சர் ஃபலினா சீடிக் தெரிவித்தார். இந்த சந்திப்பில் பள்ளிகளில் நடைபெறும் பகடிவதை, பாலியல் துன்புறுத்தல் உள்ளிட்ட தற்போதைய முக்கிய பிரச்சினைகள் குறித்தும் அவற்றை முழுமையாக கையாள்வதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக அமைச்சர் தனது ஃபேஸ்புக் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். பொது பல்கலைக்கழகங்களிலுக்கான மாணவர் நுழைவு அரசியல் நோக்கத்திலோ பின்வாசல் முறையிலோ செயல்படுத்தப்படவில்லை, மாறாக தேசிய கல்வி முறையில் நிர்ணயிக்கப்பட்டுள்ள மதிப்பெண் மெரிட் அடிப்படையிலும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டும் மேற்கொள்ளப்படுவதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் அடாம் அட்லி அப்துல் ஹலீம் தெரிவித்துள்ளார். ஒருங்கிணைந்த கல்விச் சான்றிதழ் UEC கொண்டவர்கள் உட்பட பொது பல்கலைக்கழகங்களில் மேற்படிப்பை தொடரும் மாணவருக்காக சிறப்பு உள்ளதாகவும் நிபந்தனைகள் தளர்த்தப்பட்டுள்ளதாகவும் கூறப்படும் குற்றச்சாட்டுகள் முற்றிலும் அடிப்படையற்றவை என அவர் குறிப்பிட்டுள்ளார். UEC தகுதி சான்றிதழ்களை மட்டும் அடிப்படையாக கொண்டு நேரடியாக பொது பல்கலைக்கழகங்களில் இணைய முடியும் என அரசாங்கம் ஒருபோதும் அறிவித்தது இல்லை என அடாம் அட்லி சுட்டிக்காட்டினார். நாட்டில் செயல்பாட்டில் உள்ள சிக்கன நடவடிக்கைகள் அனைத்தும் அலுவல் பயணங்களையும் அரசாங்கத்தின் செலவுகளையும் நிறுத்துவதை நோக்கமாக கொண்டதல்ல என நிதியமைச்சு கூறியது. மாறாக அது உதவித்தொகை செலவுகளை ஈடுகட்ட இலக்கிடப்பட்ட நிதி நிர்வாக அணுகுமுறையாகும். பன்னாட்டு கச்சா எண்ணெய் விலை ஏற்றம் நாட்டின் உதவித்தொகைக்கான செலவினம் கணிசமாக அதிகரிக்க வித்திட்டுள்ளது. இந்நிலையில் மக்களின் சுமையை குறைக்க உதவித்தொகைக்கான செலவை ஏற்றுக்கொண்டாலும் கூடுதல் செலவுகளை அரசாங்கம் செலவினங்களை குறைப்பதற்கான வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ளதாக நிதியமைச்சு அதன் அறிக்கையில் விவரித்துள்ளது. உள்துறை அமைச்சு திருத்தம் செய்யப்பட்ட 2026 சிறைச்சாலை சட்ட வரைவு தாக்கலை நாடாளுமன்ற சிறப்பு குழு JKPK நிலையிலான துள்ளிய ஆய்வுக்காக ஒத்திவைக்க முடிவெடுத்துள்ளது. இந்த மசோதா மீது எழுப்பப்பட்ட அனைத்து சிக்கல்களுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கருத்துக்களை கவனத்தில் கொண்டு அதன் புதிய பிரிவான 63A சட்ட விதிகளுக்கு ஏற்ப இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக உள்துறை துணை அமைச்சர் டதுஸ்ரீ டாக்டர் ஷம்ஷுல் அன்வர் நசரா தெரிவித்தார். தேசிய சிறைச்சாலை கழக நிர்வாகத்தின் நலன் கருதி சட்ட செயலாக்கத்தின் அனைத்து கூறுகளையும் சீர்படுத்துவது இதன் நோக்கமாகும் என்றார் அவர். இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும்.
1: இன்று கவனத்தை ஈர்த்த செய்திகள் யாவை? இவ்வாரத்தின் முக்கிய நடப்புகளை தெரிந்து கொள்ள வேண்டுமா? துல்லியமான நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு britha.rtm.gov.my உடனே வலம் வாருங்கள்.
0: பிரிட்டன் மன்னர் 3 சார்ல்ஸ் 2022 ஆண்டு செப்டம்பர் மாதம் அரியணையில் அமர்ந்ததிலிருந்து 30 மில்லியன் பவுண்ட்ஸுக்கும் அதிகமாக தனிப்பட்ட வரியை செலுத்தியுள்ளதாக பக்கிங்ஹாம் அரண்மனை அறிவித்துள்ளது. பிரிட்டன் மன்னர் ஒருவர் தமது பதவி காலத்தில் இவ்வாறு வரி விவரங்களை வெளியிட்டுள்ளது இதுவே முதல் முறை. அரச குடும்பத்தின் நிதி விவகாரங்கள் பொதுமக்களின் தீவிர ஆய்வுக்கு உள்ளாகியுள்ளதை தொடர்ந்து வெளிப்படைத்தன்மையை உறுதிப்படுத்த இது பொதுவில் அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரிட்டன் அரச குடும்பம் நாட்டின் சில வரிகளை செலுத்துவதில் விலக்களிப்பு வழங்கப்பட்டாலும் பல ஆண்டுகளாக தன்னார்வ முறையில் அதனை செலுத்துகிறது. வெனிசுவேலாவை உலுக்கிய 2 நிலநடுக்கங்களில் கட்டடம் சரிந்து விழுந்ததில் இத்தாலிய நாட்டவர் ஒருவர் பலியானதை இத்தாலிய வெளியுறவு அமைச்சு உறுதிப்படுத்தியுள்ளது. இதில் கடுமையான பாதிப்பை எதிர்கொண்ட அந்நாட்டின் தலைநகர் வட லா கைரா மாநிலத்தில் அவர் உயிரிழந்தார். இத்தாலிய கடப்பிதழை கொண்ட 170,000 பேர் இன்னும் வெனிசுவேலாவில் இருக்கலாம் என கணிக்கப்படுகிறது. கரீபியன் கடற்கரைக்கு அருகே கடந்த புதன்கிழமை ரிக்டர் கருவியில் 7.5 பதிவான 2 சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் ஏற்பட்டன. இதில் கட்டடங்கள் சரிந்து விழுந்த வேளை நாட்டின் முதன்மை விமான நிலையம் பாதிக்கப்பட்டது. இவ்வேளை வெனிசுவேலாவுக்கு 150 மில்லியன் டாலர் உதவி நிதி வழங்கப்படும் என அமெரிக்கா அறிவித்துள்ளது. வெனிசுவேலாவில் பணியாற்றும் உதவி குழுக்களுக்கு 50 மில்லியன் டாலர் மதிப்பிலான நிதியுதவி வழங்கப்படும். எஞ்சிய 100 மில்லியன் டாலர் ஐநா மனிதநேய நிதியத்துக்கு பகிர்ந்தளிக்கப்படும் என அமெரிக்க வெளியுறவு அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. அத்துடன் அமெரிக்காவின் பேரிடர் உதவிக்குழுவும் தேடி மீட்பு பணிக்குழுவும் அங்கு அனுப்பப்படுவதாக வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். ஜனவரியில் வெனிசுவேலா முன்னாள் அதிபர் நிக்கலஸ் மடுரோ கைது செய்யப்பட்ட பின் தற்போது வாஷிங்டனுக்கும் கரகாசுக்கும் இடையேயான உறவு வலுப்பெற்றுள்ளது. ஐநா காலநிலை கூட்டம் COP31 ஏற்று நடத்தும் துருக்கியுடனான நீண்டகால சிக்கலை தொடர்ந்து அதில் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்படாது என சைப்ரஸ் கவலையை வெளிப்படுத்தியுள்ளது. துருக்கியின் தென்நகர் அந்தாலியாவில் வரும் நவம்பரில் அந்த கூட்டம் நடைபெறுகிறது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் 26 உறுப்பு நாடுகளுக்கு மட்டுமே துருக்கி அழைப்பு விடுக்கும் என தகவல் வெளியாகியுள்ளதை தொடர்ந்து சைப்ரஸ் சுற்றுச்சூழல் அமைச்சர் மாரியா பினயோத்தோ இவ்வாறு கூறியுள்ளார். இந்த கூட்டத்தின் ஏற்பாட்டு சந்திப்புகளுக்கான அழைப்பு எதுவும் கிடைக்கப்பெறாததையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அடுத்து உலகக்கிண்ண கார்பந்து. ஈ குழுவின் 4 அணிகள் இன்று களமிறங்கின. குராகோ ஐவரி கோஸ்டை சந்தித்த வேளை இக்வாடோர் ஜெர்மனியை எதிர்கொண்டது. ஐவரி கோஸ்ட் குராகோவை 2-0 என்ற கோல்களில் வெற்றி கொண்டது. ஆட்டம் தொடங்கிய 7 நிமிடத்திலே நிக்கோலஸ் பெப்பே ஐவரி கோஸ்டுக்கான முதல் கோலை அடித்தார். பின்னர் 64 நிமிடத்தில் 2 கோலை புகுத்தினார். இவ்வேளை இக்வாடோர் ஜெர்மனியை 2-1 என்ற கோல்களில் வீழ்த்தியது. ஆட்டத்தின் 2 நிமிடத்திலேயே ஜெர்மனியின் லெரோய் சானே அணிக்கான முதல் கோலை அடித்த வேளை 9 நிமிடத்தில் இக்வாடோரின் நெல்சன் அகோலோ ஒரு கோல் அடித்த ஆட்டத்தை சமநிலைப்படுத்தினார். தொடர்ந்து 77 நிமிடத்தில் கொன்சாலோ பலாத்தே இக்வாடோரின் வெற்றி கோலை புகுத்தினார். இதனிடையே எஃப் குழுவின் 4 அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் சற்று முன்னர் தொடங்கியது. கல்வித்துறையில் சிறார் பாதுகாப்பு தடுப்புச் சட்டம் மீதான விழிப்புணர்வு அதிகரிக்கப்படும். நாட்டில் ஆகஸ்ட் வரையிலும் எரிபொருள் விநியோகம் சீராக இருக்கும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. வணக்கம்.
2: வரலாற்றில் இன்று
3: 2014 ஆண்டு இன்றைய நாளில் கெடா அலோஸ்தாரில் சுல்தானா ஹமினா ஆதரவற்ற சிறார் அறக்கட்டளை யாஷ் வளாகத்தை மாநில ஆட்சியாளர் துவான்கு அல்ஹாஜ் அப்துல் ஹலீம் மொஹசம் ஷா அதிகாரப்படியாக திறந்து வைத்தார். யாஷ் ஆதரவற்ற சிறாருக்கான நிகழ்ச்சிகளையும் நடவடிக்கைகளையும் ஒருங்கிணைக்கும் மையமாகும். அவர்களின் பராமரிப்புக்கு தேவையான நிதியை திரட்டும் நடுவமாகவும் செயல்படுகிறது. 2011 ஜூலை 15 நாள் நிறுவப்பட்ட யாஷ் அறக்கட்டளைக்காக இந்த வளாகம் கட்டப்பட்டது. வறுமையில் வாழும், போதுமான பராமரிப்பு இல்லாத, தாய் தந்தை இல்லாத சிறார்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் நோக்கில் இந்த அறக்கட்டளை உருவாக்கப்பட்டது. தொடங்கப்பட்ட முதல் 3 ஆண்டுகளிலேயே பலிங், சிக் பெண்டாங் உள்ளிட்ட உள்பகுதியில் வாழும் சிறாரையும் சேர்த்து 1000 அதிகமான சிறாருக்கு யாஷ் பல்வேறு உதவிகளை வழங்கி அவர்களின் நலனை பேணவும் எதிர்காலத்தை உறுதி செய்யவும் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை செய்தது.
2: தேசிய பழஞ்சொலி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: ஒரு வருடத்துக்கு ஒரு முறை இரண்டு முறையாவது போயிடும், போனா மட்டுமே அவங்களை அவங்க புத்துணர்ச்சியை வைத்துக் கொள்றதுக்கு வந்து ஒரு உற்சாகம் இருக்கும். அந்த உற்சாகத்துல என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த வெளிநாட்டு பயணத்துக்கு போற அந்த விமான நிலையத்துல இந்த விமானம் ஏறத்துக்கு முன்னுக்கு வரைக்கும் நடக்கிற அலப்பறைகள் இருக்கு இல்லையா, ஒன்றா இரண்டா
1: சொல்ல ஆசைகள்ன்ற மாதிரி இந்த மாதிரி கதைகள் நடக்கும். விமானம் ஏறத்துக்குள்ள போதும் போதும் ஆயிரம்ன்ற மாதிரி இருப்பாங்க இல்லையா, இந்த கடப்பிதில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். அதே மாதிரி இப்போ சரியான சட்டை மாதிரி துணிமணிகள் எடுத்து வைக்கலன்ற ஒரு பிரச்சனை வரும், சரியான நபர் சரியான நேரத்தில் வந்திருக்க மாட்டாங்க, இந்த மாதிரி பல அலப்பறைகள் நடக்கும்.
0: ஆமா, இதுல என்ன அப்படின்னா, நம்ம வெளிநாட்டு பயணம் போகணும் எல்லாத்தையும் மிக சரியா திட்டமிட்டு இருப்போம்.
1: ஆமா,
0: ஆனா எல்லாத்தையும் மறந்துடுவோம்.
1: எல்லாத்தையும் சரி, ஒன்னு ரெண்டு கூட மறக்கலாம் இல்ல,
0: ஒன்னு ரெண்டு மறக்கலாம். ஒரு சில விஷயங்களை ஒரு சிலர் இருந்து நம்ம கூட்டத்துல இருப்பாங்க, ஏதாவது ஒரு விஷயத்த மறந்துட்டு வரதே அவங்களோட நினைவா இருக்கும். அதனால அவங்க தான் வெளிநாட்டு பயணம் போவாங்க, நாம அவங்களுக்கு நினைவுபடுத்துவோம்.
1: சரி, நீங்க சொல்லுங்க, அந்த மாதிரி விமானம் போகிறதுக்குள்ள ஏறத்துக்குள்ள நடக்கிற அந்த அலப்பறைகள் ஒன்னு இருக்கும் இல்லையா, அந்த நேரத்துல தான் ஏதாவது ஒன்னு நடக்கும் அப்படின்னு இருக்கும். அது என்ன, உங்க நீங்க நிறைய அனுபவங்களை கடந்து வந்திருப்பீங்க, அதை எங்களோட இன்றைக்கு அழைத்து பகிர்ந்து கொள்ளுங்க. 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8

0: வணக்கம், இன்னலில் செயற்கை நுண்ணறிவு விவரங்களுடன். செயற்கை நுண்ணறிவு AI இலக்கவியல் டிஜிட்டல் பயிற்றுனர் ஜே கண்ணன்.
1: இந்த செயற்கை நுண்ணறிவு பயன்படுத்தி என்னெல்லாம் வேலை செய்ய முடியும்னு சில நேரங்களில் கேட்பாங்க என்கிட்ட. ஏன்னா யாரெல்லாம் இது வரைக்கும் நீங்கள் செயற்கை நுண்ணறிவுன்னு தொடவே இல்லையோ, ChatGPT போல கருவிகள்லாம் இன்னும் நீங்கள் பயன்படுத்தாதவங்களுக்கு இந்த கேள்வி எப்போதுமே அவங்களோட மனதில் இருக்கும். ChatGPT-யா இந்த மாதிரி ஒரு கருவிகள்லாம் AI கருவிகள்லாம் எப்படி உதவி பண்ணுதுனாக்கா, நீங்கள் ஒரு கடிதம் எழுதுறது உதவி பண்ணுது. எனக்கு இந்த மாதிரி கடிதம் வேணுன்ற விவரத்தை கொடுத்துட்டீங்கனாக்கா அது கரெக்டாக உங்களுக்கு கடிதம் கொடுத்துரும். அப்புறம் நீங்கள் வந்து மொழி பெயர்ப்பு, தமிழ்லேருந்து மலாய்க்கு மொழி பெயர்க்கலாம், மலாயிலிருந்து ஆங்கிலத்துக்கு மொழி பெயர்க்கலாம், நிறைய விஷயங்களா நிறைய வந்துகிட்டு இருக்கு. அந்த வீடியோ எல்லாம் தயார் பண்ணலாம். அப்புறம் அடுத்து நீங்க என்ன பண்ண முடியும், ஐடியா கேட்கலாம். இதுக்கு வந்து ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னு சொன்னா அது கிட்ட நீங்க ஐடியா கேட்கலாம். சரி, இந்த காரியத்தை எப்படி பண்ணலாம், சில ஐடியா கொடு அப்படின்னு சொன்னாக்க புது ஐடியா எல்லாம் அதுவால கொடுக்க முடியும், புது புது ஐடியா கொடுக்க முடியும். அது மட்டும் இல்லாம நீங்க வந்து பிரச்சனைகளை வந்து எதிர்கொள்றது, ப்ராப்ளம் சால்விங் சொல்லுவோம். ஒரு பிரச்சனையை தீர்வு எப்படி தேடுறது அப்படின்னு சொன்னா அது கிட்ட கேட்டாலும் அது வந்து தீர்வுகள் உங்களுக்கு கொடுக்கணும். ஆனா இதுக்கு எல்லாமே ரொம்ப முக்கியம் சரியான ப்ராம்ப்டிங் மெத்தட், அந்த எப்படி கேள்விகளை கேட்கணுன்றது. அதுக்கு தான் நீங்க பயிற்சிகளுக்கு போனீங்கன்னு சொன்னாக்க இந்த பயிற்சிகள்லாம் இதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. அதை கத்துக்கிட்டு வந்து நீங்க உங்களோட இந்த AI திறனை வந்து நீங்க இன்னும் மேம்படுத்தலாம்.

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs eTuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100 709 7219 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். MyNabs eTuition, சிறந்த கற்றல் முறை மற்றும் சிறந்த அடைவு நிலை.
1: வணக்கம். இந்நிலையில் உங்கள் காலை பொழுது இன்னும் குதூகலப்படுத்திக்கிட்டு இருக்கோங்க.
2: ஆமா, அதுவும் வெளிநாட்டுக்கு போகணும்னா யாருக்குதான் குதூகல கொண்டாட்டம் வராது? எல்லாம் வருது சரிதான. கூடவே சேர்ந்து ஒரு சில விஷயங்களை மறப்போம் பாருங்க.
1: அலப்பதைகள் பற்றி நேர்கள் நம்மோடு அழைத்து பகிர்ந்து இருக்காங்க. ரவி வந்திருக்காரு, சொல்லுங்க ரவி, என்ன நடந்தது?
3: அதான் செகண்ட் டைம் பிளட் ஏறேன். போயிட்டு சாக்லேட்டுங்க ஜாமான் வாங்கும் போது கூப்பிடுறாங்க, ரவி அண்ணா லக்கி தமோதரன். நண்பரும் ஒருத்தர் இருக்காரு, ரெண்டு லட்சம் பேரு கூப்பிடுறாங்க. எனக்கு இங்க ஆட்டம் முடிஞ்சிருச்சு, என்னால அது பேரு கூப்பிடுறாங்க. கப்ப கலப்பு போறாங்க, சொல்ற கூட இல்ல கூப்பிட்டு இருக்காங்க. நீ கப்ப நிக்கும், நம்மளுக்காண்டி கவலைப்படாதீங்க. சிரிக்கிறாங்க.
1: ரவி சொன்ன கதையை கேட்டு இந்த மாதிரி நடக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய பேர் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கு.
2: இல்ல, அது ஒரு விமான நிலையம்னு மறந்து பேருந்து நிலையத்துல வந்துட்டு பேர் எப்படி ஏலம் போட்டாங்க.
1: ஆமா, வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுக்க, யார் பாத ரவி, யார் பாத ரவி.
2: இல்ல, ரவியோட நண்பர் இருக்கிறார் இல்லையா, அவரு வேற மாதிரி.
1: சரி, நீங்க சொல்லுங்க, இந்த மாதிரி அலப்பறைகள் கண்டிப்பா நடந்திருக்கும். அந்த சுவாரஸ்ய கதைகளை அழைத்து பகிர்ந்து கொள்ளுங்கள்.

0: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசி தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியையே கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமை அல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01 709 7219.
1: இன்றைக்கு நம்ம நேர்கிட்ட ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டிருந்தோங்க. விமானம் போகும்போது நடக்கிற அலப்பறைகள் பற்றி. அப்போ அடுத்த நேர் வந்திருக்காங்க, சொல்லுங்க.
2: நான் மீனாட்சி பேசுறேன்.
1: மீனாட்சி சொல்லுங்க, என்ன அலப்பறை நடந்துச்சு மீனாட்சி?
2: நான் வந்து 4th April வந்து பாரிஸ் பயணம் செஞ்சேன். அப்ப என்னோட ஹஸ்பண்ட் வந்துதான் வந்து டிக்கெட் வந்து ஆன்லைன் புக்கிங் பண்ணாரு.
1: சரி,
2: அப்போ வந்து ஓகே, அப்போ வந்து அவர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, சரியா செக் பண்ணாம மீனாட்சி, என்னோட அப்பா பேர், தகப்பனார் பேர் போடாம மீனாட்சி மீனாட்சின்னு போட்டு
1: விட்டாரு. ஐயோ,
2: ஆக்சுவலி வந்து எக்ஸ்பென்சிஸ் தான் அந்த டிக்கெட்டு. அப்புறம் நானு இன்னும் வந்து கிளம்புறதுக்கு 2 weeks இருக்கு. அப்ப நான் எதார்த்தமா செக் பண்ணேன், நான் டிக்கெட்டு பார்த்தோன்னே என்னோட மீனாட்சி மீனாட்சி இருக்கேன்னு சொல்லி.

0: வந்து கரெக்டா போட்டிருக்காரு மீனாட்சி தியாகராஜன். இங்க இருந்து கேல்ல இருந்து பயணம் பண்றது வந்து மீனாட்சி மீனாட்சின்னு போட்டாரு. அப்புறம் நான் வந்து இவர்கிட்ட சொன்னேன், நான் சிங்கப்பூர்ல வேலை செய்யறேன், அப்ப இவர்கிட்ட நான் சொன்னேன் இந்த மாதிரி செக் பண்ணுங்க அப்படின்ட்டு. எனக்கு அன்னைக்கு நான் பூரா வந்து வேலையே நடக்கல, இதேதான் நான் யோசனையிலேயே இருந்தேன். வீட்டுக்கு வந்த கையோட மெயில் அனுப்பணும். அப்ப வந்து தேர்ட் பார்ட்டியில வந்து டிக்கெட் புக் பண்ணனால அவங்க வந்து எங்கனால ஒண்ணும் செய்ய முடியாது, நீங்க வந்து ஏர்லைன் கஸ்டமர் கேர்ல நீங்க வந்து கால் பண்ணி கேட்கணும்னு. நம்ப மாட்டீங்க, அந்த ஒரு நாள் ஃபுல்லா நான் தூங்கவே இல்லை. அங்க ஏர்லைன் கஸ்டமர் கால் பண்ணி கேட்டாக்கா இது எங்களோட ப்ராப்ளம் பிரச்சனை இல்ல, நீங்க வந்து தேர்ட் பார்ட்டி தான் வந்து கான்டாக்ட் பண்ணும், ஏன்னா நீங்க அங்கதான் வந்து புக் பண்ணிருக்கீங்க அப்படின்ட்டு. கடைசியில 48 hours தான் வந்து ஏர்லைன் அவங்களாம் மாத்தி கொடுத்து உடனே வந்து டிக்கெட் எல்லாம் கன்ஃபார்ம் ஆகி நான் போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டேன்.
1: பாரிஸ் போயிட்டு வந்துட்டீங்களா?
0: போயிட்டு வந்தாரு.
1: வாழ்க்கையில பாரிஸையும் மறக்க கூடாது, மீனாட்சி மீனாட்சி உங்களையும் நீங்க மறக்க கூடாது, சரியா?
0: கண்டிப்பா கண்டிப்பா, இதெல்லாம் ஒரு அனுபவம்.

0: விண்ணப்பிக்கிறதோ புதுப்பிக்கிறது இந்த சேவை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது ஜூன் 26 முதல் ஜூன் 30 வரைக்கும். எனவே இந்த காலகட்டத்தில் ஒருவேளை ஏதேனும் அவசரம் அவங்களுக்கு இருந்துச்சுன்னா நேரடியாக அருகில் இருக்கும் குடிநலத்துறை அலுவலர்களுக்கு சென்றாங்குள்ள அதிகாரிகளிடம் ஆலோசனை கேட்க சொல்லியிருக்காங்க. ஜூலை 1 வழக்கம் போல இந்த சேவை நடப்பில் இருக்கும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா நிறைய மாற்றங்கள்லாம் செய்யறாங்க. இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நிறுத்தி வைத்து நிறைய மேம்பாடு வேலைகள்லாம் அங்கே நடக்கும். அதற்கு பிறகு வழக்கம் மாதிரி செயல்படும்.
1: அதனால இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்து உங்களுக்காக சிம்பு சாய் அபியங்கர் அசல் கோலர் பாடிய பாடல் வருது, கேட்கலாம்.

கல்யாணி பிரசன்ன பாடிய பாடலை நம்ம கேட்டுங்க. பொதுவாகவே இந்த மாதிரி வெளிநாட்டு பயணம் அப்படின்னு சொன்னாலே முக்கியமான சில விஷயங்கள்னா நம்ம கவனித்துக்கொள்ளணும். அதுல இந்த கடப்பிதழ் பாஸ்போர்ட் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதை பற்றி ஒரு விஷயம் வெளியிட்டு இருக்காங்க. மலேசியர்கள் பொதுவாக இந்த மாதிரி விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க அப்படின்னு. ஒரு கடப்பிதழ் வந்து 6 மாதத்திற்கு முன்பே அந்த காலாவதி எக்ஸ்பைரி ஆகுது அப்படின்னு சொன்னா அது உடனடியாக நீங்க வந்து அதை மாற்றம்

0: தனியா இருக்கிற மாதிரி இருக்கா? அப்ப நாங்க எதுக்கு இருக்கோம்? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மினல் எஃப்எம்.
1: தொழில்நுட்ப துறையில் உங்கள் எதிர்காலத்தை உருவாக்க விரும்புறீங்களா? பினாங் பயோலபா சிஎஸ்டிசி வழங்கும் ஃபியூச்சர் டெக் அகாடமியில் இணையலாம். தகவல் தொழில்நுட்பம், ஆட்டோமேஷன், துல்லியமான இயந்திர வேலைப்பாடு, இன்ஜினியரிங் மற்றும் தொழில்துறை சார்ந்த செய்முறை பயிற்சிகள் வழங்கப்படும் ஃபியூச்சர் டெக் அகாடமியில் இன்றே சேருங்கள். விவரங்களுக்கு www.futuretech.edu.my.
2: ரவி, சாப்பிட போறோம், எங்க கூட வரியா?
3: என்ன நீ, ஒவ்வொரு நாளும் வெளியில சாப்பிட்டா காசுதான் அதிகமா செலவாகுது,
2: அதுக்காக சாப்பிடாம இருக்க போறியா?
3: அதுதான் இல்ல, கையில பாபாஸ் மசாலா பொருளுங்க இருக்கு, அதை வச்சு நானே சமைக்க போறேன்.
2: என்னது, நீயே சமைக்க போறியா? உனக்கு சமைக்க வருமா?
3: இங்க பாரு, பாபாஸ் பொருட்கள் இருக்கிற பேக்கெட் பின் பக்கம் சமையல் குறிப்பு இருக்கு. நான் என்ன, எல்லாருமே சமைக்கலாம்.
4: இதனால நாங்க சொல்ல போறது என்னன்னா, தலைவரிடமாக நீங்க அவரோடு காத்திருந்த நிகழ்ச்சி தொடங்க போகுதுங்க. ஜூலை 4 பிற்பகல் 3 மணிக்கு ஜோஹர் குலாய் தி கம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடியின் மண்டபத்தில் உங்களுக்காக மீண்டும் கலப்படம். ஜோஹர் பாரு மன்மதா ஃபியூஷன் பேண்ட் பின்னணி இசையில் நம்ம ஒரு கலைஞர்கள் பாட போறாங்க. நகைச்சுவை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோடு நாங்களும் உங்களை சந்திக்கிறோம். தெய்வீகம் மோகன் கலப்படம், உங்களை அங்க சந்திக்கிறோம்.

உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள். உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

0: உலகக்கிண கார்பந்து போட்டி குறித்த நிலவரங்களை தொடர்ந்து நம்ம வழங்கிட்டு இருக்கோங்க.
1: சரி, இப்போ இரண்டு ஆட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. முதல் பாதி முடிவடைந்து விட்டது மோகன். துனிஷியா நெதர்லாண்ட்ஸ், நெதர்லாண்ட்ஸ் வந்து 2-0 என்ற கோல் எண்ணிக்கையில் தற்போது முன்னிலை வகிக்கின்றது. இந்த பக்கமா ஆசிய நாடுகளை பிரதிநிதித்து ஜப்பான் ஸ்வீடன் அணிகளுக்கான ஆட்டம் நடைபெற்றிருக்கு. இது சுழியம் சுழியம் என்ற எந்த கோல்களும் இல்லாம அந்த போராட்டம் திடல்ல நடந்துகிட்டு இருக்கு.
0: அப்போதைக்கு 45th நிமிடத்துல இருக்கு. ஜப்பான் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உலக கிண்ண கார்பந்து போட்டியில வந்து இது வந்து 8th முறையாக அவங்க வந்து கலந்துக்கிறாங்க. முக்கியமா ரொம்ப எதிர்பார்ப்புக்கு மத்தியில், ஏன்னா ஆசிய நாடுகள் மத்தியில இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு அணி அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்துல நெதர்லாண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து ஏற்கனவே 3 இறுதி சுற்று வரைக்கும் வந்த ஒரு முக்கியமான அணி அப்படின்னு சொல்லலாம். அங்க பலத்த போட்டி இப்போ 7 வாக்குல தொடங்கப்பட்டு இப்போ 45 நிமிடங்களை வந்து கடந்து இந்த முக்கியமான 2 ஆட்டங்கள் போயிட்டு இருக்கு. அடுத்து காலை 10 வந்து 2 ஆட்டங்கள் வந்து காத்துட்டு இருக்கு இல்லையா.
1: நெதர்லாண்ட்ஸ் சொன்னீங்களா மோகன், நெதர்லாண்ட்ஸ் வந்து அந்த 3 இரண்டாம் நிலையில வெற்றி பெற்றிருக்கு. ஒருவேளை இந்த ஆண்டு கணிப்பு வந்து 2026 புதிய அணிகள் புதிய நாடுகள் வரலாம், இல்ல எதிர்பார்க்காத ஒரு அணி கூட வரலாம் இல்லையா, நெதர்லாண்ட்ஸ் வரது கூட வாய்ப்பு இருக்கு இல்லையா.
0: ஆமா, வாய்ப்புகள் நல்ல பிரகாசமா இருக்கு. என்ன எதிர்பார்க்க முடியல, அந்த அளவுக்கு ஆட்டங்கள் போயிட்டு இருக்கு. அடுத்து துருக்கியே USA உடனான ஆட்டம் இன்றைக்கு இருக்கு. பிறகு பராகுவே மற்றும் ஆஸ்திரேலியா உடனான ஆட்டம் இன்றைக்கு உங்களுக்காக 10 வாக்கில காத்திருக்குங்க.
1: சரி, இந்த உலகின கார்பந்தாட்ட போட்டின்னு சொல்லும் போது முகம் நிறைய செய்திகள் நற்செய்திகள் நம்ம வந்து தினம் தினம், அதாவது நொடிக்கு ஒரு செய்தி வந்துகிட்டே இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா இப்போ நெய்மர் 3 பிறகு இந்த கார்பந்து ஆட்டத்துக்கு திடல்ல வந்து கால் பதிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லும் போது, அவர் திடலுக்கு செல்வதற்கு அந்த முன்ன ஒரு சில நொடிகள் வந்து ரொனால்டினோ இருக்காரு இல்லையா, அவரே அவரை கட்டி அணைத்து வந்துட்டியா வாப்பா அப்படின்னு இது பண்ணிருக்காரு. ஆட்டம் முடிந்து அந்த திடலை விட்டு நெய்மர் கிளம்பும் போது அவர் கண்ணெல்லாம் கலங்கி, இறுதியா நான் வந்துட்டேன் பிரேசிலுக்காக, ஏன்னா அவருக்குமே இது இறுதி முறை அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் புகைப்பட கலைஞர்கள் இந்த உலக கிண கார்பந்து ஆட்டன்னு வரும்போது அவங்களுடைய படங்கள் தான் பேசுவீங்களா. சிங்கப்பூரை சேர்ந்த 3 அப்படின்ற ஒரு புகைப்பட கலைஞர் அவர் என்ன செய்திருக்காரு, கிறிஸ்டியானோ ரொனால்டோ போர்ச்சுகல் அவங்களோட அணியோட அந்த ஒரு படத்தை எடுத்திருக்காரு மோகன். அவர் ஒரு தற்செயல, இது வந்து அவர் வந்து வேலைக்காக போகல, அவர் ஒரு நிருபர், புகைப்பட கலைஞர் வந்து நிருபர் தான், வேலைக்காக போகல. அவருக்கு பிடித்து அந்த படத்தை வந்து படம் பிடித்து அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல பதிவு செய்திருக்காரு. கிறிஸ்டியானோ ரொனால்டோ என்ன செய்திருக்காருன்னா அதை எடுத்து அவருடைய பேஜ்னு சொல்வாங்கல அந்த ஃபீட்ல அதுல பதிவு செய்திருக்கிறாரு. ஒன்னு என்னன்னா, வழக்கமா இந்த மாதிரி பிரபல நட்சத்திர வீரர்கள் எல்லாமே பதிவு செய்யும் போது அதோட உரிமையாளர்களை வந்து அவங்க வந்து டாக் செய்ய மாட்டாங்க. முதல்ல கிறிஸ்டியானோ ரொனால்டோ பதிவு செய்யும் போது இந்த புகைப்பட கலைஞரை வந்து அவர் டாக் செய்யல, வெறும் போர்ச்சுகல் அப்படின்னு சொல்லிதான் அவர் டாக் செய்திருக்காரு. அதற்கு பிறகு கீழே பயங்கரமா சமூக வலைதளங்கள்ல ஒரு வாதமே ஏற்பட்டு கடைசி என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க, கிறிஸ்டியானோ ரொனால்டோ அவரை டாக் செய்துட்டாரு. மூணு கீழே வந்து
0: நிலவரங்களையும் ஆட்டங்களையும் பார்த்து ரசிக்கலாம்.

0: நல்லிசை வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் மின்னல் FM.
1: தொழில்நுட்ப துறையில் உங்கள் எதிர்காலத்தை உருவாக்க விரும்புகிறீர்களா? பினாங் பயோலிபாஸ், PSDC வழங்கும் ஃபியூச்சர் டெக் அகாடமியில் இணையலாம். தகவல் தொழில்நுட்பம், ஆட்டோமேஷன், துல்லியமான இயந்திர வேலைப்பாடு, இன்ஜினியரிங் மற்றும் தொழில்துறை சார்ந்த செய்முறை பயிற்சிகள் வழங்கப்படும் ஃபியூச்சர் டெக் அகாடமியில் இன்றே சேருங்கள். விவரங்களுக்கு www.futuretech.edu.my.
2: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீர்களா? மைனாப்ஸ் இ டியூஷன் அஃபிலியேட் ப்ரோக்ராமில் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 1-1-9-7-2-9-1-9.
3: எல்லாருக்கும் ஓடி ஓடி செஞ்சுக்கிட்டே இருக்கீங்களே, உங்களுக்காக என்ன செஞ்சிருக்கீங்க? கொஞ்சம் யோசிங்க. இது உங்கள் மின்னல் FM.

வணக்கம். சலம் மலேசிய மடானி. மலேசிய வானொலியின் காலை 8 மணி செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். இணைய அச்சுறுத்தல்களை கையாள வலுவூட்டப்பட்ட சட்ட வரைவு நாட்டில் தேவை என துணை பிரதமர் டாக்டர் டாக்டர் அகமது ஜஹீத் அமீரி தெரிவித்துள்ளார். கணினி முறை திருட்டை தவிர்த்து தற்போது இணைய மோசடி, அடையாள திருட்டு, செயற்கை நுண்ணறிவின் தவறான பயன்பாடு என இணைய குற்றங்கள் விரிவடைந்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். நாட்டில் வேலை இழந்தவர்களுள் 31 விழுக்காட்டினர் வெற்றிகரமாக மீண்டும் வேலை வாய்ப்புகளை பெற்றுள்ளதாக மனிதவள அமைச்சர் தெரிவித்துள்ளது. அமைச்சின் மூலம் அரசாங்கம் செயல்படுத்திய தொழிலாளர் சந்தை தலையீட்டு நடவடிக்கையின்